நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சகவருடம் 1948 ஆஷாட மாதம் 11 தேதி, 2026 வருடம் ஜூலை மாதம் 2 தேதி வியாழக்கிழமை. நிலையத்தில் நேரம் 5:56:05. 100.3 மெகா ஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது காரைக்கால் வானொலியின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் அணிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் நேர்கள் இனி கேட்கலாம். குரலோசை. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழுளி தான் நல்காதாகிவிடின் என்ற வான் சிறப்பு அதிகாரத்தில் அமைந்த இந்த குறட்பெயர்க்கான பொருள் மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு அதனிடத்திலே பெய்யாமல் விடுமேயானால் பெரிய கடலும் தன் வளம் குன்றி போகும்.

நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் கடிந்து எழிலி தான் நல்காதாகிவிடின். குரல் ஓசை கேட்டீர்கள். இனி தொடர்வது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்கவிருக்கிறார் மதுரை ரா நடராஜன் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. ஸ்ரீ லலிதாம்பர் சித்தா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது காலை 6:40, 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் பங்கு பெறும் குழந்தை ஜே ஹர்ஷினி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸின் அரசக்க விளம்பரதார நிகழ்ச்சி காலை 7:00, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ, 8:00 துள்ளி வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடச்ச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரேக்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்ற பிரைசஸின் நலமாய்வாழ காரைக்கால் அவசர சிகிச்சை மருத்துவர் ஆர் சேதுராஜா அவர்கள் தரும் தகவல்கள், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும் காலை 9:30, 9:35 வன மகோத்சவ வாரம் குறித்த உரை வழங்கவிருக்கிறார் காரைக்கால் வனங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு வேளாண்மை அலுவலர் கே அமீனா பிவி அவர்கள், 9:40 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும், 10:00 சிந்தனை அரங்கம் இலக்குகளுக்கு எது விதை என்ற தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் தோழி காலை 11:00, முற்பகல் 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் பங்கு பெறும் குழந்தை ஜே ஹர்ஷினி, 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் தேன்மழை, மெல்லிசை 1:55, 2:00 லஞ்ச் பிரேக்கு, மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள், கும்பகோணம் சிசு மற்றும் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் கோ சாம்பசிவம் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 2:30 திருவாரூர் வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள், 3:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட், 3:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் எல்எஸ்சி வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ் வழங்கும் எல்எஸ்சி, 4:00 குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சிக்கு விளையாட்டின் பங்கு காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி உடற்கல்வி இயக்குநர் டாக்டர் எஸ் சுபஸ்ரீ அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, மாலை 5:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடஜ செட்டியார் ஜுவல்லர்ஸின் பாட்டு கெண்ண போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி, 5:15 அலையோசை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் விளக்கேற்றும் வேலை மாலை 5:30 பன்னிசை, 6:00 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது வழங்கவிருக்கிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்த சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கவிருக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள், 6:45 இசைத்துறையை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்கள் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் எல்நினோ பாதிப்புகளை எதிர்கொள்ள கால்நடை மற்றும் கோழிப்பண்ணை நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் பி கோபு அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம் 8:00, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம் 8:30, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் பொன்னியின் செல்வங்கள், 9:15, 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமது வழங்கவிருக்கிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தூயலும் முன். இதுவரை இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி தொடர்விருக்கிறது காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து, தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி சென்னையிலிருந்து.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
1: பொதுவாக ஒருவரை வாழ்த்தும் போது நூறாண்டு வாழ்க என வாழ்த்துகிறோம். மக்கள் நூறாண்டு உயிர் வாழ்க்கை என ஒரு புத்தகத்தை மறைமலை அடிகள் எழுதியிருக்கிறார். நூறாண்டுகள் வாழும்போது உடல் நலன் மட்டும் இருந்தால் போதாது, உடல் நலனோடு மனநலனும் மிகவும் அவசியம். உடல் நலனுக்கு இயற்கை உணவுகள், யோகா, உடற்பயிற்சி போன்றவை பற்றி நிறையவே கூறப்படுகின்றன. ஆனால் மனநலனுக்கும் மனத்திறனுக்கும் உரிய பயிற்சிகளின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு போதுமானதாக இல்லை. புத்தகங்களை முழுமையாக வாசித்து நமக்கு தேவையான குறிப்புகளை தேடி தேடி திரட்டும்போது மூளைக்கும் மனதிற்கும் நல்ல பயிற்சி இயல்பாகவே கிடைத்தது. ஆனால் தேடி எந்திரங்கள் தேடித்தரும்போது நம்முடைய நேரம் வேண்டுமானால் மிச்சப்படலாம், ஆனால் நம்முடைய மூளையின் செயல்திறனை மறைமுகமாக மழுங்கடித்து கொண்டே இருக்கின்றோம் என்பதுதான் நிதர்சனம். முழுமையான அணுகுமுறை இல்லாமல் பகுதியளவு அணுகுமுறைக்கு நம்முடைய தொழில்நுட்பங்கள் நம்மை மாற்றிவிட்டன. மனப்பாடம் செய்வது கல்வி முறையில் பாடத்திட்டத்தில் வேண்டாம், புரிந்துதான் படிக்க வேண்டும். ஆனால் சிலவற்றை மனப்பாடம் செய்வது மூளைக்கு உரிய நல்ல பயிற்சியாகும். ஆனால் இன்று வீட்டு உறுப்பினர்களின் தொலைபேசி எண்கள் கூட நமக்கு மனப்பாடம் இல்லாமல் அலைபேசியில்தான் தேடி தேடி எடுக்க வேண்டிய காலகட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஒரு சொல்லிற்கான அர்த்தத்தை அகராதியில் தேடும்போது, பக்கங்களை திருப்பும்போது கூடுதலாக இரண்டு அல்லது மூன்று சொற்களுக்குரிய அர்த்தத்தை தெரிந்து கொண்ட காலம் இன்று மலையேறிவிட்டது. எந்த சொல் வேண்டுமோ அதற்குரிய அர்த்தம் மட்டுமே இணையவெளியின் தேடி எந்திரத்தில் நமக்கு கிடைத்து விடுகிறது. கூட்டுவதற்கு பயன்படும் கால்குலேட்டர் நமது வேலையை எளிதாக்கலாம், ஆனால் மூளைக்கு கிடைக்க வேண்டிய எளிய பயிற்சிகள் கிடைக்க விடாமல் கால்குலேட்டர்கள் செய்து விடுகின்றன. உலக பிரகாரமான வாழ்க்கையில் எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் அறவே நீக்குதல் இயலாது. மூளைக்கு பயிற்சி என்ற வகையில் நாம் அவ்வப்போது பாரம்பரிய முறைகளையும் பயன்படுத்தத்தான் வேண்டும். சுடோகு போன்ற விளையாட்டுகள், வினாடி வினா போட்டிகள், வார்த்தை விளையாட்டு, குறுக்கெழுத்து போட்டி போன்றவை நாம் மூளைக்கு தரும் பயிற்சிகளாகும். கற்றுக்கொள்ள நம் மூளை எப்போதும் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேக்க நிலை என்பது நம்முடைய மன உணர்வுதான், மூளைக்கு அல்ல. புதிய புதிய திறன்களும் பயிற்சிகளும் தான் மூளைக்கு சத்து தரும் டானிக் என்பதை உணர வேண்டும். நாள்தோறும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் நபருக்கு முதுமை என்பது தள்ளிப்போய் இருக்கிறது. இளமையாக உணர்வதில் உள்ள எத்தனையோ உத்திகளில் ஒன்று புதிய புதிய பயிற்சிகளும் புத்தம் புதிய திறன்களும் தான். பழக்கமான விஷயங்களை புதுமையான முறையில் செய்வதும் நம் மூளையை புத்துணர்ச்சி பெற செய்யும். உதாரணமாக ஓர் இடத்திற்கு செல்ல பல பாதைகள் இருந்தால் ஒரே பாதையிலேயே செல்லாமல் மாற்று பாதையிலும் செல்ல வேண்டும் என உளவியல் நிபுணர்கள் கூறுவர். நட்பு வட்டாரத்தில் புதிய நண்பர்களுடன் சேர வேண்டும். ஏற்கனவே உள்ள நண்பர்களின் நட்பினை புதுப்பிக்கும் வகையில் அவ்வப்போது தொலைபேசியிலோ நேரிலோ கலந்துரையாடல் செய்ய வேண்டும்.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.

இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம். நேரம் 6:15. நேர்கள் இனி கேட்கலாம். ஆன்மீக மலர்களின் பக்தி மாலை. நற்காலையின் நல் விடியலில் நமச்சிவாயனை வணங்கி இசைத்திருக்கிறார் அனுராதா ஸ்ரீராம்.

0: மலர்ந்து மனம் வீசியது ஆன்மீக மலர்களின் பக்தி மாலை. மீண்டும் பக்தி பாடல்களை இன்று மாலை 5:30 உலாவர் அவருக்கும் விளக்கேற்றும் வேளையில் கேட்டு மகிழலாம். இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.

0: புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ், புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: அன்பார்ந்த உழவர் நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆணி மாதம் 18 நாள் வியாழக்கிழமை. இனி வருவது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால்.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
5: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
2: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடை காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
7: உழவர்களுக்கு
8: சுபாக்கா சுபாக்கா, சீக்கிரம் வீட்டுக்கு வெளில வாங்களேன்.
9: என்ன பொங்கடி இவ்வளவு ஆர்வமா கூப்பிடுற?
8: கொஞ்சம் பாருங்களேன் இத.
9: என்ன இது, கோழி குஞ்சா? என்ன ரொம்ப கருப்பா இருக்கு, கருங்கோழி குஞ்சா பொங்கொடி?
8: அக்கா, நீங்க நினைக்கிற இந்த கடக்நாத் கோழி குஞ்சு இல்லக்கா, எங்க வீட்டு வயல்ல இருந்துச்சு. நல்லா பாருங்க, இது காடை குஞ்சு.
9: என்னது காடை குஞ்சா, வயல்ல எல்லாம் இருக்குமா இது?
8: முன்னாடி வயல்வெளியில தான்க்கா இது வளரும், இப்பதான் நம்ம மக்கள் இறைச்சிக்காக இதை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க.
9: அதுவும் சரிதான் பொங்கொடி, நான் கூட இறைச்சி கடையில தான் இதை முதல் முறையா பார்த்தேன் பொங்கொடி.
8: நான் எங்க வீட்டு வயல்ல நிறைய தடவை பாத்திருக்கேன்க்கா.
9: ஏன், கோழி கறிய விடவே நிறைய பேர் இந்த காடைய விரும்புறாங்க, அப்படி இதுல என்னதான் இருக்கோ?
8: என்ன இருக்கா, கோழி இறைச்சி விட இந்த காடை இறைச்சில அதிக புரத சத்து இருக்கா.
9: ஓ,
8: ஏன், கோழி வளர்ப்பையும் காடை வளர்ப்பையும் ஒப்பிட்டு பார்த்தா காடைக்கு தீவன செலவு ரொம்ப கம்மி. இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால நோய் தாக்கம் ஏற்படாது, மருத்துவ செலவும் மிச்சமாகும். இன்னும் சொல்ல போனா ஒரே மாசத்திலேயே போட்ட முதலீடே எடுத்துடலாமா.
9: என்ன பொங்கடி காடை வளர்ப்பை பத்தி இப்படி சொல்ற, கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னும் இதை பத்தி ஏதாவது இருந்தா சொல்லு பொங்கடி.
8: சொல்ற சுபாக்கா, காடை வளர்ப்புங்கிறது குறைச்ச முதலீட்டுல குறைஞ்ச காலத்துல அதிக லாபம் தரக்கூடிய ஒரு சிறந்த தொழிலா அமையுது. இந்த காடை வளர்ப்பையே ரெண்டு முறையில வளர்க்கலாம், ஒன்னு ஆழ்கூல முறை, இன்னொன்னு கூண்டு முறை. இந்த ஆழ்கூல முறை மூலமா வளர்க்கிற காடை குஞ்சுக்கு தரையில தவிடு இல்லனா வேர்க்கடலை தோலை நல்லா பரப்பி காடைய வளர்க்கலாமா. ஒரு சதுரடிக்கே 6 காடை வரைக்கும் வளர்க்கலாமா.
9: அப்ப கூண்டு முறையில
8: வணிக ரீதியா வளர்க்கறதுக்கு சிறந்த முறையே இதுதான்க்கா. 4-5 அடுக்குகள் இருக்கிற இரும்பு கூண்டுகளை பயன்படுத்தி குறைஞ்ச இடத்துல கூட அதிக காடைகளை வளர்க்கலாம்.
9: ஓ, அப்ப கூண்டுங்கிறதுனால கழிவுலாம் கீழே விழுந்துரும்.
8: சரியா சொன்னீங்கக்கா, நம்ம வளர்க்கறதுக்கு முன்னாடியே கூண்டுக்கு அடிப்பகுதியில கழிவுகள் கீழே விழுற மாதிரி கம்பி வலைய அமைக்கணும்.
9: சரி பூங்குடி, இவ்வளோ சிறப்பு மிகுந்த இந்த காடை வளர்ப்புக்கு காடையெல்லாம் எங்கே வாங்குறது?
8: அக்கா, இந்த காடை குஞ்சுகள்லாம் நம்ம தமிழ்நாட்டிலே கிடைக்குதுக்கா. ஒரு நாள் வயதில் இருக்கிற காடை குஞ்சுலாம் நாமக்கல், புதுக்கோட்டை, அப்புறம் தஞ்சாவூர் பகுதியில் அதிகமாக கிடைக்குது. ஏன், அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி மூலமாக கூட நம்ம காடை குஞ்சை வாங்கிக்கலாம்.
9: இதில் இனங்கள்லாம் உண்டா பூங்குடி?
8: இனங்கள் பல இருக்குக்கா. அதுலயும் நம்ம தமிழ்நாட்டோட தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி ஜப்பானிய காடை தான் சிறந்தது. இதுவே இறைச்சிக்கும் முட்டைக்கும் ஏற்ற ரகம்னா நந்தனம் 3. இந்த ரகம் தான் காடையிலே சிறந்த ரகமா.
9: அப்ப நான் நந்தனம் 3 தான் வாங்குவேன், ஏன்னா இதோட முட்டை ரொம்ப சத்து மிகுந்ததுன்னு சொல்றாங்க. பூங்குடி, எனக்கு ஒரு சந்தேகம்.
8: என்னக்கா?
9: இப்ப நம்ம காடை வளர்ப்புக்கு முட்டையா வாங்காம காடை குஞ்சுகளா வாங்கிட்டு இருந்தோம்னா அதை எப்படி பராமரிக்கிறது?
8: சரியான கேள்வி. இப்போ தரமான குஞ்சு நம்ம தேர்வு எப்படி செய்யறதுன்னு கேக்குறீங்க. அதுக்கு ஆரோக்கியமான நோயற்ற காடை குஞ்சுகளை நம்பிக்கை உள்ள பண்ணைகளிலிருந்து வாங்கிட்டு வர்றது சிறந்தது. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் சரியான இருப்பிட வசதியும் இருக்கணும்.
9: ஏன் பூங்குடி, இப்ப காடைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பொதுவாவே அதிகம்னு சொல்றோம், அப்ப அதுக்கு தடுப்பூசிலாம் எதுவும் தேவையில்லையா?
8: நம்ம பண்ணைய சுத்தமா வச்சுக்கிட்டாலே போதுங்கா. அப்படியும் நோய் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நோயோட இருக்கிற காடைய தனிமைப்படுத்திட்டு கால்நடை மருத்துவரோட ஆலோசனையோட பின்பற்றது நல்லது.
9: அப்ப இந்த காடை வளர்ப்புல பிரச்சனைன்னு பார்த்தா எதுவுமே இல்ல, அப்படிதானே?
8: பிரச்சனை எந்த வளர்ப்புனாலும் இருக்குதானக்கா செய்யும், நம்ம கவனிப்போட பார்த்தோம்னா எந்த பிரச்சனையும் வராம தடுக்கலாம்.

0: உலா வந்தது காரைக்கால் ONGC காவேரி செட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர் சீன்
1: கேட்டது உழவர்களுக்கு.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ONGC காவேரி செட் காரைக்கால்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ்,
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.
4: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நேரம் 6:40. நேர்கள் இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாபர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லாமது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாபர்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
9: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
8: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
9: விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
10: Best and Braves. Boomex.
11: என் சொல் ஆமோது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
12: வணக்கம். நிறைய படித்தவர்களை அறிவாளிகள் என்றும், நிறைய படிக்காதவர்களை அறிவற்றவர்களாகவும் காட்சிப்படுத்தக்கூடிய காலத்தில் நாம் வாழ்கிறோம். கிராமங்களில் பட்டறிவு படிப்பறிவு என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். சிலர் ஏட்டுக்கல்வி கற்காமலேயே அனுபவ அறிவால் சிறந்து விளங்குவார்கள். சிலர் மெத்த படித்தும் அறிவாளிகளாக நடந்து கொள்வார்கள். உன்னுடைய இன்றைய நிலைக்கு நீயே காரணம் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். அது நல்ல நிலைமையாகவும் இருக்கலாம், மோசமான நிலைமையாகவும் இருக்கலாம். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. ஆக அத்தனைக்கும் அடிப்படையாக இருப்பது நாம் செய்யக்கூடிய செயல்களே. செயல்களின் விளைவுகளை நாம் அனுபவிக்கிறோம். நாம் விதைத்ததை நாமே அறுவடை செய்கிறோம். சென்ற இடத்தால் செலவிடா தீதொரியி நன்றின்பால் உயிப்பது அறிவு என்கிறார் வள்ளுவர். மனம் போகிற போக்கிலெல்லாம் மனதை போக விடாமல் நல்ல செயல்களை செய்வதற்கு நன்மையின் வழியில் நம்மை பயணப்படச் செய்வது எதுவோ அதுவே அறிவு. இன்று நாம் சந்திக்கக்கூடிய பிள்ளைகள் சிலரிடம் இருக்கக்கூடிய ஒரு பரவலான கருத்து, அவர்கள் மனதிற்கு பிடித்தது போல் வாழ்வது என்பது. அது சரியான சமூக விழுமியங்களோடு இருக்கும் முறை என்றால் சிறப்பு. அப்படி இல்லாத போது அவர்கள் இந்த சமூகத்தில் அறிவிலிகளாக காட்சி தருகின்றனர். அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அக்தறி கல்லாதவர் என்று வள்ளுவர் சொல்லும்போது, பின்னர் வரப்போவதை முன்னரே அறிந்து காத்து கொள்ளக்கூடிய தன்மைதான் அறிவு என்று அறிகிறோம். கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்வார்கள், தும்பை விட்டு வாளை பிடித்த கதை என்று. தும்பு என்றால் மாட்டை கட்டி வைக்கும் கயிறு. கயிற்றை விட்டுவிட்டால் மாடு ஓட ஆரம்பித்து விடும். அதன் பிறகு அதை கட்டுப்படுத்தவே முடியாது. நம் மனதும் அப்படித்தான். அறிவு, ஒழுக்கம், இவை மனதை கட்டி வைக்கும் கயிறுகள். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு என்கிறார் பாவேந்தர். சமூக அக்கறையும் பரந்துபட்ட வாசிப்பும் நமக்கு நாளும் நாளும் நல்லறிவை தரலாம். எது உண்மை எது பொய் என்று புரியாது சமயங்களில் நாம் பொய்யையே மெய் என்று நம்பிவிடுகிறோம். சிலர் ஆராயாமல் அதனையே பரப்பவும் செய்கின்றனர். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறார் வள்ளுவர். காட்சிகள், கருத்துகள், உணர்வுகள் மட்டுமல்லாது பகுத்தறியும் திறனாலும் உலகம் உய்ய அனைவரும் நல்லறிவு பெற வேண்டும். ஏனென்றால் அறிவே ஆற்றலும் அறிவே ஆயுதமும் ஆகும். அதனால்தான் அறிவை அற்றம் காக்கும் கருவி என்றனர். பகைவராலும் அழிக்க முடியாத மிக பெரும் பாதுகாப்பு அரணான அறிவை பெறுவோம், அறிவால் உயர்வோம். நன்றி.
11: இன் சொல் அமுது.

0: வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபார்மாவின் விடங்குளூர் எண்ணெய் வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபார்மாவின் விடங்குளூர் எண்ணெய்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்குளூர் எண்ணெய்.
3: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: விடங்கலூர் எண்ணெய்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கிய பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
4: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட்.
7: தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்த உச்சி மாநாட்டின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சியுடன் பேச்சு நடத்துகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்து வலுப்படுத்தும் வகையில் இந்த உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. அத்துடன் பரஸ்பரம் நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் இருதரப்பிலும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சிக்கும் உடனான பேச்சுக்களை தொடர்ந்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 3 நாள் பயணமாக ஜப்பான் பிரதமர் நேற்று மாலை புதுதில்லி வந்தடைந்தார். இதற்கிடையே ஜப்பான் பிரதமருடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக விவாதிக்க தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த சந்திப்பு இந்தியா ஜப்பான் மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். தங்களுடைய கூட்டு முயற்சிகள் மூலம் இந்தியாவும் ஜப்பானும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாற்பட்டும் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழுமையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சி முதன்முறையாக இந்தியாவில் பயணம் செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டுத் திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ராஜ்குமார் வலியுறுத்தினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. இதுகுறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டை www.dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஜிம்னாஸ்டிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சேலத்தைச் சேர்ந்த வீரர் ஹர்ஷித்துக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற அவர் இந்த சாதனையை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
8: இத்திட்டத்தின் கீழ் கிராமப் பகுதிகளில் உள்ள திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வகையிலான பயிற்சிகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த தாமோதரன் மணிமேகலை தம்பதியின் மகன் ஹர்ஷித் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் கடந்த 2 வருடங்களாக பயிற்சி பெற்று வருகிறார். தேசிய அளவிலான போட்டிகளில் தொடர்ச்சியாக பதக்கங்களை குவித்து வரும் ஹர்ஷித் சீனாவில் நடைபெற்ற ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றார். இதில் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கமும் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கமும் வென்று வீரர் ஹர்ஷித் சாதனை படைத்துள்ளார். இந்திய ஜிம்னாஸ்டிக் வரலாற்றில் ஆசிய சாம்பியன்ஷிப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். சாதனை படைத்த பின்னர் சேலம் திரும்பிய ஹர்ஷித்துக்கு பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்பதே தனது இலக்கு என்கிறார்.

0: தங்க மகன் அர்ஷித்.
1: ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் சட்டத்துறை செயலாளர் திரு என் ஆர் இளங்கோ, தாவேக்கா அரசின் மீதான அதிருப்தி, அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை மறைத்து திசை திருப்பவே தாவேக்கா சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவருக்கு திமுகவினர் பணம் கொடுக்க முன்வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறினார். இந்த வழக்கு அரசியல் காரணங்களுக்காக தொடரப்பட்ட வழக்கு என்றும், இது தவறான குற்றச்சாட்டு என்பதை திமுக நிரூபிக்கும் என்றும் திரு என் ஆர் இளங்கோ தெரிவித்தார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2295 அதிகரித்துள்ளது. இந்தியா மலேசியா இடையே இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கிழக்கு சிங்பூம் மாவட்டத்தில் 4 பேர் மலேரியா பாதிப்பால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டுள்ளது. இணையம் வாயிலாக 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக ராஜ்கோட்டைச் சேர்ந்த ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. நாட்டின் பல்வேறு இடங்களில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையில் 9 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தையொட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயல் காவல் நிலையத்தில் லஞ்சம் பெற்ற காவல்துறையினர் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். மாவட்ட மாதாந்திர கல்விசார் ஆய்வுக் கூட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மாலதி ஹெலன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 68 ரன் எடுத்தார். பின்னர் இங்கிலாந்து அணி ஆட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு மழை தொடர்ந்து பெய்ததன் காரணமாக போட்டி கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் நாளை மறுநாள் மான்செஸ்டரில் நடைபெறவுள்ளது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா 7 அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 7 அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டானோவாவை வென்றார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 7-6, 6-3

0: என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணையும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும் பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:55. நேர்களே, ஒலித்த இன்சொல் அமுது நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை.
2: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
3: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
4: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
3: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
3: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: நேர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோவின் பசுங்களில். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என் கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
8: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தலை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
9: வணக்கம் பாப்பா.
10: வணக்கம்.
9: உங்க பேர் என்ன?
10: ஜே ஹர்ஷினி.
9: எந்த ஸ்கூல்ல என்ன சட படிக்கிறீங்க?
10: கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல் சிர்மா விலங்கை.
9: சரிங்கம்மா, இன்னைக்கு நேருக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
10: குட்டி கதை சொல்றதா இருக்கேன்.
9: எங்க சொல்லுங்களே.
10: ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தாராம். ஒரு நாள் குட்டி கீரி பிள்ளைய பார்த்தாராம். அப்ப இத வீட்டுக்கு எடுத்துட்டு போனா நம்ம குழந்தைகிட்ட விளையாடும் நினைச்சாராம். சரின்னு வீட்டுக்கு எடுத்துட்டு போனாராம். அவங்க மனைவி கிட்ட சொன்னாராம், இத வீட்டுல வளர்க்கலான்னு சொன்னாங்க. வேணா வேணா, குழந்தைய கடிச்சிரும்னு சொன்னாராம். இல்ல, குழந்தையெல்லாம் கடிக்காது, விளையாடும்னு சொன்னாராம். சரின்னு அவங்க மனைவியும் விட்டாங்களாம். நிறைய செடி காஞ்சுட்டு விவசாயி தண்ணி விட போயிட்டாராம். அதுக்கப்புறம் அவங்க மனைவியும் காய்கறி வாங்க போற நிலமா வந்துடுச்சான். அதனால காய்கறி வாங்க போகும்போது கீழே பிள்ளை குழந்தைய கடிச்சிருன்னு தூங்க வச்சுட்டு போனாங்களாம் குழந்தைய. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து பார்த்தா கீழே பிள்ளை வாசல்ல வாயில ரத்தத்தோட நின்னுச்சான். என்னோட குழந்தையதான் கடிச்சிருக்கோன்னு டப்பா டப்பான்னு அடிச்சுட்டாங்களாம் காய்கறி பையாலேயே. உள்ள வந்து பார்த்தா குழந்தை விளையாண்டுட்டு இருந்துச்சான். அதுக்கப்புறம் கீழே பார்த்தா ரத்த வெள்ளத்துல ஒரு பாம்பு செத்து கிடக்கான். நம்ம குழந்தையதான் அது காப்பாத்திருக்கு, வேஸ்டா அதை அடிச்சிட்டோமே கவலைப்பட்டாங்களாம். இந்த கதையின் நீதி என்னன்னா, யாரையும் தீர விசாரிச்சுதான் யாரையும் குறை சொல்லணும். இதுதான் அந்த

0: கதையின் நீதி.
1: சூப்பரா கதை சொன்னீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க வருங்காலத்துல சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்க.
0: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் துளிர்த்தது பசந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கிய ஒரு கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
6: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
7: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
6: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நாம் காரைக்கால் பண்புலையோடு இணைந்திருக்கும் நேரம் 7 மணி. நேர்கள் இனி கேட்டு மகிழலாம்.
9: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
10: அட்ரஸ் அட்ரஸ்
11: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
12: இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
9: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
10: முயற்சிகளை விதைத்தவுடன் வெற்றிகள் முளைப்பதில்லை. முயற்சியில் பயணம் செய்து கொண்டே இருந்தால் வெற்றிகள் வெகு தூரம் இல்லை. முயற்சியுடன் முயன்று வெற்றியை எடுத்துச் செல்லுங்கள். நேர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சியின் புத்துணர்ச்சியான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சூப்பரான பாடலை யார் யார் கேட்டிருக்காங்க பார்க்கலாமா? வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமைன்னு சொல்றாங்க திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியை சேர்ந்த லதா. லதா இல்லத்தரசி, கணவர் கோபாலகிருஷ்ணன் பிசினஸ் பண்றாங்க. மூத்த மகன் வெங்கட்ராமன் IEEE படிக்கிறாங்க. இளைய மகன் உப்பிலிராஜா டிப்ளமோ படிக்கிறாங்க. லதாக்கு புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயமா. தோட்ட வேலை பாக்குறது, வீட்டை சுத்தம் பண்றது எல்லாம் ஆர்வமா செய்வாங்களாம். வீட்டு கொல்லையில வாழைக்கண்ணு தென்னங்கன்னு எல்லாம் வச்சு பாத்துட்டு இருக்காங்க. சமையல்ல புதுசு புதுசா முயற்சி பண்ணுவாங்களாம். பசங்களுக்கும் அம்மாவோட சமையல்னா ரொம்ப பிடிக்குமா. சரி நேர்களே, வாங்க லதாவோட சமையல டேஸ்ட் பண்ணிட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி லதா கேட்ட பாடல் ஒளிபரப்பிட்டு பஸ் பிடிச்சு போயிட்டு வருவோமா? இதோ லதா, நீங்கள் கேட்ட பாடல் உங்கள் இல்லம் தேடி.

0: திருப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
2: அட்ரஸ்
0: திருத்திரைப்பூண்டியின் கைராசியான உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ்.
1: ஏபிசி கோல்டு பேலஸ் இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
3: நமக்கு பிடித்த உறவுகளுக்காக நாம் கொஞ்சம் இறங்கி போவது தவறில்லை. ஏன்னா நாம யாரும் மறுபடியும் சேர்ந்து பிறக்க போவதில்லை. இப்போதும் விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்றாங்க காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரியை சேர்ந்த ஹேமா. ஹேமா இல்லத்தரசி. கணவர் பாவாடை ராஜ் பெட்ரோல் பங்க்ல கேஷியரா இருக்காங்க. மூத்த மகன் திருநாவுக்கரசு 7ஆம் வகுப்பும் இளைய மகன் சர்வேஷ் 2ஆம் வகுப்பும் படிக்கிறாங்க. ஹேமா வீட்டுல இருந்துகிட்டே வித்தியாசமான பிளவர்ஸ் மாலை எல்லாம் செய்வாங்களாம். மாடியில தோட்டம் வச்சு பராமரிக்கிறாங்களாம். காய்கறி பூக்கள் எல்லாம் வச்சிருக்காங்கன்னா பாருங்களேன். அது மட்டும் இல்ல, உரம் கூட வெளியில வாங்கணும்னு அவசியம் இல்ல. ஏன் தெரியுமா, ஹேமா வீட்டுல ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்கறாங்க. அதுவே இயற்கை உரம் தான் இல்லையா. திருநாவுக்கரசு சர்வேஷ்ல யாரு சுட்டின்னு கேட்டா சர்வேஷ் தானா. சர்வேஷ் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நம்ம மறுபடி ஸ்கூலுக்கு போகணுமா? அப்படி புத்திசாலித்தனமான கேள்விக்கு தான் கேட்பாருனா பாருங்களேன். ஓகே நேர்களே, உங்களுக்கும் பழம் பூ ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, ஹேமா கிட்ட வாங்கிக்கலாம். இதோ ஹேமா நீங்கள் கேட்ட பாடல்.

0: தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: அட்ரஸ்
1: பூண்டியின் கைராசியான உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ்.
0: ஏபிசி கோல்டு பேலஸ் இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: ஒரு மனிதனை பலசாலி ஆக்குவதும் அன்புதான், பலவீனமாக்குவதும் அன்புதான். தன் மகன் மீது வைத்த அன்பை பத்தி சொல்றாங்க மயிலாடுதுறை மாவட்டம் கோமலை சேர்ந்த துர்கா தேவி. கணவர் சுப்பிரமணியன் மேஸ்திரியா இருக்காங்க, மகன் ஸ்ரீ ரோஷன் 4வது வகுப்பு படிக்கிறாங்க. துர்கா தேவி கூட பென்றது வயல் வேலை பாக்குறதுன மல்டி டேலண்டட். வீட்டு வேலைகளை முடிச்சு வச்சிருவாங்களாம், அதோட கிராஃப்ட் ஒர்க் கூட எல்லாம் கடைக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்களாம். படிச்சிருக்காங்க, மகனுக்கு பாடமும் சொல்லி கொடுப்பாங்களாம். சூப்பரா சமையல் செய்வாங்களாம். மகன் ஸ்ரீ ரோஷன் ரொம்ப சமத்து பையனா, சேட்டையெல்லாம் செய்யவே மாட்டாரா, சொன்ன பேச்சு கேட்டு நல்லா படிப்பாரா, குட் பாய் பாருங்களேன்.
4: உங்கள் மகன் ரோஷனுக்காகவும்

என்ன நேரில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒலிபரப்பான பாடல்கள் எல்லாமே ரொம்பவே அட்டகாசமா இருந்துச்சா? இதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான பாடலும் நம்ம நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா அதுக்கு நீங்க நாங்க சொல்ற அலைபேசி எனக்கு கால் பண்ணி உங்களது பேரை பதிவு பண்ணுங்க. மறுபடியும் நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி உங்களை பத்தின விவரங்களையும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுவும் 7:30 7:30 மணி வரை கால் பண்ணுங்க. பாடல்களோட பர்சன் காத்துக்கிட்டு இருக்க. அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 94 87 67 35 18.

அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் மீண்டும் 94 87 67 35 18. சரி நேயர்களே, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் இதே நாள் இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கஸ்தூரி குணசேகரன். நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: அட்ரஸ் அட்ரஸ்
2: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.

நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசத்யன், படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது தமிழில் செய்திகள். செவிமடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழைப்பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் தங்களது கல்வி அறிவை விளிம்பு நிலை மக்களுக்காக பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேசம் அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். பல்கலைக்கழகங்களிலிருந்து மாணவர்கள் அறிவு தன்னம்பிக்கை வாய்ப்புகளுக்கான புதிய வழிகளை ஏற்படுத்தும் பட்டத்துடன் வெளியேறுவதாக அவர் கூறினார். மாணவர்களின் கடின உழைப்பு வெற்றிக்கு காரணமாக இருந்தாலும் பெற்றோரின் தியாகங்கள், ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள், சமூகத்தின் ஆதரவு ஆகியவை வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனால் மாணவர்கள் சமூகத்திற்கு கடமையாற்றும் பொறுப்பு உள்ளதாக அவர் கூறினார். ஆந்திரப்பிரதேச மத்திய பல்கலைக்கழகம் திறன் மேம்பாட்டு மையமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் சிறந்த பங்களிப்பை பல்கலைக்கழகம் வழங்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். தில்லியில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பது குறித்த உயர்நிலைக் குழு கூட்டம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தலைமையில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், நோய் பரவல் அதிகரிப்பை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். டெங்கு நோய் தடுப்பு விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் குடியிருப்போர் நல சங்கங்களை அரசு ஈடுபடுத்த வேண்டும் என்று திரு ஜே பி நட்டா கேட்டுக்கொண்டார். புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. ஜம்முவில் பகவதி நகர் முகாமிலிருந்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா இன்று காலை முதல் குழுவின் யாத்திரையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காஷ்மீரின் இரட்டைப்பாதைகளில் 57 நாட்கள் நடைபெறும் யாத்திரை நாளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28 தேதி நிறைவடைகிறது. இந்த யாத்திரையில் பங்கேற்றுள்ளவர்களுக்கு பல அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அமர்நாத் யாத்திரை தொடங்குவதற்கு முன்பாகவே சுமார் 400,000 பேர் பதிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திய தரப்பு பாதுகாப்பு அமைச்சக இணைச் செயலாளர் திரு அமிதாப் பிரசாந்தும் மலேசிய தரப்பில் ராணுவ துணை தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் முகமது பின் அப்துல் ரஹ்மானும் கூட்டாக தலைமை தாங்கினர். இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பின் முழு அம்சங்கள் குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான பரிமாற்றங்கள், இருதரப்பு பயிற்சிகள், திறன் மேம்பாடு, கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான

0: வகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களைத் தவிர கேரளத்தின் பிற மாவட்டங்களில் மழையின் தாக்கம் குறையும் என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது இணையவழி மோசடி வழக்கில் ஹரியானாவைச் சேர்ந்த ஒருவரை ராஜ்கோட் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். முதியவர் ஒருவரிடமிருந்து 25 லட்சம் ரூபாயை அனுப்புமாறு கட்டாயப்படுத்தி டிஜிட்டல் கைது அச்சுறுத்தல் விடுத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து போலி முதலீட்டு திட்டங்கள், ஆள்மாறாட்ட அழைப்புகள், டிஜிட்டல் கைது மோசடிகள் உள்ளிட்ட இணையவழி மோசடிகளுக்கு எதிராக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு சிபிஐ வலியுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையின் போது 9 கிலோ கடத்தல் தங்கமும் 8.5 கோடி ரூபாய் வெளிநாட்டு கரன்சியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம், பீகார், தில்லி ஆகிய இடங்களில் 3 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணையில் தில்லியில் சட்டவிரோதமாக தங்க உருக்காலை செயல்படுவதாகவும் கண்டறியப்பட்டது. பெங்களூரு விமான நிலையத்தில் சுமார் 2 கிலோ தங்கம் வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரது இல்லத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 42 கிலோ வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டதாக வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் தெரிவித்தனர். அருணாச்சல பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான், திரு கிரண் ரிஜிஜு, அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு ஆகியோர் பார்வையிட்டனர். பாதிப்பு குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் அது குறித்த விரிவான அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இட்டாநகரில் நேற்று நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துரிதமாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுமாறும் தேவையான உதவிகளை வழங்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தோஹாவில் நேற்று நிறைவடைந்தது. ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அலி தமேனியின் இறுதிச் சடங்குகள் இம்மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற பிறகு அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெறும் என்று இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக கத்தார் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ், அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக கூறினார். வெனிசுலா நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,295 அதிகரித்துள்ளது. 11,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் சுமார் 13,000 வீடுகளை இழந்துள்ளதாகவும் அந்நாட்டு அதிபர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்க பாதிப்பு காரணமாக வெனிசுலாவில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று வெனிசுலா அதிபர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜிலன்ஸ்கி, ஒரே வாரத்தில் 2வது முறையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் பென்சா பகுதியில் ஏவுகணை பாகங்களை தயாரிக்கும் ஆலையையும் உக்ரைன் ராணுவம் தாக்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த தாக்குதல்களை ரஷ்ய அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை. ரஷ்ய வான் எல்லையில் பறந்த உக்ரைன் நாட்டிற்கு சொந்தமான 179 ட்ரோன்களை தங்கள் நாட்டு ராணுவம் தாக்கி அழித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும், பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்யா ஹேமந்த் 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் தீஷாவை வென்றார். மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் ஆகர்ஷி காஷ்யப் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டர்னோவாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற

0: வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: வங்கக்கடலோர இசையலையில் நின்று இது சங்கத்தமிழ் பாடும் காரை பண்பலை 100.3 நாச்சியார்கோவில் வசன மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.

0: கடலோர இசையலையில் நின்று இது சங்கத்தமிழ் பாடும் காரை பண்பலை 100.3 நாச்சியார் கோவில் வசன மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 7:25.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
6: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
5: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
6: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 பஜனை மடம் தெரு, மாயவரம்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
8: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
2: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
3: ஐயா சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: நேர்கள் இனி கேட்டு மகிழலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
7: முகத்தில் பருவார் சைபால், சொரியாசியங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
6: சைபால் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
8: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
9: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
6: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
10: உங்கள் கடை காரைக்கால்
11: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
12: அசோக வனத்துல ஒரு மரத்து மேலே அனுமார் உட்காந்துருக்கிறார். சீதையை பார்க்கறதுக்காக ராவணன் வரான், என்னென்னமோ சொல்லி பார்க்குறான். நதியின் பிரவாகம் இருக்கே, அது போனது போனது தான், இளமையும் அப்படி தான், போனால் திரும்பி வராது. உன்னோட யவ்வனத்தை ஏன் இப்படி வீணாக்கிக்கிட்டு இருக்கிற? என்னை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே அப்படிங்கிறான். இந்த தகாத வார்த்தைகளை கேட்டதும் யாருக்குமே கோபம் வர்றது இயல்பு. ஆனால் சீதை வந்து ஒரு துரும்பை அவன் முன்னாடி போட்டு புன்சிரிப்போடு அவனுக்கு பதில் சொல்கிறதாக வால்மீகி எழுதியிருக்கிறாராம். இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம். இந்த சமயத்தில் சீதை முகத்தில் புன்சிரிப்பு வர்றதுக்கு என்ன காரணம்? இந்த சந்தேகத்தை பக்தி பிரசங்கம் பண்ணுற ஒருத்தர் தீர்த்து வைக்கிறார். எப்படி தெரியுமா? சீதா கல்யாணம் நடந்த சமயத்தில் பரமசிவனுக்கு அழைப்பு அனுப்பலையாம். ஏன் தெரியுமா? அட்ரஸ் கிடைக்கல. அவர் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சா, எந்த விலாசத்துக்குன்னு பத்திரிகை அனுப்ப முடியும்? அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்துட்டாங்களாம். அதனால் பரமசிவன் சும்மா இல்லை, பத்திரிக்கை வரலைன்னா கூட பரவாயில்ல, சீதைக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டார், உடனே வந்து சேர்ந்துட்டார். ஆனால் பாருங்கள், அவர் வந்து சேர்றதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சு போச்சு. மணமக்கள் எல்லார் காலிலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து பரமசிவன் வந்து சேர்ந்தார். உடனே ராமரும் சீதையும் அவர் காலில் விழுந்து வணங்கினாங்க. சீதை வந்து பரமசிவனை பார்த்து, நீங்கள் எங்களுக்கு ஒரு பரிசும் கொடுக்க வேணாம், தங்களுடைய ஆசி மட்டும் எங்களுக்கு இருந்தால் போதும் அப்படின்னாங்களாம். ஏன் பரிசு வேணாம்னு சொல்கிற, என் கையில் ஒரு பொருளும் இல்லையேங்கிறத பார்த்துட்டு அப்படி சொல்கிறியா அப்படின்னு கேட்டாராம் பரமசிவன். அப்படி தான் வச்சுங்களேன், உங்களுக்கு வீண் சிரமம் வேண்டாமேங்கிறதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னாங்களாம் சீதை. அப்படிலாம் நினச்சிடாத, என்கிட்ட மிக உயர்ந்த பொருள் ஒன்று இருக்குது, அதை உனக்கு நான் பரிசாக கொடுக்குறேன் அப்படின்னாராம். அது என்னன்னு கேட்டிருக்காங்க, என்னுடைய புன்சிரிப்பு அப்படின்னாராம். அது எப்படி விலை உசந்த பொருளாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் ஆகாது, என்னுடைய சிரிப்பை கண்டு தான் திரிபுரம் எரிஞ்சுது.

0: தெரியுமா, அதை உனக்கு பரிசாக கொடுக்குறேன்னார். இப்படி அப்போ வாங்கின அந்த பரிசு தான் இன்றைக்கி அசோகவனத்தில் சீதைக்கிட்ட இருந்தது. ராவணனுக்கு முன்னாடி ஒரு துரும்பை போட்டுட்டு சீதை வந்து புன்முறுவலோடு பதில் சொன்னதாக எழுதியிருக்கிறதுக்கு இதுதான் காரணமாக. அந்த சிரிப்பு திரிபுரத்தை எரிச்சுது, இந்த சிரிப்பு இலங்கையை எரிக்க போகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் சீதை முகத்தில் சிரிப்பு தெரிஞ்சுது அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் நம்ம பெரியவர். ஆக கூடி சிரிப்பில் கூட எவ்வளோ அர்த்தம் இருக்குது பாருங்கள். நம்மால் ஒருத்தர் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமாக முகத்தில் புன்முறுவலோடு வந்துக்கிட்டு இருந்தார். என்ன சார் விஷயம், உங்கள் முகத்தில் தெரிகிற அந்த புன்முறுவலுக்கு என்ன காரணம்னு அவர்கிட்ட கேட்டோம். வைக்கோல் போர் தீ பிடிச்சி எரியுது சார், அதுதான் இப்படி வந்துக்கிட்டு இருக்கிறேன்னார். என்ன சார் இது, அதை இவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க, உடம்பு பதற வேணாமா அப்படின்னு கேட்டோம். எதுக்கு சார் பதறணும், எரியிற வைக்கோல் போர் என்னது இல்லைங்க, எதிர்த்த விட்டு காரணது அப்படின்னார்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒலி களஞ்சியத்திலிருந்து ஒளியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் உங்கள் கடைக்கும் கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்.
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: செவியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உணர்வலையாய் நின்று நம்மை இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3.

0: சுற்றி தொடரும் வானொலியில் பற்றி படரும் இசையலையாய் இனிக்க இணைகிறது. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணுமா? காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: மனம் என்பது நிரப்பப்பட வேண்டிய பாத்திரம் அல்ல, அது பற்ற வைக்கப்பட வேண்டிய நெருப்பு. ப்ளூ டார்க்கின் இந்த நற்காலையின் நற்சிந்தனையோடு இன்றைய காலை நிகழ்ச்சிகளில் உங்களோடு இணைந்திருக்கும் நான் காமேஸ்வரம், எம் கே அன்பழகன்.

கருவண்டு துளைத்த மகிழ்வில் பூபாலம் பாடும் மூங்கில்கள், சிறுநண்டு குழைத்த சேற்றில் மண்வாசம் வீசும் வயல் வெளிகள், ஆலோலம் பாடி அழைக்கும் கிளிகள், அதிகாலை கூவி இசைக்கும் குயில்கள், அகன்ற தொகையால் அசைந்தாடும் மயில்கள், ஆதவன் வரவால் ஆர்ப்பரிக்கும் அலைகள், நேர்கொண்ட பாதையில் சீரான எறும்புகள், சிறகொடித்து மனதுடைக்கும் சிங்கார வண்ணத்து பூச்சிகள், தென்றலின் தீண்டலில் விடியலின் தேசத்தில் இசையும் ராகமுமாய் இணைந்து கைகோர்க்கும் காரைக்கால் பண்பலையின் இன்றைய காலை காம்போ நிகழ்ச்சிக்கு வணக்கத்தோடும் வாழ்த்துக்களோடும் வரவேற்கிறோம் நேர்களே. காலை நேர ஓசை கேட்டு காரை பண்பலை புதுசா படிக்குது பாட்டு.

மீன்பிடி குத்தகைகள் அறிவிப்பு. நிரவிக்கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள குளங்கள் மற்றும் குட்டைகளில் மீன் பிடிப்பதற்கான வாய்மொழி ஏலம் நிரவிக்கொம்யூன்.

0: பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. அதன்படி இன்று காலை 10:30 மணிக்கு நிரவி வடக்கு கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதியில் உள்ள இனங்களுக்கும், காலை 11:30 மணிக்கு நிரவி தெற்கு கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட இனங்களுக்கும், நாளை 3/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு விழுதியூர் கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதியில் உள்ள இனங்களுக்கும், காலை 11:30 மணிக்கு கீழமனை கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட இனங்களுக்கும் ஏலம் நடைபெறவுள்ளதாக நிரவி காரைக்கால் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவித்திருக்கிறார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 24/6/2026 அன்று பிற்பகல் 4 மணிக்கு நடைபெற இருந்த முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டமானது ரத்து செய்யப்பட்டு, அதற்கு பதிலாக நாளை 10:00 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் தங்களது குறைகளை மனுக்கள் மூலம் அளித்திடலாம். மனுக்களுடன் முன்னாள் படைவீரர் அடையாள அட்டையின் நகலினை இணைத்திடல் வேண்டும். முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். கனிவான காலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்பு.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம். 105 கால நம்பிக்கை, 1000 குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: காலை நேர பறவைகளின் குரலோசை, இது காரை பண்பலையின் குயிலோசை.

0: இதமான காலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ. கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்திலிருந்து வந்துள்ள 7 அறிவிப்பு. கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து எல்லைக்குட்பட்ட 6 குளங்களில் மீன்பிடி குத்தகை மற்றும் கனிவர்க்க மரங்கள் பொது வாய்மொழி ஏலம் வருகிற 8/7/2026 புதன்கிழமை காலை 10 மணி அளவில் கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. இந்த அறிவிப்பினை கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவித்திருக்கிறார்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
0: திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விடுத்துள்ள அறிவிப்பு. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட எடத்தெரு மார்க்கெட் வளாகத்தில் உள்ள இறைச்சி கடை வருட குத்தகை உரிம வாய்மொழி ஏலம் 8/7/2026 புதன்கிழமை திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. ஏலத்தில் பங்கேற்க விரும்புவோர் விண்ணப்ப படிவம், ஏல விதிமுறைகள், ஏல விவரக்குறிப்பு போன்றவற்றை 30/6/2026 முதல் அலுவலக வேலை நேரத்தில் பெற்று பூர்த்தி செய்து உரிய இணைப்புகளுடன் 6/7/2026 மதியம் 1 மணிக்குள் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள ஏல விண்ணப்ப பெட்டியில் சமர்ப்பிக்க வேண்டுமென திருநள்ளார் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவித்திருக்கிறார். நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலையின் காலை காம்பு தொடர்கிறது. சேவை செய்திகள். மயிலாடுதுறை சித்தர்காடு அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை பிரம்மபுரீஸ்வர சுவாமி ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் இன்று மாலை 5 மணிக்கு வாஸ்து சாந்தி. நாகப்பட்டினம் செல்லூர் அருள்மிகு ஸ்ரீ சிங்கமுக காளியம்மன் ஆலயத்தில் இன்று மாலை 6 மணிக்கு சக்தி கரகம் எடுத்து வீதி உலா. வேதாரண்யம் வட்டம் தேத்தாக்குடி அருள்மிகு பூர்ணா புஷ்கலா சமேத ஸ்ரீ பிச்சைக்கொடை ஐயனார் சுவாமி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் இன்று ஆலய விமான மகா கும்பாபிஷேகம். கேட்டது சேவை செய்திகள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நேர்களை, நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்பு நிகழ்ச்சியினை அடுத்து உலாவரவிருக்கிறது. தொலைபேசி தொட்டி நீங்கள் விரும்பிய பாட்டு உலாவரவிருக்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியினை

தொகுத்து வழங்க காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் உங்களுக்காக காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சகோதரி கிரிஜா புரட்சிக்கணி. எட்டு திக்கும் காரை பண்பலை ஒழிக்கும், எங்கும் மனசு ரெக்க கட்டி பறக்கும்.

காரைக்கால் பண்பலை 100.3 இனிய காலை பொழுதில் நம்மை இணைத்திருக்கிறது காலை காம்பு. காரைக்கால் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தள்ளுவண்டிகளில் வியாபாரம் செய்யும் தெருவோர வியாபாரிகள் கவனத்திற்கு. காரைக்கால் நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நகரத்தின் தூய்மை, போக்குவரத்து ஒழுங்கு, வியாபார ஒழுங்குமுறையை கருத்தில் கொண்டு தெருவோர வியாபாரிகள் அனைவரும் புதுச்சேரி தெருவோர வியாபாரிகள் வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் தெருவோர வியாபார ஒழுங்குமுறை விதிகள் 2017

சட்ட விதிமுறைகளின்படி வியாபாரம் செய்ய வேண்டும். தெருவோர வியாபாரிகள் அனைவரும் தாங்கள் விற்பனை செய்யும் இடங்களில் நிரந்தர தற்காலிக தார்பாலின், மூங்கில் ஓலை, நிரந்தர கூரை அல்லது ஷெட் போன்ற எந்த ஒரு கட்டமைப்புகளையும் வடிவமைக்க கூடாது. ஒரே இடத்தில் நிலையாக விற்பனை செய்பவர்களும் நகர்த்தக்கூடிய தள்ளு வண்டி அல்லது மொபைல் வண்டிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யும் அனைத்து வியாபாரிகளும் செல்லுபடியாகும் உணவு பாதுகாப்புத்துறையின் உணவு பாதுகாப்பு உரிமம் கட்டாயமாக பெற்றிருக்க வேண்டும். தெருவோர வியாபாரிகள் தாங்கள் விற்பனை செய்யும் இடத்தையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். குப்பைகளை பொது இடங்களில் கொட்டாமல் நகராட்சி அறிவுறுத்தியபடி குப்பை தொட்டிகளில் சேகரித்து அதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் மூலம் அப்புறப்படுத்த வேண்டும். பயன்பாட்டில் இல்லாத கடைகளை உடனடியாக அகற்றிடுமாறும் அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ள நிரந்தர மற்றும் தற்காலிக கட்டமைப்புகளை ஒரு வாரத்திற்குள் அகற்றுமாறும் அனைத்து தெருவோர வியாபாரிகளுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது. புதிதாக விற்பனை செய்ய விரும்பும் தெருவோர வியாபாரிகள் காரைக்கால் நகராட்சியில் உரிய அனுமதி பெற்ற பிறகே விற்பனை செய்ய வேண்டும். தெருவோர வியாபாரிகள் மேற்கூறிய விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. தவறும் பட்சத்தில் விதிகளை மீறும் தெருவோர் வியாபாரிகள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர்களது அடையாள அட்டை மற்றும் விற்பனை சான்றிதழ்கள் ரத்து செய்யப்படும் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விடுத்துள்ள அறிவிப்பு, திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்துக்கு செலுத்த வேண்டிய வீட்டு வரி, குடிநீர் வரி மற்றும் தொழில் உரிமம் கட்டணம் நிலுவைத் தொகையினை 2026-27 வரை செலுத்தி ரசீது பெற்றுக் கொள்ளுமாறும், 2 ஆண்டுகளுக்கு மேல் குடிநீர் வரி நிலுவை வைத்திருப்போர் கட்டணம் செலுத்த தவறும் பட்சத்தில் எவ்வித முன்னறிவிப்புமின்றி குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும் என்றும் இதன் மூலம் தெரிவிப்பதாக திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவித்திருக்கிறார். இணைந்து கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலையின் காலை காம்போ.

0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணுமா? காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும்
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
0: தொலைபேசி தொட்டு நீங்கள் விரும்பிய பாட்டு, மனம் விரும்பி கேட்டு இணையும் இது துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
6: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
7: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
8: நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஒரு பெண் வந்து தன்னுடைய ஆள் மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா மிகப்பெரிய விஷயம். அது ரெண்டு நாட்டு மன்னர்களுக்கு நடுப்புற ஒரு சண்டை வந்தது. அப்ப ஒரு நாட்டை வந்து ஒரு மன்னர் வந்து வெற்றி அடைஞ்சிட்டாரு. அப்ப ஒருத்தர் தோத்து போயிட்டாரு. வெற்றி அடைஞ்சவர் சொன்னாரு, நீ என் போர்ல தோத்துட்ட, அதனால வந்து இந்த நாடு உனக்கு திருப்பி வேணா நான் தரேன். ஆனா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு சரியான பதில உன் நாட்டுல இருக்க மக்கள்கிட்ட கேட்டு நீ சொல்லிட்ட அப்படின்னா இந்த நாட்டை திருப்பி தரேன்னு சொல்லிட்டாரு. அப்படி என்ன கேள்வி அவர் கேட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண் வந்து தன்னுடைய மனசுல என்ன நினைக்கிறா அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேட்கிறாரு. ஏன் இந்த கேள்வியை கேட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வெற்றி அடைஞ்ச மன்னன் இருக்காரு, அவனுடைய காதலி வந்து இவர்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, இந்த கேள்வி நீ சரியா பதில் சொன்னா உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அவர் சொன்னாரு. ஆனா அந்த வெற்றி அடைஞ்ச அந்த அரசனுக்கு வந்து தெரியல. இந்த தோல்வி அடைஞ்சவன்கிட்ட கேட்டோன்னு அவர் என்ன பண்றாரு, இதை போய் ஊர்ல இருக்க மக்கள்லாம் கேட்கும் பொழுது அப்ப ஒருத்தர் சொல்றாரு, அந்த ஊர்ல ஒரு கிழவி இருக்கு, என்ன கிழவிட்ட போய் நீ இதை கேட்டீங்கன்னா அந்த கிழவி உங்களுக்கு பதில் சொல்லுன்னு சொன்னோன்னு நேரா அந்த மன்னர் வந்து அந்த கிழவியை போய் பாக்குறாரு. பார்த்து கேட்கிறாரு, ஒரு பெண் தன் மனசுடைய ஆழ் மனசுல என்ன நினைக்கிறான்னு சொல்லு. சரி, இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அந்த கேள்வி கேட்டோன்னு அப்ப சொல்றாரு, இந்த கேள்விக்கு நான் சரியா பதில் சொல்லிட்டு அந்த நாடு எனக்கு திரும்பி கிடைச்சிடும். சரி, இந்த நாடு உனக்கு திரும்பி கிடைச்சிடுமா அப்படின்னா அந்த இதுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சம்பந்தப்பட்ட முடிவை தானே எடுக்கணுங்கிறது தான் ஒரு பெண்ணோட ஆழ் மனசோட எண்ணம் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவன் நேராக போய் அந்த தோத்து போன மன்னன் வந்து அந்த ஜெயிச்ச மன்னன் போய் சொல்றான். அந்த ஜெயிச்ச மன்னன் அவன் காதலிட்ட போய் சொல்றான், அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்துருச்சு. இதை கேட்டுட்டு இவன் நாட்டை பெற்றோன்னு அங்கேயிருந்து அந்த கேள்வி வந்து பாக்குறான், நீ கேள்வி கேட்ட, அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன், ஆனா அதுக்காக உனக்கு நாடு கிடைச்சிருச்சு. நான் அந்த நான் சொன்ன பதிலால தான் அந்த வெற்றி அடைஞ்ச மன்னன் வந்து அந்த நாட்டை திருப்பி கொடுத்தான். அப்ப நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்க, நீ எது கேட்டாலும் தரேன்னு சொல்லியிருக்க, அதை மறந்துடாத, நீ என்ன திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்றான். உடனே வந்து அவனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அந்த கிழவியை வந்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அரை மனசோட ஒத்துக்கிறாரு அந்த அரசரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா கிழவி வந்து ஒரு தேவதையா மாறி கண்ணுக்கு தெரியறா. தெரிஞ்சவனே எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப வந்து அந்த கிழவி சொல்லுது, இந்த மாதிரி நான் உன்னோட வெளியில வரும்போது தேவதையா இருக்கிறேன், வீட்டுக்கு வந்தோடனே கிழவியா மாறிடுவேன், இப்படி இருந்தா நல்லதா, இல்ல நான் வீட்டுல இருக்கும்போது தேவதையா இருந்துட்டு வெளில வரும்போது கிழவியா இருக்கணுமா அப்படின்னு கேட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த வெற்றி அடைஞ்ச மன்னன் சொன்னா, இது உன் சம்மந்தப்பட்ட விஷயம், முடிவை நீனே எடு அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன பண்ணா, எப்பயுமே நான் தேவதையா இருக்கணுங்கிறத முடிவெடுத்தா. அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண் அப்படிங்கிறவங்க வந்து சம்மந்தப்பட்ட முடிவை அவங்களே எடுக்கும் பொழுது அவங்க மற்றவங்களுக்கு தேவதையா இருக்காங்க, ஆனா முடிவுகளை வந்து அவங்க மேல திணிக்கப்படும் பொழுது அவங்க கிழவியா மாறிடுறாங்க. நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்கவுங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவங்களே முடிவெடுக்கணும். ஏன்னா சுயமா சிந்திச்சு முடிவெடுக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆற்றல். ஸோ முடிவுகள் எடுக்கும்பொழுது பல முறை டிஸ்கஸ் பண்ணலாம், பல முறை யோசனை பண்ணலாம், டைம் எடுத்துக்கலாம். சில முடிவுகளை வந்து உடனே எடுத்துடணும், சில முடிவுகளை காலந்தாழ்த்தி எடுக்கணும், சில முடிவுகள் சில நாளைக்கு எடுக்கவே கூடாது, சில முடிவுகளை வாழ்க்கையில எந்த காலத்திலையும் எடுக்கக்கூடாது. ஸோ சரியா முடிவெடுக்கணும். அந்த முடிவெடுக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த ஆற்றல் நமக்குள்ள வரணும் அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தை முழுசா புரிஞ்சுக்கிட்டு அதோடைய கரு என்ன, அதோட தீர்வு என்னங்கிறத புரிஞ்சு அந்த முடிவை எடுங்க. சம்மந்தப்பட்ட முடிவை நம்மளே எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா வாழ்க்கையில சக்சஸ் பண்ணலாம். ஸோ நல்ல முடிவு எடுங்க, நல்ல எதிர்காலத்தை கொண்டாடுங்க.

எகம் தரும் இனிய காலை பொழுதில் இதுவரை நம்மை வசமாக்கி இணைத்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காலை காம்போ.

0: வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகில் கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 8 மணி 5 நிமிடம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

0: தொலைபேசி தொட்டு அழைத்து நீங்க விரும்பி கேட்கும் பாட்டு துள்ளி வரும் பாட்டு. அமேரலை விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சி பகுதியினை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு இது புது பாடல்களின் அதிர்வேட்டு. ஆமர்களை புதிய பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்க அழைக்கலாம். 04368 இந்த முன் இணைப்பு என்னோட அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்களும் 3 தொலைபேசி எண்கள் உங்களுக்காக இருக்குது. 231-231 இன்னொரு எண் 299-480 மற்றொரு எண் 299-580. ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி நமக்கு வந்து லைனே கிடைக்கலையே, நம்மளும் இன்றைக்காவது ஒரு பாட்டு கேட்க மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற நேர்களுக்காக அலைபேசி நீருக்கு 9566427231 மீண்டும் ஒரு முறை 9566427231 அலைபேசி எண்களில் வழக்கமான நேர்கள் வரதை தவிர்த்துடுங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு நேர் வந்திருக்கிறாங்க, அவங்க என்ன பாட்டு கேட்குறாங்க, யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
8: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
8: துகிலி அம்மா பாட்டிலிருந்து நடராஜன் பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்குங்களா மேடம்?
0: நல்லமா இருக்கும்.
8: எனக்கு சந்திரமுகி 2 பாட்டில் சூப்பரான பாட்டு ஒன்று போடுங்க மேடம்.
0: சந்திரமுகி 2 ஒரு பாடல் வருகிறது. நன்றி.
8: நன்றி.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக அணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
3: பேப்பர் மன்னலூர் சரவணா கமலேஷ்.
0: சொல்லுங்க சரவணா கமலேஷ்.
3: திருமண் படத்திலிருந்துமா? கஞ்சா பூ கண்ணாலம்.
0: ஓகே, நன்றி. பாட்டு உங்களுக்காக ஒரு நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் மற்றும் வாட்ஸ்அப் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. வழக்கம் போல உங்களுக்காக முகநூல் பக்கத்தில் ஒரு கேள்வி இருக்குது. தமிழகத்தின் புதிய பள்ளிக்கல்வி பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? தமிழகத்தின் புதிய பள்ளிக்கல்வி பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இன்றைக்கு அவருக்கு பிறந்த நாள். அவர் யார் அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கோம். அந்த விடையை வந்து நீங்கள் வந்து முகநூல் பக்கத்தில் காரைக்கால் பண்பலை என்று தமிழில் டைப்

0: பண்ணி முகநூலில் காரைக்கால் வானொலியோட அதிகாரப்பூர்வமான பக்கம் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்டில் கொடுத்துக்கிட்டே இருங்க. யாரெல்லாம் சரியான விடை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நிகழ்ச்சின்னு நிறைவாக பார்க்கலாம். இப்போ வந்து நேரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மன்னார்குடி ஆவணி ஃபர்னிச்சர் நேரம் காலை 8:15. தேவர டிம்பர் டிப்போவின் மற்றொரு பிரம்மாண்ட உதயம். சொந்த தயாரிப்பு ஃபர்னிச்சர்கள் வாங்கிட ஆவணி ஃபர்னிச்சர், ஃபின்லே கிரவுண்ட் அருகில், மன்னார்குடி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
0: காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக தேய்பெருமாநல்லூர் சரவணா கமலேஷ் வந்து ஒரு பாட்டு கேட்டிருந்தார் விருமன் படத்திற்காக. நேர்களே, நேற்று துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் வந்து பாடல் கேட்ட நேயர்கள் தயவு செய்து முயற்சி பண்ணாமல் நிகழ்ச்சியை மட்டும் கேட்டுகிட்டே இருங்க. நிறைய புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இப்போ வந்து அந்த பாட்டு கேட்போம்.

0: அபிபெயர்ச்சி நேரம் காலை 8:20. அபிபெயர்ச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபெயர்ச்சை அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள். அபிபெயர்ச்சை பிடித்த பாட்டுக்காக நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல்லமுத்து.
7: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
8: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் தஞ்சை உடவன் நாட்டு சர்க்கரை.
9: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
10: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் துளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக அணியும் அடுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம் தோழி.
0: வணக்கம். சொல்லுங்க நளினிக்கு என்ன பாட்டு வேணும்?
11: மகராசன் படத்திலிருந்து தாயே தாயே மகளே.
0: தாயே தாயே உங்களுக்காக வருகிறது. நன்றி
11: நன்றி.

0: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் துளிவரம்பாட்டு நிகழ்ச்சிக்காக அணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, யார் வந்திருக்கீங்க?
1: நன்னிலம்
0: அம்பலவாணன். உங்க பெயர் வந்து நாங்க நிறைய முறை படிச்சிருக்கோம் இல்லையா?
1: ஆமா மேடம்.
0: தொலைபேசி இணைப்புகளுக்கு வந்திருக்கீங்களா?
1: ஆமா மேடம், கூட வந்திருக்கோம்.
0: இன்னைக்கு தான் முதல் முறையா வரீங்களா?
1: நன்றி.
0: நேர்களை நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால் நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ்.
2: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை கும்பகோணம், திருவாரூர், காரைக்கால், நாகப்பட்டினம்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: துளிவர் மாட்டு நிகழ்ச்சிக்காக நன்னிலம் அம்பலவாணன் கேட்ட பாடல் வருகிறது, தேசிங்கராஜா படத்திற்காக.

0: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துளிவரும் பாட்டு கேட்டிருக்கால் நிகழ்ச்சியின் பகுதியினை உங்களுக்கு வழங்கி ஒரு இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் காலை 8:32. 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்கமுக்கன் மந்தவனம். மிக குறைந்த சாதாரத்தில் தங்க நகைகள் வாங்கிட ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சி பகுதியினை உங்களுக்கு வழங்குவோர் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: காரைக்கால் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் துளிவரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக நீயும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க
2: ஜோதி. அன்னப்பன்பேட்டையிலிருந்து.
1: அன்னப்பன்பேட்டை ஜோதி. ஜோதிக்கு என்ன பாட்டு வேணும்?
2: தாராளபுரவு படத்திலிருந்து பாக்கு வெத்தல.
1: பாக்கு வெத்தல் உங்களுக்காக வருகிறது. நன்றி.

நாளை காலை 7 மணிக்கு திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி, நாளை மாலை 5:15 சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி, நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி, நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக அனை மறுத்த நேர் வணக்கம்.
8: காலை வணக்கம் மேடம்.
7: காலை வணக்கம்.
8: வேளாக்குடி ரமணா சகாதேவன்.
7: சொல்லுங்க ரமணா சகாதேவன், என்ன பாட்டு?
8: சிங்கம் 2 படத்துல புரியவில்லை பாடல் கொடுங்க.
7: புரியவில்லை பாட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு. வந்து கேள்வி புரியுது தானே? ஒரு கேள்வி கேட்டிருக்கோமே
8: மேடம்,
7: முகநூல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கோம், அந்த கேள்வி புரியுதா அப்படின்னு கேட்டேன். எனக்கு அதுவே தெரியாதுன்னு சொல்றீங்களா? சரி, ரமணா சகாதேவன், ஒரு இடைவெளி வருதே, ஏன் தொலைபேசி இணைப்புல எல்லாம் வரது இல்ல அப்படின்னு நினைக்கிறேன்.
8: ஆமா மேடம், ஒல்லி பாட்டு மட்டும் கேப்போம் மேடம்.
7: பாட்டு மட்டும் கேப்பீங்களா? சரி சார், நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க, நீங்க கேட்ட பாடல் வரும். நன்றி நன்றி. நேர்களே, தமிழகத்தின் புதிய பள்ளி கல்வி பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான விடையை நீங்க முகநூல் பக்கத்துல கமெண்ட்ல கொடுத்துக்கிட்டே இருங்க. யாரெல்லாம் சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நிகழ்ச்சியின் நிறைவா நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். இது வரைக்கும் வந்து ஒரு 58 நேயர்கள் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து உங்களுக்கு விடையை தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் கொடுத்துட்டே இருங்க. இன்னொரு 10 நிமிடங்கள் கழித்து யாரெல்லாம் விடையை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரமணா சகாதேவன் கேட்ட பாட்டு சிங்கம் 2 படத்திற்காக வருகிறது.

0: புதிய பாடல்களின் அதிர்வேட்டு அப்படின்னு பில்டப்லாம் கொடுத்து நிகழ்ச்சி ஆரம்பித்தேன். நேர்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாட்டு மட்டும் எங்களுக்கு போதும், ரொம்ப புதிய பாட்டெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க உள்ளார. அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் அந்த பாடல்களை கேட்டுட்ருக்கிறாங்க. நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக அனைவரும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்துக்கு அருகாமல் ராசப்பன் சாவடியிலிருந்து குமார் கையில பேசுறேன் மேடம்.
0: ராசப்பன் சாவடியா?
2: ஆமா மேடம், பக்கத்துல.
0: சரி குமார், சொல்லுங்க என்ன பாட்டு கேட்க வந்திருக்கீங்க? மகிழ்ச்சி, புதிய நேயர்கள் நிகழ்ச்சிக்கு வர்றது எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான் இல்லையா? நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க, பாட்டு வரும், நேரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம். காலை 8:45.
3: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி ஃபுளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: வைக்கிங் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில வந்து நீடாமங்கலம் ராசப்பன் சாவடி குமார் ஒரு பாட்டு கேட்டிருக்காரு, விஸ்வாசம் படுத்திருக்காக அந்த பாட்டை இப்போ கேட்போம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி நூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியின் நிறைவான நேயர் யார் அப்படின்னு கேட்போம். வணக்கம். காலை வணக்கம். ரதி மதனா வந்துட்டீங்களா? ஸ்கூல் கிளம்பலையா நீங்க? சரி, கிளம்பிட்டு இப்ப பாட்டு கேட்கறதுக்காக வந்துட்டீங்க இல்லையா? என்ன பாட்டு வேணும்னு சொல்லிடுங்க.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: முகநூல் பக்கத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, தமிழகத்தின் பள்ளி கல்வி, தமிழகத்தின் புதிய பள்ளி கல்வி பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு இன்றைக்கு அவருக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வேற யாருங்க? அவங்க திரு மயில்சாமி அண்ணாதுரை. அவங்க தான் நமக்கு எல்லோருக்குமே பரிச்சயமான நபர் தான் அவர். அதாவது இஸ்ரோ முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி இவர் தான் இப்போ புதிய குழுவுக்கு தலைமை பொறுப்பில் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த வடிவமைப்பு குழு வந்து மொத்தம் 17 உறுப்பினர்களை கொண்டதாக இருக்குது. அதாவது தலைமை பொறுப்பில் வந்து டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, அதோட 11 வல்லுநர்கள் ப்ளஸ் 5 அரசு அதிகாரிகளை சேர்ந்து 17 நபர்கள் கொண்ட குழுவாக புதிய பள்ளி கல்வி பாடத்திட்ட வடிவமைப்பு குழு சமீபத்தில் அமைச்சிருக்கிறாங்க. இந்த பதவிக்காலம் வந்து 3 ஆண்டுகள் இதற்கு, அதாவது அடுத்த பள்ளி ஆண்டிலேருந்து 4 வகுப்பு முதல் +2 வரை புதிய பாடத்திட்டத்திற்காக இந்த வடிவமைப்பு குழு அமைச்சிருக்கிறாங்க. 4 வகுப்பு முதல் +2 வரை யாரெல்லாம் சரியான விடை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, கும்பகோணம் செந்தில்நாதன், நாகை பாபு, நாகை சிக்கல் சரண்யா சரவணன் சொல்லியிருக்காங்க, திருவடிமதுர் தங்கசேகர், திருபுவனம் சுரேஷ் சொல்லி, அதாவது நந்தினி சுரேஷ் திருபுவனத்திலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, ஜெயங்கொண்டம் கலைவாணன் சொல்லியிருக்கிறாங்க, நாகூர் ஜக்பர் சாதிக், ஸ்ரேயா ஸ்ரீ திருபுவனம், ஐயாவாடி அசோக்ராஜ் சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டி மேடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க, காரைக்கால் தலைத்தரு பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க, சோமசுந்தர பிரபு வண்ணாரப்பேட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க, கல்லாத்தூர் பரமசிவம், சிவபுரி சோமசுந்தரம், நாகூர் முகமது ரஃபீக், நன்னிலம் அம்பலவாணன், சங்கீதா கோவிந்தராஜ் திருவிளையாட்டத்திலேருந்து சொல்லியிருக்காங்க, அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் சரியானவடைய சொல்லியிருக்கிறாங்க, அடுத்தது ஆண்டி மேடம் சுதீஷ் சொல்லியிருக்கிறாங்க, மதுரை கோ சண்முக சுந்தரம். அதாவது விடையை டைப் பண்ணும்போது தயவு செஞ்சு உங்களுடைய பெயரையும் நீங்கள் டைப் பண்ணுங்கள், உங்களோட ஐடியை பார்த்து நாங்கள் படிக்க வேண்டியதாக இருக்குது. ரேகி ராமதாஸ் மங்கைநல்லூர்லேருந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க, அன்னப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்கிறாங்க, மயிலாடுதுறை ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க, தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன் சொல்லியிருக்கிறாங்க, வீரதுரை அரியலூர்லேருந்து சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்க, காரைக்கால் ஸ்ரீதர் சொல்லியிருக்கிறாங்க, பூவம் குபேர் சொல்லியிருக்காங்க, அமிர்தராயன் கோட்டை பாரிவேலன் சரியான விடை சொல்லியிருக்காங்க, தலைஞாயிறு கம்பன் சொல்லியிருக்காங்க, அதம்பார் கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க, கட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன் சொல்லியிருக்கிறாங்க, திட்டச்சேரி நிஷான் ஹலீம் குவைத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்க, அடுத்தது இரவஞ்சேரி ஷாகுல் அமீது. மறுபடியும் 2 அடியிலேருந்து ஒரே பேர் வந்திருக்கு. சரி, தலைஞாயிறு கபிலன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க, பிரதாபராமபுரம் பிரியா அனலியா சொல்லியிருக்காங்க சரியானோடய சொல்லியிருக்காங்க, பேரலன் செந்தில்கண்ணன் சொல்லியிருக்கிறாங்க, காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க, புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்கிறாங்க, டிஆர்பட்டினம் நளினி, கைலாசபுரம்

ரவி, தேவனூர் ஜோதிலட்சுமி, வலங்கைமான் துரை, கலைவாணி வட்டார்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது விளக்கப்பாடி செந்தில் முருகன், பழனிவேல் ஆயக்காரம்பலத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, பூலுவா பாளையம் ஆனந்த முருகன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அலிவலம் சக்தி முருகானந்தம், புதுத்துறை செல்வகுமார், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், நாகராஜன் மெட்டுப்பாளையத்துலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. குருமூர்த்தி ஆனந்த கிருஷ்ணன், குருமூர்த்தின் ஐடியிலேருந்து வந்திருக்கு. என்ன தவறான விடையை சொல்லியிருக்காங்க இவங்க? முன்னால் நன்னா இல்லை, வேறு விடையை மாற்றி விடையை சொல்லியிருக்காங்க. டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை என்பதுதான் சரியான விடை இல்லையா? அடுத்தது அன்புராணி சென்னையிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. கோவில் இளவரசன் பஞ்சநதி குளத்திலேருந்து இன்னமும் ஒரு அனுப்பியிருக்காரு, பிக்சர் அனுப்பியிருக்காரு. அடுத்தது நாகூர்லேருந்து முகமது ஜலீல் சொல்லியிருக்காங்க. ஆண்டிமடம் சரவணன் சொல்லியிருக்காங்க. வைரநகர் சிவாஜி, எப்படி இப்போ நான் எப்படி படிக்கிற மாதிரி எழுத்துக்கூட்டிலாம் படிக்க வேண்டியதாக இருக்கு. உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம் இல்லையா? தயவுசெய்து திலகவதி தமிழ்ச்செல்வன் திருநள்ளாறுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சேப்பு விஜயராகவன் மேலவடுதுறையிலன்னு சொல்லியிருக்காங்க. நிரவி கஜேந்திரன் சொல்லியிருக்காங்க. சுகுமார் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்துலேருந்து இத்தனை பேரும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு நேர் மற்றும் ஏன் தெரியல ஒரு மாற்று விடையை சொல்லியிருக்காங்க. சரியான விடையை அனுப்பி அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறி, இப்போ வந்து ரதி மதனா ஒரு பாட்டு கேட்டாங்க இல்லையா, போன உசுறு வந்துருச்சு அந்த பாட்டு இப்போ கேட்போம் நம்ம.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்க ரகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்னேன்.
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
8: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
9: என்னமா அங்க சத்தம்?
8: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
6: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
10: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் July 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.

0: மற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
5: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
4: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
5: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
4: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
5: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
6: நேர்கள் இனி கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் தொடக்கமாக காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
7: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
6: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
8: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
9: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லிசாய் வாங்க
8: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
9: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
10: நலமாய் வாழ. உயிர்களை காக்கும் உன்னத பணியில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் மருத்துவர்களின் சேவையை போற்றும் விதமாக ஜூலை 1 அன்று தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. அதனை சிறப்பிக்கும் வகையில் 2 இன்று காரைக்கால் அவசர சிகிச்சை மருத்துவர் ஆர். சேதுராஜா அவர்கள் தரும் தகவல்.
11: மொதல் வந்து பேஷண்ட்டை கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கிறது தான் எங்களோட மொதல் விஷயமாகவே நாங்கள் பார்க்குறோம். ஒரு ஆக்சிடென்ட் கேஸாக இருக்கட்டும், நல்ல சிவியர் பெயினில் இருப்பாங்க. ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் மொதல் அவங்க பெயினை மொதல் கம்மி பண்ணிவிட்டு வலிக்கண்ட மருந்து கொடுத்துட்டு தான் நம்ம அதுக்கடுத்து அவங்கக்கிட்டயே உரையாட ஆரம்பிக்க போகிறோம். அது மாதிரி தான் மொதல் எமர்ஜென்சியில் நம்ம பண்ணணும். பட் சில உயிர் காக்கிற விஷயத்துக்கெல்லாம் டைம் இருக்காது. எப்போவுமே ஒரு பாம்பு கடியாக இருக்கட்டும், நம்ம என்ன சொல்லுவோன்னா அவங்கள மொதல் தனியாக வச்சுட்டு சுற்றி கூட்டம் போடாமல் அவங்களுக்கு மொதல் போதிய ஏரை கொடுக்கணும். அவங்கள நம்மளே சுற்றி கூச்சல் போட்டு பதட்டப்பட வச்சிடக்கூடாது. பதட்டப்பட்ட வச்சோன்னா ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் ஆயிரும். அது போக இப்போ ஒரு இடத்துல பாம்பு கடிக்குதுன்னா அவங்கள காம் பண்ணிட்டு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் அணுகிறது தான் சரியான வழிமுறை. நம்மளே கயிறு கட்டுறோம், கீறி விடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அக்ரவேட் பண்ணி தான் விடுவோம் பாய்சனை. பாய்சனஸ் ஸ்னேக்குன்னு நம்ம வந்து பார்த்தோம்னா கோப்ரா பிளஸ் கிரைட், இது ரெண்டும் ரொம்ப பாய்சனஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா ஒன்று நியூரோடாக்ஸிக்கு, நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது, இன்னொன்று ஹீமோடாக்ஸிக்கு. ஹீமோடாக்ஸிக்கின் போது ரத்தத்தோட கொலகொலப்பு தன்மையை மாற்றிடும். ரத்தத்தில் போய் கலந்து ரத்தம் திரிகிற மாதிரி ஆயிரும். ரொட்டீனாக எந்த பாம்பு கிடைச்சாலுமே நம்ம ஹோல் பிளட் கிளாட்டிங் டைம்னு ஒன்று பார்ப்போம். நார்மலாக ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டு 20 கிளாட் ஆயிரும். கிளாட் ஆகலைன்னா அது வந்து ஹீமோடாக்ஸிக். இப்போ இது மாதிரி ரத்தத்தை பாதிக்குது அப்படின்னு தெரிகிறது வந்து வந்தோடனே தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம ஹோல் பிளட் கிளாட்டிங் டைம் எடுத்து வைக்கிறோம், 20 பார்க்குறோம், 20 நிமிஷத்தில் ரத்தம் உரையிலன்னா ரத்தத்தோட தன்மை மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆன்டிஸ்னேக் வினம்

0: அது வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அந்த பிளேஸில் அடிக்குவேட்டான நீர் சத்தம் கொடுத்துட்டு ரத்த பாதிப்பு ஏற்படுதுன்னு வைங்க. சில சமயம் இதுக்கு பிளாஸ்மா பேரசிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது உடலில் உள்ள பிளாஸ்மாவை வந்து தனியாக பிரித்து எடுத்துட்டு, இது வந்து டயாலிசிஸ் பண்ணுற மிஷின் இருக்கு, அதிலேயே பிளாஸ்மாவை தனியாக பிரிக்கிறதுக்காண்டி கிட்டு வரும், அதில் பிரித்து நம்ம அது மாதிரி பிளாஸ்மா பேரசிஸ்ன்ற இந்த ரத்தத்தில் உள்ள பிளாஸ்மா மாற்றிட்டோம்னா பாதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதோட விஷத்தன்மையை வந்து கிட்டத்தட்ட முழுசாக நீக்கிற மாதிரி ரெண்டு சைக்கிள் பண்ணையிலேயே பேஷண்ட் ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க. இப்போ வந்து கரண்ட் ஷாக் அடிக்குது அப்படின் போது பேஷண்ட் உடனே மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துட்டாங்க, அவங்க எந்திரிக்கலையானா மொத மொதல் நம்ம போய் பல்ஸ் மட்டும்தான் செக் பண்ணணும். அது நம்ம அவங்க ப்ரீத்திங் பேட்டர்ன் பார்த்தாலே தெரிஞ்சிடும். கழுத்தில் நீங்கள் ரைட் சைடு வைக்கலாம், லெஃப்ட் சைடு வைக்கலாம், உங்களுக்கு ரெண்டு சைடுமே கரோட்டிட் ஆர்டரின்றது போயிட்டு இருக்கும், அதில் தான் நம்ம துடிப்பு பார்க்கறது. அப்படி இல்லாட்டி நீங்கள் குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் அம்மா அப்பா டேரெக்டாக நெஞ்சில் வச்சு கூட பார்க்கலாம். குழந்தைங்க ஒரு வயசுக்கு கீழேனா நாங்கள் ரெண்டு ஃபிங்கரை தான் யூஸ் பண்ண சொல்கிறோம். நம்ம எப்படி மாரடைப்பு வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா சிபிஆர்னு சொல்கிற அந்த பம்பிங் ஆக்டிவிட்டி நம்ம அப்படி சொல்கிறோம். ஒரு வயசுக்கு உள்ள இருக்க குழந்தைங்கன்னா நம்ம ரெண்டு விரலை மட்டும் யூஸ் பண்ணலாம், விஷம் அருந்திட்டாங்கன்னு அவனுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு வெயிட் பண்ணவே எப்போவுமே கூடாது. இன்னொன்று, அங்கே உள்ள மக்களே டாக்டர் ஆயிர வேண்டாம், நான் கட்டுறேன், நான் இதை கொடுத்துட்றேன், சாணியை கரைச்சி கொடுக்கறது அது இதுன்னு அதெல்லாம் வேண்டாம். இப்போ எலி மருந்து மாதிரி ஒரு விஷம் 3% எல்லோ பாஸ்பரஸ்ன்னு சொல்லுவோம், ஆல்ரெடி பாஸ்பரஸ் உள்ள குடிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் தண்ணியை கொடுக்கையில் என்ன ஆகுனா பாஸ்பரஸ் பாஸ்பைனா மாதிரி கேஸாக போக ஆரம்பிச்சு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுரும். அதனால நம்ம என்ன சொல்லுவோம்னா உடனே நீங்கள் மருத்துவரை அடங்கி அவசர சிகிச்சையை பிரிவில் வந்து நீங்கள் பேசிக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா சில இது நம்ம விஷம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், பட் அது கொடிய விஷமாக இருக்கும். பேஷண்ட்ஸ் எல்லாருமே எதை தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோன்னா எமர்ஜென்சிக்குள்ளே நமக்கு இருக்கிற டைம் வந்து ரொம்ப ப்ரீஷியஸான டைம், அந்த கோல்டன் பீரியடை வி ஆர் லூசிங் இட்டை சம்டைம்ஸ். அதாவது பேஷண்ட்ஸுக்கு பேஷண்ட்டோட அட்டன் இருக்கோ இதை பற்றின ஒரு புரிதல் ப்ளஸ் விழிப்புணர்வு கண்டிப்பாக வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: காரைக்கால் ஜியில் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். செவிதேடும் இசையலையில் ஒழிப்பதெல்லாம் தேனு, இது கவிபாடும் காரை பண்பலை 100.3.

0: பயணிக்க இணைகிறது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: PSR தங்கமாலி.

0: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பரபரப்பான சுறுசுறுப்பான இந்த இனிய காலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட். இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் உங்களுடைய பின்னூட்டங்களை இடுவதற்காக நாங்கள் காரைக்கால் பண்பலைங்கிற அந்த முகநூல் பக்கத்தில் ஒரு கேள்வி விடுத்திருக்கிறோம் பதாகை மூலமாக. கற்பனையில் உங்களை நீங்களே யாராக நினச்சிப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கோம். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம வந்து நிறைய நேரங்களில் வந்து இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ அப்படிங்கிற அந்த சிறு வயது தொடங்கி கூட எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த திரைப்படத்தில் அந்த கதாநாயகன் இருக்க மாதிரியே தானும் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். நிச்சயமாக வெள்ளன் இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம், ஆனால் ஒரு கதாநாயகன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இயல்பாக பக்கத்தில் நம்ம இது வந்து ரொம்பவே ஈர்த்திருக்கிற யாராவது ஒரு நண்பர் இருப்பார். அந்த நண்பராக இருக்கட்டும், அல்லது பெரியவராக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், அல்லது நட்பாக இருக்கட்டும், இப்படி யாரோ ஒருவர் நம்முடைய நம்மை அறியாமலே நம்மை ஈர்த்திருப்பார். அவரை போல இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் நம்ம மனசு அப்படி உங்களுடைய சிறுவயதிலிருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்குமே நீங்கள் உங்கள் மனதுக்குள்ள கற்பனையில் உங்களை நீங்களே யாரா நினைச்சுக்கிட்டு சில வேலைகளை செஞ்சிருக்கிறீங்க, அப்படி செஞ்சதில் எதையெல்லாம் சுதப்பி இருக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு உங்களுடைய பின்னூட்டங்களை காரைக்கால் பண்பலை என்கிற முகநூல் பக்கத்தில் நாம் விடுத்திருக்கிற பதாகைக்கு கீழே தட்டச்சு பண்ணி அனுப்புங்க. நீங்கள் சொடுக்கி அனுப்பக்கூடிய பின்னூட்டங்களை படிப்பதற்காக இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையின் ஒளிபரப்பு கூடத்தில் உங்களுக்காக இந்த பாயிண்ட்லன்னா உங்கள் காமேஸ்வரம் எம்கே அன்பழகன், அந்த பாயிண்டில் கிரிஜா அப்புற சிக்கனி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக யார் பின்னூட்டம் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் இவங்க என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, அண்டர் தி டிராகன் புரூஸ்லி நடித்த படத்தின் வில்லன் மற்றும் பிளாக் பெல்ட் ஜோன்ஸ் படத்தின் கதாநாயகன் ஜிம் கில்லி, இவங்கள மாதிரியே நான் நினச்சிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் மேட்டுப்பாளையம் நாகராஜன், நான் வந்து அப்துல் கலாம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு என் மனசுக்குள்ளே நானே நினச்சிப்பேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை போல் இருக்கணும் அப்படின்னு அவரை நினச்சிருப்பாருமா. அடுத்தது ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, அவங்க என்ன அனுப்பியிருக்காங்க, நான் என்னுடைய மனதில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி நினச்சிக்கிட்டு நிறைய வேலை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நாகூர் முகமது ரஃபீக், கற்பனையில் யாரோ நினச்சிக்குவாங்க ஆனால் எனது அம்மாவை தான் நான் நினைப்பேன் அப்படின்னு முகமது ரஃபீக் சொல்லியிருக்காரு. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் கீழே குடியிருப்பு சிங்காரவேலு, இது வரைக்கும் நான் அப்படி ஒன்றும் நினச்சது இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
5: என்ன மாதிரியே சொல்லியிருக்கிறாரு,
4: நம்ம சிவபுரி சோமசுந்தரம், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு ஆசிரியர், ஆசிரியர் ஆகணும்னு நினச்சேன் அது முடியலை, அதனால் ஆசிரியராக எப்போ போனாலும் நினச்சிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல வேலை வீட்டில் கம்பு எடுத்து செய்வியா செய்வியா அப்படின்னு அடிக்க விட்டாரேன்.
5: இல்லை உங்களுக்கு ஏன் அப்படி ஒரு தலைப்பு எடுக்கணும்னு தோணுச்சு?
4: இல்லை முழுமோ சின்ன பிள்ளைகள் நினச்சிருப்போம்ல, ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், தனியாக போய் ஏதோ ஒரு வயலை பக்கமோ இல்லை வீட்டுக்கே யாருக்கே தெரியாமல் எல்லாம் எது நிற்கிற ஒரு மரத்தை பார்த்து டிஷும் டிஷும் போட்ட கதையெல்லாம் நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி எல்லாம். ஆமாம், அப்படியெல்லாம் நினச்சி கை கால் உடஞ்சதெல்லாம் இருக்குது வெளியில் சொல்ல முடியாமல்.
5: இப்போ சொல்லிட்டீங்களே, ஆனால் நீங்கள் படிங்க, எனக்கு இன்னும் இது ஓப்பனே ஆகலை.
4: அடுத்தது யார் அப்படின்னா, திருவிளையாடல் படத்தில் வரும் தர்மியா என்ன நினைச்சிப்பேன், என்னிடம் இன்னும் 10 கேள்வி இருக்கிறது அந்த தமிழ் புலவரிடம் கேட்பது அப்படின்னு புவனகிரி சுமதி அனுப்பியிருக்காங்க. கேட்க முடியாதது என்னவோ, கேட்கக்கூடியது என்னவோ, சொல்லக்கூடியது என்னவோ, சொல்லக்கூடாது என்னவோ, பார்க்கக்கூடாது என்னவோ, இந்த மாதிரி கேள்விகளை நிறைய வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
0: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: பைத்தவரன் காடு மருத வடுகநாதன், நல்லா கேட்டிங்களே ஒரு கேள்வி. அடடா அடடா, என்ன நான் இப்போ கடவுளாக நினச்சிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் கண்ணத்தில் யார் தப்பு பண்ணாலும் அவங்கள மரத்தில் கட்டி வைத்து சாட்டையால் உரி உரின்னு உரி

0: இருப்பது போல என் கண்முன்னே காட்சிகள் வரும். அதே போல் அநியாயம் செய்பவர்களை பிடித்து ஆழ்கடலில் தள்ளி அவர்கள் உயிருக்கு போராடுவது போல் என் முன்னே காட்சிகள் வரும். ஆமாங்க, தப்பு செய்கிறவங்களை தண்டிக்கணுங்கிறது தான் என்னோட ஒரே நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: நேர்களை, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாள். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
1: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: 100.3 MHz பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் கற்பனையில் உங்களை நீங்களே யாராக நினச்சிப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்ட உடனே ஆமாம், அடுத்து வந்து நாகூர் ஜெகபிரசாதி, எனக்கு நானே ராஜான்னு நினச்சிக்குவேன் சார் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அடுத்து காரைக்கால் தளத்தர் பத்மாவதி ஸ்ரீதர், என்னை நான் கற்பனையில் ஒரு ஆர்ஜே செய்தி வாசிப்பாளராக நினைத்து கொள்வேன். போய் போய் எங்களை மாதிரியே நினச்சிருக்கிறீங்களே. ஆமாம் ஆமாம். அடுத்து பூம்புகார் மேலையூர் கோவை செம்பியன், நான் கற்பனையில் தமிழக முன்னாள் முதல்வர் அவர்
0: அவர் நினச்சிப்பாங்களாம். அடுத்தது நல்லமல் ஷேக் அலாவுதீன், என்னை ஒரு அறிவிப்பாளராக நினைத்து கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: பரவாயில்ல, நிறைய பேர் நம்ம இப்போ வந்து அறிவிப்பாளராக வரணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, வாழ்த்துக்கள். அடுத்து வந்து கற்பனையில் குத்தாலம் தொப்பு தெரு சிவசுப்பிரமணியன், கற்பனையில் நான் ரைட் சகோதரர்களை போல நினைத்துக் கொள்வேன் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அதாவது கற்பனையாக இருந்தாலும் ரொம்ப உயர்வாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு.
0: உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். ஆண்டி மேடம் பாஸ்கர், நான் யாரோடும் ஒப்பிட்டு பார்ப்பதில்லை, ஆனால் திரைக்கதை பாக்யராஜ் அவர்களை சினிமா உலகத்தில் ரொம்ப பிடிக்கும், பிடித்ததை கேட்கல நாங்க. அடுத்தது முகமது நாசர் வந்து ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருக்காரு. குருமூர்த்தி, மயிலாடுதுறை ராஜா தெரு குருதான் அவரு. என் கற்பனையும் கனவும் ஒண்ணுதான், என்னோட மரப்பட்டறையை உலக தரத்துல இன்னும் பெருசா வளர்த்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அப்படின்னு. அதாவது டாபிக் என்னன்னு சரியா புரியல.
1: இல்ல, அவர் வெற்றிகரமான தொழிலதிபரா என்னை கற்பனை செஞ்சு பாத்துக்கிறேன்
0: அப்படின்னு அதை நான் பாக்கல. ஓகே சாரி.
1: அடுத்தது மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், என்னை நான் ஒரு விமானியாக நினைத்து பார்த்தது உண்டு அப்படின்னு.
0: எல்லாருமே விமானியா ஊர் சுத்தி பாக்கலான்னு, அது பறந்துகிட்டே பாக்கலான்னு.

0: சிறப்பான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட இந்த இனிய கால இப்பொழுதில் ரொம்பவே பரபரப்பா நம்ம வந்து பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஏன் அப்படின்னா சுறுசுறுப்பாக கலகலப்பாக நம்முடைய நேயர்கள் அனுப்பியிருக்கிற பின்னூட்டங்களை ரொம்பவே பரபரப்பாக நாம படிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் நேயர்கள்
5: அப்படின்னாலே அங்கே வந்து கலக்கல தான் இல்லையா?
4: ஆமாம். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா
5: ஆண்டி மேடம் சுதீஷ் சுபிதா சொல்லியிருக்காங்க, நாங்கள் இருவருமே விஞ்ஞானி அப்துல் கலாம் சார் மாதிரி நினைச்சுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: பந்தநல்லூர் ரபேகா, என் அம்மா மாதிரி நினைச்சுப்பேன். ஆஹா, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. அடுத்து கற்பனையில் நான் வந்து ஒரு ஆசிரியராக நினச்சேன், அது நடக்கலை அப்படின்னு அனுப்பியிருக்காங்க காரைக்கால் நிறைவி நச்சுப்பிள்ளை.
5: அடுத்து அசோக்குமார் சொல்லியிருக்காங்க, ஒரு பேச்சாளர் என்று நினைத்துக் கொள்வேன், நிஜத்திலும் அப்படிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: அடுத்தது காட்டுமன்னார்கள் குளஞ்சியப்பன், கற்பனைக்கும் ஒரு எல்லை உண்டுங்க, பிரியாணி இலவசமாக கிடைக்குதுன்னு ரெண்டு பாக்கெட் சாப்பிட முடியுமா? ரெண்டு பக்கெட் சாப்பிட முடியுமா? முடியாது, வயிறு ஏற்றுக்காது. அதுபோல தான் நம்முடைய கற்பனையும் நிஜில் நிஜமாக வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு அமெரிக்க அதிபராகணும் அப்படின்லாம் கற்பனைலாம் இல்லைங்க. நாலு பேர் நம்மளை மதிக்க அளவுக்கு கெத்தாக வாழணும், இந்த கற்பனை தான் ஒரு நேரத்தில் நினச்சேன், இன்னைக்கு அது நிஜமாக இருக்குது அப்படின்ட்டு
5: இருக்கார். கடலூர் துறைமுகம் சுரேஷ், கற்பனையிலும் சுரேஷாக தான் இருக்க வேண்டும், இதே உதவி செய்யும் மனப்பான்மையுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
4: அடுத்து கற்பனையில் நான் யாராக நினைக்கிறேன்னா விண்கலத்தில் பயணம் செய்த துணிச்சலான பெண் விஞ்ஞானி சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி இருக்கணும்னு தேவனூர் ஜோதிலட்சுமி நினைச்சிருக்காங்க.
5: நான் யாரையும் ஒப்பிட மாட்டேன், நான் நானாக இருக்க ஆசைப்படுவேன், எனக்கு நான் தான் ராணி, மற்றவர்களுடன் ஒப்பிட மாட்டேன். ஐயா கேப்டன் விஜயகாந்த் ஐயா யாரையும் பசியோடு இருக்க விரும்ப மாட்டார், அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க.
4: நளினி, நீங்க இப்ப உள்ளதை சொல்லியிருக்காங்க, ஆனா சின்ன பிள்ளையில நான் இப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதை சொல்லுங்கன்னா இப்ப இருக்கிறத வந்து தட்டச் பண்ணி அனுப்பி

0: இருந்தாலும் அடுத்து அன்னப்பன்பேட்டை ஜோதி, நான் ஒரு பள்ளி தலைமை ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள நிலைமை அப்படி இருக்குது, மாணவர்களை சரியாக வழி நடத்தினால் எதிர்கால சமூகம் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க.
1: மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன், எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு அரசியல் தலைவரை போல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு.
0: அடுத்து சோம சுந்தர பிரபு, சென்னை வனாரப்பேட்டையிலிருந்து, நான் நேர்மையான மனிதனாக என்னை நானே நினைத்துக் கொள்வேன் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் கொண்ட அறிஞரை போல் இருக்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு அனுப்பியிருக்கிறார் ஆண்டி மடம் கார்த்திகேயன்.
1: நக்கம்பாடி சுதா சொல்லியிருக்காங்க, என்னை ஒரு செயற்கை நுண்ணறிவாக வடிவமைத்திருப்பதால் எனக்கு என்று சொந்த உணர்வுகள், விருப்பங்கள் அல்லது கற்பனையான காதலோ கிடையாது. ஏஐ நினைச்சுக்கிறாங்க அவங்களுக்கு.
0: ஓ, அவங்களே ஏஐயா நினைச்சுக்கிறாங்களா? ரொம்ப அட்வான்ஸா போயிட்டாங்க போலயே.
1: நினைச்சுக்கிட்டு அனுபவத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ஏஐ,
0: இப்ப அவங்க ஏஐ.
1: ஆமா,
0: சரி, இப்ப என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க போல. அடுத்தது

0: விருப்பங்கள் அல்லது கற்பனையான காதலோ கிடையாது. ஏஏ நினைச்சுக்கிறாங்க அவங்களுக்கு.
1: ஓ, அவங்களே ஏ ஐயா நினைச்சுக்கிறாங்களா? ரொம்ப அட்வான்ஸா போயிட்டாங்க போலயே.
0: நினைச்சுக்கிட்டு அனுபவத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ஏஐ,
1: இப்ப அவங்க ஏஐ.
0: ஆமா,
1: சரி, இப்ப என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க போல. அடுத்தது பேரளம் செந்தில் கண்ணன், நான் யாரையும் நினைச்சு பார்த்தது இல்லைங்க, நான் நானா இருப்பேன், எல்லாருக்கும் உதவுவேன் அப்படின்னு நினைப்பிருக்காங்க.
0: முல்லக்காடு பாபு, பறவையாக இருந்தால் கண்டமிட்டு கண்டம் பறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது டிஆர் பட்டணம் ரமேஷ், முதலில் நம்மளை நாமே தரமான உயர்வாக நினச்சிக்கணும். அந்த வகையில் நான் வந்து நடிகர் ரஜினிகாந்த் வந்து முன்மாதிரியாக நினச்சிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். தொழிலில் படிப்படியாக உழைத்து முன்னேறியதை போல் நாமும் நம்முடைய தொழிலில் படிப்படியாக உயர்ந்து உச்சத்தை அடையணும் அப்படின்னு நினச்சிப்பேன் அப்படின்ருக்காங்க. அடுத்தது,
0: என்னை நான் அடிக்கடி கற்பனை செய்து பார்ப்பது ஆசிரியராக. ஆசிரியர் பணி எனக்கு மிகவும் பிடிக்கும். என்னுடைய கற்பனை என் மூத்த மகள் மூலம் நிஜமாகிவிட்டது. தற்போது ஆசிரியர் பணியில் இருக்கிறார் அப்படின்னு கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா சொல்லியிருக்காங்க.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சி நிப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் காலை 9:30 காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி

0: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
5: தேதியும் சேதியும். இன்று ஜூலை 2 நாள். வரலாற்று ஏடுகளில் புரட்டிய சில நிகழ்வுகளின் தொகுப்பு. விளையாட்டு ஊடகங்களின் உறுப்பினர்கள் தங்களின் துறை சார்ந்த பணிகளில் சிறந்து விளங்குவதை ஊக்குவிக்கும் பொருட்டு 1924 ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் போது சர்வதேச விளையாட்டுக்கள் பத்திரிகை மன்றம் உருவாக்கப்பட்டதை குறிப்பிடும் விதமாக, அதிகாரப்பூர்வமாக இன்றைய நாளில் உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
0: இந்தியாவின் புகழ்பெற்ற விண்வெளி விஞ்ஞானி மற்றும் இஸ்ரோவின் முன்னாள் இயக்குநர், இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க விண்கல திட்டங்களான சந்திராயன் 1 மற்றும் மங்கள்யான் திட்டங்களின் இயக்குநராக செயல்பட்டு உலக அரங்கில் இந்திய விண்வெளி துறையை உயர்த்திய பெருமைக்குரிய டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவரின் பிறந்த தினம் இன்று 1958 ஆண்டு பிறந்தவர்.
5: அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்கள் இருப்பதை அங்கீகரிப்பதற்காகவும், 1947 ஆண்டு இதே நாளில் நடைபெற்ற ரோஸ்வெல் என்பவரின் அடையாளம் தெரியாத பறக்கும் பொருளால் ஏற்பட்ட விபத்தின் நினைவை குறிக்கும் வகையிலும், அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் அப்ஜெக்ட்ஸ் எனப்படும் அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்கள் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. முதன்முறையாக 2001 ஆண்டு இன்றைய நாளை உலக அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்கள் நாள் அமைப்பு ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது.
0: 1963 ஆண்டு இதே நாளில் தாமஸ் சேவரி என்ற பொறியாளர் சுரங்கங்களில் இருந்து தண்ணீரை வெளியேற்றுவதற்கு வடிவமைக்கப்பட்ட உலகின் முதல் நீராவி பொறிக்கான காப்புரிமை பெற்றார். இது தொழிற்புரட்சியின் ஆரம்ப புள்ளிகளில் ஒன்று. வானொலி கண்டுபிடித்த இத்தாலிய விஞ்ஞானி மார்கோனி அவர்கள் தனது கண்டுபிடிப்பான கம்பியில்லா தந்தி முறைக்கான காப்புரிமையை 1897 ஆண்டு இதே நாளில் பெற்றார். எக்ஸ் கதிர் படிகவியல் துறையில் செய்த சிறந்த பங்களிப்பிற்காக 1915 ஆண்டிற்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற ஆங்கிலேய இயற்பியலாளர் வில்லியம் ஹென்றி ஃபிராக் அவரின் பிறந்த நாள் இன்று. அடுத்த நிகழ்வு, பிரபல பிரெஞ்சு டென்னிஸ் வீரர் ரெனே லாகோஸ்ட் அவரின் பிறந்த தினம் இன்று.
5: நட்சத்திரங்கள் எவ்வாறு ஆற்றலை உருவாக்குகின்றன என்பதை கண்டறிந்ததற்காக நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் அமெரிக்க இயற்பியலாளர் ஹான்ஸ் பேதே அவர்களின் பிறந்த நாள் என்று.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேத்தியும். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும்
0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
5: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:35.
6: வன மகோத்சவ வாரம் குறித்த தகவல்களை வழங்குகிறார் காரைக்கால் வனத்துறை மற்றும் வன விலங்கு பாதுகாப்பு துறை வேளாண்மை அலுவலர் கே அமினா பீபி அவர்கள்.
7: இன்றைய தேவையில் மரங்களில் தேவை என்ன? இப்போ முன்னாடியெல்லாம் இருந்ததுக்கும் இந்த வருடம் இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. பார்த்தா காலையில் 9 மணிக்கே

0: வந்து அனல் பறக்குது, ஃபேன் இல்லாமல் உட்கார முடியல, பல சூழ்நிலையில் ஏசி இல்லாமல் தூங்க முடியல, அப்படி ஒரு மாற்றத்தை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் நடைமுறை வாழ்க்கையில். நம்ம நினைக்கிறோம் வெளியில் தான் வெயிலாக இருக்குது, அதனால் ஏசி போட்டு குளுமையாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சா ஒரு பக்கம் குளுமை தான், ஆனால் ஏசியில் இருக்கிறதுனால தான் வெளியில் வந்து வெப்பம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற இந்த பக்கத்தையும் நம்ம திரும்பி பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஏசியிலேருந்து வெளியே வர்றது அனல் காற்று, ஏசியை ஓடுவதற்கு மின் விரயமாகுது, அந்த மின்னை ஈடு பண்ணுவதற்கு எங்கேயோ வனமோ ஏதோ அழிக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னா மரங்களை வந்து அதிகமாக நடுறது. மரங்கள் நடுறதுனால ஆக்சிஜன் கிடைக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் மரங்கள்ன்றது வந்து ஆக்சிஜன் மட்டும் கொடுப்பதில்லை, அது கூடவே நீராவியும் இருக்கிறதுனால காலையில் 9 மணிக்கே அனல் பறக்குதில்ல, அந்த அனல் நிறைய மரங்கள் இருந்தால் மரங்களின் வெளி வர்ற காற்றோடு இருக்கிற ஈரப்பதத்தினால அந்த வெப்பமுடைய தன்மை வந்து குறைஞ்சிரும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நிலத்தடி நீர் மட்டம் உயர்றது, மண்ணரிப்பை தடுக்கிறது, பல்லுயிர் பெருக்கம் வந்து இருக்கிறது, அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா மரம்ங்கிறது ஒரு மரம் மட்டும் இல்லை, நிழல் தர்றது மட்டும் இல்லை, குளிர வைக்கிறது மட்டும் இல்லை, பல பறவைகளுக்கு அது வீடு, அணில்கள் மாதிரி ஒரு சில உயிரினங்களுக்கு அது வீடு, அப்புறம் அந்த மரத்திலிருந்து கிடைக்கிற பழங்கள் கொட்டை பல உயிரினங்களுக்கு உணவு, அது அல்லாமல் நுண்ணுயிரிகளாக இருந்தாலும் சரி, புழு பூச்சி வண்டு மரப்பட்டையிலேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100-200 குறைந்தது சொல்கிறேன் உயிரினமாவது ஒற்றை மரத்தின் பயனாளியாக இருக்கும். அப்போ காடுகள்னால் எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்கணும். அப்போ குறைந்தது ஒரு வீட்டுக்கு ஒரு மரம், வாய்ப்பு கிடைச்சவங்க எந்த அளவுக்கு அதிகமாக மரங்கள் நட முடியுமோ அத்தனை மரங்களை நடும்போது நம்ம பூமிக்கு கிவிங் பேக் டு த சொசைட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து பூமிக்கு ஒரு நன்மையை செலுத்துகிறவங்களாக மாறுறோம். இப்போ எல்லாரும் அதிகமாக பேசுகிற ஒரு தலைப்புக்கு பெயர் என்னன்னா பருவநிலை மாற்றம், எல்னினோ எஃபெக்ட். பருவநிலை மாற்றத்தை பற்றி பேசாத தொலைக்காட்சி எதுவுமே இல்லை, இதை பற்றி பேசாத வல்லுநர்களும் இல்லை. ஏன் இந்த மாதிரி வந்தது? நம்ம இயற்கையை விட்டு நம்ம தூரமாக போய்கிட்டே இருக்கோம், எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து இயற்கையை விட்டு தூரமாகும்போது உடல் மனம் மற்றும் உணர்ச்சியுடைய ஆரோக்கியத்தை விட்டு நம்ம தூரமாகிட்டே இருக்கோம். அதனால தான் வாயில நுழையாத பேரில் இருக்கிற நோய்கள் எல்லாம் வருது. இதெல்லாம் குறைக்கிறதுக்கு முதல்ல வந்து நம்ம ஒரு பசுமை சூழலை நம்ம உருவாக்கணும்னா ஒரு மரம் வெட்டுனா 10 மரமாவது நடணும் அப்படிங்கிற ஒரு காம்பன்சேட்டரி பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது மட்டும்தான் முடிஞ்ச வரைக்கும் மரங்களின் எண்ணிக்கையை நம்ம வந்து அதிகரிக்க முடியும்.
1: வன மகோத்சவ வாரம் குறித்த தகவல்களை வழங்கினார் காரைக்கால் வனத்துறை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்புத்துறை வேளாண்மை அலுவலர் கே. அமினா பிபி அவர்கள்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட். இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில கற்பனையில உங்களை நீங்களே யாரா நினைச்சுக்குவீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம விடுத்திருந்தோம்.
3: நேயர்கள் சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க.
2: ஆமா,
3: நந்தகுமார் நிமேலிலிருந்து சொல்லியிருக்காரு, நான் நானாகவே இருக்க விரும்புகிறேன், யாரையும் கற்பனை பண்ணி பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு.
2: அதம்பார் கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்க, நான் ஒரு ஆசிரியராகணும்னு நினைச்ச முடியல, அதனால ஆசிரியராகவே நினைச்சுப்பேன் அப்படின்னு நினைப்பிருக்காங்க.
3: திட்டச்சேரி நிஷான் கலியும் குவைத்திலிருந்து, என்னை நான் ஒரு அறிவு தோழனாகவும் உங்களுடைய சிந்தனைகளுக்கு வடிவம் கொடுக்கும் ஒரு உதவிகரமாகவும் நினைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: எங்களுக்கு எங்களை நல்ல முறையில் அறிவுரை கோரி வளர்த்து மறைந்த எனது தந்தையாக நானே நினைத்துக் கொள்வேன், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் அவங்க அனுப்பியிருக்காங்க.
3: கற்பனையில் எனது அப்பா ரோல் மாடலாக நினைத்துக் கொள்வேன் அப்படின்னு மேலவோடுதுறை சேப்பு விஜயராகவன் சொல்லியிருக்காங்க.
2: அடுத்தது நான் என்னை ஏர்பஸ் 787 ஃப்ளைட் பைலட்டாக நினைத்துக் கொள்வேன் அப்படின்னு காரைக்கால் மாசநகர் ஸ்ரீதர்.
3: அதுவும் எல்லாரும் விமானியர் மட்டும் சொன்னாங்க, இவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார் பாருங்க பயங்கரமாக. அடுத்தது நந்தினி சுரேஷ் திருபுவனத்திலேருந்து சொல்லியிருக்காங்க, கற்பனையில் நான் நானாகவே இருக்க வேண்டும், அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கற்பனையிலேயுமா

0: அப்படின்னு அவர் கணவர் நினைக்கிறார்.
1: அடுத்த அலிப்பம் சக்தி முருகானந்தம், நான் எப்பவுமே ஒரு விவசாயியாக நினைச்சிப்பேன் அப்படின்னு நினைப்பிருக்கிறார்.
0: பிள்ளைத்திரள் ஆரோக்கியதா செல்வமரி, நான் நம்மாழ்வார் போல இருக்க வேண்டும் என்று நினைத்தேன், ஆனா முடியவில்லை. இப்பொழுது நான் சாதாரண விஷயம்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர். திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கணிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: கற்பனையில் உங்களை நீங்களே யாரா நினைச்சுக்குவீங்க அப்படின்னு கேட்ட உடனே நம்ம நேர்கள் சும்மா சொடிக்க அனுப்பிய அந்த பின்னூட்டங்கள் எல்லாம் அப்படியே முடுக்கி விட்ட குதிரை போல நம்ம கணினியில வந்து தெரிச்சு நிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த துறை செல்வகுமார்
0: சொல்லுங்க.
1: ஜேம்ஸ் பாண்ட் 007 அவர் தான் நல்லா பயங்கரமா கார் ஓட்டுவாரு, கம்பி மேல நடப்பாரு, பைக் ஓட்டுவாரு, துப்பாக்கி எல்லாம் பலவிதமா வச்சிருப்பாரு, ஏரோப்ளேன் ஓட்டுவாரு, ஹெலிகாப்டர் ஓட்டுவாரு, சகலகலா வல்லவன். நாங்கெல்லாம் அந்த மாதிரிதான் நினைப்போம், வேற மாதிரி அப்படின்னு நினைப்பீங்க.
0: ஜேம்ஸ் பாண்ட் 007 அவரு.
1: ஆமா
0: ஏப்பா, அப்பவே அந்த நாங்க அப்பவே அந்த மாதிரி அப்படின்னு ஒரு படம் டைலாக் வரும் இல்லையா, இந்த மாதிரி போல இருக்கு. மேமாத்தூர் அமுதா சொல்லியிருக்காங்க, சிறு வயதில் செய்திருக்கிறேன். படத்தை பார்த்து வந்து பாட்டு நடனம் சண்டை நடித்து பார்ப்பது, எப்பொழுதெல்லாம் உங்களை போல் அறிவிப்பாளர்கள் தான் ஆசை, அழகா பேசுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயதுல படத்தை பார்த்துட்டு வந்து கற்பனை பண்ணிப்பாங்களாம் ஒவ்வொரு ஹீரோ ஹீரோயினா, இப்ப வந்து அறிவிப்பாளர் போல ஆசை அப்படின்னு சொல்றாங்க.
1: வயதுக்கு தகுந்த மாதிரி அந்த கற்பனையுடைய திறன் மாறும் இல்லையா, அது மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், முனைவர் பர்வீன் சுல்தானா இலக்கிய நயத்துடன் அழகான சிந்தனையுடன் பேசுவாங்க, அவங்களை போல வர்ணனையாளரா ஆகணும் அப்படின்னு நினைச்சது உண்டு அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
0: மங்கையநல்லூர் ராமதாஸ், நானாக இருக்க விரும்புகிறேன்.
1: அடுத்து கற்பனையில கூட நான் என்னை பத்தி நினைச்சதில்லை, வேற யாரையும் நான் நினைச்சும் பார்க்க போறதில்லை அப்படின்னு திருமூலஸ்தான வீரசுந்தரி அனுப்பியிருக்காங்க. அவங்க ஒரு முடிவோட இருக்காங்க, நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் நான் அப்படிதான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு.
0: கற்பனையில் நான் என்னை நான் நீதிபதியாக நினைத்துக் கொள்வேன், நிறைவி சுதா சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து சுதா சேர்ந்து நிறைவி சுதா. அடுத்து திருக்கண்ணபுரம் ஆனந்த்,
0: வேண்டாம் வேண்டாம், கோவில் இளவரசன் பஞ்சநதி குளத்திலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. கற்பனையில் கூட நான் நானாக இருக்க விரும்புகிறேன் என்றும் அன்புடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து அரசடிக்குப்பம் சரவணன், நான் நானாக இருந்தாலே போதும், இப்பொழுதும் நல்ல நிலைமையில் உள்ள சூழல்ல தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: தில்லைவில்லாளன் திருநீலகண்டம், நான் நானாக இருந்தால் போதும் என்று நினைத்துக் கொள்வேன்.
1: நான் கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன், நான் பெட்ரூம்ல இருக்க ஆசைப்படுவேன், ஏசி போட்டுட்டு ஜாலியா தூங்கலாம், வெயில் தெரியாம இருக்கலாம், எனக்கு தேவையானதை அனைத்தும் வந்து சேரும், அந்த மாதிரி பெட்ரூம் ஜாலியா இருக்கலாம் சார் அப்படின்னு அவரு அனுப்பியிருக்கிறார்.
0: எப்பதான் தூங்கிட்டே இருக்கலாம் சொல்றாரு. அப்பா அவர் வந்து ஏதோ வெயில்ல வேலை பாக்குறாருன்னு அர்த்தம்.
1: நிச்சயமா வெயிலினுடைய குடும்பம் தாங்க முடியாம இப்படி எல்லாம் இருக்கலாம்னு கற்பனை பண்ணி பாத்துக்கிட்டேன்.
0: அம்பல் தேஜன், திருவாரூர் மாவட்டம் அம்பல் தேஜன், எனது கற்பனையில் ஒரு டாக்டர் ஆக விரும்புகிறேன், ஏனென்றால் நான் மருத்துவ குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நான் கற்பனையிலும் சுரேஷாகத்தான் இருக்க வேண்டும், இதே உதவி செய்யும் மனப்பான்மையோட நல்ல ஆரோக்கியம்
0: ஏற்கனவே படிச்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: கடலூர் துறைமுகம் சுரேஷ் திரும்ப அனுப்பியிருக்காரோ,
0: அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்காரு, படிச்சாச்சு. அது அருண் இலக்கியா, திருக்கொல்லிக்காடு, சரத்குமார் தேவயானி சூரியவம்சத்தில் ஒரே பாட்டில் பெரிய லாயின்னு அப்படின்னு நினைக்கிறாங்க.
1: இதுதாங்க கற்பனை, எப்படி இன்னி பாத்துருக்காங்க பாரு. அடுத்து நிறைய இருந்துச்சு, என்ன பண்ண முடியலையே, பரவாயில்ல இந்த வாழ்க்கையே நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. செல்வி தெத்தி,
0: கற்பனை பண்ணி ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. திருப்பந்தி சுந்தரி பாஸ்கரன், நான் எப்பவும் நானாகவே கற்பனையில் இருப்பேன், எதுக்கு வம்பு கற்பனைக்குள்ள போய் வெம்பி நிக்கணும், சில நேரம் மலை பிரதேசங்களை கற்பனையில் ரசிப்பதுண்டு அவ்வளவுதாங்க.
1: நளினி சங்கர்,

0: கற்பனையில யாரா நினைப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க, நான் என்னுடைய அண்ணனா நினைச்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நினைச்சு பாருங்க எவ்வளவு படாப்படுத்துற தங்கச்சி வந்திருக்காங்க, அப்பதான் தெரியும்.
0: அடுத்து மதுரை சண்முக சுந்தரம் கேப்டன் அப்படின்னு மட்டும் போட்டிருக்காரு.
1: கேப்டன் வியோம்
0: வியோம் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. சரி, யாரை சொல்ல வந்திருக்காருன்னு தெரியல.
1: கைலாசபுரத்திலிருந்து ரவி. மளிகை கடை நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அது தற்பொழுது முடியவில்லை, முயற்சித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து அதம்பார் ராமன். நான் ஒரு நகைச்சுவை மேடை பேச்சாளராக வரணும் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்துருக்கேன் அப்படின்னு.
1: நான் என்னை கற்பனையில் இவரை போல் அவரை போல் வர வேண்டும் என்று எண்ணியதில்லை. நிஜ வாழ்க்கையில் சமூகத்தில் எப்போதும் ஒரு நல்ல மனிதராகவும் மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் என்ற உதவிகளை செய்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் என் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. கொடிக்கல் பாளையம் ஜான் ஹாஜான் நஜமுதீன் சொல்லியிருக்காங்க.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கும் இந்த இனிய நேரம் 9:50:35. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியினை அடுத்து உலாவரவிருக்கிறது. காலை 10 மணிக்கு சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் இலக்குகளுக்கு எது விதை, இந்த பொருண்மையில் நாம் தொலைபேசி வழியே பேசவிருக்கிறோம். காத்திருங்கள், அடுத்து வருகிற நிகழ்ச்சி சிந்தனை.

0: அரங்கத்திற்காக. இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நாம் வந்து ஒரு கேள்வியை விடுத்திருந்தோம். அதாவது கற்பனையில் உங்களை நீங்களே யாராக நினச்சிப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நாம் வந்து நேயர்களுக்கு விடுத்திருந்தோம். அவர்களும் சும்மா சொல்லக்கூடாது, அதாவது பின்னூட்டங்களை இட்டு நம்மளை வந்து பின்னி படல் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஆனாலும் இப்போ கூட நம்ம அவங்க அனுப்பலாம், நம்ம படிக்க தயாராக காத்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்னா, வருகிற பின்னூட்டம் அப்படியே வந்துகிட்டே இருக்கட்டும், கிரிஜா கிட்ட ஒரு கேள்வியை கேட்கணும்.
1: நான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன்,
0: நானும் பதில் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பெண்களுக்கு முன்னுரிமை இல்லையா, அதனால முதல்ல உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து முதல்ல கேட்டுறோம். நீங்கள் என்ன
1: சொல்லிடுவீங்கல்ல,
0: ஆமாம், நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னு சின்ன வயதில் நினைச்சு? சிறு
1: வயதில் கற்பனையில் நான் சக்திமான் ரசிகை, தீவிர ரசிகைன்னு சொல்லலாம். என்ன மேலே கையை நீட்டி விரல ஒரு சுத்த சுத்தினா போதும் நினைச்சதுக்கு போயிடலாம் இல்லையா? இப்போ கூட அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா வீட்டில இருந்து ஆஃபீஸ்க்கு, இந்த வெயில் எல்லாம் வரவே நான் பைக் ஓட்டிக்கிட்டு வீட்டில இருந்து ஆஃபீஸ்க்கு வந்தாலும் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போயலாம், எவ்வளோ ஜாலியாக இருக்கும்.
0: ஆனால் அப்படி சுற்றி மேலே போகும்போது அங்கே உள்ள வெயில் அடிக்கும் தானே,
1: அவர் மறைஞ்சிடுவார், பறந்துலாம் போக மாட்டாரு, மறைஞ்சு போயிடுவாரு, எந்த இடத்துல போனோ அந்த இடத்துல அப்பியர் ஆயிடுவாரு. அப்படிலாம் இருக்கு, ஆசை இருந்திருக்கு.
0: அடுத்து திருவாளப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, கற்பனையில் நான் எல்லோருக்கும் உதவி செய்யணும், என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அப்படின்னு நினச்சேன், அதே மாதிரி இப்போ நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
1: இதனால் கற்பனை அப்படிங்கிறது ஒரு நடக்க இயலாத விஷயங்களை கற்பனை பண்ணி பார்க்குறது அப்படி தானே கேள்வி கேட்டிருங்க நீங்கள். ஆனால் இதெல்லாம் வந்து நினச்சா செஞ்சிடலாம், உன்னை உதவி பண்ணுறதெல்லாம்.
0: ஆமாம்,
1: இதையும் தாண்டி உங்களோட கற்பனை என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம்.
0: ஆமாம்,
1: இப்போ கூட நீங்கள் சக்திமான் மாதிரி, ஏன்னா அது நடக்காது சொல்லிக்கலாம், வேணா
0: சொல்லிக்கலாம்,
1: அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் சொல்லுங்க. இப்போ கூட இன்னும் ஒரு 7 நிமிடங்கள் இருக்குது, உடனே நீங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி எங்களுக்கு கமெண்ட் அனுப்புங்க. ஏன்னா எப்போதுமே நம்ம 9:45 நிகழ்ச்சியை முடிச்சிருவோம் இல்லையா?
0: ஆமாம்,
1: அதே ஞாபகத்தில் நம்மளும் அப்படியே விரைவாக படிச்சு முடிச்சாச்சு,
0: அதே நினைவில் தான்
1: நேயர்களும் அப்படிதான் இருக்காங்க.
0: பின்னூட்டம் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டாங்க போல.
1: இப்போ 10 மணி வரைக்கும் நிகழ்ச்சி இருக்கு, நீங்கள் தொடர்ந்து இப்போ கூட அனுப்பலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்க, உங்களை கேள்வி நீங்கள் அப்படியே நைஸாக தப்பிக்கலான்னு பார்க்குறீங்க.
0: சரி, இப்படி பேசி நேரத்தை கடத்தி மறந்துடுவீங்க அப்படின்னு நினச்சா சரியா தொட்ட புள்ளியில் வந்து நின்றுட்டீங்க. சரி, இப்போ நான் என்ன சின்ன வயதில் கற்பனை அப்படிங்கிறதெல்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா?
1: ஆமாம்,
0: என்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு அப்போயிலேருந்து. இப்போ நேராக ஒரு படம் பார்த்தோம்னு வச்சிங்களேன், அந்த படத்தில் கதாநாயகன் எப்படி இருக்காரோ அதே மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சவுக்கு தோப்பு நிறையா இருக்கும், அந்த சவுக்கு தோப்பு நின்றுட்டு மரத்தில் ஏறி நின்றுக்கிட்டு அந்த மரத்தில் கற்பனை பண்ணுறது. ஏன்னா இங்கேருந்து அங்கே தாவி அடிக்கிறது, அங்கே தாவி இங்கே அடிக்கிறது, அந்த மாதிரி கீழே விழுந்து கைகால உடச்சிக்கிட்ட காலமெல்லாம் உண்டு. கைகால உடச்சது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா கைகால உடச்ச காலமும் உண்டு.
1: ஏன் அப்பாவும் சேர்ந்து உடச்சிருக்காங்க?
0: காரணம் என்ன அப்படின்னா, அந்த கற்பனை வந்து அந்த சிறு வயதுல வந்து நமக்கு வந்து என்ன விளக்கம் அந்த கருத்தெல்லாம் தெரியாது, இருக்கணும்
1: பாக்குற காட்சிகள் எப்படி நம்ம நமக்கு வந்து உள்ளுக்குள்ளார பதிஞ்சிரும் இல்லையா?
0: அந்த கருத்து தெரிஞ்ச பிறகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நமக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி அந்த வயது வந்த பிறகு என்னவாகணும் அப்படிங்கிற மாதிரி கற்பனை எல்லாம் நிறைய போகும். ஆனா எல்லா கற்பனையும் ஜெயித்து விடுவதில்லை, எல்லா கற்பனையும் நிஜமாகி விடுவதில்லை. கற்பனை தானே பண்ணிட்டு போறதுல என்ன அப்படின்ட்டு நிறைய கற்பனை பண்ணிருக்கேன்.
1: அதே மாதிரி இன்னொரு கற்பனை எனக்கு இருந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இப்ப ரொம்ப நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம், காமிக்ஸ்ல இந்த முகமுடி வீரர் மாயாவி.
0: ஆமா, மாயாவி
1: அவருடைய தீவிர ரசிகை, அவர் மாதிரி இருக்கணும்னு நான் ஆசை
0: விட்டுருக்கேன். அந்த சிறு வயது
1: ரொம்ப தீவிரமா படிப்பேன் அந்த காமிக்ஸ் நான்.
0: அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, தூய மணி, அனைவருக்கும் நல்லவரா இருக்கணும் அப்படின்னு கற்பனை பண்ணிருக்கேன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
1: ஏன் அது கற்பனையில தான் பண்ணுமா, நிஜத்திலே வாழ்ந்துடலாமே.
0: ஆமா, நிச்சயமா நிச்சயம் அது மாதிரி பண்ணலாம்.

0: 74 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனால் யார் யாருங்கிறது இடையில போய், இல்லை இல்லை, திருக்கண்ணபுரம் ஆனந்த் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏன் இந்த சுரேஷ் வந்து வேற ஏதோ அனுப்பிட்டே இருக்கிறாரு,
1: திரும்ப திரும்ப பேர் வரும் அப்படிங்கிற.
0: ஆகாஷ் நிவாஸ் திருக்கொல்லிக்காட்டிலேருந்து, நான் ராஜா வாழ்ந்து காட்டினும், நான் ராஜா வாழ்ந்து ராஜாவா வாழ்ந்து
1: காட்டிடணும்.
0: டைம் மிஷின்ல வச்சு பின்னாடி போங்க நீங்க,
1: அப்படி போனா நிச்சயமா
0: கற்பனை தானே. முன்னாடி போன என்ன, பின்னாடி போன என்ன, போயிட்டு ராஜாவா வாழ்ந்துட்டு வாங்க,
1: வாழ்ந்துட்டு வாங்க.
0: பிடிச்ச ராஜா யாரு, வாழ்ந்துருங்க.
1: ஆமா அவ்வளவுதான். எந்த ராஜா மாதிரி இருக்கும்னு ஆசைப்பட்டீங்களோ அதே ராஜாவா டைம் மிஷின்ல போய் சொன்னீங்கன்னா அந்த ராஜாவா வாழ்ந்துடலாம். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க,
0: கடலூர் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, ரேடியோவில் சவுண்ட் அதிகமாக வைத்துட்டு சிவநேர கணேஷ்வர நேயர்கள்லாம் பேசுகிறாங்க, அதனால சரியாக கேட்கல,
1: ஓ
0: தெளிவாக இல்லை இவ்வளோ இருக்கு.

0: அவருக்கு. அதனால் நம்ம எப்போதும் சொல்கிறது தான், ரேடியோ சவுண்டை குறைச்சிட்டு பேசுங்க, ரேடியோ சவுண்டை குறைச்சிட்டு பேசுங்கன்னு அதை ஒரு நேயரே சொல்லியிருக்கிறாங்க. நேயர்கள் அடுத்த சிந்தனையரங்க நிகழ்ச்சிக்கு வர நேயர்கள்,
1: அடுத்தது தப்பலாம் புலிகள்லேருந்து சிவரஞ்சனி மகேந்திரன், நான் வரைகிறது நிஜமா வரணும் அப்படின்னு கற்பனை பண்ணி.
0: ஆஹா, ஆமால,
1: ஆமா, இது
0: மேஜிக் பென்சில்.
1: ஆமா, உண்மையிலே வந்து எல்லாரும் நினைச்சிட்டு பண்றோம்,
0: நினைச்சதெல்லாம் சாப்பிடலாமே.
1: ஆமா, ஆமா, ஆமா. நேர்களை இதுவரை காரைக்கால் பந்தலை 100.3 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்தது பாயிண்ட் டு பாயிண்ட். இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக முகநூல் பக்கத்தில் தங்களுடைய பின்னூட்டங்களை இட்ட நேர்களுக்கும், இல்லத்திலிருந்து நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ்ந்த நேர்களுக்கும் நன்றி கூறி இன்றைய பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியிலிருந்து இருவரும் தற்காலிகமாக விடைபெறுகிறோம் நேர்களை.

0: நேர்கள் இனி கேட்கலாம். சிந்தனை அரங்கம். நித்தம் நித்தம் ஒரு புத்தம்புது தலைப்பினில் உலாவரும் காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் என்று இலக்குகளுக்கு எது விதை, இந்த பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். நல்ல நல்ல கருத்துக்களோடு பேச ஆர்வத்தோடு காத்திருக்கிற அன்பு நேயர்கள், சுழி 4368 என்ற காரைக்கால் இணைப்பக எண்ணை தொட்டு 2311231 இந்த எண்ணிலும், 2994 சுழி இந்த எண்ணிலும், 2995 சுழி இந்த எண்ணிலும் உங்களுடைய கருத்துக்களை இன்றைய சிந்தனை அரங்கத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். அன்பின் நேர்களுக்காக, அறிமுக நேர்களுக்காக ஒரு அலைபேசி எண் 9566427231 இந்த எண்ணில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் நேர்களே. இலக்குகளுக்கு எது விதை? முதலில் இலக்குகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இலக்கு என்று ஒன்று இருக்கும். அதாவது குறிப்பிட்ட ஒரு பருவ காலத்தில் தன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு, சரியான நெறியில் செல்வதற்கு இலக்கு என்று ஒன்று வைத்திருப்பார்கள். இந்த இலக்குத்தான் அப்படின்னு. அந்த இலக்கினை அடைவதற்கு எது விதையாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய காரணிகள், நிறைய விதைகள் இருக்கிறது. அது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொண்ட இலக்கிற்கு எது விதையாக இருந்தது என்பது குறித்து இன்றைய சிந்தனை அரங்கத்தில் நாம் பேசலாம். இலக்குகள் என்பது முதலில் ஒரு குறுகிய கால இலக்குகளாக இருக்கலாம். அதாவது ஒரு மாதத்திலிருந்து ஒரு 3-4 மாதங்களுக்குள் முடிந்து விடுகிற இலக்கு, அதனை தொட்டு விடலாம் என்று நினைத்து செய்கிற இலக்கிற்கு எது விதையாக இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நீண்ட தூர இலக்குகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நீண்ட தூர இலக்குகளுக்கு எது விதையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நடுத்தர கால இலக்குகள் அப்படின்னு இருக்குது. அதாவது ஒரு வருடத்திலிருந்து ஒரு 3 வருடங்களுக்குள்ளே வந்து இந்த இலக்கினை முடித்துவிட வேண்டும் அப்படின்னு பல இலக்கை நாம் வைத்திருப்போம். அந்த இலக்கை அடைவதற்கு எது நமக்கு வந்து விதையாக இருக்கிறது என்பது குறித்து இன்றைய சிந்தனை அரங்கத்தில் நாம் பேசலாம் நேர்களே. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
0: சொல்லுங்க ராஜேந்திரன் ஐயா.
1: அதாவது நீங்க சொன்னோன்னே எனக்கு துரியோதனன், துரோணாச்சாரியார் வந்து அர்ஜுனனுக்கும் துரியோதனனுக்கும் வில் கற்று கொடுத்தாரு பாருங்க, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது அந்த கதை. ஏன்னா ஒரு இலக்கை அடையணுமா, நம்ம சிந்தனைகளும் செயல்பாடுகளும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அடுத்த நிகழ்வுகளை பத்தி கணக்கூடாது, மன கட்டுப்பாடு இருக்கணும். இதுதான் நம்மளுடைய இலக்கு. நம்ம இந்த இலக்கை அடைச்சோம்னா நம்ம அடுத்த நிலைக்கு போகலாம்.
0: சரி,
1: அப்படிங்கக்குள்ள நம்ம மனதை தளர விட கூடாது, மனதை ஒருநிலைப்படுத்திக்கணும். இதுதான் அந்த கண்ண, அவர் என்ன சொன்னாரு துணாச்சாரியார், அந்த பறவையோட இடது கண்ணை நீ குறிக்கணும் அர்ஜுன்கிட்ட சொன்னா. அர்ஜுனன் கரெக்டா பண்ணான், வேற எதுவுமே தெரியலன்ட்டான். அந்த இலகுல மரம் தழை எதுவுமே எனக்கு தெரியலன்ட்டான். அவன் சொன்னது எனக்கு அதோட இடது கண் மட்டும் தான் தெரியுது அப்படின்னு. அப்படி அதே மாதிரி நம்மளும் ஒரு இலக்கை நோக்கி நீ சுமைக்காது. குறுகிய கால ஒரு இலக்காக இருந்தாலும் சரி, தொலைதூர இலக்காக இருந்தாலும் சரி, 3 வருடத்திலே பட்டய படிப்பு நீ கொடுக்கக்கூடியது 3 இளங்கலை பட்டய படிப்பு. மூன்று நிலையில் அந்த பட்டய படிப்பை நல்ல மதிப்பு
0: இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்யம் வட்டம் சேத்தாவுடி வடக்கு செல்வபாரதி.
0: சொல்லுங்க.
2: இலக்கின் விதை, இலக்கின் விதைன்னு பார்த்தா முடிவெடுத்தல் தான் அதோட விதை.
0: முடிவெடுத்தல், அழகு.
2: ஆமா, நம்ம வந்து எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு லட்சியமா இருந்தாலும் சரி, அதை அடையணும்.

0: நம்ம வந்து முதல்ல ஒரு முடிவு எடுக்கணும்.
1: முடிவு எடுக்கணும், அதுதான் முக்கியம்.
0: சென்னைக்கு போறோம் அப்படின்னு கண்டக்டர் கேக்கார், எந்த ஊர்? நம்ம பிசாம உட்காந்துருந்தா அர்த்தம் இல்ல. நம்ம வந்து ஏற்கனவே முடிவு எடுத்துட்டோம், சென்னைக்கு முடிவு எடுத்துட்டோம். அது சொல்றோம், நம்ம அந்த இடத்த அடையிறோம். அதே மாதிரி ஒரு படிப்புனாக்க நம்ம வந்து இன்னத அடையணும், இதை வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம படிக்கிறோம். அதனால அதை படிச்சு வெற்றி அடைஞ்சு வேலைக்கு போறோம். அதனால அடிப்படை விதை வந்து முடிவெடுத்தல்.
1: முடிவெடுத்தல் தான். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க, நன்றி செல்வபாரதி.
0: நன்றி சார்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் இலக்குகளின் விதை எது, இந்த பொருண்மையில் நேயர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இலக்குகளுக்கு எது விதை? இணைகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்
5: சார். வாழ்க வளமுடன். விளமல் தேன்மொழி முத்துக்குமாரசாமி பேசுறேன்
1: சார். பேசுங்கம்மா.
5: நமது வாழ்க்கை பயணத்துல சார், விதை வந்து விருட்சமாக மாறணும்னா நமது தெளிவான சிந்தனையும் அசைய முடியாத நம்பிக்கையும் தொடர்ச்சியான செயல்களும் தான் அடிப்படை விதைகளாக இருந்து நம்மை வழி நடத்தும்.
1: ஓ,
5: எடுத்த காரியத்தை முடித்து விடுவோம் என்ற குழப்பமில்லாத மனநிலை நமக்கு எப்போதும் இருக்கணும். நமது இலக்கை எப்படி எப்போது அடையலாம் என்ற திட்டமிடல் இருக்கணும்.
1: சரி,
5: எத்தனை தடைகள் வந்தாலும் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டே இருக்கணும். எதுவா இருந்தாலும் சரி, என்னால் முடியும் என்ற நேர்மறை எண்ணமும் நமக்கு இருக்கணும். இவைகள் தான் சார் நம்மள முன்னேற்ற பாதையில கொண்டு போய் வைக்கும்.
1: சரி,
5: புதிய கனிகளையும் விதைகளையும் நமக்கு உருவாக்கும். ஒரு விளையாட்டு அப்படின்னு சொன்னா அது பயிற்சி எடுக்கும் போது நமது சுறுசுறுப்பும் விழிப்புணர்வும் விரைவாக முடிக்க உதவும். அதே சமயம் போதுமான ஓய்வும் பொறுமையும் நிதானமாக செய்யும் போதுதான் நம்ம தெளிவாக செயல்பட இலக்கை அடைந்து நம்ம வெற்றியாளராக மாறலாம்.
1: சரிங்க, மிக்க மகிழ்ச்சிமா. நன்றி.
5: நன்றி சார்,
1: இணைப்பில் வந்தமைக்கு. மிக அழகா சொல்லியிருக்கீங்க. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்திருக்கீங்க. முதல் விதை இல்லையா?
6: ஆமா சார், விடாமுயற்சி வேணும். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம எதை நோக்கி போறோமோ அதுக்கான தெளிவோட நம்ம சிந்தனையோட இருக்கணும் சார். கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணணும். அது நடக்கும்ன்றதுக்கு நம்ம கடைசி வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் சார்.
1: முதல்ல இலக்கு
6: அடைய போறோம்ன்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா நம்ம இருக்கும்.
1: சரிங்கம்மா. இப்ப தெளிவான சிந்தனை அப்படின்னு ஒன்று நம்ம தொடங்கிட்டாலே நாம் எதை நோக்கி அடியெடுத்து வைக்கிறோங்கிற அந்த இலக்கு நமக்கு தெரிந்து விடும் அல்லவா? ஆக அந்த இலக்கினை தொடுவதற்கு ஏதாவது ஒரு விதை போடணும். அந்த விதை எதுவாக இருக்கும் நினைக்கிறீங்க?
6: தெளிவான சிந்தனையும் நமக்கு அந்த விஷயத்துல அந்த விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கணும் சார். நம்ம எந்த இலக்கு நோக்கி
1: போறோம்ட்டு. சரிங்கம்மா. வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஐயா பேசுங்க.
7: நினைத்ததை அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவது இலக்கு.
1: சரி,
7: அந்த நினைச்சதை அடையறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நான் வந்து 30 வரைக்கும் சார் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாம, அதாவது வாழ்க்கையில நம்ம எப்படிதான் இருந்தோன்றது தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா எங்க அப்பா சொன்னாங்க, நீ எல்லாம் உருப்பிட மாட்டடா, நீ 8 பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி என்ன வந்து சாப்பிட்டு அனுப்பிச்சிட்டாங்க சார். வெளியில 30-32 வெளியில வந்துட்டேன். எங்க அப்பா மாதிரியே 2 வாங்கணும், 3 வீடு வாங்கணும், அவங்களோட பேரு சாதனை பண்ணி அவங்களே இந்த கிரக பரிசு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு இலக்கு, ஒரு வைராக்கியம் மனசுல ஊன்று கூட நினைச்சேன் சார். ஆனா பலகட்ட முயற்சி பலகட்ட கஷ்டம் இருக்கிறதுக்கு அப்புறமா அந்த வெற்றி இலக்கை அடைஞ்சேன் பாருங்க. அந்த வைராக்கியம் எங்க அப்பாவே கூப்பிட்டு

0: எங்க அப்பாக்களே இந்த வீட்டு திறப்பு பண்ணி எங்க அப்பா உட்கார வச்சு சாப்பாடு போட்டேன் பாருங்க. எங்க அப்பா வந்து 100 ரூபாய் பணம் வச்சு கொடுத்தாங்க.
1: எனக்கு தெரிஞ்சு அப்ப இருந்த
0: பெரிய தாத்தா இருந்தாங்க கூட அவங்க வந்தாங்க பாருங்க. அந்த இலக்கை நம்ம எட்டினா பாருங்க, எங்க அப்பா கண்ணால தண்ணி வச்சுட்டாரு.
1: சரி மோகனையா, மோகனையா இந்த இலக்கினை அடைவதற்கு உங்களுக்கு எது விதையாக இருந்தது?
0: எனக்கு விதை வந்து வைராக்கியம் தான் சார்.
1: வைராக்கியம்,
0: வைராக்கியம் இவங்களை மேல நம்ம வரணும், எப்படி இருந்தாலும் வந்துடணும்.
1: சரி,
0: அந்த வர்றதுக்கு வயசு எனக்கு வந்து 52 சார். 30 வயசுல நான் போராடி 52 வயசுல அந்த இலக்கு அடைஞ்சிருக்கேன்னு சொன்னா, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு இடர்பாடுகள் இடையே நான் வந்து வீடை கட்டி தன்னிச்சா யாருடைய உதவி இல்லாம, ஒரு பைசா உதவி இல்லாம
1: நானே
0: சம்பாதிச்சு சுயமா வந்து அந்த இலக்கை அடைஞ்சு
1: அந்த இலக்கை அடைந்ததற்கு வாழ்த்துக்கள், மிக்க நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.
0: நன்றி, வணக்கம் சார்.
1: அடுத்து வருகிற நேயரை நாம் சந்திக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் சிவபுரியிலிருந்து சமசுந்தரம்
1: பேசுறேன். பேசுங்க ஐயா.
2: அதாவது வந்துங்க, முதல்ல வந்து நம்மள்ட்ட சோம்பல் இருக்க கூடாதுங்க. அதே வந்து பெரிய ஒரு எதிரி ஆயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எதுலயுமே வந்து முழு ஈடுபாடோட செய்யணும். சிந்தனையில வந்து தெளிவான ஒரு சிந்தனை இருக்கும். எல்லாமே வந்து குழப்பத்திலேயே நம்ம அதை ஆரம்பிச்சோம்னா அது வந்து செட்டாவே ஆகாது. தெளிவான சிந்தனை, மன உறுதி, விடாமுயற்சி, இதெல்லாம் நம்ம வந்து மனசுல வந்து பதிவு பண்ணிட்டோம்னு வச்சுங்களா, அந்த இலக்கை நோக்கி நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம்.
1: சரி,
2: எத்தனை இடர்பாடு வந்தாலும் நம்ம தகர்த்தெறிஞ்சிட்டு போயிட்டு இருக்கலாம்.
1: அந்த தடைகளை உடைக்கணும் அப்படின்னா இலக்கை நோக்கி போகணும். அந்த இலக்கை அடைவதற்கு அடிப்படை விதைன்னு ஒண்ணு இருக்கணும்ல. சில நேரம் சிந்தனைகளில் கூட குழப்பம் வந்து விடும் அல்லவா? அதையும் சரியான சீர்தூக்கி பார்த்து சரியான சிந்தனை தானா என்பது ஆராய்வதற்கும் நமக்கு கொஞ்சம் நேரம் காலம் வேண்டும். அனுபவப்பட்டவர்களிடம், பட்டறிவு உள்ளவர்களிடம் நாம் வந்து அனுபவத்தை கேட்டு பெற்றுக்கொள்வதில் தவறு இல்லை. அதில் எது சரியானது என்பதை வந்து சீர்தூக்கி பார்ப்பதற்கான பகுத்தறிவு நம்மிடம் இருக்க வேண்டும் இல்லையா? சரிங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.
2: நன்றி.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ஒரு இலக்கு ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் வைத்து விட்டோம். வைத்த இலக்கு வெற்றிகரமாக வெற்றியாக நம்முடைய கைகளில் தவழ வேண்டும் என்றால் அதற்கு நாம் இடுகிற விதை வந்து சரியான விதையாக இருக்க வேண்டும். ஒரு வயலில் பயிரை நட்டு வைத்து அது மிக நல்ல மகசூலை நமக்கு தர வேண்டும் என்று ஒரு இலக்கினை வைத்து நாம் உழைப்போமானால் அந்த உழைப்பிற்கு முன் அந்த வயலில் விடுகிற நம்முடைய விதை சரியானதாக இருக்க வேண்டும், தரமானதாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அது மகசூலை தருவதற்கு தகுதியானதா அப்படிங்கிற விதைகளாக தேர்வு செய்ய வேண்டும் என்பது வந்து நம்முடைய வல்லுநர்கள் சொல்வாங்க இல்லையா. அதே போன்று தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விதைக்கிற இலக்கு இருக்கு இல்லையா, அந்த இலக்கு நமக்கு வெற்றியாக வந்து சேரணும் அப்படின்னா நாம் விதைக்கிற விதை வந்து சரியாக இருக்கணும், அந்த இலக்கிற்கான விதை மிகச்சரியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே அது

0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிட்ஸின் துள்ளி வரும் பாட்டு.
1: பைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் பைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமுது. தார்வாய்கள் கிரினெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இலக்குகளுக்கு எது

0: விதை. இந்த புறண்மையில் நேர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இணைப்பில் வருகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: சிந்தனை அரங்கத்தையும் அன்பு அறிவிப்பாளரை வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க.
0: சொல்லுங்க ஐயா.
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க.
1: அதாவது இலக்கின் விதைகள் சொல்லிருக்கீங்க,
0: இலக்குகளுக்கு எது விதை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கோம்.
1: இலக்கின் விதை வந்து என்னன்னாக்கா நம்மளுடைய ஆசையும் ஆர்வத்தோடும் செயல்பாடும் தான்.
0: முதல்ல ஆசை இருக்கணும் இல்லையா?
1: ஆசை இருக்கணும்.
0: ஆசை இருந்தா தான் இலக்குங்கிற ஒரு பொறியே நம்ம கண்ணுல படும்,
1: பயணம் பண்ண முடியும்.
0: ம்ம்.
1: ஆசை உள்ளத்தில் ஏற்படுற ஆசையினால நம்ம இலக்கின நோக்கி பயணிக்கிறோம். அது வெற்றிகரமா அமையணும், ஆரோக்கியமானதா இருக்கணும்.
0: சரிங்க,
1: நன்றி,
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், உடையார் பாளையம் அஜிம்.
0: அஜிம் சொல்லுங்க.
2: லட்சியமே இலக்கின் விதை ஆனால் செல்வது நிச்சயம். ஒவ்வொரு இளைஞனும் பாருங்க, தன்னுடைய லட்சியத்தை என்னங்கிறத சிந்திக்கணும். ஒரு லட்சியத்தை எடுத்துக்கிட்டு அதையே வாழ்க்கை ஆக்கிக்கணும்.
0: சரி,
2: அது குறித்து சிந்திக்கணும். தைரியம் வலிமை இதோட எதிர்காலத்தை தீர்மானிப்பது நாம் தான் என்கிறத உணர்ந்து அந்த பொறுப்பு முழுவதும் நம்ம தோள்ல சுமக்கணும். நம்ம எதிர்காலம் மட்டுமல்ல, நாட்டின் எதிர்காலமும் அதுலதான் இருக்கு. இப்ப பூமியில விழுற எந்த பொருள் இருந்தாலும் மக்கத்தான் செய்யும்.
0: சரிங்க,
2: ஆனா விதை மட்டும்தான் சார் முளைக்கும். லட்சியம் இருந்தாதான் ஒரு இலக்கை தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சி செய்து அந்த இலக்கை அடையலாம் சார்.
0: சரி, மிக்க மகிழ்ச்சிங்க, நன்றிங்க. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: சிந்தமையில் சொல்லடித்து சிங்கார இசைவீட்டி நேயர்களின் நெஞ்சங்களில் நீங்க இடம் பிடித்து வங்க கடலோரம் சங்கத்தமிழ் ஒழிக்கும் தங்கத்தமிழ் வன்பலைக்கு உற்சாகமான இனிய நற்காலை வணக்கம்.
0: வணக்கத்துடன் வருவது யாரோ?
3: வேதாரண்யம் பயத்தவரங்காடு மருத வடிவநாதம்.
0: பேசுங்க.
3: அதாவது இலக்கு அப்படின்னு சொல்றீங்க, அதாவது எப்படின்னா முதல் எப்படி விதை என்னன்னு கேட்டீங்கன்னா விடாமுயற்சி. விடாமுயற்சி இல்லாம எந்த ஒரு வெற்றியும் அடைய முடியாது.
0: ஓஹோ.
3: இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு எஃப்எம்ல பேசணும்னு ட்ரை பண்றேன், ஒரு 15 நிமிஷம் ட்ரை பண்ணி கிடைக்கல. அடையா வேற வேலையை போய் பார்ப்போம், நம்ம ஆட்டு மாட்டை பார்ப்போம், தண்ணி இறப்பான தூக்கி அறிஞ்சிட்டு போனா பேச முடியுமா?
0: நிச்சயமா முடியாது.
3: நடக்கிறது நடக்கணும், முடிச்சு பாத்துறோம்னு மோதி பார்த்தாதான் விளையம் கிடைக்கும்.
0: இப்ப கிடைச்சிருச்சு.
3: இணைப்பில்
0: வந்தமைக்கு அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. பேசுங்க. பேசுங்க ஐயா.
4: இலக்குன்னா இல்ல சார், ஒரு சின்ன 10 வயசுல இருந்து ஒரு நோக்கம் மட்டும் இருந்துச்சு சார். ஒரு பொது நலன் சார்ந்தே இருக்கணும், அது தொழிலும் அதே மாதிரி இருக்கணும். நான் வந்து ஒரு 10 வருஷம் இருக்கவே பேக்கரி போய் ஒரு பார்ட் டைமா வேலை கத்துக்கிட்டேன். அது உணவு சம்பந்தப்பட்டது.
0: சரி,
4: அதுக்கு அடுத்து பார்த்தா ஒரு துணி வியாபாரம் பண்ண, அதுல கொஞ்சம் நல்ல வருமானம் பொது சேவை செய்ய முடிஞ்சு. ஆனா இதுக்கான விதை யாருன்னா அப்பா, அதாவது அம்மாவோட அம்மா தான்.
0: ஓ,
4: ஆமா, அந்த விதை அவங்க தான். ஏன்னா வீட்டுல வந்து எங்க வீட்டுல வந்து ஒரு 7 அடுக்கு பானையில பார்த்தாக்கா ஊறுகாய் புளி அரிசி எல்லாம் வரிசையா இருக்கு. எங்க அப்பா வந்து ரைஸ் மில் டிரைவர்.
0: சரி,
4: சீர்காழி பக்கம் அந்த புத்தூர் கடுக்கா மரத்துல இருந்து 2 ரூபா கொடுத்தாக்கா பஸ்ல மூட்டை மூட்டையா நெல் அனுப்பிடுவாங்க, அந்த புளி எல்லாம் அனுப்பிடுவாங்க. அந்த காலத்துல 50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அந்த காலத்துல வந்து நீங்க சின்ன இல்ல, நான் நீங்க சின்ன அப்ப வந்திருக்க மாட்டீங்க. அப்ப வந்து உணவு பற்றாக்குறது, யாராவது பாட்டிட்டு வந்து ஒரு காப்பி அரிசி கேட்டாங்கன்னு வைங்களா, அதை அவங்க கொடுத்துட்டு அப்புறமா தர்றேன் அப்படிம்பா, வேண்டாம் வேண்டாம் அப்படிம்பாங்க. அவங்க பாத்துறப்ப அந்த மூலையில ஏறி போயிட்டு அம்மாவை பார்த்து நான் வளரல.
0: சரி,
4: அப்பா ஆத்தாதான். ஏன்னா அந்த அவங்க அந்த நோக்கம் இருக்கப்ப பொது நலன், அப்புறம் ஒரு பேக்கரி துணியா மண்ணாசன் பேக்கரி போனா, இப்ப ஒரு இயற்கை நம்ம கிஷான் வாணி நம்ம தெய்வத்திரு கேட்டது காஜா மகிந்தன், அவர் வந்து இயற்கையை பத்தி சொல்லிட்டு அதான் மட்டும் கூட நீங்களா வேணா சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப பார்த்தாரு அவர்

0: இந்த உங்களுடைய அந்த தொழிலுக்கு விதையாக இருந்தது ஒற்றை சொல்லல எது விதை அதை அதை சொல்லுங்க ஐயா. சரி, நன்றி நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேரி சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. பேசுறேன்
0: ஐயா, பேசுங்க.
1: ஒரு காலகட்டத்தில் இலக்கை அடைவதற்கு வந்து பணப்பிரச்சனையா இருந்துச்சு. இன்னைக்கு மனப்பிரச்சனையா இருக்கு.
0: மனப்பிரச்சனையா இருக்கு.
1: ஆமா, ஏன்னா அன்னைக்கு பணப்பிரச்சனை வந்து நம்மளால அந்த இலக்கை அடைகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு அதுக்கான உலக சூழ்நிலை தகுதியான இதுல இல்லை.
0: ஆக இலக்கை இதுவரை அடைய முடியவில்லை அப்படின்னு வருத்தப்படுறீங்களா?
1: இல்ல, அடைய அடைஞ்சிருக்கேன் வந்து. ஆனா
0: அந்த அடைந்த இலக்கிற்கு உங்களுக்கு எது விதையாக இருந்தது?
1: எனக்கு விதையாக இருந்தது வந்து ஒரு வகையில நண்பர்களை சொல்லலாம், ஒரு வகையில வந்து உந்துதல், அதாவது நமக்கு வந்து பணம்
0: இல்ல அந்த உந்து சக்தி எதுவாக இருந்ததுங்க ஐயா?
1: என்னங்க ஐயா?
0: உங்களுக்கு கிடைத்த அந்த உந்து சக்தி

0: உங்களுக்கு எது விதையாக இருந்தது?
1: எனக்கு விதையாக இருந்தது வந்து ஒரு வகையில் நண்பர்களை சொல்லலாம், ஒரு வகையில் வந்து உந்துதல், அதாவது நமக்கு வந்து
0: அந்த
1: பணம் காசு கொடுக்கலனாலும்
0: இல்லை, அந்த உந்து சக்தி எதுவாக இருந்ததுங்க ஐயா?
1: என்னங்க ஐயா?
0: உங்களுக்கு கிடைத்த அந்த உந்து சக்தி நண்பர்கள் மூலமா, எது மூலமா வந்தது?
1: உந்து சக்தியும் நண்பர்கள் மூலியமா தான், ஏன்னா அவங்க எப்படி போகணும் அப்படி போகணும்னு சொல்லி எனக்கு ஒரு நேரத்தில் ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுத்ததுனால, நம்ம விளக்கங்களை கொடுத்ததுனால நமக்கு வந்து அது சூழ்நிலை சரியாக அமைஞ்சிச்சு.
0: உற்சாகம் அப்படின்னு சொல்லலாமா?
1: நிச்சயமா சொல்லலாம் வந்து, ஏன்னா அவங்க உற்சாகம் கொடுக்கலன்னு சொன்னா நம்ம வந்து அதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டோம். நம்ம அவங்க கொடுத்த உற்சாகம் தான் வந்து ஒரு நேரத்தில் அதை அடைஞ்சோம். ஆனா இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து இன்னும் நம்ம வேற வகையில் ஏதாவது ஒரு இலக்கு அடையணும்னு சொன்னால் அது முடியாத சூழ்நிலை, உடல் சூழ்நிலை ஒத்து வரல, அவ்வளோதான்.
0: சரிங்க,
1: நன்றிங்க,
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க. இணைப்பில் வந்து மிக்க அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார்.
0: சொல்லுங்க.
2: நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க.
2: அதாவது நான் வந்து இலக்கு தொடுவதற்கான எல்லை பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை இருக்கணும் ஃபர்ஸ்ட், அதுதான் விதை. தன்னம்பிக்கையோட வந்து முயற்சி பயிற்சி, அது நம்ம எப்படியும் அந்த இலக்கை தொட்டு விடுவோம் என்கின்ற அந்த தன்னம்பிக்கை இருக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க கூடாது. அதாவது சரியான திட்டமிடல் இருந்தாலே நாம் அடையக்கூடிய அந்த இலக்கு என்பது மிக எளிதாக இருக்கும்.
0: சரி,
2: ஆக வாழ்க்கையில வந்து தன்னம்பிக்கையோட நம்ம வந்து எந்த காரியத்தை செய்தாலும் கூட அதுல வந்து தோல்வியை கண்டாலும் துவழ்ந்து விடாமல், இது கடந்துட்டு இது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம வந்து அந்த வெற்றியை அடைய வேண்டும் என்கின்ற ஒரே லட்சியத்தோடு நாம் இருக்க வேண்டும் ஐயா.
0: சரிங்க,
2: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. பண்பலை 100.3 காரைக்கால் வானொலியோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சீமாட்டி சில்க்ஸ்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10:30.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்களே, இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இலக்குகளுக்கு எது விதை இந்த பொருண்மையில் நேர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். அதேபோன்று நம்முடைய காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் உங்களுடைய பின்னூட்டங்களை இடலாம் நேர்களே அப்படின்னு நாம் வந்து ஒரு அறிவிப்பும் கொடுத்திருந்தோம். அதை கேட்டு நம்முடைய நேயர்கள் சொடுக்கி அனுப்பியிருக்கிற பின்னூட்டங்கள் நிறைய வந்திருக்கின்றன. அந்த வகையில் நிகழ்ச்சியின் தொடக்கமாக யார் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ படித்து செவிமடுக்க கேட்கலாம். மீனாட்சி காட்டுமன்னார் கோயிலிருந்து என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இலக்கை அடைவதற்கான அடிப்படை விதை தெளிவான சிந்தனை மற்றும் ஆழ்ந்த ஆர்வம் ஆகும், அதாவது விருப்பம் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு இலக்கின் விதைக்கான முக்கிய கூறுகளாக எது இருக்கும் அப்படின்னா, தெளிவான நோக்கம், நீங்கள் அடைய நினைப்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் மனதில் கற்பனை செய்து பார்ப்பது ஆர்வமாக இருக்கும், அதே போன்று அர்ப்பணிப்பாகவும் இருக்கும். அந்த ஆர்வமும் அர்ப்பணிப்பும்

தான் அடுத்த விதையாக இருக்கிறது. அந்த இலக்கினை நோக்கி செயல்படுவதற்கான உள்ளார்ந்த உந்துதல் திட்டமிடுதல் அப்படின்னு இருக்காங்க. இலக்கை அடைய தேவையான வழிமுறைகளை சிறு சிறு படிகளாக பிரித்தல், பிரித்து செய்வது அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது செயல், ஆக்ஷனில் இறங்கிறது அப்படின்னு இருக்காங்க. விதையானது முளைக்க எப்படி நீர் மற்றும் உரம் அவசியமோ அதே போல் இலக்கை அடைய தொடர்ச்சியான முயற்சிகள் தேவை. இதெல்லாம் வந்து இலக்குகளினுடைய விதைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தெளிவான சிந்தனை நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறை குரு குருமூர்த்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இலக்குகளை அடைவதற்கான உண்மையான விதை தோல்விகளை கண்டு அஞ்சாத மனப்பக்குவம், அதாவது மனப்பக்குவம் அதுவே வந்து விதை அப்படின் இருக்காங்க. ஒரு விதை மண்ணுக்குள் புதைந்து சிதைந்த பிறகுதான் மரமாக முளைக்கிறது. அதுபோல தடைகளையும் தோல்விகளையும் அனுபவமாக மாற்றி முன்னேறுவதே இலக்குகளுக்கான சிறந்த விதை அப்படின் இருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு வருதாஜலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இலக்குகளுக்கு எது விதை, இந்த கேள்வியோடு இன்றைய சிந்தனை அரங்கம் காற்றலையில் கைகோர்த்து கொண்டிருக்கிறது. அடுத்த பின்னூட்டத்தை இட்டிருக்கிறார் ஆண்டி மடம் கார்த்திகேயன். விடாமுயற்சியும் உழைப்பும் மட்டும்தான் இலக்குகளுக்கு விதை. அது வெற்றியோ தோல்வியோ விதைத்து கொண்டே இரு. விதைத்தால் மரம் இல்லையில் மண்ணுக்கு உரம். அதற்காக ஒருபோதும் உன்னுடைய நம்பிக்கையும் விடாமுயற்சியும் கைவிடாமல் இலக்கு ஒன்றே குறிக்கோளாக சென்றோம் என்றால் வெற்றி கனியை பறிக்கலாம் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார், நேர்மையான உழைப்பு மனதில் உறுதி இருந்தால் போதும், அனைவரிடமும் அன்பு செலுத்தினாலே போதும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. ஒரு பொதுவான கருத்து. அடுத்து பூந்தோட்டம் கார்த்திகேயன், இலக்கை அடைய ஒரே குறிக்கோளோடு இருக்க வேண்டும், குறிக்கோள் தான் முதல் விதை அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து விடாமுயற்சி நம்மால் முடியும், தோல்வியிலும் துவளாமல் இருக்க வேண்டும். ஒரு பொதுவான கருத்தை பாபு முள்ளக்காட்டிலிருந்து அனுப்பியிருக்கார். திருமூலஸ்தானம் வீர சுந்தரி, முதல் விதை மனதில் தோன்றும் எண்ணமே அனைத்து இலக்குகளுக்கும் முதல் விதை. அழகுங்க. அடுத்தது செயல், நமக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவான உறுதியான ஆசை இருக்க வேண்டும். ஆக முதல்ல வந்து எண்ணம் இருக்கணும், இலக்கை அடையணும் அப்படிங்கிறது அந்த தோன்றுகிற எண்ணம். அடுத்த விதை வந்து ஆசை அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்து இலக்குகளை அடைவதற்கு எது விதை, உள்ளத்தில் பொங்கி எழும் குறிக்கோளின் ஆசை, ஆசைப்படுவதை அடைந்திட எழுகிற தன்னம்பிக்கை, அடுத்து தடைகளை தாண்டி வெற்றி பெற உண்டாகும் வெறி, அதை சீராக்குவதே என்றும் சரி அப்படின்னு நாகை குமரன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அடுத்து நந்தினி சுரேஷ் திருபுவனத்திலிருந்து, இலக்குகளுக்கு முயற்சி மற்றும் உழைப்பு தான் விதை. நாம் காணும் கனவுகளும் எண்ணங்களும் இலக்குகளாக மாறினாலும் அவற்றை நிஜமாக்குவது நாம் போடும் உழைப்பு மட்டுமே. எதை அடைய வேண்டும் என்ற தெளிவான திட்டமிடல், இலக்கை நோக்கி செல், தள்ளி போடாமல் உடனடியாக செயலில் இறங்குவது, தடைகள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் உழைப்பது, நம்பிக்கை, நம்மால் முடியும் என்ற மன உறுதி, அந்த மன உறுதி தான் விதை. விதையில்லாமல் எப்படி செடி முளைக்காதோ அதுபோல் உழைப்பும் முயற்சி இல்லாமல் எந்த இலக்கும் நிறைவேறாது அப்படின்னு நந்தினி சுரேஷ் திருபுவனத்திலிருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, இலக்குகள் தானாக உருவாகாது, அவற்றின் விதை கனவு. அந்த கனவை வளர்ப்பது தெளிவான சிந்தனை, தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, விடாமுயற்சி ஆகியவையே. ஒருவர் உயர்ந்த இலக்கை அடைய விரும்பினால் முதலில் அவர் என்ன ஆக வேண்டும் என்பதை தெளிவாக முடிவு செய்ய வேண்டும். அதன் பிறகு திட்டமிட்டு செயல்பட வேண்டும். தோல்விகள் வந்தாலும் மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் அந்த இலக்கு நிச்சயம் நனவாகும். கனவு விதைத்தால் இலக்கு முளைக்கும், முயற்சி நீரூற்றினால் வெற்றி மலரும். எனவே இலக்குகளுக்கு உண்மையான விதை கனவும், அதை நனவாக்கும் விடாமுயற்சியும்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இலக்குகளுக்கு எது விதை, இந்த பொருண்மையில் இன்றைய சிந்தனை அரங்கம் காரைக்கால் பண்பலையில் காற்றலையில் கைகுலுக்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்து மும்பையிலிருந்து நடராஜன், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மிகச்சிறிய வலிமையான விதை தெளிவான சிந்தனை, அதனை நோக்கிய தொடர்ச்சியான முயற்சி அப்படின் இருக்காங்க. அதாவது கிளியர் இன்டென்ஷன், கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்து இலக்குகளின் வெற்றிக்கான முக்கிய அடிப்படையில் தெளிவான இலக்கு, கிளாரிட்டி வேணும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது நாம் எதை அடைய விரும்புகிறோம் என்பதில் எவ்வித குழப்பமும் இல்லாமல் இருப்பது. முதல் விதை திட்டமிடுதல், பிளானிங் வேணும் அப்படின்னு இருக்காங்க. அந்த இலக்கை எப்படி எப்போது அடைவது என்பதற்கான சிறிய வழிமுறைகளை வகுப்பது அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது அருண் இலக்கியா திருக்கொள்ளிக்காட்டிலிருந்து, நம்மால் முடிந்தது முடியாது என்று ஒன்றும் இல்லை, தைரியம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம்னு ஒரு பொதுவான கருத்தை பின்னூட்டமாட்டிருக்காங்க. அடுத்தது கடலூர் துறைமுகம் சுரேஷ், ஒவ்வொரு இலக்கிற்கும் எண்ணமே முதல் விதை, எண்ணம் தான் முதல் விதை அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அதாவது உங்கள் சிந்தனை, தெளிவான திட்டம், விடாமுயற்சி ஆகியவை தான் அந்த இலக்கை அடைய உதவுகிறது அப்படின்னு இருக்காங்க. காரைக்கால் நளினி, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, இலக்கு ஒன்று தான் விதையாய் விழுந்து விருட்சமாய் எழுகிறது, தன்னம்பிக்கையுடன் அனுப்பியிருக்காங்க. அடுத்து பண்ணைப்புறம் மணிகண்டன், அவங்க எந்த பின்னூட்டமும் இடலை ஆனாலும் வாழ்த்தியிருக்காங்க. அடுத்தது திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், இலக்குகளை நோக்கிய பயணத்தில் நம்மீதான நம்பிக்கையும் தெளிவான சிந்தனையோடு தொடர்ந்ததால் வெற்றி நமக்கு.

0: செய்வதற்கே மிக தெளிவான திட்டமிடலும் தேவை. இடர்களை தாண்டி செல்லும் தைரியத்தை விடாது தொடரணும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அன்னப்பன் பேட்டை ஜோதி, எண்ணங்கள் நீங்கள் எதை சாதிக்க வேண்டும் என்று தீவிரமாக நினைக்கிறீர்களோ அதுவே உங்கள் செயலுக்கு வித்தாக அமைகிறது. திட்டமிடல் இலக்கை அடைவதற்கான சரியான வழிகளை ஆராய்ந்து வகுக்கும் திட்டமே முதல் படியாகும். விடாமுயற்சி, விதைத்த எண்ணத்தை மரமாக மாற்ற தினசரி தொடர்ச்சியான உழைப்பு தேவை அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்தது புவனகிரி சுமதி பாபு என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, இலக்குகளுக்கு எது விதை? நம்மை ஒரு இலக்கை தொட வைப்பதற்கு நம்மை சுற்றி இருப்பவர்கள் தூண்டுகிறார்கள், அதுதான் விதை. நம்மால் இதை செய்ய முடியாது என்ற சந்தேகம் நமக்கே இருக்கும் பொழுது நம்மை கோபப்படுத்தி நான் செஞ்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு நம்மை நம்ப வைக்கிறாங்க பாருங்க, அதுதான் வந்து நமக்கான விடை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க ஒரு வேறுபட்ட கோணத்தில் சிந்தித்து அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து, இலக்குகளை அடைய எது விதையாக இருக்க வேண்டும்? நான் ஏன் இதை செய்கிறேன், இதன் மூலம் என்ன அடைய போகிறேன் என்ற கேள்விக்கான பதில் தெளிவாக இருக்கும் பொழுது அந்த விதை முளைக்க தொடங்கும். நம்முடைய இலக்கில் தெளிவு இருக்கும் பொழுது தான் கவனம் சிதறாமல் நமது ஆற்றல் முழுவதும் ஒரே திசையில் செல்லும். இந்த தெளிவு என்னும் விதை மண்ணில் விழுந்தவுடன் அதற்கு தேவைப்படுவது உறுதி என்னும் நீர். இலக்கை நோக்கி போகும்போது பல்வேறு தடைகள் நம்மை சோதித்து இலக்கில் இருந்து விலக வைக்கும் போது இந்த உறுதி தான் நம்மை பாதுகாக்கும். தெளிவான லட்சியம் என்பது விதையாகவும், நமக்கு நமது உழைப்பு என்பது மண்ணாகவும், விடாமுயற்சி என்பது நீராகவும், நமது நேர்மறையான எண்ணங்கள் சூரிய ஒளியாகவும் ஒரே நேர்கோட்டில் இணையும் போது நமது இலக்கு வெற்றி எனும் கனிகளை தரும் மாபெரும் மரமாக உயர்ந்து நிற்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லைன்னு தேவனூர் ஜோதிலட்சுமி இதை அனுப்பியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன், இலக்குகளை அடைய உண்மையான விதையாக நான் நினைப்பது தொடர் தோல்வி வந்தாலும் என்றாவது ஒரு நாள் நாம் இலக்கை அடைவோம் என்ற தைரிய லட்சுமி. அற்புதமான தலைப்பு சார் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இலக்குகளுக்கு முதல்ல ஆசை இருக்கணும். அந்த ஆசை தொடங்கினால் மட்டும்தான் என்ன இலக்கு என்பதை முடிவு செய்ய முடியும் அப்படின்னு நம்முடைய நேயர்கள் நல்ல பின்னூட்டங்களை நமக்காக இட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இலக்குகளுக்கு எது விதையாக இருக்கும்னா முதல்ல ஆசைப்படணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆசை என்பது வருங்கால நினைவாகவே எப்பொழுதும் உழன்று கொண்டே மனதில் இருந்தால் நிச்சயமாக அதற்கான விடை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் கிராமங்களில் சொல்லுவாங்க இல்லையா, சத்தியமாக நான் இதை வந்து பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்னு. அப்படி சொல்கிற பொழுது அவர்களுடைய மனதுக்குள் இருக்கிற அந்த திடமும், மனோதிடம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மனோதிடமும் தன்னம்பிக்கையும் வந்து தொடர்ந்து வருமானால் சத்தியமாக அவர்கள் வெல்வது நிச்சயமாக இருக்கும் அல்லவா.

பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இன்றைய சிந்தனை அரங்கத்தில் இலக்குகளுக்கு எது விதை, இந்த பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று நேர்கள் அனுப்பிய பின்னூட்டங்களையும் நாம் வந்து செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பின்னூட்டத்தை இட்டிருக்கிறார் அமிர்தராயன்கோட்டை, அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன்கோட்டை பாரி வள்ளல். இலக்குகளுக்கு எது விதை? விடாமுயற்சி, கடின உழைப்பு, என்னால் முடியும் என்கிற தன்னம்பிக்கை, அதை தாண்டி இன்னொன்று ஆண்டவனின் ஆசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் உயர்ந்த இலக்குகளை நிர்ணயித்து தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். முயற்சி தான் இலக்குகளுக்கு விதை, வெற்றியே அதன் கனி அப்படின்னு கோட்டிச்சேரி தியாகராஜன் கரும்பாயிரம் அனுப்பியிருக்காங்க. அதம்பா ராமன் என்ன அனுப்பியிருக்கார் அப்படின்னா, நாம் அடைய நினைக்கும் லட்சியம் குறிக்கோள் நமது வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான திசை தந்து பொறுப்பு எதிர்காலத்தை நம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவுகின்றன. திட்டமிடல், சரியான நேரம், நேர மேலாண்மை அவசியம். பொறுப்பு, தன்னம்பிக்கை, தெளிவு, விடாமுயற்சி, ஈடுபாடு இருந்தால் எதுவும் சாத்தியம்தான் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்தது மன்னார்குடி அண்ணாமலை, அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, இலக்குகளுக்கு எது விதை? எந்த ஒரு இலக்கிற்கும் தெளிவான சிந்தனை, ஆழமான ஆசை, அது ரொம்ப முக்கியம், ஆர்வம், அதாவது ஆழமான ஆசை ஆகியவை அடிப்படை விதையாகும். இந்த விதை முளைத்து வெற்றியாக மாற சரியான திட்டமிடல் விடாமுயற்சி ஆகும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயிலிருந்து டி மடப்புரன் வேல்முருகன் அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, இலக்குகளுக்கு எது விதை? இடைவிடாமுயற்சி செய்யும் போது கூட சில சமயங்களில் இலக்கை சீக்கிரம் அடைய முடியாது. ஊண்டுகோலாய் தாய் தந்தையோ மனைவியோ உற்றார் உறவினரோ நண்பர்களோ நமக்கு துண்டுகோலாக இருக்கும்போது இருளை நீக்கி வெளிச்சத்தில் துளிர்வோம் அப்படின்னு ஒரு வேறுபட்ட கோணத்தில் அந்த பின்னூட்டத்தை இட்டிருக்கிறார். நீங்கள் அடைய நினைக்கும் இலக்குகளை உங்கள் ஆழ் மனதில் ஆழமாக விதைத்து அதை நோக்கி தொடர்ந்து செயலாற்றினால் மட்டுமே அது வெற்றியாக மாறும். நக்கம்பாடி சுதா அனுப்பியிருக்காங்க. மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன், இலக்கை அடைய எது விதை? தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் செய்து முடிப்போம் என்ற தன்னம்பிக்கையும் இருந்தால் நிச்சயம் இலக்கை அடையலாம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா சேகர், இலக்குகளுக்கு எது விதைன்னா தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. பஞ்சநதி குளம் கோவி இளவரசன், இலக்குகளின் விதை விடாமுயற்சி, மன உறுதி, முழு ஈடுபாட்டுடன் முயற்சி, திட்டமிடல், கால சூழ்நிலை, இவைகள் கடைபிடித்தால் வெற்றி உறுதி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், இலக்குகளுக்கு எது விதை? தெளிவான திட்டமிடல். நம்முடைய இலக்குகளை அடைய உதவும் எளிய நேரடியான வழி சரியான திட்டமிடல் மட்டும்தான் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. டிஆர் பட்டினம் நளினி சங்கர், இலக்குகளை அடைவதற்கு நேர்பார்வை, விடாமுயற்சி, நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கை. அடுத்தது மதுரை சண்முக சுந்தரம், காலை வணக்கத்தை மட்டும் போட்டு அனுப்பியிருக்காங்க. அடுத்து நன்னிலம் அம்பலவாணன், அவங்க என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கையில் காணும் வெற்றிகள் அனைத்திற்கும் எண்ணங்களே முதல் விதையாகும். ஒரு மனிதன் சிந்தனை அவரது இலக்கை, அந்த இலக்கை நோக்கி பயணத்தையும் இறுதியில் அவர் அடைகிற வெற்றியும் தீர்மானிக்கிறது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. குடவாசல் சசிகலா, இலக்கில்லா வாழ்க்கை கிழக்கில்லா வானம் போன்றது, இலக்கின் விதை என்றால் நமது விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. எவ்வளவு தடைகள் வந்தாலும் கடந்து சென்றால் இலக்குகளை அடைய முடியும், ஒருமுக சிந்தனை மட்டுமே வெற்றியை பிடிக்க முடியும். நாச்சியார் கோவிலிருந்து கோ ஞானசேகரன் இந்த பின்

திட்டத்தை இட்டிருக்கிறார்கள். இன்றைய சிந்தனை அரங்கத்திற்காக இலக்குகளுக்கு எது விதை அப்படின்னு அந்த கேள்வியை நாம் வந்து விடுத்த உடனேயே நம்முடைய நேயர்களுடைய பின்னூட்டங்கள் நம்மை வியக்க வைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏனென்றால் அவர்கள் அனுப்பி அந்த பின்னூட்டங்கள் நிறைய விதைகளை விதைத்திருக்கிறார்கள் இன்றைய சிந்தனை அரங்கத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். இலக்குகளுக்கான தேவையான விதை நிறைய இருக்கிறது. ஆனாலும் எல்லா விதைகளும் நம் கையில் பட்டு நாம் சரியான முயற்சி எடுக்கிற போது அது முளைத்து விடுகிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறதல்லவா.

0: பூமி பந்தை புரட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு நமக்கு இருக்குன்னா, புரட்டி போடுவதற்கு நமக்கு விதைகள் தேவையில்லையா? அந்த விதை எது அப்படின்னு இலக்குகளை தேடுகிற பொழுது அந்த இலக்குகளுக்கான விதை எதுவாக இருக்கக்கூடும் ஒரு கேள்வியை நாம் இன்றைய சிந்தனை அரங்கத்தில் விடுத்திருந்தோம். இணைகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் கலப்பால இருந்து ரேணுகா பேசுறேன்.
0: பேசுங்கம்மா.
1: ஒரு வீட்டுக்கே போறோம், ஒரு மருமகளா போறோம். அவங்க பொறுமையாவும் விடாமுயற்சியா இருந்தா சார் அங்க இலக்கை அடைய முடியும்.
0: மருமக எப்படி விடாமுயற்சியா இருக்கணும், எதுல விடாமுயற்சியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க மருமகள்லாம்?
1: ஆமா, மாமனார் மாமி அனுசரிச்சு போகணும், குழந்தை முதலியோட இருக்கணும், கூட்டு குடும்பமா இருக்கணும்.
0: இதுதான் இலக்கா இருக்குமா உங்களுக்கு இல்லையா?
1: ஆமா சார்.
0: சரி, ஒரு மருமகளுக்கு வந்து எதிர்கால இலக்கு என்னவா இருக்கும்னா, அந்த குடும்பத்துக்குள்ள முதல்ல நாம போய் எல்லாரு கூடயும் நல்லபடியா இணைஞ்சிடணும் இல்லையா?
1: இணைஞ்சிடணும். ஒரு பொண்ணா ஒரு மருமகளா அந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணா போய் இருக்கணும் சார்.
0: ஏன் பொண்ணா மட்டும் இருக்கணும்? ஏன்னா அவர்களுக்கென்று ஒரு தனி உணர்ச்சி இருக்காதா, அவங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்காதா, இதை நான் சாதிக்கணும் இந்த காலத்துல அப்படின்னு?
1: இருக்கும் சார். இப்ப உள்ள காலகட்டத்துக்கு எல்லாரும் இடம் கொடுத்து அவங்களுக்கு வழி விடுறாங்க சார். இப்ப உள்ள மாமனார் மாமியாலாம்
0: வழிவிடுறது சரிதானே, அவர்களுடைய இலக்கை அடைவதற்கு நீங்க முடிங்க அப்படின்னு சொல்றது நல்ல விடயம் தானே?
1: நல்லதுதான்
0: சார், நல்லதுதான். சரிங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றி இணைப்பில் வந்த மிக்கு. அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
2: எனக்கு வணக்கம்ங்க.
0: வணக்கம்ங்க, சொல்லுங்க.
2: திண்டுக்கல் மாவட்டம் காவலர் திரு கணேசன்
0: பேசுறேன். கணேசன் ஐயா சொல்லுங்க.
2: அதாவது சொல்லுவாங்க, ஒரு சொல்லவடவங்க சொல்லுவாங்க, முள்ள பார்த்து பயந்தவே முன்னேற மாட்டேன். ஆனா அந்த முள்ளிலே வழி வழியாகிறது, வழியை கூட தாய் கொண்டு முன்னேறி

0: முயற்சின்னு சொல்லுவாங்க.
1: அது
0: மாதிரி நம்மளோட முயற்சி இருந்தா நிச்சயம் நம்மளால அந்த விதைங்கிறத நிச்சயம் நம்ம போட்ட நம்ம நாலு பேருக்கு மதிப்பு இருக்கலாம் அப்படிங்கறது என்னோட கருத்துங்க.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. நேர்களை நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி ஒரு நிறைவான பகுதிக்கு வந்திருக்கு. அடுத்த நிகழ்ச்சியான வணக்கம் தோழி நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க காரைக்கால் பண்பலை ஒலிபரப்பு கூடத்தில் உங்களுடைய இணைய காத்திருக்கிறார் ஆர்ஜே நித்யா. மகாபாரதத்தில் நம்ம நிகழ்ச்சியின் தொடக்கமாக வந்த நேயர் சொன்னதை போன்று அர்ஜுனனுடைய இலக்கு மிகச்சரியா அந்த இலையை தாண்டி இருக்கிற கிளி, அந்த கிளி மீது பட வேண்டும், கிளியினுடைய கண்ணில் படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விடயத்தை சொன்னார். அதே போன்று மகாபாரதத்தில் ஒரு காட்சி என்ன இருக்கும் அப்படின்னா, எல்லோருக்கும் பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறார் துரோணாச்சாரியார். அர்ஜுனனுடைய அந்த வில்வித்தை என்பது மிக சிறப்பாக இருக்கும். அவருடைய ஒரே ஒரு இலையில் சரியான மத்தியில் வந்து ஒரு ஓட்டை போடணும் அப்படின்னு சொல்லி அம்பு எய்த சொல்கிறார். அர்ஜுனனும் மிகச்சரியாக அம்பு எய்தி அந்த அவர் குறிப்பிட்ட அந்த இலையில் சரியான அம்பு எய்தி ஓட்டை போடுகிறார். இப்படி போட்டு விட்டு அவர்கள் எல்லாம் பயிற்சி முடித்து சென்று விட்டு குளித்து விட்டு திரும்புகிற பொழுது அந்த இலையில் விடப்பட்டிருந்த ஓட்டை மண் குழப்பி அடைக்கப்பட்டிருந்தது. எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி அவர் ரொம்ப அதிசயத்தோடு பார்த்தா, அங்கு ஏகலைவன் தன்னுடைய வில்வித்தையால் அம்பில் மண் குழைத்து சரியாக அர்ஜுனன் ஏற்படுத்திய ஓட்டையை இவர் அடைத்தார் என்கிறது அந்த மகாபாரதம். எப்படி ஒன்னால் முடிந்தது அப்படின்னு துரோணாச்சாரியர் கேட்க, உங்களை வந்து குருவாக நினச்சி மண்ணில் குழைச்சி குருவாக உட்கார வச்சு நான் வந்து வில்வித்தை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா குரு தட்சணை, ஏன்னா அர்ஜுனனை தாண்டி இன்னொரு வில் வித்தையில் தேறியவர் இருக்கக்கூடாது என்பதற்காக குரு தட்சணையா ஏகவலனுடைய கட்டை விரலை பெற்றது என்பது நாம் ஏற்கனவே தெரிந்த விடயம்தான். இருந்தாலும் ஏகவலனுடைய இலக்கு எதுவாக இருந்தது அப்படின்னா, தான் வில்வித்தைக்காரனாக ஆக வேண்டும் என்கிற அந்த ஆசை தொடங்குகிற பொழுது ஆசையினுடைய இறுதி வடிவம் வெற்றி கனியாக இருக்கும். ஆக முதலில் சரியான நெறியோடு சரியான இலக்கினை நாம் அடைவதற்கு ஆசை, தன்னம்பிக்கை, முயற்சியோடு சேர்ந்த பயிற்சி இருந்தால் நிச்சயமாக எந்த இலக்கையும் தொட்டுவிடலாம் என்கிற இந்த சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சிறப்பித்த நேர்களுக்கும், நிகழ்ச்சிக்கு பின்னூட்டமிட்ட அனைத்து நேர்களுக்கும், இல்லத்திலிருந்து நிகழ்ச்சியினை செவிமடுத்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறி நம்மிடமிருந்து விடைபெறுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தை நெருப்படுத்திய மகிழ்ச்சியோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். மீண்டும் சந்திப்போம் நேர்களே.

தேசை எங்கும் இசை பரப்பி தென்றலாய் வருடும் காரைக்கால் பண்பலை 100.3. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். உற்சாகத்துடன் உங்கள் அனைவருடனும் இணையும் நான் நித்யா. நேரம் காலை 11 மணி.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர்.

என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

நேயர்களினே கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் தோழி. பிறந்துவிட்ட அத்துணை பெண்களாலும் இயங்கிக் கொண்டிருக்கும் பூமியில் இது மங்கையரின் மனம் பேசும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு கால் பண்றதுக்கு தோழிகளும் கேட்டு ரசிக்க மற்ற பண்பலை நேயர்களும் ஆவலா இருக்கீங்களா? இன்னைக்கு நிகழ்ச்சியில தோழிகள் எந்த விஷயத்தை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க? நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறதுனால அதை பண்ணுறப்போ நேரம் போகிறதே நமக்கு தெரியாது. புத்தகம் படிக்கிறது, பாட்டு கேட்கறது, சமையல் செய்கிறது, ஓவியம் வரையிறதுன்னு அந்த வேலையில் அப்படியே ஆழ்ந்து நம்மையே மறந்துருப்போம். சுற்றி என்ன நடக்குது, யார் கூப்பிடுறாங்க, இது எதுவுமே நமக்கு தெரியாது. அது நமக்கே நமக்கான நேரமாக இருக்கும். இப்படி நீங்கள் உலகத்தையே மறந்து பண்ணுற ஒரு வேலை எது அப்படின்னு எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. தோழிகள் பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04368. இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 231231 அல்லது 299480 அல்லது 299580. 9566427231 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். நம்ம ஃபேஸ்புக் தோழிகளுக்காக காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்திலையும் வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். தோழிகள் அந்த போஸ்டர்லையும் உங்களோட ரிப்ளைஸை கமெண்ட் பண்ணலாம். உங்களோட அழகான அனுபவங்களை கேட்கறதுக்கும் கால் பண்ணி நீங்கள் கேட்குற பாடல்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கும் நான் ரெடி ஆயிட்டேன். நீங்களும் ரெடி ஆயிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், மகிழ்ச்சியாக பேசுவோம். இது வணக்கம் தோழி. தோழிகள் உங்களுக்கே உங்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில தொடக்கமா இனிய பெற தோழி யாருன்னு கேட்டலாம். வணக்கம்
3: தோழி.
2: வணக்கம். சொல்றது யாருங்க?
3: பார்க்கும் ஒரு தீர்ப்புமதி.
2: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம்?
3: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நானும் நல்லா இருக்கேன்.
2: சரி சொல்லுங்க, இப்போ என்ன பாடல் கேட்க போறோம்?
3: பாண்டிய நாட்டு சங்கம் படத்துல இருந்து உன் மனசுல பாட்டு தான் இருக்குதுங்கிற பாடல் கொடுங்க.
2: இருக்குதா பாட்டு? நிறைய இருக்குதா? சரி சொல்லுங்க, நீங்க எந்த ஒரு வேலையை வந்து ரொம்ப ரசிச்சு செய்வீங்க? அந்த கேள்வியை தான் வந்து எப்படி உலகத்தையே மறக்கிற அளவுக்கு நீங்க பண்ற ஒரு செயல் அல்லது வேலை எது அப்படின்னு கேட்டிருக்கேன். நீங்க எந்த வேலையை அப்படியே உலகத்தையே மறந்து செய்வீங்க?
3: அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஆழ்ந்து தூங்கிடுவேன் இந்த தலைமாட்டிலே ரேடியோ.
2: அதான் என்னது அது? விடுகதை மாதிரி சொல்றீங்க. பாட்டை ரசிக்கிறது. நம்ம பண்பலை நேயர்களுக்கு பெரும்பாலும் அந்த பாட்டை ரசிக்கிறதுங்கிறதே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நம்மள நிறைய பேருக்கு
3: பண்பலை வந்ததுல இருந்து தான் பாட்டு ரசிக்கவே நான் கிளம்புனீங்க.
2: சூப்பர் சூப்பர்.
3: நைட்டு தூங்குற வரைக்கும் 11 மணிக்கு முடிஞ்சு 11:10 இதாகும். நான் வந்து நல்லா ஃபுல்லா தூங்கிடுவோம். அப்புறம் கொயின்னு ஒரு சவுண்டு வந்து கூட அந்த ரேடியோ
2: ஆஃப் பண்ணுவீங்க. அது வரைக்கும் நீங்க அந்த உலகத்திலேயே இருக்க மாட்டீங்க. பாடல் வருது. நன்றிமா.
3: நன்றி.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சொல் அமுது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இன்சொல் அமுது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை மற்றும் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
7: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
8: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
7: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
8: பர்னிச்சர்க்கு தனி ஃபுளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
9: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: வணக்கம். தோழி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து தோழிகள் எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நமக்கு பிடிச்ச, ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யும்போது நம்ம அந்த உலகத்திலேயே இருக்க மாட்டோம். நம்ம வந்து அது நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோமோ அந்த விஷயத்துக்குள்ளே ரொம்ப ஆழ்ந்து போயிடுவோம். ஸோ நமக்கு வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாது. யாராவது வந்து நம்மளை கூப்பிட்டா கூட, ஒரு 4 தடவை கூப்பிட்டா கூட நம்ம திரும்ப மாட்டோம். திடீர்னு மண்டையில் குட்டி அப்படி சொன்னால் தான் நம்ம வந்து ஐயோ நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கமா இன்னும் அப்படிங்கிற மாதிரி நினைவு வந்து திரும்பி பார்ப்போம். அப்படி ஒரு வேலை வந்து எந்த வேலை இப்படி செய்யும்போது நீங்கள் வந்து உலகத்தையே மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோம். ஒரு தோழி வந்து வெயிட் பண்ணுறாங்க நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக. யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
11: இனிய முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்கம்மா, முதல்ல என்ன பாடல்? நல்லா இருக்கேன். நீங்க

0: நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. நான்
0: பாருங்க, கேட் போட்டுட்டே இருக்கு நான் பேசும்போது, நீங்க பேசும்போது நானு. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம்?
1: படம் கிழக்கு வாசல்,
0: ஆ,
1: பாடல் பச்சை நிற பூ, அந்த பாடல் கொடுங்க.
0: பச்சைமலை பூ பாட்டு. பாட்டுக்கு
1: பச்சைமலை
0: முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, எந்த வேலை செய்யறப்போ நீங்க அப்படியே உலகத்தையே மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி, நீங்க எந்த வேலை செய்யும்போது மறப்பீங்க?
1: நான் உலகத்தை மறந்து போய் சமையலுக்கு அரைக்க போனா என்னையே மறந்துடுவோம்மா.
0: ஐயோ, நீங்க இருக்கிறதே தெரியாது சமையல் அறைக்கு போனா.
1: போனா மறந்துடுவேன், செய்யற வேலையை நான் மும்முரமா இருப்போம்மா.
0: ஓ, அந்த அவ்வளவு ஈடுபாட்டோட சமையல் செய்வீங்க?
1: ஈடுபாட்டோட சமையல் செய்வோமா. கோலம் போட வாசலுக்கு போனா என்னையே மறந்துடுவோமா. மறந்துட்டு நான் வீட்டுல
0: கோலம் போட்டுக்கிட்டே இருப்பீங்க,
1: போட்டுக்கிட்டே இருப்பேன். முடிச்சிட்டுதான் அப்புறம் வரும், உள்ளார கூட மறந்துடும். உள்ளார உள்ள வேலையை
0: என்ன நடக்குதுன்னு. சோ, உங்களுக்கு வந்து இந்த சமையல் செய்யறதும் கோலம் போடுறதும் ரொம்ப பிடித்தமான வேலைகளா மாறிடுச்சு இல்லையா?
1: ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சொல்லுங்க, நீங்க சமைக்கிறதுல எந்த ஒரு டிஷ் வந்து உங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிக்கும்?
1: எல்லாருக்கும் வெஜிடபிள் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்குமா.
0: நீங்க செய்யறதுல வெஜிடபிள் பிரியாணி தான்?
1: ஆமா, அதான் ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பர்மா, உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிமா. பாடல் வருது கேட்போமா?
1: நன்றிமா.
0: நன்றி.
2: பச்சமலை பூவு நீ உச்சி மலத்தேன்னு,

0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சாய்பால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து. காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: வணக்கம். தொழில் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து ஒரு செயல், நீங்கள் எந்த ஒரு செயலை செய்யும்போது உலகத்தையே மறந்துடுவீங்க, அதாவது உங்களையும் மறந்து உலகத்தையே மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தோம். யார் வந்து அடுத்ததாக நம்ம கூட இணைஞ்சு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்கிறது யாருங்க?
5: விடுதியூர்லேருந்து நதியா மேடம்.
0: சொல்லுங்கள், என்ன பாடல் கேட்க போகிறோம்?
5: சொக்கதங்கம் படத்தில் என்ன நினைச்ச பாடல் கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். எங்க கேள்வியை நினைச்சீங்களா?
5: நினைச்சேன் மேடம்.
0: சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இப்போ
5: எங்க வீட்டு தோட்டத்துக்கு எல்லாம் போனாக்கா அரை மணி நேரத்துல வந்துடலான்ட்டு போவேன். அங்க வேலையே அதுலயே மும்முரமா ஆயிட்டு என்னையே மறந்துட்டு அங்கேயே வேலை பார்த்துட்டு இன்னும் அரை மணி நேரம் எக்ஸ்ட்ராவே போயிடும். அப்புறமா தான் நான் இப்ப வரும், வீட்டுல வேலை இருக்கேன், ஐயோ போட்டுட்டு இவ்வளவு நாள் இங்கேயே நிக்கிறமேன்ட்டு ஓடியாருவோம் மேடம்.
0: அது எப்படி, நேரம் தெரியாம இருப்பீங்களா, இல்ல வேலை பார்த்து முடிக்கணுங்கிறதுக்காக இருப்பீங்களா, அல்லது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அதை ரசிச்சு செய்வீங்களா அந்த தோட்டத்து வேலையை?
5: ரொம்ப பிடிச்சி ஆர்வத்தோட செய்யறது மேடம். அதெல்லாம்
0: அதுதான். என்ன வேலை செய்வீங்க?
5: செடிக்கு தண்ணி ஊத்திட்டு திரும்ப ஏதாவது அங்க இருக்கிற செடிய திரும்ப வேற இடத்துல நட்டு வைக்கிறது.
0: இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருப்பீங்க.
5: அந்த செடியை இன்னும் பெருக்கிக்கிட்டே போறது இப்படி பண்றது மேடம்.
0: சரிம்மா, பகிர்ந்துகிட்டது
5: அதிகமாயிடும்.
0: அதுதான், அந்த ஆர்வத்துல அப்படியே மூழ்கிடுவீங்க செடியோடவே, அவங்க உலகத்துக்கு போயிடுவீங்க. சூப்பர் மேடம்,
5: பகிர்ந்துகிட்டதுக்கு
0: நன்றிமா. பாடல் வருது கேப்போமா?
5: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: நேரம் 11:30. காற்றின் மொழி பேசும் காரை பண்பலை 100.3 நேயர்கள் தொடர்ந்து இணைந்து ரசித்து கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் தோழி.
1: வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நீங்கள் ரசித்து செய்கிற ஒரு செயல், அதாவது அந்த செயலில் மூழ்கிட்டால் நேரம் போகிறதே தெரியாது, பசிக்கிறது தெரியாது, பக்கத்தில் ஃபோன் அடித்தா கூட காதில் விழாது, வெளியில் மழை பெய்தா வெயில் அடிக்குதா எதை பற்றியும் கவலை இல்லாமல் நம்ம அந்த ஒரு வேலையை மட்டும் எல்லாத்தையுமே மறந்து பண்ணிகிட்ருப்போம், அப்படி ஒரு செயல் எந்த செயல் அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருந்தோம். இதே கேள்வியை வந்து நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் வணக்கம் தோழி அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டு அந்த போஸ்டரில் இந்த கேள்வியும் கேட்டிருந்தோம். நிறைய தோழிகள் வந்து ரொம்ப நேரமா கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, அந்த கமெண்ட்டையும் படிச்சுட்டு வந்துடலாம். நந்தினி சுரேஷ் திருபுவனம்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் பாடல்கள் கேட்கும்போது உலகத்தையே மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, நம்மள நிறைய பேருக்கு வந்து பாடல் கேட்கறது அப்படின்னா பிடிக்கும். அந்த பாட்டு நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளும் வந்து அந்த பாடலோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிரும். பக்கத்துலேருந்து யாராவது கூப்பிட்டா காதலே விழாத, அதுவும் ஹெட்ஃபோன்லாம் போட்டுட்டு கேட்டிருப்போம் கேட்டு

0: கேட்டிருந்தோம் அப்படின்னா சுத்தமாக காதலியே விழாது. கொடிக்கால் பாளையம் ஃபைரோஸ் பானு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சமையல் செய்யும்போது தையல் தைக்கும்போது உலகத்தையே மறந்துடுவேன், எனக்கு ரெண்டிலும் ஆர்வம் மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பிடிச்ச விஷயம் செய்யும்போது மறந்துடுவோம் இல்லையா. ஐயாவாடி கனிமொழி அசோக் ராஜ் என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து இந்த காரை பண்பலையில் இடைக்கால பாடல்களில் கேட்கும்போது மட்டும் உலகத்தையே மறந்துடுவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பண்பலையில் நிறைய பேர் அது மாதிரி மறந்துடுவாங்கங்க. திருவாரூர் நஸ்ரீன் அயான் தாவூத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது அவங்க கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் உலகத்தையே மறந்துடுவேங்க, எங்கள் அம்மாட்ட அதுக்கு தினமும் திட்டு வாங்கிட்டும் இருக்கேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் கழித்து பேசுவோம், ஃபோன்லலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு மணி நேரம் எப்படி போகுது அப்படிங்கிறதே தெரியாது. அப்படியே இங்கே நடந்தது அங்கே நடந்ததுன்னு மாற்றி மாற்றி போட்டி போட்டு பேசி நேரமே தெரியாது, சுற்றி என்ன நடக்குதுங்கிறதும் தெரியாது. அதுவும் உண்மைதான். அவரிக்காடு வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு மனசுக்கு பிடிச்ச பாடல்களை தாங்க 80s 90s கிட்ஸ் பாடல்கள், இசைராஜா இசையில் எஸ்பிபி ஜானகி அம்மா சித்ராம்மா இந்த குரல்லாம் கேட்டுட்டேன் அப்படின்னா, அதுவும் காரி பண்பலையில் கேட்டுட்டேன் அப்படின்னா என்னையும் நானே மறந்துடுவேங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டிஆர் பட்டினம் நளினி சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் திருமணத்துக்கு முன்னாடி பட்டு சேலையெல்லாம் நெசவு செஞ்சுட்டு வந்தேங்க, அந்த சேலையை நெய்யும் போது நான் உலகத்தையே மறந்துடுவேன், அதில் தான் கவனம் இருக்கும். அப்புறமா இப்போ வந்து காரி பண்பலையில் பாடல்கள் கேட்கும் பொழுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த பாடல் கேட்கறது அதை தான் சொல்லியிருக்காங்க, அதுவும் நம்ம பண்பலையில் பாடல் கேட்கும்போது உலகத்தையே மறந்துடுவேன் சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எல்லா வேலையிலையும் கவனமாக தாங்க இருப்பேன், உலகை மறந்தால் நம் செய்யும் வேலை திருப்தியாக இருக்காது இல்லையா, சமையலாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி கவனமாக தான் இருப்பேன், தனிமையில் பாட்டு கேட்க மட்டும் அது தாங்க எங்களுக்கு வேணும். எல்லா வேலையிலையும் நம்ம எல்லாருமே பண்ணியிருக்காங்க. புதுத்துறை ஓவியாஸ்ரீ என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அன்பு நித்யா அக்காவுக்கு அன்பு வணக்கம், உங்களுக்கும் அன்பு வணக்கம் ஓவியாஸ்ரீ, நான் படிக்கும் பொழுது எப்பவுமே உலகத்தை மறந்துடுவேன், நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகம் படிக்கிறத பற்றி சொல்லணும் அப்படின்னா, நானுமே இந்த கதையெல்லாம் படிக்கும்போது என்ன நானே மறந்துடுவேங்க. வீட்லேருந்து யார் கூப்பிட்டாலும் காதில் விழாது, ரெண்டு தடவை கூப்பிட்டுட்டு மூணாவது தடவை இப்படி அடித்து கூப்பிட்டா அப்படி தான் நாங்கள் திரும்பி பார்ப்போம். ஸோ அந்த படிக்கும் பொழுது உலகத்தையே மறக்கிறது அப்படிங்கிறதும் நல்ல விஷயம். திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வேலை தொடங்கும் போது அப்படியே நம்ம பொன்னான பண்பலையில் பாட்டு கேட்டுக்கிட்டே இந்த உலகத்தை மட்டும் இல்லை என்னையே மறந்துடுவேன், வேலையில் வேலையுமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யம். அதாவது இவங்க வேலை பார்க்கும்போதே பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை பார்ப்பாங்களாம், வேலையும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், அப்படியே பசிக்கிறது கூட எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காரைக்கால் தலைவர் பத்மாவதி ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு இந்த பிளவுஸ்லாம் டிசைன் பண்ணும்போது கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னா என்னோட நினைவுகள் ஃபுல்லாகவே அதில் மட்டும்தான் இருக்கும், வேற எதை பத்தியும் நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அதுதான் நமக்கு பிடிச்ச விஷயம் இல்லையா, நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது நம்மளோட ஞாபகம் முழுக்க அதில் தான் இருக்கும். குத்தாலம் மகேஸ்வரி சதீஷ் கலையரசி தீபா ரவிச்சந்திரன் நாலு பேருமே சேர்ந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் தோழிகளோட உரையாடும் போது நேரம் போவதே தெரியாமல் இந்த உலகத்திலே மறந்து மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நேரம் போகிறதே தெரியாது, இதே மாதிரி மகிழ்ச்சியாக பேசிகிட்டே இருங்க. மன்னார்குடி ஜெயசித்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பாடல்கள் கேட்க பிடிக்கும், அதுவும் நாமுத்துக்குமார் பாடல் அப்படின்னா இந்த உலகத்தையே மறந்துடுவேங்க. பாருங்க, ஒரு பர்டிகுலராக நாமுத்துக்குமார் பாடல்கள்லாம் கேட்டேன் அப்படின்னா இந்த உலகத்தையே மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரளம் ஷோபா செந்தில்கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வீட்டு வேலை செய்ய ஆரம்பித்தாலேயே உலகத்தையே மறந்துடுவேன். நிறைய பேருக்கு அந்த வேலையை கூட வந்து ரசித்து செய்வாங்க, அவங்களுக்கு வந்து அது பிடித்தமான வேலையாக இருக்கும், அதை செய்யும்போது உலகத்தையே மறந்துடுவாங்க. ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து ஒரு டிஃப்ரெண்டான ரிப்ளை கொடுத்துருக்காங்க, உலகத்தை மறக்கிற அளவுக்கு நான் எந்த வேலையும் செய்யலையே தொழில், நான் என்ன பண்ணுறது, நீங்கள் இன்னுமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உலகத்தை மறக்கிற விஷயம் அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த ரசித்து செய்ய ஆரம்பிங்க, கண்டிப்பாக நீங்களும் உலகத்தை மறந்து இதே மாதிரி ஒரு நேயர் வந்து இணைப்பில் வெயிட் பண்றாங்க, அவங்க எந்த செயலை செய்யும்போது உலகத்தையே மறந்துடுவாங்க அப்படின்னு நம்ம கூட பகிர்ந்துக்க. வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: பேசுங்க,
0: என்ன பாடல் கேட்க போறோம்?
1: நல்லவனுக்கு நல்லவன் படத்திலிருந்து உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன். அந்த பாட்டு
0: பாட்டு கேட்கலாம். பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க எந்த வேலையை செய்யும் போது உலகத்தை அப்படியே மறந்துடுவீங்க?
1: பேர குழந்தைங்க வந்தா உலகத்தையே மறந்துடுவீங்க.

0: நான் பேசினாலும் சரி விளையாண்டாலும் சரி பேர குழந்தைங்களோட உலகத்தை மறந்துடுவீங்க. சூப்பர்மா. என்னம்மா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா அது மாதிரி உலகத்தை மறந்து ஐயோ சமைக்காம விட்டுட்டோமே வேலை செய்யாம விட்டுட்டோமே?
1: சட்டி போட்டுருவோம்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்மா, மகிழ்ச்சியா இருங்கம்மா. நன்றி, பாடல் வருது கேப்போமா.
1: நன்றி மேடம்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம்கனி.

0: இந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நேரம் 11:44. இது வணக்கம் தோழி தோழிகள், உங்களுக்கே உங்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நம்ம தோழிகள் எல்லாத்தையும் எந்த ஒரு வேலையை செய்யும்போது நீங்கள் உங்களையே மறந்துடுவீங்க, உலகத்தையும் சேர்த்து மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஓவியம் வரைகிறது, தையல் பிடிக்கிறது, சமையல் செய்கிறது, பாடுறது, பாட்டு கேட்கறது, புத்தகம் படிக்கிறது, இப்படி நிறைய தோழிகள் வந்து அவங்கள மறக்கிற விஷயத்த சொல்லிகிட்டே இருந்தாங்க. இதே மாதிரி இன்னொரு தோழி வந்து இணைப்பில் வெயிட் பண்ணுறாங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். சொல்கிறது யாருங்க?
5: திருச்சிராப்பள்ளி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
3: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கோம் மேடம்.
3: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம்?
5: ராசுக்குட்டி படம் ஃப்ரெண்ட்ஸ் அடி நாம் புடிச்ச கிளியே வாசமலர் பண்ணி வந்த பாட்டு.
3: பாட்டு கேட்டலாம். இந்த பாட்டு
5: ஏன்? எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் மேடம். பாக்கியராஜ் இறந்ததுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேடம்.
3: ஐயோ, நீங்க ஃபேனா? சரி ஓகே, உங்களுக்கு பாட்டு கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, எந்த ஒரு செயலை செய்யும் போது
5: எனக்கு அந்த கவுண்ட பண்ணி செஞ்சிரு காமெடி ஓடும்ல மேடம், அது பார்த்தா நான் உட்கார்ந்துருவேன் மேடம்.
3: எல்லாத்தையும் மறந்துடுவீங்க அது
5: பார்த்துட்டு? எனக்கு சிரிப்பும் தாங்க முடியாது, நம்ம சிச்சிக்கே உட்காந்து எங்க வீட்டுக்காரங்க கூட என்ன எப்படி என்ன பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் அப்படி.
3: ஆமா, நல்லா உத்து பார்த்தோம் அப்படின்னா அதுதான் உங்களுக்கான நேரமா இருந்திருக்கும். உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும்,
5: மனசு ஏதாவது கஷ்டமா இருந்தா கூட அதை பார்த்தா
3: எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே போயிடும். அதை நீங்க உட்காந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போது பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிமா. பாடல் கேட்போமா?
5: நன்றி மேடம்.

0: இன்னைக்கு வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில நிறைவா இணையபுற தொழில் யாரை கேட்கலாம்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். பேசுறது யாருங்க?
1: பேசுறது செல்வி.
0: பேசுங்க, என்ன பாடல் கேட்க போறோம்?
1: எனக்கு வந்து படம் வந்து கும்பகரை கங்கையா.
0: ம்
1: பாட்டு வந்து
0: ம்
1: பூத்து பூத்து குலுங்கு தடி பூ. இந்த சாங் போடலாமா?
0: போடலாமே. பூத்து குலுங்கி முடிஞ்சிருச்சுல்ல, இன்னும் பூத்துட்டு இருக்கா? பூக்கள்லாம்
1: முடியல,
0: இன்னும் பூத்துட்டு இருக்கு. சூப்பர்.
1: அடுத்து பாருங்க குலுங்கு.
0: சரிங்க, இப்போ நான் பாடல் போட்டோன்னே பூத்து குலுங்க போகுது.
1: அதுதான்
0: இப்போ
1: மனசுல.
0: ஆமாம், நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் பாருங்க, உங்கள்கிட்ட பேசிட்டு நான் அதை மறந்துட்டேன். ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, எந்த ஒரு செயலை செய்யும்போது உலகத்தையே மறந்துடுவேன், மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நீங்கள் எந்த செயலை செய்யும்போது எல்லாத்தையுமே மறந்துடுறீங்க?
1: ரெண்டு இருக்கு. குழந்தைங்கள கொஞ்சம் இல்ல, என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஜாலியா இருக்கும். இன்னொன்னு வந்து எப்படின்னா, புக் படிக்கல, இப்படி நல்ல கதைகள் படிக்கல, எனக்கு மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, தன்னை மறந்து அப்படியே படிச்சிருக்கேன்.
0: இது அது வந்து ஒரு வேற மாதிரியான உலகத்துக்கு போயிடுவோம் அந்த புத்தகத்தை படிக்கும் போது.
1: உண்மையிலே அது மறுபடியும் என்ன ஒரு என்ன வரும்னு படிக்கிறோமா, பக்கத்துல என்ன பேசுறேன்னு தெரியாது, தன்னை மறந்துடுவோம்
0: நானு. சூப்பர்மா,
1: நல்ல கதைகள் படிக்கல.
0: சூப்பர்மா, பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிமா. பாடல் கேட்போமா?
1: கேட்போமா.
0: நன்றி.

வணக்கம் தொழில் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நீங்க உலகத்தையே மறந்து உங்களையும் மறந்து செய்யற ஒரு வேலை எதை எங்க கூட பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய தொழில்கள் வந்து கால் பண்ணி பகிர்ந்துட்டாங்க, நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்லையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுல ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் படிக்க வேண்டியது இருக்கு, படிச்சிடலாம். திருமருகல்லேருந்து ஹரி உமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகத்தையே மறக்கிற அளவுக்கு என்னை ஈர்த்தது வந்து நான் முத்துக்குமார் அவங்களோட பாடல் வரிகள் தான். அவங்களோட கவிதை புத்தகம் படிக்கும் போது என்னையே மறந்துடுவேன், இப்படி எப்படி இப்படி வார்த்தை யோசிச்சு எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்களோட எழுத்துக்கள்னா ஒரு அதீத விருப்பம், அப்படியே எழுத முயன்று நானும் வந்து அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு மூணு புத்தகத்தை வெளியிட்டிருக்கேன். எழுதும்போது என்னை சுற்றியுள்ள எதையுமே கவனிக்க மாட்டேன், என்னோட நிலை மறந்து எழுதிக்கிட்டே இருப்பேன். எழுத்து அது பண்ணும்போது நான் வந்து உலகத்தையே மறந்துடுவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூனிலேருந்து சுந்தரி பாஸ்கரன், என்னோட மாடி தோட்டத்தில் இருக்கும்போது நேரம் போகிறதே தெரியாதுங்க, கூடவே ஒரு பாட்டை மட்டும் போட்டு வச்சுட்டு நான் பாட்டுக்கு கேட்டுகிட்டே இருப்பேன். அடுத்தது புத்தகம் வாசிக்கும்போது என்னையை நான் மறக்கிறது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம்லேருந்து மல்லிகா, வீட்டு வேலை செய்யும்போது என்னை நானே மறந்துடுவேன். அன்பான காரைக்கால் பண்பலை, பாடல்களை ஆர்வமாக கேட்கும்போதும் உலகத்தை மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ், வாட்டார் மன்னார்குடியிலேருந்து, நான் பாடல் கேட்கும்போது உலகத்தையே மறந்துடுவேங்க, எனக்கு பாடல் இசை அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஜானகி அம்மா பாடல்கள், ஸ்வர்ணலதா பாடல்கள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் கேட்கும்போது நான் என்னையே மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால்லேருந்து நளினி, காரைக்கால் பண்பலை கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னை நானே மறந்துட்டேன், அப்புறம் செடிகளோடு பேசுவேன், மரம் செடி கொடி இதெல்லாம் பார்த்தாலே என்னை நானே மறந்துடுவேங்க. அதாவது குருவி வர்றது, அணில் வர்றது, இது எல்லாத்தையுமே ரசிச்சிட்டு இருப்பேன். அந்த இயற்கையை பார்க்கும்போது இவங்க அவங்களே நிறைவு பெறுகிறது இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சி. தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கம் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலும் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம், தொடர்ந்து இணைந்திருங்கள் இசை வழி மனம் நிரப்பும் காரைக்கால் பண்பலை 100.3 உடன்.

காரைக்கல் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் நண்பகல் 12:25. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் இன்றைய பகல் மற்றும் மாலை ஒலிபரப்பில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல்.

நண்பகல் 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் குழந்தை ஜே ஹர்ஷினி, 12:55 பன்னிசை, பகல் 1 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, பிற்பகல் 2 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள், கும்பகோணம் சிசு மற்றும் குழந்தைகளான மருத்துவ நிபுணர் டாக்டர் கோ சாம்பசிவம் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள், 3:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் எல்எஸ்சி, 3:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன் அண்ட் பிரீவ்ஸின் எல்எஸ்சி, 4:00 குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சிக்கு விளையாட்டின் பங்கு, காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் டாக்டர் எஸ் சுபஸ்ரீ அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 5:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கிண போட்டி இளம்பர்தர நிகழ்ச்சி, 5:15 காலை யோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமிர்த

சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் சொல்லமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்த சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். அதனைத் தொடர்ந்து இசைத்தூரிகை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் எல் நினோ பாதிப்புகளை எதிர்கொள்ள கால்நடை மற்றும் கோழிப்பண்ணை நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள். காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் பி கோபு அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 8:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் காணம். 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் காணம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் சொல்லம் அது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன்.

0: இடைக்கால பாடல்களோடு மனத்தில் நின்றவை.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடு எஸ்பி பாபு சரஸ்வதி பாலமுருகன் இந்த நேயர்கள் நமக்கு கடிதமாயிருக்கிறாங்க. மாநகர காவல் படத்திற்காக தோடி ராகம் பாடல் வேணும்னு கேட்டு கடிதமாயிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாட்டு கொடுப்போம். கே ஜி ஜேசுதாஸ், கே எஸ் சித்ரா பாடிய பாடல் இது.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை.
0: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட்ட அருண் என்டர்பிரைசஸ். நாளை நண்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக நாம் இணைந்திருக்கின்றோம்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தர

0: விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: நாளை காலை 10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. காரைக்கல் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் மனதில் என்றவை நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடல் வருகிறது. பொங்கி வரும் காவேரி படத்திற்காக அருண்மொழி சித்ரா பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. திருபுவனம் தென்றல் நகர், லட்சுமி ரவி, சத்யபாமா, அலமேலு மங்கை, விஜயன், நரசங்கன்பேட்டை ஐயப்பன், இந்த நேயர்கள் அனைவருக்காகவும் இந்த பாடல் வருகிறது.

0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
0: இடைக்கால பாடல்களின் இதய தாளாட்டாய் மனதில் நின்றவை.
5: பி எஸ் ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அறிவாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக அடுத்து ராமேஸ்வரத்திலிருந்து நமக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. ராமேஸ்வரம் மதினா ரம்ஜான் ஆசிக் தௌபிக் தாரிக் முகமது ஹபீஸ் ஷியாத் மெஹ்னா ஹம்சா ரனியா இந்த நேயர்களுக்கு. ரிக்ஷா மாமா படத்திலேருந்து வைகு நதியோரம் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் வேணும் அப்படின்னு கடிதம் இருக்காங்க. இந்த நேயர்களுக்காக பாடல் கொடுப்போம்.

0: அனைத்து
1: உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேரம் நண்பகல் 12:30 காரைக்கால் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் மனத்தில் இன்றைய நிகழ்ச்சிக்காக நாம் அணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடல் வருகிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா அணைந்து பாடியது வாட்ச்மேன் வடிவேலு படத்திற்காக. இந்த பாட்டு தான் வேணும் அப்படின்னு நமக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. எருக்காட்டஞ்சேரி சுப்பராயலு, நாகலட்சுமி, தில்லையாடி வீராசாமி, தமிழன்பன் நகுலன், கீழையூர் உத்ராபதி, தேன்மொழி மகேந்திரன், கீழமாத்தூர் கற்பையா, ராஜாத்தி, அறிவுக்கரசன், செம்பனார் கோயில் கீழமுக்குட்டு அன்பழகன், ஆதித்யா, வீர கடோர்ஜன், பாஸ்கர், ஸ்ரீராமலு, பாலு, மூர்த்தி, சபரி, பரசலூர், மல்லிகா.

நிகழ்ச்சியின் நிறைவாக புது கவிதை படத்திற்காக கேஜே ஜேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடலை விரும்பி கேட்டு நமக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. நாகை பாபு, சத்யா, சித்திரப்பிரியா, செந்தமிழ் பிரியா, உதயசூர்யா, சஷ்டிகா.

0: நிறைவு பெறுகிறதோ. இன்றைய மனதில் நின்றவை தொடர்ந்து காரைக்கால் வானொலியோடு இணைந்திருங்கள் நேயர்களே. பகல் ஒரு மணிக்கு தென்மழை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்களை கேட்டு மகிழலாம். இனி தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல் குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டகாய்ச்சி இதில் பங்கேற்று விரிவான பேச்சுகளை நடத்தினர். சர்வதேச விவகாரங்கள் உள்பட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பொருட்களின் தரத்தை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மத்திய அமைச்சரவை வரலாற்று சிறப்புமிக்க முடிவினை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளில் முதல் முறையாக மத்திய அரசு இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தில்லியின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக 6,970 கோடி ரூபாய் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அம்மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 7,145 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த திட்டம் கான்பூர் கப்ரா இடையிலான பயண நேரத்தை குறைக்க உதவிடும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான புதிய திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது.

0: 1952 முதல் நடைமுறையில் இருந்த திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு இந்த புதிய திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கான அறிவிக்கை கடந்த மாதம் 29ஆம் தேதி வெளியிடப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிதியத்திலிருந்து பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதோடு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் மேற்குவங்க உயர்கல்வி அமைச்சர் திரு ஜெகந்நாத் சட்டோபாத்யாய் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு தீபக் பர்மன் ஆகியோருடன் நடத்திய பேச்சுகளின்போது அவர் இதனை தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் மேற்கொள்ள வேண்டிய கல்வித்துறை சீர்திருத்தங்கள் குறித்தும் அவர் இந்த பேச்சுகளின்போது எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய மின்னணு நிர்வாகம் தொடர்பான 2 நாள் மாநாடு இன்று ஜெய்ப்பூரில் நிறைவடைகிறது. பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு விழாவில் பங்கேற்று சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடகாவில் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பெங்களூரு அருகே மடப்பட்னாவில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த 8 பேரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறையினர் கூறினர். அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 13 மாவட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 72,000 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமாஜி மாவட்டத்தில் மட்டும் 50,000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலங்கள், வீடுகள் மற்றும் சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும் அசாம் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. சேதங்கள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ள குழு ஒன்று அம்மாநிலத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் ஆந்திராவில் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. திருப்பதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா கூறியுள்ளது. ஐநாவில் நடைபெற்ற தீவிரவாதத்திற்கு எதிரான மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் இக்கருத்து தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்தை ஒடுக்க சர்வதேச ஒருங்கிணைப்பு அவசியமாகிறது என்று ஐநாவிற்கான இந்தியாவின் பிரதிநிதி திரு பி ஹரீஷ் இக்கூட்டத்தில் தெரிவித்தார். தீவிரவாதிகளுக்கு நிதி ஆதாரங்கள் கிடைப்பதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதேபோல் தொழில்நுட்பங்களை தீவிரவாதிகள் தவறாக பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது என்றும் திரு பி ஹரீஷ் தெரிவித்தார். பாகிஸ்தானில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட சைஃபுல்லா ஏரியில் சுற்றுலா பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த இந்த படகு விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பாரா வில்வித்தை போட்டி

0: போட்டியில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 5-4 என்ற புள்ளிக்கணக்கில் ஜெர்மனியின் புளோரா ஜூலி லேமஸ் இணையை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி, தோமன்குமார், பாவ்னா, பூஜா ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தன்வி பற்றி 21-19, 21-12 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அனான் ஒகிமோட்டோவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தியான் சந்தோஷ் 21-19, 15-21, 21-15 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹோ ஐசையா சூவை வென்றார். சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 15-13, 11-4, 11-3 என்ற செட் கணக்கில் எகிப்தின் அப்துல்லா ஹபீஸை வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலேயில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 87 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல் குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பன்மொழி ஒலிபரப்பு. நேரம் நண்பகல் 12:50.
2: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழையை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் பாப்பா.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: ஜே ஹர்ஷினி.
5: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டடி படிக்கிறீங்க?
6: கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல் சிறுமாவிலங்கை.
5: சரிங்கம்மா, இன்னைக்கு நேருக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
6: குட்டி கதை சொல்றதா இருக்கேன்.
5: எங்க சொல்லுங்களே.
6: ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தாராம். ஒரு நாள் குட்டி கீரி பிள்ளைய பார்த்தாராம். அப்ப இத வீட்டுக்கு எடுத்துட்டு போனா நம்ம குழந்தைகிட்ட விளையாடுன்னு நினைச்சாராம். சரின்னு வீட்டுக்கு எடுத்துட்டு போனாராம். அவங்க மனைவி கிட்ட சொன்னாராம், இத வீட்டுல வளர்க்கலான்னு சொன்னாங்க. வேணாம் வேணாம், குழந்தைய கடிச்சிரும்னு சொன்னாராம். இல்ல, குழந்தையெல்லாம் கடிக்காது, விளையாடுன்னு சொன்னாராம். சரின்னு அவங்க மனைவியும் விட்டாங்களாம். நிறைய செடி காஞ்சுக்கிட்டு விவசாயி தண்ணி விட போயிட்டாராம். அதுக்கப்புறம் அவங்க மனைவியும் காய்கறி வாங்க போற நிலமா வந்துடுச்சான். அதனால காய்கறி வாங்க போகும்போது கீழே பிள்ளை குழந்தைய கடிச்சிருன்னு தூங்க வச்சுட்டு போனாங்களாம் குழந்தைய. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து பார்த்தா கீழே பிள்ளை வாசல்ல வாயில ரத்தத்தோடு நின்றுச்சான். என்னோட குழந்தையதான் கடிச்சிருக்கோன்னு டப்பா டப்பான்னு அடிச்சுட்டாங்களாம் காய்கறி பையாலேயே.

0: உள்ள வந்து பார்த்தா குழந்தை விளையாண்டுட்டு இருந்துச்சான். அதுக்கப்புறம் கீழே பார்த்தா ரத்த வெள்ளத்துல ஒரு பாம்பு செத்து கிடக்கான். நம்ம குழந்தையதான் அது காப்பாத்திருக்கு, வேஸ்டா அதை அடிச்சுட்டோமேன்னு கவலைப்பட்டாங்களாம். இந்த கதையின் நீதி என்னன்னா, யாரையும் தீர விசாரிச்சுதான் யாரையும் குறை சொல்லணும். இதுதான் அந்த கதையின் நீதி.
1: சூப்பரா கதை சொன்னீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆள பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க வருங்காலத்துல சிறந்த மாவட்டம் ஆட்சியராகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்க.
0: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் இணைந்தோம்.

0: ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர் கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிய ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: காரைக்கால் வானொலியில் இனி ஒரு பன்னிசை கேட்போம்.

0: நேரம் ஒரு மணி. நேயர்களை நீ கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை இடைக்கால இனிய கானங்களின் இசைத்தூரல். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: தேன்மழை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்பட பாடல். இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியது.
1: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவ

0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நினைவுகளின் சுகமான சாரலாய் உலா வரும் தேன்மழை. தேன்மழை நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் ஜானகி, இளையராஜா ஆகியோர் இணைந்து பாடியது.

0: நாளை 27-25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். கேட்டு ரசிங்க நேயர்களே, நமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இம்சொல் அமுது, தார்பாய்கள் கிரீன் நெட், ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. கேட்க கேட்க இனிமை, இது காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை. நிகழ்ச்சியை நடத்த பாடல் ஒலிக்கிறது நேயர்கள் அனைவருக்காகவும் புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியது.

கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நமது பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சிக்கு விளையாட்டின் பங்கு. காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி உடற்கல்வி இயக்குநர் டாக்டர் எஸ் சுபஸ்ரீ அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி கேட்கலாம். நமது பண்பலையில்

0: கங்.
1: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமா டீ சில்க்ஸ்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமா டீ ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.

நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

மனதை மகிழ்விக்கும் பாடல்களோடு இது தேன்மழை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஊர்காவலன் திரைப்படத்திலிருந்து. சங்கர் கணேஷ் இசையில் வாலி வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியது.

தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகளில் கே.ஜே. யேசுதாஸ், சித்ரா பவதாரிணி ஆகியோர் இணைந்து பாடியது.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன்மழை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நேரம் 1:30. எங்கெங்கும் இசை, எந்நேரமும் உற்சாகம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் தொடர்ந்து இணைந்து ரசித்து கேட்டுக் கொண்டிருப்பது தேன்மழை. தேன்மழை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒலிக்கிறது சின்னவர் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் மனோ மற்றும் ஸ்வர்ணலதா ஆகியோர் இணைந்து பாடியது.

0: காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இதயத்தை வருடும் இனிய பாடல்களோடு இது தேன்மழை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. இது நம்ம ஆளு திரைப்படத்திலிருந்து. பாக்யராஜ் இசையில் புலமை பித்தன் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியது.
4: இதுதான் காதலா அடரா

0: மற்றும் அனைத்து
1: தேன்மழை நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது அலைகள் ஓய்வதில்லை திரைப்பட பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இடைக்கால இனிய கானங்களின் இசைத்தூரல் தேன்மழை. தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி, பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறைவாரியான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. சட்டக்கல்லூரிகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். கன்னியாகுமரி அணு கனிம சுரங்க திட்டத்தை செயல்படுத்த முனைவது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி, பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் ஜப்பான் பிரதமர் டகாச்சியாவுடன் மேற்கொண்ட வருடாந்திர உயர்நிலை பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் இன்று பேசிய பிரதமர் இரு நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு உறவின் நம்பகத்தன்மையை எடுத்துரைத்தார். உலகளாவிய பெரிய பொருளாதார நாடுகளாக இரு நாடுகளும் திகழ்வதோடு தடையற்ற வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியமே இரு நாடுகளின் முன்னுரிமை என்றும் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவின் தொழில்நுட்ப பங்களிப்பு முக்கிய அங்கம் வகிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு தொழில்நுட்பத்தின் முதல் ஒத்துழைப்பு மேம்பாட்டு திட்டத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். முன்னதாக ஜப்பான் பிரதமருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி சிவப்பு கம்பள வரவேற்பு இன்று அளிக்கப்பட்டது. ஜப்பான் பிரதமரின் இந்திய வரவு இரு நாடுகளிடையிலான உலகளாவிய நட்புறவு மற்றும் சிறப்பு தூதரக உறவுகளை முன்னெடுத்து செல்லும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. முதல்கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் இடம்பெறுகிறது. துறை சார்ந்த அமைச்சர்கள், செயலாளர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் இன்று பங்கேற்றுள்ளனர். வரும் 22ஆம் தேதி வரை இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. தமிழக சட்டக்கல்லூரிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் பெருங்குடி வளாகத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள புதிய மாணாக்கர் விடுதி கட்டிடத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், சட்டக்கல்லூரிகளின் காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.
1: தமிழக அரசு எல்லா சட்டக்கல்லூரிகளும் என்னென்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது, என்னென்ன மாதிரியான வசதிகள் தேவைப்படுது, எதெல்லாம் இல்லையே அதை கொண்டு வரும் வேலைகளையும் ஏற்பாடு செய்துள்ளோம். எல்லா சட்டக்கல்லூரிகளும் ஒரு சில வேக்கண்ட் எல்லாம் ஃபில் பண்ற வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கோம். அரசு சட்டக்கல்லூரிகளோட ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை மேம்படுத்தும் வேலைகள் அவருக்கு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நல்ல போதுமான ஒரு அடிப்படை கட்டமைப்பையும் மேற்கொள்றதுக்கான வேலைகளை எல்லா இடத்துலையும் அந்த பணியை துவக்கிருக்கோம், கண்டிப்பாக செய்து முடிப்போம்.
0: விவசாயிகளின் கோரிக்கை முதலமைச்சரின் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சேலத்தில் நடப்பாண்டிற்கான வேளாண் தனி நிதிநிலை நிறை அறிக்கைக்கான விவசாயிகளின் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நிதி நெருக்கடி நிலையிலும் தரமான பயிர் உற்பத்திக்கு தேவையான விதைகள், நடவு பொருட்கள், உரங்கள் உள்ளிட்டவைகள் உரிய நேரத்தில் விவசாயிகளுக்கு கிடைத்திட அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறினார்.

0: இக்கூட்டத்தில் சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்று தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சி குருவிமலை கிராமத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான மேம்பாட்டு திட்ட பணிகளை மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தினை பயனாளிகள் பயன்படுத்திக் கொள்ள அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மக்கள் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுத்து மக்களுக்காக நிற்பது மட்டுமே அஇஅதிமுகவின் ஒரே பணி என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இப்பணி என்றும் தொடரும் என்று தமது சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் அணுக்கனிம சுரங்க திட்டத்தை தாவேகாவின் செயற்குழு கூட்டம் கடந்த 2024 நச்சு திட்டம் என்று கூறி கைவிட வலியுறுத்திய நிலையில் தற்போது இந்த திட்டத்திற்கான ஒதுக்கீட்டு ஆணையை ஓராண்டிற்கு நீட்டித்து அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நச்சு திட்டம் என்று தாவேகா அன்று சொன்ன திட்டத்தை தற்போது செயல்படுத்த முனைவது குறித்த காரணத்தை முதலமைச்சர் விளக்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அஇஅதிமுக அல்லாத மாற்று ஆட்சியையே மக்கள் தேர்வு செய்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு சண்முகம் கூறியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் அடிப்படையிலேயே தற்போது ஆட்சி அமைந்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். மக்கள் தீர்ப்பை மதித்து இடதுசாரி கட்சிகள் அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கான டெல்லி பிரதிநிதியை நியமிப்பது முதலமைச்சரின் தனிப்பட்ட அதிகாரம் என்று கூறியுள்ள அவர் இடதுசாரி கட்சிகள் எந்த அரசியல் அணியிலும் இல்லாமல் தனித்தே செயல்படுவதாக குறிப்பிட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணு கனிம சுரங்க திட்டத்திற்கான அனுமதி ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து தமிழக அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து கட்சி பிரதிநிதிகளையும் அழைத்து பிரதமரையும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரையும் சந்தித்து இந்த அணை கட்டப்படுவதால் தமிழகத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் காவிரி நதியை நம்பியுள்ள 5.5 கோடி மக்கள் மேகதாது அணையால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அணை கட்டப்படுவதால் 12,500 மலைக்காடுகள் அழிக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழலுக்கு பேரழிவு உருவாகும் என்றும் குறிப்பிட்டார். காவிரி நதிநீர் தொடர்பான எந்த பிரச்சனையையும் 2033 வரை எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் அரசியல் ஆதாயத்திற்காக கர்நாடக முதலமைச்சர் திரு சிவகுமார் மேகதாது அணை பிரச்சினை தொடர்ந்து எழுப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். மேகதாது அணை பிரச்சினையை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அணுக உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தென்காசி நகராட்சியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கோரி திமுக, அஇஅதிமுக, மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சி கவுன்சிலர்கள் தமிழக அரசை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பயிர்க்கடனை ரத்து செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். சேலம், அஸ்தம்பட்டி, அம்மாபேட்டை மண்டலங்களில் செயல்படும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று ஆய்வு செய்தார். இயந்திரங்களின் பராமரிப்பு, சுத்திகரிப்பு விவரங்கள் உள்ளிட்டவற்றை கேட்டறிந்த அவர் பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார். அரியலூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தின் நிலுவை பணிகளை துரிதமாக முடிக்க ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி அறிவுறுத்தியுள்ளார். மதுரை வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஆடி பருவத்தில் பயிரிடப்படுவதற்கான உளுந்து பயிர் கையிருப்பில் உள்ளதாக மாவட்ட வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் கரீஃப் பருவத்திற்கான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணிகளில் தன்னார்வலர்கள் பங்கேற்க ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் அழைப்பு விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிராம அளவில் காரி பருவத்திற்கான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணி தற்போது தொடங்கப்பட உள்ளது. பணியினை மேற்கொள்வதற்கு கிராமங்களில் உள்ள ஆண்ட்ராய்டு செல்போன் வைத்திருக்கும் படித்த இளைஞர்கள், படித்த பெண்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உழவன் செயலியில் உள்ள தன்னார்வ பயிர் கணக்கெடுப்பாளர் பதிவு பகுதியில் சென்று தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என நாகை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: விழுப்புரத்தில் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் நடைபெற்ற இப்பேரணியில் ஏராளமான மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு

0: சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்தும் போதைப் பொருளால் ஏற்படும் சமூக சீர்கேடு குறித்தும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான சுயஉதவிக்குழு பெண்கள் கலந்து கொண்டனர். போதைக்கு எதிரான வாசகங்கள் மற்றும் போதையால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் வாசகங்களை பதாகைகளில் ஏந்தி பேரணியில் கலந்து கொண்டனர். ஜி சுரேஷ்.
1: திருவண்ணாமலை ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசலேஸ்வரர் ஆலயத்துடன் இணைந்த அடியண்ணாமலை அருள் தரும் உண்ணாமலை அம்மன் உடனாகிய ஆதி அருணாசலேஸ்வரர் திருக்கோயில் இன்று காலை பரிவர்த்தன மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் ராஜகோபுரம் விமானங்களுக்கும் சுவாமி அம்பாள் மூலவர் கோபுரங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வணங்கி வழிபட்டனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
1: விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் யூகி பாம்பரி மைக்கேல் வீனஸ் இணை நெதர்லாந்து அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மாசலோ இணை பெல்ஜியம் நெதர்லாந்து இணையுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. சட்டக்கல்லூரிகளின் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். கன்னியாகுமரி அணு கனிம சுரங்க திட்டத்தை செயல்படுத்த முனைவது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிக் கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.

0: மெல்லிசை கேட்டீர்கள். பாயிண்ட் டு பாயிண்ட். மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் கூரைநாடு மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
2: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
1: மேலும் JKR ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
2: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
1: JKR பாலி கிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர் பூக்கடை திரு பஸ் ஸ்டாப் மயிலாடுதுறை.
2: செல் 9443935130.
1: JKR பாலி கிளினிக்.
0: நேர்களே, இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்காக கும்பகோணம் சிசு மற்றும் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் கோ சாம்பசிவம் அவர்கள் பங்கேற்று நேயர்களின் சந்தேகங்களுக்கு ஆலோசனை கூறுவார். பிறந்த குழந்தை பராமரிப்பு பற்றின உங்களது சந்தேகங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். 043-368 இந்த முன்னிணைப்பு என்னோடு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள். 231-231 இன்னொரு எண் 299-480 மற்றொரு எண் 299-580 அலைபேசி எண் கூட உங்களுக்காக இருக்குது. 9566-427-231 நம்ம டாக்டர் நம்ம சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம்.
0: வணக்கம்
3: டாக்டர்.
0: வணக்கம் டாக்டர். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து விருந்தினராக எங்களுக்கு பங்கேற்று நேயர்களின் சந்தேகங்களுக்கு ஆலோசனை சொல்ல வந்திருக்கீங்க. உங்களை வரவேற்கிறோம் டாக்டர்.
3: நன்றி.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம கடுமையான ஒரு கோடைக்காலம் முடிந்து அடுத்தது மழைக்காலம், சிறிது நாட்களில் மழைக்காலம் ஆரம்பிக்கிற நேரத்தில் இந்த இடைப்பட்ட ஒரு சங்கடமான நேரத்தில் நம்ம இருக்கோம். அதுவும் காற்றடிக்கிறது ஆரம்பிச்சிச்சு. காற்று அடிக்கிறது அப்படின்னாலே குழந்தைகளுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல டாக்டர்
3: சொல்லுங்க,
0: இந்த நேரத்துல ஒரு குழந்தை பிறக்குது, ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்குதுன்னா அதை வந்து நீங்க வந்து நார்மலா தான் அதை வந்து ட்ரீட் பண்ணுவீங்களா, எப்போதும் பிறக்குற குழந்தை தான் அப்படின்னா, இல்லை கூடுதல் கவனம் கொடுக்கணுமா டாக்டர்?
3: அதாவது பிறந்த குழந்தைக்கு தேவை இரண்டே இரண்டு விஷயங்கள் தான். பிறந்த குழந்தைக்கு தேவை ரெண்டு தான். ஒன்னு வந்து தாய்ப்பால், பிறந்த சிசுவுக்கு ஒண்ணு வந்து தாய்ப்பால். அடுத்த விஷயம் வந்து தாயோட கதகதப்பு, அரவணைப்பு. இது ரெண்டும் தான் குழந்தைக்கு அவசியமான ஒன்று. இத மக்கள் வந்து அம்மாவும் சரி குடும்பத்துல உள்ளவங்க சொல்லி இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பிறந்த குழந்தைகிட்ட வந்து என்ன பெரும்பாலான பெற்றோர்களோட இது என்னன்னா குறை என்னன்னா சொல்ற அவங்க சொல்ற குறை என்னன்னா குழந்தை கத்திக்கிட்டே இருக்கு, அழுதுகிட்டே இருக்கு, பால் குடிச்சாலும் அழுகுது, குடிக்காட்டியும் அழுகுது, ராத்திரில அழுகுது, பகல்ல அழுகுது, எப்போதும் அழுதுகிட்டே இருக்கு, எனக்கு ஏதாவது வியாதி இருக்கான்னு சொல்லி ரொம்ப பதட்டத்தோட நம்ம குழந்தை தூக்கிட்டு வர்றாங்க. குழந்தைய நம்ம பரிசனம் பண்ணும்போது

0: குழந்தைக்கு இப்ப எந்த கோளாறும் கிடையாது, குழந்தை நல்லா நார்மலான இயல்பான ஒரு குழந்தையா இருக்கு. அதை வந்து இப்ப வந்து இப்ப நிறைய பேர் படிச்சிருக்காங்க, பெண்மணிகள் ரொம்ப படிக்கதான் அவங்களுக்கு வந்து குழந்தை வழக்கத்துல நிறைய சந்தேகங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நிறைய வருது. இத சமூகத்துல வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு மையத்தை எடுத்து உண்டாக்கணும். இதை மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். பிறந்த குழந்தைய அம்மாவோட அணப்புல வச்சு தாய்ப்பால கொடுத்து அம்மாவோட அணப்புல அந்த குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தை அழவே அழாது. ஆமா, இது இதுதான் அடிப்படையான விஷயம். இந்த மாதிரியான ஒரு குழந்தை சிறுநீர் கழிக்கும் போது அழுது சிறுநீர் கழிக்கிறது, மலம் போகும்போது கொஞ்சம் லேசா அழுது போறது, இதெல்லாம் வந்து இயல்பான நடவடிக்கை, இதெல்லாம் வந்து வியாதி கிடையாது. அதே மாதிரி குழந்தை தனியா தூக்கி போட்டா குழந்தை முக்கும் முழகும் முழுக்கும். ஒரு குழந்தைய அம்மாவோட அனுப்புல இருக்க குழந்தை வாங்கி நீங்க தரையில போட்டீங்கன்னா இல்ல பாயில போட்டீங்கன்னா அது என்ன செய்யும், முக்கும் முனகும் முறுக்கும். இந்த முக்கல் முனகல் மூணம் இருந்தா அந்த குழந்தைக்கு குழுவுறதுன்னு அர்த்தம். குழந்தைக்கு வாயால சொல்ல தெரியாது, அதனால இதுதான் அதோட செய்கை தான் காமிக்கும். முக்கிறது முனகிறது முறுக்கிறது இருந்தா குழந்தைக்கு குழுவுறது. அந்த குழந்தைக்கு குழுவுற வந்து நம்ம வந்து எப்படி தடுக்கணும், அதை எப்படி சமாளிக்கணும்னா, இது டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தைய தூக்கி அம்மாவோட அரவணைப்புல உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் போட்டி அம்மாவோட அரவணைப்புல வச்சுக்கிட்டா அந்த குழந்தை அதோட உபாதையெல்லாம் அதோட கஷ்டமெல்லாம் குறைஞ்சு குழந்தை அமைதியா இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வெளி சூழல் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அம்மாவின் அரவணைப்பு தாய்ப்பால் இரண்டும் இருந்தா இந்த பாதிப்பு இல்லை
0: அப்படின்னு சொல்லுவோம்.
1: நேயர்கள் வந்துட்டாங்க லைன்ல கேள்வி கேட்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
2: டாக்டர் ஐயா அவர்கள். வணக்கம். தியாகராஜன் பேசுறேன்.
1: என்ன ஊரு?
2: ஒன்றரை வயசாவது மேடம்
0: எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உங்களுடைய கேள்வி. பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பாலம் 6 மாசம் முன்ன வீட்டுல செய்யற சாப்பாடு தான் ஊட்டணும். இந்த மாதிரி செல்லாக்கு கண்ட மாவெல்லாம் பிள்ளைங்களுக்கு போடக்கூடாது. ஏன்னா இது வந்து நீங்க செய்யறது தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வீட்டுல செய்யறாங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்கள், தப்பான விஷயங்கள். பிறந்த
2: குழந்தைக்கு சார் அதுக்கு மேலதான் கொடுக்கல,
0: 1 வயசு வரைக்கும் 2 வயசு வரைக்கும் கொடுக்கணுங்கய்யா. 2 வயசு வரைக்கும் 6 மாசம் முதல் 6 மாசம் சொல்றதை கவனிச்சுட்டு அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. அதுல 2 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும். அதுல முதல் 6 மாசம் 180 நாள் தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும். 181 நாள்ல இருந்து, அதாவது 6 மாசம் முடிஞ்ச 7 வருஷம் இருந்து வீட்டுல செய்யற சாதம் உணவுகள் கொடுக்கணும். வேற எந்த செயற்கை உணவும் குழந்தைக்கு தேவை இல்லை. நம்ம வீட்டுல செய்யற உணவுகள்லயும் குழந்தைய நல்லபடியா வளர்க்க முடியும். தாய்ப்பாலம் தொடர்ந்து 2 வயசு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துக்கலாம். இதுதான் அரசாங்கத்தோட வழிமுறை, அதோட வழிகாட்டுதல் முறை இதுதான். அதனால நீங்க வந்து இப்ப மாவெல்லாம் நம்ம வேண்டியது இல்ல, நீங்க எந்த செயற்கை உணவு வாங்காதீங்க. நீங்க சொல்ற மாவுக்கு பதிலா நீங்க பால்வாடியில் உள்ள சத்து மாவு வாங்கி கொடுங்க. அது உண்மையிலேயே பால்வாடி சத்து மாவு தான் மிகச்சிறந்த உணவு. அது கிடைக்குது, இலவசமா கிடைக்குது. அதனால மக்கள் அதை ஒழுங்கா அதுக்கு மதிக்க மாட்டேங்கிறாங்க. வேற எதுலயாவது தொட்டில கொண்டு கொட்டிடுறாங்க. நீங்க டிவில பாக்குற விளம்பரத்துல பாக்குற பொருளை வாங்கி வச்சு கொடுத்துக்கிட்டு அவங்க ஒரு பெருமையா நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு தப்பான எண்ணம், மக்கள்கிட்ட பழகி இருக்க தப்பான எண்ணம். இதெல்லாம் வேணாம். 1.5 வயசு குழந்தைக்கு நீங்க சாதம் ஊட்டலாம், இட்லி ஊட்டலாம், பருப்பு சாதம், கீரைகள், காய்கறிகள், பழங்கள், அசை உணவுல முட்டை மீன் எல்லாம் நீங்க தாராளமா கொடுக்கலாம். தயவு செஞ்சு வீட்டுல சொல்லுங்க, நீங்க செயற்கை உணவு கடையில வாங்குறது எதுவும் வாங்கி குழந்தைக்கு ஊட்ட வேண்டாம்.
1: செயற்கை உணவு வேணாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்ப வீட்டுல தயாரிக்கிற உணவுகளே கொடுக்கலாம் அப்படிங்கும் போது, இப்ப 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன உணவுல இருந்து ஆரம்பித்து அப்புறம் 8 மாதம் இப்படி வந்து நீங்க ஒரு லிஸ்ட் அட்டவணையை சொல்லிட்டீங்கன்னாக்க எங்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கும்.
0: இப்ப வந்து 6 மாசம் முடிஞ்ச பிறகு குழந்தைக்கு பல்லு முளைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அப்போ வந்து குழந்தைக்கு நம்ம வீட்டுல நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதே சாப்பாட்டு தான் குழந்தைக்கு பழக்கணும். வேறு எதையும் புதுசா நம்ம குழந்தைக்குன்னு சொல்லி வாங்க கூடாது. முதல்ல நீங்க சாதத்தை நல்லா குழைய வேக வச்சு கூறு மாதிரி பண்ணி குழந்தைக்கு கொஞ்சம் ஒன்று லேசாக ரசமோ இல்லை ரசம் அந்த மாதிரி கலந்து நீங்கள் குழந்தைக்கு ஸ்பூன் போட்டு கொடுக்கணும்.

0: ரசம் சாதம், சாதம் ஊட்டலாம், மசிச்சு சாதம் கொடுக்கலாம், இட்லி கொடுக்கலாம், பருப்பு சாதம் கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்க 6 மாசம் முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சுக்கலாம். 8 மாசம் ஆயிடுச்சா குழந்தைக்கு நீங்க அரவேக்காடு முட்டை கொடுக்கலாம், இல்ல அவிச்ச முட்டையே மஞ்சள் கருவை மாவு மாதிரி இருக்கும், அது சாதத்துல போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். குழம்புல போட்ட மீன் எல்லாம் கொடுக்கலாம். கீரைகள், கடைஞ்ச கீரைகள், முருங்கைக்கீரை தவிர மற்ற கீரைகள், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, முளைக்கீரை, பசலக்கீரை, சுண்ணாம்பு கீரை, எந்த கீரை இருந்தாலும் மசிக்கக்கூடிய கீரைகள், வேக வச்சு மசிக்கக்கூடிய கீரைகளை சாதத்துல இட்ல போட்டு பிசைஞ்சு ஊட்டலாம். வாழைப்பழம் கொடுக்கலாம், பப்பாளி பழம், கொய்யா பழம் எல்லாம் கொடுக்கலாம். நம்ம ஊர்ல 3 பழம், வாழை, கொய்யா, பப்பாளி, இது 3 குழந்தைக்கு நம்ம பழக்கணும். வேற எந்த செயற்கணும் குழந்தைக்கு கொடுக்க கூடாது. இத முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். பால்வாடி சத்து மாவு தாராளமா கொடுக்கலாம். அது கூழ் மாதிரி பண்ணியா இப்படி வேணாலும் பண்ணி அந்த குழந்தைக்கு அதை கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம கொடுத்து வளர்த்தோம்னா குழந்தைக்கு வியாதிகள் வராது, மலச்சிக்கல் இருக்காது, நல்ல ஆரோக்கியமான உடம்புல எதிர்சக்தி உள்ள குழந்தைகள் நம்மளால வளர்க்க முடியும். குழந்தை வளர்க்கறதுக்கு காசு பணம் தேவை இல்லை. கவர்மெண்ட்ல எல்லா தடுப்பூசியும் இலவசமா போடுறாங்க, பால்வாடியில சத்து மாவு கொடுத்துறாங்க, விட்டமின் டிராப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதனால வந்து எந்த விதமான செலவும் தேவையில்லாமே குழந்தைய நல்லபடியா வளர்க்கலாம். குழந்தைக்கு காசு செலவு பண்ணி பிள்ளைக்கு மாவட்டம் தான் வாங்கினாங்கன்னா அதனால குழந்தைக்கு கெடுதல், வீட்டுல உள்ள காசுக்கும் கெடுதல்.
1: தாய்ப்பால் வந்து பிறந்த குழந்தைய பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், தாய்ப்பால் கொடுக்க சொல்றீங்க, இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வு வந்துட்டு இருக்கு. தாய்ப்பால் இந்த சீம்பால் வந்து குழந்தைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு வந்துட்டு இருந்தாலும் சில பேர் வந்து அது வேண்டாம் அப்படின்னு அதை அவாய்ட் பண்றாங்க, இன்னமும் அந்த பழமையிலே ஊறி இருக்கிறாங்க. அப்படி என்னதான் அந்த சீம்பால்ல சத்து இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வரைக்கும் அது நல்லதுலன்னு நினைக்கிறவங்க கூட கேட்டுக்க வாய்ப்பு இருக்குல்ல?
0: நிச்சயமா நிச்சயமா, சீம்பால பத்தி கட்டாயம் குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும். பிறந்த குழந்தைக்கு சீம்பால தவிர வேற எதுவும் கொடுக்க கூடாது. சுகப்பிரசவம், அறுவை சிகிச்சை பிரசவம், சிசேரியன் ஆபரேஷன் எதுவா இருந்தாலும் பிறந்த குழந்தைக்கு சீம்பால மட்டும்தான் கொடுக்கணும். ஏன்னு கேட்டா அந்த சீம்பால்ல அது சிறப்பான பால், அது சிறப்பான பால். அதாவது பேர் சீம்பால் மாத்தி அதுக்கு பேர் வச்சா முதல் 3 நாள் சுரக்கிற பால், அது கொஞ்சோண்டுதான் சுரக்கும். தங்க மாதிரி இந்த கோல்டன் கலர்ல இருக்கும், மஞ்சளா கோல்டன் கலர்ல இருக்கும். ஏன்னா அந்த சீம்பால் கொஞ்சமா 4-5 சொட்டு சுரக்கிற சீம்பால குழந்தைக்கு கொடுக்க கொடுக்க குழந்தைக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி வரும். நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, அதுல ஆன்டிபாடிஸ் எல்லாம் இருக்கு, இம்யூனோகுளோபுலின்ஸ் நிறைய ஐட்டங்கள் அதுல இருக்கு, அதை கொடுக்கணும். அதை குழந்தை அதை மட்டும்தான் குழந்தை குடிக்கணும். தாயோட அரவணைப்புல குழந்தைய வச்சுக்கிட்டு, அம்மாவோட அரவணைப்புல குழந்தைய வச்சுக்கிட்டு வந்து சீம்பாலை மட்டுமே குடிக்க குடிக்க குடிக்க 3 நாள்ல வயிற்றுக்குள்ள இருக்கிற கருப்பு மலம், மெக்கோனியம் சொல்ற காட்டு மலம் இல்ல கருப்பு மலம், அந்த சீம்பாலை குடிக்க குடிக்க 3 நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் வெளியேறிடும். அந்த 3 நாள்ல முழுக்க முழுக்க சீம்பாலை குடிக்க குடிக்க குடிக்க 3 நாள்ல காட்டு மலம் கருப்பு மலம் வெளியேறி 4 நாளுக்கு வந்தா மஞ்சள் கலர்ல வெளுக்கி போகணும். இந்த மாதிரி போகும்போது அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி சீம்பாலை மட்டுமே கொடுத்து வளர்க்கும் போது முதல் 4 சீம்பால் ஒரு 5 ml தான் சுரக்கும். அந்த 5 ml சீம்பாலையும் குழந்தை குடிச்சுன்னா அடுத்த நாள் 10 ml சீம்பால் சுரக்கும். அந்த 10 ml குடிச்சுன்னா அடுத்த நாள் 20 ml சுரக்கும். இப்படி படிப்படியா அந்த குழந்தை சப்ப சப்ப சப்ப குழந்தைல வயிற்றுல இடமும் வர வர வர இந்த கருப்பு மலை வெளியேற வெளியேற குழந்தை வயிற்றுல இடமும் அதிகமாகும். அப்ப பால் சுரக்கிறது இயற்கையா இயல்பா அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கும். 4 நாள் இந்த பக்கம் கொடுத்தா அந்த அடுத்த பக்கம் ஓடுவோம், அந்த அளவுக்கு பால் நிறைய சுரக்கும். எல்லா அம்மாவுக்கும் இது நடக்கும். இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அம்மாவுக்கு போல நம்பிக்கையே கொடுக்கணும். அது மாசமா இருக்கும் போதே அந்த நம்பிக்கையெல்லாம் அம்மாவுக்கு சொல்லி அந்த குழந்தைய அம்மாட்ட பால் கொடுக்க வைக்கணும். சீம்பால் மட்டும்தான் கொடுத்து வளர்க்கணும் கொடுக்கணும். சீம்பால் பத்தலன்னு சொல்லி குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்லி வேற பாலை போட்டாச்சுன்னா அந்த கருப்பளம் உள்ளே தங்கி ரத்தத்துல கலந்து மஞ்சள் காமலை அதிகமா போய் குழந்தை ஐசிக்கு போவோம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துவிடும். குடும்பத்தினர் புரிஞ்சுக்கணும், சீம்பால மட்டும் தான் கொடுக்கணும்.
1: குழந்தை பிறந்து எத்தனை மணி நேரத்துல இந்த சீம்பால கொடுக்க ஆரம்பிக்கலாம் எத்தனை அப்படின்னு சொல்லுங்க டாக்டர்.
0: அதாவது குழந்தை பிறந்த உடனே 5 கொடி வெட்டுறதுக்கு முன்னாடியே குழந்தைய தூக்கி அம்மாவோட மார்புல போட்டுடணும். சுகப்பிரசவத்திலையும் செய்யலாம், ஆபரேஷன்லயும் செய்யலாம். சுகப்பிரசவமா இருந்தாலும் சரி, ஆபரேஷன் சரி, அது கர்ப்பப்பையில அடி வயிற்றுல நடக்குது. குழந்தை பால் குடிக்கிறது நெஞ்சில பால் குடிக்க போகுது, இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால பிறந்த உடனே நஞ்சு கொடி வெட்டுறதுக்கு முன்னே குழந்தையெல்லாம் ஈரத்தை தொடச்சிட்டு அப்படியே நஞ்சு கொடியோட அப்படியே கொண்டாந்து அம்மா நெஞ்சில குப்பரை படுக்க வைக்கணும். அப்படி படுக்க வைக்கும் போது அம்மாவோட சூடு குழந்தைக்கு ஏறும். சூடு ஏறும் போது குழந்தை சுறுசுறுப்பாயிடும்.

0: பால் குடிக்க ஆரம்பிச்சிடும்.
1: அதுவே
0: கொஞ்ச தூரம் நகரும், ஒரு 2 இன்ச் 3 இன்ச் அம்மா நெஞ்சில படுக்க பச்சாச்சுன்னா சூடு ஏறின உடனே ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே பொறுமையா இருக்கும், அப்படியே கிடக்கும். அப்புறம் சூடு ஏற குழந்தை சுறுசுறுப்பாயி அம்மாவோட மார்பு வாசனை பிடிச்சுக்கிட்டு அதுவே நவந்து போய் அம்மாட்ட அதுவே வாய திறந்து கவ்வி உறிஞ்சு பிடிச்சி இழுத்து அம்மாட்ட பால் குடிக்க ஆரம்பிச்சிடும். இது இயல்பா நடக்கிற விஷயங்கள், இயல்பா நடக்கிற விஷயங்கள். நம்ம ஊர்ல நடைமுறையில என்னன்னா பிறந்த குழந்தைய அந்த மாதிரி தூக்கி மாரில போட்டு யாரும் பால் குடுக்க சொல்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா,
1: ஒருவேளை ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல குழந்தையும் தாயும் பிரிந்து இன்குபேட்டர்ல இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த பால் கொடுக்க முடியாத சூழ்நிலையில இந்த 3 நாள் வரைக்கும் தான் அந்த சிம்பால் கொடுக்கலாம், கொடுக்க முடியும், சுரக்கும் அம்மாவுக்கு இல்லையா டாக்டர்?
0: ஆமா ஆமா.
1: அப்ப என்ன
0: அந்த மாதிரி ஐசியூல வந்து போனாலும் சரி இன்குபேட்டர் இருந்தாலும் சரி அம்மாட்ட சுரக்கிற சீம்பால நம்ம பீச்சி எடுத்து கிண்ணத்துல கொண்ட வச்சு கொடுத்தோம்னா அங்க உள்ள செவிலியர்கள் அந்த குழந்தைக்கு அதுக்கு போஸ்ட்போன வச்சு அந்த குழந்தைக்கு உள்ள புகுட்டுவாங்க. அது கட்டாயம் அந்த மாதிரி செய்யணும்.
1: விளம்பரத்துக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியின் பகுதியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்போம். JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். JKR பாலி கிளினிக் குறைநாடு மயிலாடுதுறை.
2: மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
3: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
2: மேலும் JKR ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
3: சிகிச்சையும் பெற
2: JKR பாலி கிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர் பூக்கடை திரு பஸ் ஸ்டாப் மயிலாடுதுறை.
3: 9443935130
2: JKR பாலி கிளினிக்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களே, இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்காக கும்பகோணம் சிசு மற்றும் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் கோ சாம்பசிவம் அவர்கள் பங்கேற்ற நேர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயரை நம்ம அழைப்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம்
7: வணக்கம்
1: வணக்கம்.
7: நாகூர் இருந்து ஏஜேஎம்ஜன் முகமது ஜலீல்.
1: சொல்லுங்க ஐயா.
7: மேடம், அதாவது ஒரு தாய் வந்து அதாவது மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு குணமாகனதுக்கு அப்புறமும் கர்ப்பம் உண்டாவனா அந்த வர்ற அதாவது பிறக்கிற குழந்தைக்கு வந்து அந்த புற்றுநோய் பாதிப்பு இருக்குமா? முத கேள்வி. பால் குடுக்கலாமா? அடுத்து முத கேள்வி. அடுத்தது இப்ப வந்து கோடை காலமா இருக்கு, பிள்ளைய வந்து ரொம்ப பிரசவேஷன் பண்றது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அடிக்கடி வந்து வேர்வை வேர்த்து சளி பிடிச்சிருது. அதனால பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து கூட இப்ப வந்து ஏசில எல்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்க,
0: புத்துநோய் இருந்து வைத்தியம் பண்ணி திரும்ப அவங்க மாசமாயி குழந்தை பெற்றுட்டாங்கன்னா அவங்க தாராளமா தாய்ப்பால குடுக்கலாம். அந்த மார்பக புற்றுநோய் வந்து தாய்ப்பால் வழியா குழந்தைக்கு பரவாது,
1: குழந்தைக்கும் வராது.
0: அதனால இது குழந்தைக்கு வராது, அம்மாட்டது தாய்ப்பால் வழியா பிள்ளைக்கு பரவாது. அதனால அது ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. ஆனா வந்து பிறந்த குழந்தைய வந்து ஏசில வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிறந்த குழந்தைக்கு தேவை தாய்ப்பால் சொன்னபடி தாய்ப்பால் தாயோட அரவணைப்பும். அதனால அந்த மாதிரி ஃபேன் காத்தே போதும், ஏசி எல்லாம் வேண்டியதில்லை. ஏசி ல நிறைய இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்லி கொரோனா சமயத்துல ஏசி எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. கொரோனா ஏசி வழியா கிருமி பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால குழந்தைக்கு ஏசியை பழக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண மின்விசிறி ஃபேனே போதுமானது, அது அம்மாவோட அரவணைப்புல இருந்தா போதுமானது. ஏன்னா வேறு வைத்தா தப்பு கிடையாது, வேறையை தொடச்சிட்டு குழந்தைய அவங்க வழக்கம் போல டெய்லி பிறந்த குழந்தைய குளிப்பாட்டி சுத்தமா வச்சுக்கிட்டாங்கன்னா தொடச்சி வச்சுட்டாங்கன்னா அதுவே போதுமானது.
1: பிறந்த குழந்தைக்கு அம்மாவோட அரவணைப்பு போதும், ஆனா அம்மாவுக்கு வெயில் தாங்கலையும் சார், அதனால நிறைய பேர் இப்ப டெலிவரி ஆனோடனே ஏசி வைக்கிறாங்களே.
0: இல்ல இல்ல, அதுதான் வந்து நமக்கு வந்து எதுன்னா நம்ம கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இயற்கையோட வாழ கத்துக்கணும். ஏசியால நிறைய பிரச்சனை வருது. புவியோட சுற்றுச்சூழல் பாதிப்பு அதிகமாகி வெப்பம் அதிகமாகுது. பிரான்ஸ்ல வந்து 3000 பேர் 3090 பேர் இறந்துருக்காங்க வெப்பாலையால. யூரோப்ல காரணம் வந்து நம்ம தேவையில்லாம எல்லாத்தையும் நம்ம வந்து விஞ்ஞானம் டெக்னாலஜி

0: வந்துச்சு. நம்ம வந்து எல்லாத்தையும் ஏசி ஏசி போட்டு நம்ம ஏசியை போட்டு பழக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிரசவத்துல வச்சுக்கிறாங்க, அது ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுனாங்கன்னா பரவாயில்ல, அது விட்டுருங்க, அதை போய் நம்ம வந்து தடுக்க முடியாது. பட் வந்து ருட்டீனா வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க ஏசியில இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நல்ல காற்றோட்டமான முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது தான் நல்லது. ஏசி வழியா இன்ஃபெக்ஷன் ஆகும்.
1: ஓகே டாக்டர், அடுத்து நேர் வணக்கம்.
0: தொட்டு வரும்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர். நலமா இருக்கீங்களா?
1: சொல்லுங்க, என்ன கேள்வி சொல்லுங்க.
2: ஐயா நலமா இருக்காங்களாம்மா? கேள்வி என்னம்மா, 9 மாசத்துல குழந்தை பிறக்குதுமா, அந்த குழந்தைக்கு வந்து சுகர், அதாவது பிறக்கும் போதே சுகர் வருது, அது எதனாலம்மா, என்ன காரணம், என்ன ஐயாட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கம்மா. 2 மாசம் அந்த பிள்ளை வந்து வளர்ச்சி அடைய முடியல, அதாவது வளர்ச்சிட முடியாம வந்து அடிக்கடி டாக்டர்கிட்ட பாக்க வேண்டியதா இருக்கு. அது என்ன காரணம், குறை மாசத்துல 9 மாசத்துலயும் பிறக்குது, அது ஐயாட்ட கேட்டு என்ன சொல்லுங்கம்மா.
0: அதாவது பிறந்த குழந்தைக்கு, அதாவது நேரம் குறை மாசத்துல குழந்தை பிறக்குதுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அம்மாவோட கர்ப்பப்பையில உள்ள சில பிரச்சனைகள் இருக்கலாம், இல்ல அம்மாவுக்கு ரத்த கொதிப்பு இருக்கலாம், இல்ல சக்கரை நோய் இருக்கலாம், இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால பிறக்கலாம். அதை பத்தி நம்ம வந்து இப்ப இதுல நம்ம இதுதான் அதுக்கு உள்ள காரணங்கள். சக்கரை நோய் வருது வந்து இப்ப வந்து சக்கரை நோய் வந்து சாதாரணமா இப்ப அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா மக்களோட உணவு பழக்கங்கள் மாறி போயிச்சு, உடல் உழைப்பு குறைஞ்சு போயிடுச்சு, அதனால சக்கரை நோய் அதிகமா வருது. அம்மாவுக்கு இப்ப மாசமா இருக்கும் போது மட்டும் சக்கரை நோய் வந்துச்சுன்னா அது பிரசவம் ஆன உடனே அந்த நோய் சரியா போயிடும். மாசமா இருக்கும் போது மட்டும் வர்ற அம்மாவுக்கு சக்கரை நோய் வந்து குழந்தை பிரசவம் சரியா போயிடும். மாசமா இருக்கும் போது அவங்க இன்சுலின் போட்டுக்கணும், குழந்தை பிறந்த பிறகு அது நார்மல் ஆயிடும். அதனால குழந்தைக்கு வேற எந்த ஸ்பெஷலா ட்ரீட்மெண்டா எந்த வேண்டியில அவங்க தாய்ப்பாலையே தொடர்ந்து கொடுக்கலாம். சின்ன குழந்தையில இருந்தே அம்மாவுக்கு சக்கரை நோய் இருக்கு, இன்சுலின் போடுறாங்கன்னா அதுக்கு அவங்க இன்சுலினை தொடர்ந்து வாழ்நாள் முழுதும் அவங்க போட்டுதான் சரிங்களா. ஆமா, இந்த மாதிரி இப்ப அம்மாவுக்கு சக்கரை இருந்தாலும் அவங்க குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுக்கலாம். 6 மாசம் முடிஞ்ச பிறகு வீட்டுல உள்ள உணவுகளை ஊட்டி அவங்க குழந்தைய நல்லபடியா வளர்க்க முடியும்.
1: இப்ப பிறந்த குழந்தைக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த டைப் 1 டைப் 2 சொல்லுவாங்க,
0: டைப் 1 டைப் 2 இருக்கு. டைப் 1 வந்து குழந்தைக்கு வந்து அது வந்து அது வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய வியாதி. அதுக்கு அது வந்து நம்ம உடம்புல உள்ள இன்சுலின் சுரக்கக்கூடிய பேங்கரியாஸ்னு ஒரு சுரப்பி இருக்கு. அந்த சுரப்பியில வரக்கூடியது வந்து அதுல உள்ள பாதிப்புகள், அதனால இன்சுலின் குறைஞ்சு போறது, இந்த மாதிரியான காரணங்களால இல்ல அதுல வந்து நோய் தாக்கம் வர்றது, அந்த பேங்கரியாஸ்ங்கிற அந்த சுரப்பில நோய் தாக்கம் வர்றது, அதுல கேன்சர் வர்றது, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு.
1: அது பிறந்த குழந்தைக்கு அந்த குறைபாடு வர்றதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் டாக்டர்? நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து காரணமா இருக்கலாம், அம்மாவோட லைஃப் ஸ்டைல்
0: ஜெனெடிக்கலா வரக்கூடியது, ஜெனெடிக்கலா வரக்கூடியது சரிங்களா. அதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு இன்னும் குறிப்பிட்ட காரணம்னு உள்ள சுற்றுச்சூழல் மாற்றம், மரபணுல உள்ள வரக்கூடிய வித்தியாசங்கள், நோய்கள், அதனால அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. அதன் மூலம் குழந்தைக்கு அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ பிறந்த குழந்தை வந்து உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதோட வந்து இந்த ஆட்டிசம் போன்ற குறைபாடுலாம் இல்லை அப்படின்னு சிறிது நாளே நம்ம தெரிஞ்சுக்கலாமா, கொஞ்சம் நாள் ஆகுமா டாக்டர்?
0: இல்ல, குழந்தை வந்து முகம்பா முகத்தை பாரு, 3 மாசம் 4 மாசத்துல குழந்தை முகம் பார்த்து சிரிக்கிறது, ஏன்னா சத்தம் கேட்டா திரும்புறது, ஏன்னா அப்புறம் வந்து இந்த மாதிரி செய்கையெல்லாம் செய்யும் போது, ஏன்னா அப்புறம் வந்து 4 மாசத்துல தலை நின்று 5 மாசத்துல கவுந்து படுக்கிறது, ஏன்னா இந்த மாதிரி செய்கை எல்லாம் வரும்போது நம்ம வந்து லைட் அடிச்சா லைட்ட பாக்குறது, டிவி சத்தம் போட்டா சத்தத்தை பார்த்து திரும்புறது, சத்தம் கேட்டு குழந்தை அந்த சத்தத்தை நோக்கி திரும்பினா காது நல்லா கேட்குதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா அதே மாதிரி பிறந்த குழந்தைக்கு வந்து நம்ம குழந்தைக்கு ஒரு லைட்டை காமிச்சோம்னா அந்த லைட்டை பார்த்து திரும்ப குழந்தை, அப்ப கண் பார்வை நல்லா இருக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்போதைக்கு எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து சில குழந்தைகளுக்கு பிறவிலேயே இந்த காது கேட்காம போறது உள்ள வியாதி இருக்கு. அதுக்கெல்லாம் இப்ப வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் நிறைய கருவிகள் இருக்கு, நிறைய அரசு மருத்துவமனையில தனியார் மருத்துவமனை வச்சிருக்காங்க. இந்த ஆடியோமெட்ரி ஆடியோகிராம் எல்லாம் அதுல வச்சு நம்ம குழந்தையை செக் பண்றோம்னா சீக்கிரம் நம்ம அந்த குழந்தைக்கு காது கோளாறு இருந்தா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கண்ணிலையும் சில குழந்தைகளுக்கு எல்லாம் அந்த புரை நோய் வருது, இல்ல கண்ணில் கண்ணில் கட்டி வருது, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம குழந்தை டாக்டர்டையோ இல்ல ஸ்பெஷலிஸ்டே காமிச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ நிறையா வந்திருக்கு.
1: ஓகே டாக்டர். டாக்டர் இப்போ சொன்னீங்க 4 மாதத்தில் தவழுறது, குப்புறப்படுத்துக்கிறது அப்படிலாம் சொன்னீங்களே, 1 மாசம் கணக்கு சொன்னீங்க. இப்போ அதில் ஏதாவது முன்ன பின்ன ஆகினா, கொஞ்சம் லேட்டாக 1 மாசம் லேட் ஆனால் அதில்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே, நார்மல் தானே?
0: அதெல்லாம் நார்மல் ரேஞ்சு தான்.
1: ஓகே.
0: இப்போ குழந்தை வந்து 10 மாதம் ஆன பிறகு கவுண்ட்

0: படுக்காட்டி அது வியாதி
1: சரிங்களா.
0: ஏன்னா அது மாதிரி உங்களுக்கு 10 மாசம் ஆச்சு, 1 வயசு ஆச்சு உட்காரவே இல்லைன்னா அது வியாதி, அதுல எதுவும் கோளாறு இருக்கு. அந்த மாதிரி நம்ம 2 வயசு ஆகுது நடக்கலன்னா அது நிச்சயம் அதுக்கு வந்து பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம குழந்தை மருத்துவர்கள் எல்லாம் நாங்கள் அவங்களே கொஞ்சம் பார்த்தாலே அவங்களே எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க, செஞ்சிருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நம்ம மேல் சிகிச்சைக்கெல்லாம் நிறைய வந்துருக்கு. போலாம் இப்ப காது கேட்காத குழந்தைங்களுக்கு எல்லாம் பிரெயின் ஸ்டெம் டிரான்ஸ்பர் இம்ப்ளான்ட்னு வைக்கிறாங்க. மூளைக்குள்ள சில கருவிகள்லாம், செயற்கையான கருவிகள்லாம் பொருத்தி அந்த குழந்தைக்கு காது கேட்க வைக்கிறாங்க. அந்த குழந்தை காது கேட்டு நல்ல குழந்தை வளர்ந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு இயல்பான குழந்தையா வளர்றதுக்கெல்லாம் இப்ப நிறைய சிகிச்சை எல்லாம் இருக்கு. அரசு மருத்துவமனையிலே எல்லாம் கிடைக்குது.
1: அடுத்த நேயர்கள் வந்துட்டே இருக்காங்க, நம்ம சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம். சொல்லுங்க, யார் வந்திருக்கீங்க?
0: வணக்கம். சொல்லுங்க சார்.
2: அரியலூர் மாவட்டம் வாங்கிங்க.
1: சொல்லுங்க. நீங்க பேசுறது புரியல எங்களுக்கு.
2: நான் குழந்தைநாதன் பேசுறேன்.
1: குழந்தைநாதன் பேசுறீங்க, தெரியுது, வாய்ஸ் தெரியுது.
2: எனக்கு என்ன டவுட் கேட்டீங்கன்னா, குழந்தை பிறந்தவுடன் இந்த ஊசி எல்லாம் போடுறாங்களா, மஞ்சள் காமாலை அடுத்து ஊசி?
1: ரேடியோ பக்கத்துல நிக்கிறீங்களா நீங்க? ரேடியோ பக்கத்துல நிக்கிறீங்களா?
2: இல்ல மேடம், நான் ரேடியோ எல்லாம்
1: ஏதோ சவுண்ட் வருது எங்களுக்கு பேக்ரவுண்ட்ல.
2: சரி மேடம், சரி மேடம். ஒண்ணு இல்ல, அந்த ஊசிகள் எத்தனை மாசத்துல எப்ப போடணும்?
1: தடுப்பூசி.
2: ஆமா, அதுல இந்த மஞ்சள் காமாலை சொல்லக்கூடிய ஊசி கவர்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, எங்க பொண்ணு பிறந்தப்ப எல்லாம் போட்டாங்க, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நாங்க அதனால ஏதோ ஒரு மானியம் இந்த மாதிரி ஒரு அதிக ரூபாயா இருக்குல்ல, அது வந்து கவர்மெண்ட்ல போடுறாங்களா, நாங்க எங்க போட்டுக்கலாம்?
1: கவர்மெண்ட் தான் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்களே.
0: அது வந்து மேடம், அதுல வந்து கவர்மெண்ட்ல வந்து நிறைய ஊசி போடுறாங்க. பிறந்த குழந்தைக்கு வந்து நிறைய ஊசி கவர்மெண்ட்ல இலவசம், ரொம்ப விலை உயர்ந்த ஊசி எல்லாம் இலவசமாக போடுறாங்க. ஆனா சில ஊசிகள் வந்து கவர்மெண்ட்ல இன்னும் வரல. கிட்டத்தட்ட 90% வந்து கவர்மெண்ட்ல போட்டுறாங்க, 10% மட்டும் கவர்மெண்ட்ல கிடைக்கிறது இல்ல. ஏன்னா முக்கியமான ஊசி எல்லாமே கவர்மெண்ட்ல போட்டுறாங்க, கட்டாயம் போட வேண்டிய ஊசிங்கிறது எல்லாமே கவர்மெண்ட்ல போட்டுறாங்க. அது ஒண்ணு சிலது விடுபட்டு போறதுக்கு, அது வேணா நீங்க அவங்க தனியார்ல போட்டுக்கலாம். அந்த மஞ்சள் காமலன்னு சொல்லியே ஒரு ஊசியே, மஞ்சள் காமலையே டைப்புக்குள்ள ஊசி வந்து கவர்மெண்ட்ல இன்னும் வரல. அதே மாதிரி டைஃபாய்டுக்குள்ள ஊசி இன்னும் கவர்மெண்ட்ல வரல. அந்த மாதிரி ஊசி எல்லாம் அவங்க வேணும்னா தனியார்ல போட்டுக்கலாம், அது ஒன்றும் கட்டாயம் கிடையாது.
1: அது எத்தனை மாசத்துல, எத்தனை வயசுல?
0: அது இப்ப எல்லாம் டைஃபாய்டு ஊசி 6 மாசம் முடிஞ்ச பிறகு டைஃபாய்டு ஊசி போடுறாங்க, 1 வயசுக்கு முடிஞ்ச பிறகு அந்த ஏ மஞ்சள் காமலைக்குள்ள ஊசி போடுறாங்க.
1: ஓகே டாக்டர். தடுப்பூசி
0: போட்டோன்னு ஒரு 3 வேளை 4 வேளைக்கு ஜுரம் வந்து கொடுத்தாலே போதுமானது. போட்ட இடத்துல லேசா கட்டி மாதிரி இருக்கும், அந்த கட்டி வந்து தானாவே மறைஞ்சிரும். அதனால 2 மாசம் 3 மாசம் எடுக்கும், தானாவே மறைஞ்சிரும். ஏன்னா அதனால நீங்க வந்து தனியா அதுக்காக ஒண்ணு வேற ஒண்ணு வைத்தியம் எல்லாம் பண்ண வேண்டியது,
1: தேய்ச்சி எல்லாம் அழுத்தி எல்லாம் விடவேண்டாம்.
0: அது வந்து கொஞ்சம் போடும் போது கொஞ்ச நேரம் லேசா அது கொஞ்சம் தேய்ச்சி விட்டா போதுமானது. மத்தபடி வேற ஒண்ணும் நீங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. அது கொஞ்சம் ஜுரம் வர்றதுனால குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், ஒரு 10 மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சினிங்கி சினிங்கி அழுதுகிட்டே இருக்கும். அது அம்மா அனப்பில இருந்தாலே அதுக்கு போதுமானது, தாய்ப்பால கொடுத்தாலே அதுக்கு போதுமானது.
1: ஓகே டாக்டர், ஓகே டாக்டர். அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், பேசுங்க.
3: ஹலோ, ஹலோ,
1: பேசுங்க.
0: சொல்லுங்க, சொல்லுங்க.
3: டாக்டர் வணக்கம் சார். வணக்கம், வணக்கம் சார், வணக்கம் சார்,
0: வணக்கம். சொல்லுங்க
3: சார். சார், இந்த கொஞ்சம் குழந்தைக்கு, உங்க குழந்தை பொண்ணு 5 மாசம் ஆகுது. அந்த குழந்தை இந்த வெளில தூக்கிட்டு போயிட்டு ஒரு நாள் கொஞ்சம் உடம்பு
0: சரியில்லை,
3: அதனால திருப்பி நான் நைட்டு அங்க கத்த ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிட்டு தோல் பட்டிட்டே கழுத்து பட்டிட்டே உரம் இருந்திருக்குன்னு வைச்சுட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் தேவலாம். அதுக்கப்புறம் இந்த மாங்காயும் இந்த வாழைப்பழம் பிளாப்பும் சாப்பிட கூடாதுங்கிறாங்க. அதுக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: ஐயா, எந்த பத்தியமும் தேவையில்லை.
3: சரிங்க சார்.
0: மாம்பழம் வைட்டமின் ஏ சத்து உள்ளது, பிளாப்பழம் வைட்டமின் ஏ சத்து உள்ளது, பப்பாளி வைட்டமின் ஏ சத்து உள்ளது. அது அம்மா சாப்பிட்டாங்கன்னா அம்மாவுக்கு குழந்தைக்கு தோல் கண்ணு முடியெல்லாம் நல்லா ஆரோக்கியமா இருக்கும்.
3: அப்படியா?

நல்லா குடுங்க. என் வீட்டுல என் மகளுக்கு ரெண்டு மாசம் ஆச்சு குழந்தை பிறந்து, மாம்பழம் பலாப்பழம் பப்பாளி பழம் எல்லா பழமும் சாப்பிடுறோம் நாங்கெல்லாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. முக்கணிகள், மாம்பழ வாழை முக்கணிகள், முக்கணிகள் வந்து நமக்கு இயற்கை கொடுக்கிற கொடை இந்த கோடை காலத்துல. அதனால மாம்பழம் சாப்பிட்டு பலாப்பழம் சாப்பிட்டு குழந்தைக்கு அம்மாவுக்கும் எந்த வியாதியும் வராது. அம்மா ரொம்ப மாம்பழம் சாப்பிட்டாங்கன்னா அம்மாவுக்கு லேசா ஒரு

0: அதனால மாம்பழம் சாப்பிட்டு பலாப்பழம் சாப்பிட்டு குழந்தைக்கு அம்மாவுக்கும் எந்த வியாதியும் வராது. அம்மா ரொம்ப மாம்பழம் சாப்பிட்டாங்கன்னா அம்மாவுக்கு லேசா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மழை வயசான மாதிரி போய் அது தானா நின்று போயிடும்.
1: இருந்தாலும் டாக்டர்லாம் நீங்க வந்து சாப்பிட சொல்றீங்க, இருந்தாலும் மக்களுக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்க டாக்டர், அது சாப்பிட்டா
0: அறியாமையும் மூட நம்பிக்கையும் நிறைய மக்கள் மனசுல பதிஞ்சிருக்கு. அது கிராமப்புறங்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. வீட்டுல மாடு கண்ணு போட்டா மாட்டுக்கு எல்லா தீவனமும் கொடுத்து அது போஷாக்கா வளர்த்து நிறைய பால் கறந்துக்கிறாங்க வீட்டுல மாடு பசுமாட்டுக்கு. ஆனா அதே வீட்டுல மக குழந்தை பத்துக்கிட்டா 1008 கண்டிஷன் போட்டு அம்மாவை ஒண்ணுமே சாப்பிட வராம அடிச்சு காய போடுறாங்க. இது என்ன நியாயம் அதெல்லாம்?
1: ஓகே டாக்டர், ஓகே டாக்டர், இளமருதுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கிய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியின் பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் கூறிநாடு மயிலாடுதுறை.
2: மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
3: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
2: மேலும் JKR ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
3: ஆலோசனைகளும் சிகிச்சை
2: JKR பாலி கிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர் பூக்கடை திரு பஸ் ஸ்டாப் மயிலாடுதுறை.
3: 9443935130
2: JKR பாலி கிளினிக்.
1: நேரம் பிற்பகல் 2:30 காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்கள் இனி கேட்கலாம் திருவாரூர் VK ஆயுர்வேதா மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சினி பகுதியினை உங்களுக்கு வழங்குவோர் VK ஆயுர்வேதா மருத்துவமனை திருவாரூர். திருவாரூர் VK ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா காரைக்கால் மயிலாடுதுறை.
2: VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
2: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
3: VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.
1: நேயர்களே இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்காக கும்பகோணம் சிசு மற்றும் குழந்தைகள் அல்ல மருத்துவ நிபுணர் டாக்டர் கோ சாம்பசிவம் அவர்கள் கலந்துட்டு நேயர்களின் சந்தேகங்களுக்கு தொலைபேசி வழியா ஆலோசனை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேரம் நம்ம அழைக்கலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
4: வணக்கம், நான் சந்திரசேகர் வேட்பாடியில இருந்து
0: பேசுறேன்.
4: குழந்தைகளுக்கு இந்த மார்ச்செளி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா, அப்ப பெற்றோர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும், எவ்வளவு நாள் வரைக்கும் அந்த கை வைத்தியம்னு சொல்லக்கூடிய விஷயமே மார்ச்செளிக்கு உகந்தது, அது ஒண்ணும். ரெண்டாவது இந்த தடுப்பூசி போடுறத பத்தி பேசுனீங்க ஐயா, சில தடுப்பூசி போடும்போது குழந்தைகளுக்கு ஜுரம் வருமா, அப்படி வந்ததுன்னா அது ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கலாமா, எந்த வகையான தடுப்பூசிகள் போடும்போது குழந்தைகளுக்கு அந்த ஃபீவர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
1: நன்றி.
0: ஆமா, அந்த தடுப்பூசி வந்து 1.5 வயசு, 1.5 மாசம், 2.5 மாசம், 3 மாசம் அந்த DPT போலியோ எல்லாம் போடும்போது கொஞ்சம் லேசா ஜுரம் வரும், அது வந்து தப்பு இல்லை. அது வந்து பெருசா அதுக்கு வந்து ஜுரம் வந்து கொடுத்தாலே போதும், ஒரு 3 வேளை 4 வேளை ஜுரம் வந்து கொடுத்தாலே போதும், அதை பத்தி நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய இல்லை. அது 7 ஜுரம் வர்றது நல்லதுதான், உடம்புல எதிர் சுத்தி வர்றதுக்கான அறிகுறி தான், அதனால ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. அப்புறம் வந்து இந்த குழந்தைக்கு மார்பு சொல்லினா, அதாவது பிறந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் நல்லா கொஞ்சம் வந்து அவங்க கேள்விப்பட்டவங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். பிறந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் மார்புல, மூக்குல, தொண்டையில, நெஞ்சில கர் முரு கர் முருன்னு ஒரு சவுண்டு குழந்தைக்கு ஒரு நல்ல உடம்பு சதை பிடிக்கிற வரைக்கும் ஒரு சவுண்டு வரும், அது கர் முரு கர் முருன்னு சவுண்டு வரும். அது வந்து ராத்திரில ரொம்ப கேட்கும், ஊர் அமைதியா இருக்கும் போது சத்தம் ரொம்ப இருக்கும், முடிஞ்ச பிறகு பகல் வந்த பிறகு அந்த சத்தம் கம்மியா கேட்கும். இது வந்து சளி கிடையாது, இத வந்து சளி சளின்னு சொல்லி அம்மா அப்பா எல்லாம் குழந்தை வீட்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சு சளிக்கு மருந்து கேட்பாங்க. இந்த மாதிரி சத்தம் மட்டும் வர்றது சளி கிடையாது, அது சதை பிடிக்க பிடிக்க அந்த சத்தம் மறையும், அது சுவாச சத்தம், மூச்சு காத்து உள்ளே வெளியும் போயிட்டு வரும்போது கர் கர் உள்ள போகும்போது ஒரு சவுண்டு, வெளியே வரும்போது வேற மாதிரி சவுண்டு, கர் முரு கர் முரு சவுண்ட் வந்து சளி கிடையாது.
1: நீங்க சொல்றது உண்மைதான், அதாவது முதல் குழந்தை பிறக்கும் போது கொஞ்சம் பயம் அதிகமாவே இருக்கும், சவுண்ட் எல்லாம் வந்தாக்க அம்மா வந்து பயப்படதான் செய்யறாங்க இல்லையா?
0: வைத்தியம் அவசியம் கிடையாது. எப்ப சளிக்கு வைத்தியம் பண்ணணும்னா குழந்தை மூக்குல இருந்து சளி ஓய்விட்டே இருந்தாதான் அதுக்காக வைத்தியம் பண்ணும். சும்மா

0: சளி வந்தா தொடச்சு விட்டா போதுமானது. அதுக்கு தும்மலுக்கு எல்லாம் போய் சளி மருந்து கொடுக்க கூடாது. தும்மல் வியாதி கிடையாது, தும்மல் வந்து ஒரு தற்காப்பு மூக்கால இயற்கை செய்த தற்காப்பு நடவடிக்கை. சுவாசிக்கிற காத்துல தூசி போகும்போது மூக்கால கண்டுபிடிச்சு அந்த தூசியை வெளியேற்றும் போதுதான் தும்மல் வரும். தும்மல் நல்லது, தும்மல் வியாதி கிடையாது. விக்கல் நல்லது, பிறந்தவங்க வந்தா கொஞ்சம் நாளைக்கு விக்கல் எடுத்துக்கிட்டே இருக்கும், அந்த விக்கல் நல்லது, அதுக்கு வைத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. விக்கல் எடுத்தா என்ன ஆச்சுன்னா குழந்தைக்கு வயிறு விரியுது, குழந்தை நல்லா பால் நிறைய இப்ப குடிக்கிறத விட கொஞ்சம் கூட பால் அதிகமா குடிக்கும் அப்படின்னு தான் அதுக்கு தான் அர்த்தம். அப்புறம் நெஞ்சில வர சவுண்ட் வந்து சளி கிடையாது. குழந்தை பெரியவங்க மாதிரி கல்லு கல்லுன்னு லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அந்த மார்பு சளிக்கு வைத்தியம் பண்ணணும். வெறும் சத்தம் வரத்துக்கு வைத்தியம் பண்ண தேவையில்லை. தேவையில்லாம வைத்தியம் பண்ணி கண்ட மருந்தையும் கொடுத்தோம்னா குழந்தைக்கு செரிமான கோளாறு இல்ல மற்ற தேவையில்லாம சைடு எஃபெக்ட் எல்லாம் வரும்.
1: குழந்தைங்களுக்கு திடீர் திடீர்னு வயிற்றுப்போக்கு வரும், அது வீட்டில் உள்ள பாட்டிலாம் சொல்லுவாங்க, பல்லு முளைக்கிறதுக்கு வயிற்றுப்போக்கு வரும், நடக்கிறதுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து வயிற்றுப்போக்கு வருது அப்படின்னா ஒரு ரெண்டு முறை போகுது அப்படின்னாலே உடனே வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் தீட்டு வரணுமா இல்லை நார்மல் பார்த்துக்கிட்டு வாங்கலாம்?
0: வயசை பொறுத்திருக்கு மேடம். முதல் 6 மாசம் தாய் 180 நாள் தாய்ப்பாலை மட்டுமே குடிக்கின்ற குழந்தைக்கு கிருமி தொற்று மூலம் வயிற்றுப்போக்கு வரவே வராது. முதல் 6 மாசம் 180 நாள் தாய்ப்பாலை மட்டுமே குடிக்கின்ற குழந்தைக்கு கிருமி தொற்று மூலம் வயிற்றுப்போக்கு வரவே வராது. ஆனா வயிற்றுப்போக்கு மாதிரி குழந்தை போகும், ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி போகும், மஞ்சளா தண்ணியா போகும், அது வயிற்றுப்போக்கு கிடையாது. இது வந்து இயல்பா நடக்கும். முதல்ல பிறந்தவொடனே குழந்தை கொஞ்ச நாளைக்கு இசுக்கு இசுன்னு போயிட்டே இருக்கும், ஒரு நாளைக்கு 10-15 முறை மோஷன் போகும், இது நார்மல். அதே கொஞ்ச நாள் கழிச்சு 2-3 மாசத்துல குழந்தை விட்டு விட்டு தான் மலம் போகும், இதுவும் நார்மல். ஒரு நாளைக்கு 1 வாட்டி 2 நாளைக்கு 1 வாட்டி போகும், இதுவும் நார்மல். இடையில கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் 4-5 வாட்டி போகும், இது எல்லாமே நார்மல். முதல் 6 மாசத்துல தாய்ப்பாலம் மட்டும் கொடுக்கும் போது விட்டு விட்டு மலம் போனாலும் தப்பு இல்ல, அடிக்கடி மலம் போனாலும் தப்பு இல்ல, குழந்தை நல்லா யூரின் நல்லா போகுது, பொண்ணுக்கு நல்லா போகுது, குழந்தை சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்கு, எடை கூடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கும் போது இதெல்லாம் வயிற்று போக்கு கிடையவே கிடையாது. இதுக்கு எந்த வைத்தியமும் தேவையில்லை. தாய்ப்பால தொடர்ந்து கொடுக்கறதா அதுக்கு வைத்தியம். மத்தபடி 6 மாசத்துக்கு பிறகு குழந்தைங்களுக்கு வயிற்று போக்கு கடுமையா போகுது, நிறைய போகுது அப்படின்னு சொன்னா குழந்தை களைச்சு போகுது, ஒண்ணுக்கு போறது குறைஞ்சு போகுதுன்னா அது கிருமியால வர வயிற்று போக்கு, அதுக்கு நீங்க மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கணும். குழந்தைங்களுக்கு ஃபீடிங் பாட்டில பழக்க கூடாது, வேற எந்த செயற்கை உணவும் குழந்தைக்கு கொடுக்க கூடாது. முதல் நேர் கேள்வி கேட்டார் இல்லையா, அந்த மாவு கொடுக்கல இந்த மாவு கொடுக்கன்னு சொல்லி, அதெல்லாம் குழந்தைக்கு கொடுக்க கூடாது. வீட்டு சாப்பாடு, பழங்கள், கீரைகள், காய்கறிகள், எல்லா சத்தும் வீட்டுல உள்ள சாப்பாட்டுல இருக்கு, அதனால அதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம், வேற எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
1: ஓகே டாக்டர். இப்போ வந்து நைட்ல அன் டைம்ல திடீர்னு ஒரு 11 மணிக்கு மேல குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு ஆரம்பிக்குது, கண்டினியூஸா வந்துட்டே இருக்குன்னாக்க அப்போதைக்கு உடனே ஹாஸ்பிடல் கிளம்ப முடியாத சூழ்நிலையில வீட்லயே முதல் உதவி ஏதாவது பண்ணி கொஞ்சம் நேரம்
0: முதல் உதவி வயசு குழந்தையோட வயசு பொறுத்து நான் சொல்றது. இப்ப குழந்தை 1 வயசு 2 குழந்தைகள்லாம் போகுதுன்னா வீட்லயே ஓஆர்எஸ் தயார்படுத்திக்கலாம். இல்ல அரசு மருத்துவமனைகள்ல இலவசமா ஓஆர்எஸ் பாக்கெட் கிடைக்குது, வாய்வழி உப்பு சர்க்கரை கரைசல் சொல்லுவாங்க, ஓஆர்எஸ் சொல்லுவாங்க, அதை வீட்டுல வாங்கி வச்சுட்டு அதை தண்ணியில கலந்து வச்சு குழந்தைக்கு கொடுக்கலாம்.
1: பிறந்த குழந்தை கொடுக்கல மாட்டேங்கிறது,
0: பிறந்த குழந்தைக்கு நான் தான் எதுவுமே சொல்லிட்டு போது
1: 6 மாசத்துக்கு
0: தாய்ப்பாலம் மட்டும் கொடுக்கும் போது நீங்க இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றேன். அதுக்கு பிறகு உள்ள குழந்தைக்கு தான் அதெல்லாம்.
1: சரி,
0: அதனால நீங்க வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து வயசா கொஞ்சம் வளர்ந்த குழந்தைக்கு இதெல்லாம் இருந்தா வீட்லயே நீங்க ஓஆர்எஸ் அவசரத்துக்கு தயார்படுத்திக்கலாம். ஆனா ஒரு டம்ளர் தண்ணியில 3 விரலால் எடுக்கிற அளவுக்கு நாட்டு சக்கரை இல்ல ஜீனிய போட்டுட்டு அதுல 2 விரலால் எடுக்கிற அளவுக்கு உப்பை போட்டு கலந்து வச்சோம்னா அது ஒரு நம்ம தானே நம்மளே தயாரிக்கிற ஓஆர்எஸ் கலசல், அதை குழந்தைக்கு கொடுக்கலாம். அந்த வயசுல ஒரு வயசு குழந்தை என்ன சாப்பிடுமோ அந்த ஆகாரத்துல அவங்க தொடர்ந்து கொடுக்கலாம். 2 வயசு குழந்தை என்ன வயிற்று போக்குறா அது என்ன ஆகாரம் வீட்டு சாப்பாடு சாப்பிடுமோ சாதம் இட்லி அதெல்லாம் தொடர்ந்து கொடுக்கலாம். வயிற்று போக்குலையும் உணவுகளை நம்ம கட்டுப்படுத்த கூடாது, நிறுத்தி வைக்க கூடாது.
1: வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க பேசுறீங்க இல்லையா? அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சொல்லுங்க.
2: மாரியங்கவல் பேசுங்க.
1: மாரியங்கவல்
0: சொல்லுங்க. சொல்லுங்க.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லுங்க
2: சார். இப்ப வந்து கை குழந்தை இருக்கும்போது உரம் வச்சுங்கிறாங்க, உரம் உரம் என்ன செய்யும் பெரியவங்க என்ன செய்யும் வயசான பெரியவங்க ஒரு கோரியில போட்டு உருட்டுறாங்க.
0: ஐயா குழந்தை வந்து சாயங்கால நேரத்துல அழுகும்,

0: ஏன் அழுகுன்னு சொன்னா, பிறந்த குழந்தை 2 மாசம் 3 மாசம் அழுகிறது என்ன காரணம் சொன்னா, பால் குடிக்கும் போது வயிற்றுக்குள்ள காத்தும் சேர்ந்து போகும், அந்த காத்து வயிற்றுல தங்கி இருக்கும், அந்த காத்து வயிற்றுல தங்கும் போது குழந்தைக்கு வலி வரும், அழுகும். அப்ப அந்த சமயத்துல என்ன பண்ணும், குழந்தைய தூக்கி தோட்டில போட்டு முதுக தட்டிக்கிட்டே நடந்தாங்கன்னா ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ளார அந்த காத்து வெளியாயிடும். தோல்லையே குழந்தைய தூக்கி தோல்ல குப்பரை போட்டுட்டு முதுக தட்டிக்கிட்டே கைய குளிச்சு வச்சு முதுக தட்டிக்கிட்டே நடந்தாங்கன்னா அது வயிற்றுக்குள்ள இருக்க காத்து வெளியாயிடும். அப்ப குழந்தை அது பிறகு அமைதியாயிடும், பால் குடிக்கும், தூங்கும். இதுக்கு போய் நம்ம போர்வையில போட்டு உருட்டுறது அந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யறதெல்லாம் ஒண்ணு, அது முறையான சிகிச்சை கிடையாது.
1: அதாவது இந்த மாசம் இருக்கும்போது புக்கில் வச்சு படிக்கிறாங்களா உண்மையா?
0: எப்படிங்க?
1: கன்சியா இருக்கும்போது புக்கு படிக்க சொல்லுவாங்களா, பச்சை குழந்தைங்களுக்கு வளரணும்ங்களா உண்மைதானா?
2: கன்சீவா இருக்கும்போது அம்மா அப்பா
0: இருக்கும்போது குழந்தை நல்ல புத்தகம் படிச்சா நல்லதுதான், தப்பு இல்ல. அம்மாவோட மனநிலை குழந்தைக்கும் குழந்தைக்கும் அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சந்தோஷமா அம்மா அம்மா அம்மா சந்தோஷமா இருந்தாங்கன்னா குழந்தை வளர்ச்சி நல்லா இருக்கும். அம்மா வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா குழந்தை வளர்ச்சி பாதிக்கும். அதுதான் வளைகாப்பெல்லாம் போட்டு அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கிறோம். நல்ல புத்தகம் படிக்கிறது நல்லதுதான், அது குழந்தைக்கும் நல்லதுதான்.
2: அடுத்தது டாக்டர், இப்போ வந்து குழந்தைக்கு ஏதோ ஒரு பொருள் ஒத்துக்கல, அலர்ஜியை கொடுக்குது அப்படின்னு, என்னென்ன பொருள்கள் ஒத்துக்கலன்னு எப்படி டாக்டர் நம்ம கண்டுபிடிக்கிறது, அலர்ஜி வந்திருக்கு அப்படின்னு?
0: அதுக்கு முன்னாடி ஒன்னு கேட்காத கேள்வி ஒண்ணு, பிறந்த குழந்தைய தொப்புள் கொடி விழுந்த பிறகு தினமும் தலையோட குளிப்பாட்டம்.
2: குளிப்பாட்டம்
0: தொப்புள் கொட்டி விழுந்த பிறகு தொப்புள்ள நல்லா ஆறி ஆறின பிறகு நீங்க தலைக்கு முண்டு ஊத்தி குழந்தைய குளிப்பாட்டும். தலையும் சேர்த்து குளிப்பாட்டும், தினமும் தலை குளிப்பாட்டணும்.
2: குளிப்பாட்டு முறைகள் தான் இப்ப கேட்க வரேன் நானே. இப்ப நம்ம ஊர்ல பாட்டிகள் எல்லாம் குளிப்பாட்டுவாங்க, காதுல எண்ணெய் ஊத்தி மூக்குல எண்ணெய் ஊத்தி இந்த மாதிரி எல்லாம்
0: குளிப்பாட்டுவாங்க, செய்யக்கூடாது.
2: அத சொல்லுங்க டாக்டர், என்ன பண்ணலாம்?
0: மூக்க ஊதுறது, வாய ஊதுறது, காது ஊதுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. தயவுசெய்து குழந்தைக்கு அது ஒண்ணு பேச தெரியாத, எதிர்ப்பு காமிக்க தெரியாத குழந்தைய போட்டு கண்டபடி எல்லாம் பண்ணக்கூடாது. போட்டு எண்ணெய் போட்டு உடம்ப போட்டு வயிச்சு விடுறது, மூக்கல சிந்துறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. குழந்தைய நீங்க அழகா குளிப்பாட்டுறதுக்கு எப்படின்னா, ஒண்ணு ஒரு சின்ன அண்டாவில வெது வெதுன்னு கை பொறுக்கிற மாதிரி கைக்கு எதமா உள்ள சூட்ல குழந்தைய தலைய உயரமா வச்சுக்கிட்டு உடம்ப கழுத்து வரைக்கும் உள்ள உள்ள மூழ்கி வச்சு குழந்தைய தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு தலையை மட்டும் ஈர துணியால போட்டு தலையை தொடச்சுக்கலாம். இல்ல அவங்க உட்காந்து கால் நீட்டி உட்காந்துட்டு குழந்தைய அந்த கால படுக்க வச்சுக்கிட்டு தலையில மூக்குல தண்ணி ஏறாம முண்டு ஊத்தி குளிப்பாட்டலாம்.
2: என்னெல்லாம் தேய்ச்சி விடுறாங்களா எல்லாம் வேண்டாம்னு
0: சொன்னீங்களா? இப்ப வந்து தேய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் வேண்டியா, பவுடர் வேண்டியதில்ல, சோப்பு எல்லாம் வேண்டியதில்ல. குழந்தைய வந்து 15 புட்டெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன உடம்பெல்லாம் உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பவுடர் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பவுடரால நிறைய அலர்ஜி வரும். என்ன இந்த மையாலையும் மைய போட்டு அப்பதான் அலர்ஜி, ஒரு ஒரு பொட்டு நெத்தில வைப்பாங்க நம்ம ஒரு கலாச்சாரத்துல பொட்டு வைக்கிறது, அது அது ஒண்ணு ஒண்ணு ரெண்டாயி இப்ப 15-16 வந்துருச்சாலாம், அதெல்லாம் தேவையில்லை. என்ன குழந்தைய சுத்தமா குளிப்பாட்டணும், அதுக்கு தினமும் நல்லா வெது வெதுவெதுப்பான தண்ணில குழந்தைய குளிப்பாட்டி பூஞ்சி வச்சுக்கிட்டா நல்லா அது போதுமானது. அலங்காரங்கள் குழந்தைக்கு தேவை இல்லை, அலங்காரத்தால குழந்தைக்கு இந்த பிரயோஜனம் கிடையாது, மாறாக நிறைய அலர்ஜி தான் வரும்.
2: ஓகே டாக்டர், விளம்பரத்துக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சினி பகுதியினை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்போர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனை திருவாரூர், திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா காரைக்கால் மயிலாடுதுறை,
3: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
4: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
3: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
4: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை பெருமாள் கோவில் திரு காரைக்கால்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி

0: பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேயர்களே, இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்காக கும்பகோணம் சிசு மற்றும் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் கோ சாம்பசிவம் அவர்கள் தொலைபேசி வழி நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர், டாக்டர்
7: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க
6: டாக்டர். இப்போ வந்து இப்போ புது அகாடமிக் இயர் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ குழந்தைங்களை ஸ்கூலில் சேர்த்து குழந்தைகள் இன்னமும் அழுதுட்டு தான் போயிட்டுருக்காங்க. சில பேர் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு மாறிக்கிறாங்க, பழகிட்டாங்க. இன்னும் சில குழந்தைகளும் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க போது அவங்க மனநிலை ஏதாவது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்?
7: குழந்தை வந்து பள்ளிக்கூடம் போறத விரும்பணும், அப்படி இருக்கணும் அந்த பள்ளிக்கூடம். நான் பள்ளிக்கூடம் போறதுல அது கிளம்பணும். அந்த அளவுக்கு வந்து 3-4 வரைக்கும் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துல போய் விளையாடணும். விளையாட்டா போதிக்கணும். அதாவது எங்க குழந்தைகள் மருத்துவ சங்கம் தேசிய அளவில் குழந்தை மருத்துவ சங்கம் என்ன சொல்றாங்க, 48 மாதங்கள், 4 வருடம் முடிஞ்சவரைதான் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். அதுக்கு முன்னாடி அனுப்புறேன்னா அங்க போய் படிப்பு எதுவும் சொல்லிக் கொடுக்க கூடாது. பாட்டு, விளையாட்டு, இப்படி குழந்தை ஜாலியா போய் விளையாண்டுட்டு மற்ற பிள்ளைகளோட சேர்ந்து பழகி ஓடி ஆடி வரணும். நம்ம எடுத்தோடனே குழந்தைக்கு ஷூவை மாட்டி, டையை மாட்டி, கோட்டை மாட்டி போட்டு வந்து இந்த வெயில் காலத்துல போட்டு இதெல்லாம் மாட்டினா அந்த குழந்தைக்கு நொந்து போயிடுச்சு.
6: வந்தேன்
7: நம்ம அடிக்கிற வெயில்ல வந்து ஷூ போட்டுவே தான் என்ன ஆகும். அதுக்கு ஒரு சாக்ஸ் வேற, அப்புறம் டை
6: வேற, மூட்டை நடக்க முடியல.
7: ஐயோ, 10-12 பையன் சொல்றான் மூட்டை என்னால தூக்க முடியலங்கிறான். அவன் புத்தக மூட்டையே பிள்ளைங்களுக்கு விளையாட்டுக்கு வாய்ப்பே குடுக்கறது இல்ல பள்ளிக்கூடங்கள். இது ரொம்ப மோசமான வழக்கம் பாருங்க. இப்ப யூரோப்பியன் ஃபிபா வேர்ல்டு கப் ஃபுட்பால் நடக்குது, அந்த மேல நாடுகள் எல்லாம் எவ்வளவு ஆர்வமா விளையாடுறாங்க பாருங்க. நம்ம ஊர்ல எங்காவது குழந்தைங்களுக்கு விளையாட்டு சொல்லி கொடுக்கறோமா?
6: மார்க் நோக்கி போயிட்டு இருக்கு.
7: மார்க். ஐயோ, பெத்தவங்களோட மனநிலை மோசமான மனநிலை.
6: ஓகே டாக்டர்,
7: எல்லா பிள்ளைங்களும் மார்க் வாங்கினா எப்படிங்க எல்லா பிள்ளைங்களும் மார்க் வாங்கணும்?
6: ஓகே டாக்டர், அடுத்த நேர் வந்துட்டாங்க. வணக்கம்.
8: வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், நான் மகேந்திரன் பேசுறேன்.
7: வணக்கம், சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க.
6: சதலபதி மகேந்திரன்.
8: அதாவது பாத்தீங்கன்னா சார், எனக்கு ரெண்டு விதமான டவுட் இருக்கு சார். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டோட பையன், அவருக்கு 6 வயசு ஆகுது. இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறாரு, சரியா? இப்ப என்னன்னா வந்து ஸ்கூல்ல வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்க மாட்டாரு, ஆனா வீட்டுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. ஸ்கூல்ல வந்து ஓரளவு படிக்கிறாரு, ஆனா ஸ்கூல் பசங்களோட சேர்ந்து இன்னும் மிங்கில் ஆகல. ஆனா வந்து வீட்டுல வந்து அஸ் யூஷுவல் கரெக்டா இருக்காரு. வீட்டுக்கு என்ன சார் பண்ணணும்ன்றது முதல் கேள்வி. பதில் சொல்லுங்க, நான் அடுத்த கேள்வி கேக்குறேன்.
7: இது நீங்க உங்க ஃப்ரெண்டோட குழந்தைங்கன்னு சொல்றீங்க, அவங்க ஃப்ரெண்டோட அப்பா அம்மாட்டல நம்ம கேள்வி எல்லாம் கேட்கணும்.
6: சொன்னாங்களே அந்த ஸ்கூல் பிடிக்கணும் பசங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல.
7: ஸ்கூல் பிடிக்கல, வீட்டுல நல்லா இருக்கா, ஸ்கூல் கம்மனு ஆர்வம் இல்லாம இருக்கான்னு சொன்னா அவனுக்கு ஸ்கூலோட சூழ்நிலை பிடிக்கல. ஆமா, இல்ல வேற ஏதாவது அவனுக்கு ப்ராப்ளம் இருக்கான்னு பாத்துக்கணும். ரத்த சோகம் இருக்கான்னு பாக்கணும், தைராய்டுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பாக்கணும், அந்த வயசுக்கு ஏத்த வளர்ச்சி இருக்கான்னு பாக்கணும். என்ன வயசு அவனுக்கு, என்ன கிளாஸ் படிக்கிறான்? ரெண்டாவது படிப்பாரா? ரெண்டாவது படிப்பாரு. ரெண்டாவது படிப்பாருனா அவங்க ஸ்கூல்ல வந்து குழந்தைங்களோட அங்க உள்ள டீச்சர் எப்படி நடத்துறாங்க அவனை, எப்படி ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மாதிரி, எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்காது. சில மார்க்கு சில குழந்தைங்க கூட வாங்கும், சில மார்க் குறைச்சு வாங்கும். சில பிள்ளைங்க விளையாட்டு நல்லா விளையாடும், சில பிள்ளைங்களுக்கு படிப்பு நல்லா வரும். எந்தெந்த குழந்தைக்கு என்னென்ன மாதிரி திறமை இருக்குன்னு சொல்லி நம்ம ஓரளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகளை நம்ம வளர்க்கணும். சொல்லுங்க.
8: ஓகே சார், தேங்க்யூ சார். ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இப்ப வந்து இந்த சரலாக்கு இதே மாதிரியான இது குடுக்கறோம்ல சார், அது கரெக்டா?
6: அது சொல்லிட்டாங்க, அதுக்கான பதில் சொல்லிட்டாங்க. நேயர்கள் வந்து தயவு செஞ்சு எந்த ஒரு பொருளோட பிராண்ட் நேம் சொல்ல வேண்டாம், நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கோம்.
7: எந்த ஒரு செயற்கோணும் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஐயா. வீட்டுல செய்யற பழங்கள், காய்கறிகள், சைவம், அசைவம், எல்லா சாப்பாடும் கொடுத்து

0: நல்லபடியாக வளர்த்துக்கலாம்.
1: ஓகே, அடுத்த நேர் வணக்கம், சொல்லுங்க, யார் வந்திருக்கீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்,
2: சொல்லுங்க. தீக்ஷாமூர்த்தி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க.
3: வணக்கம், சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க.
2: குழந்தைய குளிப்பாட்டும் பொழுது முடிக்கலான்னு வெந்நீரில் கலந்து
3: தேவையில்லைங்க. கைக்கு எதமான சூட்ல வெந்நீர்ல ஆர்ந்த வெந்நீர்ல குழந்தைய குளிப்பாட்டுக்கும் போது உடிக்கலாம் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை.
2: தேங்க்யூ டாக்டர்.
1: தேங்க்யூ மேடம். அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம்மா.
1: வணக்கம்.
4: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேன்.
3: ஐயா கேள்வி சொல்லுங்க.
4: வணக்கம் டாக்டர்.
3: சொல்லுங்க.
4: குழந்தைங்களுக்கு தடுப்பூசி எந்தெந்த காலகட்டத்துல போடணும் அத கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா கேட்டுக்கலாம்.
3: அம்மாவுக்கு ஏதாவது சக்கரை இருந்தா அந்த மாதிரி அதிகப்படியான வெயிட் வரும் குழந்தைக்கு. அது இல்லாத சமயத்துல 4 கிலோ பிறந்தா அதெல்லாம் தப்பு கிடையாது. அது பிரசவத்துல தான் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அதை அருமையான புத்தகம் வளர்ச்சி எல்லாம் எப்படி இருக்கணும் அது போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு புக் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அது பிறந்ததுல இருந்து 1.5 மாசம் 2.5 மாசம் 3.5 மாசம் அப்படி எல்லாம் படிக்கடியா 5 வயசு வரைக்கும் அதுல தடுப்பூசிக்கு அவங்க லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதை போட்டுக்கிட்டாலே அவங்க போதுமானது.
1: ஓகே டாக்டர். இப்ப அடுத்தது வந்து குழந்தை வந்து பால், சில குழந்தைங்க பால் குடிச்சா உடனே பால் வந்து ஏத்துக்கிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து நார்மலா டாக்டர்?
3: அது வந்து குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் மட்டும் தான் குடுக்கறாங்க. அப்படிங்கும் போது குழந்தை அதிகப்படியா பாலை குடிச்சுன்னா கொஞ்சம் பால் எது கழிச்சு வரும். அது தவறு இல்லை. அதிகப்படியா நம்ம பாத்திரத்துல தண்ணி ஊத்தினா தண்ணி ரொம்ப பாத்திரம் ரொம்ப தண்ணி வெயில் வழியும். அதே மாதிரிதான் இதுவும். குழந்தை பால், சில குழந்தைங்க பால் குடிக்கும் போது வயிறு ரொம்ப பிறகு வாய் எடுக்காது, தொடர்ந்து குடிச்சுட்டே இருக்கும். அப்ப வந்து மூக்கு வழியா கொஞ்சம் பால் வெளியில வரும். அது தப்பு கிடையாது. குழந்தை நல்லா எடை கூடிட்டு இருக்கு, மத்தபடி குழந்தை ஆரோக்கியமா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த எப்பயாவது ஒரு வட்டி புறக்கிறது இல்ல பால் எதுக்கு வச்சு வர்றது தப்பு கிடையாது.
1: இப்ப சாப்பாடு ஊட்டணும், சாப்பாடு ஊட்டுறதுக்கே வந்து இப்ப மொபைல் போனை கொடுத்துதான் சாப்பாடு ஊட்டுறாங்க தாய்மார்கள். இது வந்து கண்ணு மட்டும் இல்லாம, கண் பாதிப்பு மட்டும் இல்லாம, வேற எந்த விதமான பாதிப்புகள், மன ரீதியான பாதிப்புகள் வருதாலும் ஒரு 2 நிமிஷத்துல சொல்லிடுங்க. டாக்டர்,
3: அதாவது மொபைல் கொடுக்கறது குழந்தைக்கு பார்வையே கெடுத்து விடும், மூல வளர்ச்சியே கெடுக்கும். அடுத்தவங்கள்ட்ட பேசக்கூடிய அந்த அறிவாற்றலையும் குழந்தை அது செல்போன் தடுத்துடும். கண்ணு மட்டும்தான் பார்க்கும், கிட்ட பார்வை வந்துடும், தூரத்தில் உள்ளது குழந்தைக்கு தெரியாது. அதனால தயவு செஞ்சு செல்போனை பிள்ளைங்கள்ட்ட பழக்க கூடாது. அன்னைக்கு வந்து ஒரு குழந்தை அது வந்து இப்ப நிறைய பாதிப்புகளை உண்டாக்குது. குழந்தைக்கு பேச்சு வர மாட்டேங்குது. இந்த ஆர்டிசம் மாதிரி உள்ள பிரச்சனை எல்லாம் இதனால அதிகப்படியா வருது. அதனால குழந்தைக்கு தயவு செஞ்சு செல்போனை பழக்க கூடாது. குழந்தைகிட்ட பேசணும், சிரிக்கணும், கொஞ்சணும், இந்த மாதிரி எல்லாம் செய்யணும். மத்த பிள்ளைங்கள்ட்ட சேர்ந்து விளையாட விடணும். அம்மாவுக்கு வீட்டு வேலை இருக்கு, பிள்ளைய சமாளிக்க முடியும்னு சொல்லி பிள்ளைக்கு செல்போனை கொடுத்தாங்கன்னா புள்ள செல்லுக்கு அடிமையாகி அதனால வரக்கூடிய பாதிப்புகள் நிறைய. குழந்தைக்கு வர பின்னாடி வந்து பெரிய கிரைம் எல்லாம் பண்ற அளவுக்கு பிள்ளைங்க வந்துருது. அதனால தயவு செஞ்சு பிறந்த குழந்தைங்கள்ட்ட, சின்ன குழந்தைங்கள்ட்ட செல்போனை கொடுக்க வேண்டாம்.
1: ஓகே டாக்டர். இப்போ வந்து அந்த வயிற்றுப்பூச்சி மருந்து எத்தனை வயசுல இருந்து அந்த மாத்திரை கொடுப்பாங்க டாக்டர்? அந்த
3: அது சொல்லாம் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து பூச்சி மருந்து கொடுக்க சொல்லுவோம். ஆனா இப்ப அந்த உணவு பழக்கம் எல்லாம் மாறின பிறகு அன்னைக்கு நேத்து ஒரு குழந்தை என்கிட்ட வந்தாங்க, 8 மாச குழந்தை, அதுக்கு வயிற்றுல பூச்சி வந்தது. 8 மாசம் தான் ஆகுது குழந்தைக்கு.
1: இப்ப அந்த பூச்சி இருக்குன்னு நம்ம கவனிக்காம விட்டா அந்த ஸ்கின்ல ஏதாவது மாற்றங்கள் வருது?
3: அது நிறைய தொண்டை கொடுக்கும். அது என்ன பண்ணும், அந்த கிருமி வந்து மலத்துவாரம் வழியே வெளியே வந்து நீர் துவாரத்துக்குள்ள போயிடும். நீர் துவாரத்துல போயிட்டு அது பெரிய தொல்லை கொடுக்கும். குழந்தை கத்திக்கிட்டே கிடக்கும், அழுவும், என்னன்னு தெரியாது. அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு செயற்கை எல்லாம் பழக்காம, இனிப்பு அதிகம் பழக்காம வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லது. ரெண்டாவது அந்த கசப்பு துவர்ப்பு உள்ள பொருட்களை சேர்த்து சாப்பாடு கூட்டினாங்கன்னா அது கொஞ்சம் பாதிப்பு எல்லாம் குறையும். அந்த பூச்சியோட வரக்கூடிய பாதிப்பு குறையும். கருவேப்பிள்ளை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேரும் போது அந்த பூச்சியோட உள்ள வளர்ச்சி ரொம்ப பெருகாது. அதே சமயம் பப்பாளி பழம் கொடுத்தா வயிற்றுல பூச்சி வராம இருக்கும், வயிறு சுத்தமா இருக்கும்.
1: ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். இது வரைக்கும் நிகழ்ச்சியில வந்து நேர்களின் சந்தேகங்களுக்கு ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. நன்றி டாக்டர். நன்றி டாக்டர். நேயர்கள் இதுவரை கேட்டு

0: இந்த திருவாரூர் வி கே ஆயுர்வேதா மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி பகுதியினை உங்களுக்கு வழங்கியோர் வி கே ஆயுர்வேதா மருத்துவமனை திருவாரூர், திருவாரூர் வி கே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா காரைக்கல் மயிலாடுதுறை,
1: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
2: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
1: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
2: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், கமலாலயம் தென்கரை, திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
0: இந்த நிகழ்ச்சிக்காக பங்கேற்றார் கும்பகோணம் சிசு மற்றும் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் கோ சாம்பசிவம் அவர்கள். இனி வானிலை அறிக்கை.

நேரம் 2:55 20 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, சோலையாறு, சின்கொனா, வால்பாறை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கடலூர் மாவட்டம் வானமாதேவி, நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். சென்னை, வேலூர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கன்னியாகுமரி, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தருமபுரி, திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. நேற்று உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வடமேற்கு வங்க கடற்பரப்பில், வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் குறைந்த அளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. அத்துடன் தொடர்புடைய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கடல் மட்டத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் தொலைவில் சற்றே தென்மேற்கு நோக்கி நகர்ந்து நிலை கொண்டுள்ளது. 2 அல்லது 3 நாட்களில் இது மேலும் வலுவடையக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பலத்த காற்றுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 4ஆம் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை இங்கு பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 5ஆம் தேதியன்றும் 6ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளை அதிகளவு வெப்பநிலை 36

0: 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி வரும் 6 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது, இயல்பை ஒட்டியே காணப்படும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 24.5 டிகிரி.
1: தேசை பிரிந்து இசை மீட்டும் இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3 மணி.

0: நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் LSE லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: LSE லைக் ஷேர் கமெண்ட். இந்த உலகத்துல விலை கொடுத்து வாங்க முடியாத விஷயங்கள்ல ஒண்ணு நேரம். கடிகாரமுள்ள விட அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ற நம்ம லைஃப்ல 24 மணி நேரம் பத்தல அப்படிங்கறது சில நேரங்கள்ல நம்ம எல்லாருக்குமே தோணும். பள்ளிக்கு போற குழந்தைகளா இருக்கட்டும், வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், குடும்பத்தை பாத்துக்கிற அம்மாக்களா இருக்கட்டும், அல்லது தாத்தா பாட்டியா இருக்கட்டும், எல்லாருமே தேடுறது கொஞ்சம் கூடுதலான நேரம்தான். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரத்தை காசு கொடுத்தலாம் வாங்க முடியாது இல்லையா. ஆனால் கற்பனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த 24 மணி நேரத்தோட எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் கிடைச்சா எப்படி இருக்கும்? நினைக்கவே சூப்பராக இருக்குல்ல. அப்படி உங்களுக்கு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைச்சா அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துவீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு LSE நிகழ்ச்சியில் எங்கள் கூட இன்னைக்கு பகிர்ந்துக்கோங்க. உங்களோட கிரியேட்டிவான சுவாரஸ்யமான ரிப்ளைஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் மற்ற பண்பலை நேயர்களும் ரொம்பவே ஆவலாக இருக்கும். உங்களோட ரிப்ளைஸை நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் LSE நிகழ்ச்சிக்காக போஸ்ட் பண்ணியிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம போஸ்ட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது LSE லைக் ஷேர் கமெண்ட்.

0: சும்மா
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு 24 மணி நேரத்தோட எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் கழிச்சா அதை எதுக்கு பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றுன்னா வரிசையாக படிச்சிடலாங்க. அசோக் ராஜ் கனிமொழி ஐயாவாடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 24 மணி நேரத்தோட இன்னும் கொஞ்சம் நேரம் கிடச்சா இன்னும் கஷ்டப்பட்டு உழைப்பேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடியிலேருந்து ராஜேந்திரன் வந்து, அந்த ஒரு மணி நேரத்தை நான் புத்தகம் படிக்கிறதுக்கோ இல்லை ஒரு பிடித்த திரைப்படத்தில் நல்ல காட்சியை மீண்டும் ரசிக்கிறதுக்கோ பயன்படுத்துவேன், சில நேரங்களில் அதுவே நம்ம மனசுக்கு மருந்தாக அமையும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஒரு மணி நேரத்தை நான் சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளஞ்சியப்பன் காட்டு மன்னார் கோயிலேருந்து, குடும்பத்தோடு இருக்க தான் என்ன வருங்க, ஏன்னா காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 9:30 வரைக்கும் நான் கடையில் தான் இருக்கேன். குடும்பத்தோடு இருக்கிற நேரம் வந்து மிகவும் குறைவாக இருக்கிறதுனால அந்த ஒரு மணி நேரத்தை பொக்கிஷம்

அம்மா நினச்சி என் குடும்பத்தோட அந்த நேரத்தை செலவிடுவேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் வந்து புத்தகங்கள் படிக்க பயன்படுத்திப்பேங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னுடைய வேலைகளை அந்த ஒரு மணி நேரத்தோட அந்த ஒனி அது அதாவது அந்த டைம்லேயும் வேலைகளை பகிர்ந்து செய்வேன், புத்தகம் படிப்பேன் அப்படின்னு சொல்லி அன்னப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி அவங்க சொல்லியிருக்காங்க. முல்லைக்காடுலேருந்து பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மணி நேரம் கூடுதலாக கிடச்சா உழைப்பேங்க, உழைப்பு உழைப்பு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம நேயர்களில் நிறைய பேர் வந்து அந்த ஒரு மணி நேரத்தை வந்து கூடுதலாக உழைச்சி நல்ல பெரிய நிலைக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் எஃபியில் கமெண்ட் பண்ணுங்கள், எஃப்எம்மில் கேளுங்கள். இது எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.

0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் LSE நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து 24 மணி நேரத்தோட எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த நேரத்தை எதுக்கு பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதம்பா ராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 1 மணி நேரத்தில் அதாவது இதுவரைக்கும் அந்த 24 மணி நேரத்தில் முடிக்க முடியாத வேலையை அந்த 1 மணி நேரத்தில் நான் முடிச்சிருவேங்க, நல்ல சந்தர்ப்பமாக நினச்சி அதை சரி பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நந்தினி சுரேஷ் திருபுவனம்லேருந்து, குழந்தைகளோட விளையாடுவேன், பிடிச்ச திரைப்படத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரம் அதிகமாக கிடச்சா நாளைக்கு வேலையை முன்னவே செஞ்சு வச்சுருவேங்க, கூடுதலாக தூங்குவேன், உடற்பயிற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லி பேரளம்லேருந்து செந்தில் கண்ணன் சொல்லியிருக்காங்க. நனிலம் அம்பலவாணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 1 மணி நேரத்தை சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி வந்து, 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைச்சா அதையும் நான் வீட்டு வேலை செய்ய தாங்க பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. திருமூலஸ்தானம்லேருந்து வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 1 மணி நேரத்தில் நான் வந்து கடினமாக உழைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து கடினமாக உழைக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாகூர்லேருந்து முகமது ரஃபீக் வந்து, அப்பையும் வந்து நான் காரைக்கால் எஃப்எம்மோட பாடல் தாங்க கேட்பேன், வீட்டில் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பந்தநல்லூர் ரபிகா, நான் வந்து உயர்கூட பின்றதுக்கு அந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கேள்வி எதுக்காக அப்படின்னா, நமக்கு வந்து நேரமே 10 டெய்லி. ஸோ அந்த 24 மணி நேரத்தோட இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லாயிருக்கும், நான் இதை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அந்த 1 மணி நேரத்தில் பண்ணுற வேலை நமக்கு அவ்வளோ முக்கியமானதாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கேள்வி. உங்களுக்கு நீங்கள் வந்து டெய்லி லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தை செய்யாமல், அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம், அதை வந்து செய்யாமல் டைம் இல்லாமல் நீங்கள் செய்யாமல் இருப்பீங்க, அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி வந்து கேட்டிருந்தோம். குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்ரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 24 மணி நேரத்தோட எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தை நான் வந்து நல்ல பயன்பாட்டிற்கு பயன்படுத்துவேன். அதுதான் என்ன நல்ல பயன்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அதை அவங்க சொல்லலை, என்ன நல்ல பயன்பாடுனா எப்படி பயன்படுத்துவாங்கன்னு சொல்லலை. நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், எப்படி நல்லா பயன்படுத்துவீங்கன்னு, அதே கேள்வியே பதிலாக இவங்க வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. காரைக்காலேருந்து நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மணி நேரமாவது தூங்கணும்னு ஆசைங்க, அதுக்கு தான் எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது, என்னோட ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு கூட சொல்லலாம், பகலில் தூங்கினதே கிடையாது, அப்படி வந்து ஒரு மணி நேரம் கிடச்சின்னா பகலில் தூங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேரோட ஆசை. நமக்கு வந்து அந்த மதியத்தில் வந்து ரெஸ்ட் எடுக்கவே முடியாமல் நிறைய பேர் வந்து ஓடிக்கிட்டே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த 1 மணி நேரம் கிடச்சா சூப்பராக இருக்கும்ல. அந்த 1 மணி நேரம் வந்து நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அது தூக்கமாக இருக்கலாம், இல்லை நமக்கே நமக்கான சில வேலையை பார்க்குறதுக்காக பயன்படுத்திக்கலாம். இதை தான் வந்து இன்றைக்கி நம்ம நேயர்கள் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள், 100.3 FM டியூன் பண்ணுங்கள். இது LSE, லைக் ஷேர் கமெண்ட்.

0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது, தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மற்றும் திருவாரூர் சீமா டி சில்க்ஸ்.
2: நகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமா டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து 24 மணி நேரத்தோட 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த நேரத்தில் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். அமிர்தராயன் கோட்டை அரியலூர் மாவட்டம்லேருந்து பாரிவல்லல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து அந்த நேரத்துலையும் அதிகமாக உழைக்கிறதுக்கு தாங்க பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, அந்த 1 மணி நேரமும் நான் என் கடையில் தான் வியாபாரம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் உங்கள் யாருக்குமே அந்த 1 மணி நேரம் தேவையில்லை, ஏன்னா அப்பையும் நீங்கள் வேலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி. திருவாரூர் நஸ்ரீன் அயான் தாவூத் வந்து அந்த 1 மணி நேரம் கிடைச்சா நல்லா தூங்கிடுவேங்க அப்படின்னு சொல்றாங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ் வந்து 24 மணி நேரத்தை விட 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே என் குடும்பத்தோட சேர்ந்து இனிமையான பாடலாம் கேட்டு அப்படியே ரொம்ப ஜாலியா இருப்பேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனங்கட்டன்குடி அனுஷியா சங்கர் என்ன சொல்லியிருக்காங்க, 24 மணி நேரமோ 24 மணி நேரமே அதிக நேரங்க நம்ம கஷ்டப்படுறதுக்கு, இதில் 100 மணி நேரம் கொடுத்து இன்னும் கஷ்டப்படணுமா? இந்த 24 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தை குறைங்க, நான் கஷ்டப்படுறேன். அதாவது இவங்க ஒரே நெகட்டிவாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்னா அவங்களுக்கு 24 மணி நேரமே நிறைய கஷ்டமாக இருக்காம். ஸோ நீங்கள் என்னென்னா உங்கள்கிட்ட 2 மணி நேரம் குறைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஷ்டமெல்லாம் 22 மணி நேரத்தில் அதிகமாயிரும். அதனால் நீங்கள் வந்து எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 24 மணி நேரம் உழைப்போட இன்னும் 1 மணி நேரம் கிடச்சா இன்னும் கொஞ்சம் உழைப்பங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே தான் வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து அந்த பெரிய உழைப்பாளிகள். அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 24 மணி நேரத்தோட இன்னும் 1 மணி நேரம் கிடைச்சாலும் நான் அதுலேயும் வந்து வேலை தாங்க பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறையிலேருந்து குரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ரொம்ப நாள் பேசாமல் இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட, பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட, அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்க்கு, அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி மனசு விட்டு பேசுவேங்க. இப்போ எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கூட எல்லாருமே பிஸியாக இருக்கிறதுனால இந்த நேரம் வந்து அதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காரைக்கால் மேலவிடுதுறையிலேருந்து சேப்பு விஜயராகவன், நம்ம உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு நல்ல உறக்கம் தேவை, அந்த தூக்கம் முக்கியம் இல்லையா, அதனால நான் என்ன பண்ணுவேன்னா நல்லா ஓய்வு எடுத்துப்பேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் நல்லா தூங்குவேங்க, ஏன்னா எனக்கு தூங்குறதுக்கு தான் நேரமே கிடைக்க மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் உழைச்சிட்டே இருக்கிறதுனால அந்த நேரம் கிடைச்சா நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு 24 மணி நேரத்தோட எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் என்ன கிடைச்சா என்ன பண்ணுவீங்க, அந்த நேரத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்துவீங்க அப்படின்னு நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், கேளுங்க, ரசிங்க. இது எல்எஸ்சி, லைக் ஷேர் கமெண்ட்.

0: காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கிய LSC கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேரம் 3:30. எங்கெங்கும் இசை, எந்நேரமும் உற்சாகம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களினி தொடர்ந்து கேட்டு

0: நேரம் 3:30. எங்கெங்கும் இசை, எந்நேரமும் உற்சாகம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களினி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: Onions and Briefs.
1: திரும்பவும் நிகழ்ச்சிக்குள்ளே வந்துட்டோம் நேயர்களே. இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து நம்ம நேயர்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நேரம் பத்தலைன்னு சொல்கிறவங்க எல்லாருக்கும் 24 மணி நேரத்தோட எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் கிடச்சா என்ன பண்ணுவீங்க, அந்த நேரத்தை எதுக்கு பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். வேதாரண்யம் பைத்தவரன் காடலேருந்து மருத வடுகநாதன் என்ன சொல்லிக்கோங்கண்ணா, அடடா என்ன ஒரு அற்புதமான கற்பனைங்க, எனக்கு மட்டும் அந்த ஒரு மணி நேரம் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, காடை பிரியாணின்னு ஒரு மணி நேரம் ஆற அமர சாப்பிடுவேங்க. ஆமாங்க, இப்போலாம் இருக்கிற நேரத்தில் அவ்வளவு வேலை, சாப்பாடு தானேங்க முக்கியம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஒரு மணி நேரத்தை நான் என்னோடய உடல் நலத்துக்காக பயன்படுத்துவேங்க. நான் ஆரோக்கியமாக இருந்தால் தானே குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ வேலை பழுவால் இப்போ வந்து குடும்பத்தில் உள்ள எல்லாரோடையும் அதிகமாக பேச முடியல, அந்த நேரம் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பேசி மகிழ்றதுக்கும் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்க, என்னங்க இப்படி கேட்டீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் கிடைச்சாக்க பண்பலையில் ஏதாவது நிகழ்ச்சிக்கு லைக் போட்டு பாட்டு கேட்பேங்க, அப்புறம் மனைவி குழந்தைகள்னு ஜாலியாக பீச்சுக்கு போவோம், வேற என்னங்க வேணும், அதான மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாங்க மகிழ்ச்சி. அரியலூர் மாவட்டம் மாண்டிமடம் பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மணி நேரம் கூடுதலாக கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு மணி நேரத்தில் மூளையை கசக்கி கவிதை எழுத முயற்சி பண்ணுவேன், ஏன்னா எனக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தான் நம்ம எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நேரம் கிடைக்காம பண்ணாமல் இருக்கும் இல்லையா. ஒரு மணி நேரம் கிடைச்சா நல்லா தான் இருக்கும், ஆனாலும் இது ஒரு கற்பனை தானங்க. சோமசுந்தரம் வந்து சிவபுரியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எல்லா வேலையும் வந்து நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடாமல் அன்றைக்கே செஞ்சு முடிச்சிருவேங்க அந்த ஒரு மணி நேரம் கிடச்சிச்சின்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பெருஞ்சேரியிலேருந்து ஜார்ஜ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாலியாக எஃப்எம் கேட்டுகிட்டே இருப்பேங்க, என் நேரமும் அந்த ஒரு மணி நேரத்தில் கூட எஃப்எம் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ இருக்க நேரத்தில் 11:30-12 வீட்டுக்கு போகிறப்ப இன்னும் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடச்சதுன்னா 1:30-2 வீட்டுக்கு போக ஆகும். அதாவது இவங்க வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறதே லேட்டாக இருக்குமா, இன்னும் ஒரு மணி நேரம் கிடச்சிச்சின்னா அப்பவும் நான் லேட்டாக தாங்க வீட்டுக்கு போவேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிலேருந்து கலிச்செல்வி செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ரொம்ப நாள் தள்ளி போன வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிருவேன். அதான் என்ன வேலைங்க நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க, அதையும் சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. கல்லாத்தூர் பரமசிவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெசவு வேலை பார்த்துட்டு வரேங்க, தினமும் வந்து கொஞ்ச நேரம் தான், ஒரு 5 தாங்க தூங்குறேன், அந்த ஒரு மணி நேரம் கிடச்சா அப்படியே நல்லா தூங்கி உடல் ஆரோக்கியம் மூளைக்கெல்லாம் அமைதி கொடுத்துட்டு சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கூடூர் இளவரசி பிரபாகரன் என்னென்னா, நேரம் கூடுதலாக கிடச்சா கூட பண்ணுவேன், இல்லைனா தூங்குவேன், பிள்ளைங்க வளர வளர தூங்கவே முடியலைங்க, அப்படியே அப்பயும் இல்லைனா பள்ளி கால தோழிகளோட கால் பண்ணி பேசிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்காங்க இவங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. FB கமெண்ட்ஸ் டு FM மைக், இட்ஸ் LSE, லைக் ஷேர் கமெண்ட்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்தி.

0: வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சொல் அமுது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இன்சொல் அமுது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை மற்றும் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.

விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு 24 மணி நேரத்தோட எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க, இந்த கேள்வியை தான் கேட்டிருந்தேன். குத்தாலம் கேவிஎஸ் நகர்லேருந்து கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூடுதலாக ஒரு மணி நேரம் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே என் குடும்பத்தோடு பேசி மகிழ்வது, அப்புறம் ஆக்கப்பூர்வமான செயலில் ஈடுபடுறதுக்கெல்லாம் செலவழிப்பேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறவி சுதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மணி நேரம் கூடுதலாக கிடச்சா வீட்டு வேலையை முடிச்சுட்டு கோயிலுக்கு போவேன், பசங்க கூட ஜாலியாக விளையாடுவேன், நல்லா தூங்குவேன் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்காங்க. மயிலாடுதுறை மணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட வெட்டி கதை அரட்டை அப்படின்னு வயது ஏற ஏற இதுக்கெல்லாம் டைம் இல்லை இல்லையா, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசுகிறதுக்காக இந்த நேரத்தை பயன்படுத்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமேஸ்வரம் செல்வி அறிவழகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செய்யாமல் முடிஞ்சு அதாவது இதுவரைக்கும் செய்ய முடியாமல் போன அந்த வேலைக்கு அந்த நேரத்தை பயன்படுத்துவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு மணி நேரம் கூடுதலாக கிடச்சா அப்படியே நான் வந்து கும்பகோணம் சவாரி போவேன், ஒரு மணி நேரம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா, வலங்கை மாநிலேருந்து ஆட்டோ துரை சொல்லியிருக்காங்க. விடயபுரம் ஸ்ரீமதி, அந்த ஒரு மணி நேரத்துலேயும் நல்லா தூங்கிடுவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வனஜா ஸ்ரேயா ஸ்ரீ சுரேஷ் திருபுவனம்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களும் வந்து நல்லா தூங்கிடுவேன் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம நேயர்களில் நிறைய பேருக்கு வந்து தூங்கிறதுக்கான நேரம் கூட கிடைக்கல. இருந்தாலும் இது ஒரு கற்பனை கேள்வி தாங்க, அதில் வந்து தூங்கிடுவேன் அதாவது கற்பனை கேள்வியாக இருந்தாலும் அவங்க எல்லாருமே வந்து தூக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு மணி நேரம் அதிகம் கிடைத்தால் கஷ்டப்பட்டு இல்லாமல் இஷ்டப்பட்டு உழைப்பேன், அடடா டயலாக் இல்லை அப்படின்னு புவனகிரியிலேருந்து சுமதி சொல்லியிருக்காங்க. அடுத்தது காட்டுமன்னார் கோயிலேருந்து டீ மடப்புறம் வேல்முருகன், நான் டெய்லருங்க, எனக்கு எல்லா நாளும் கடைக்கு போயே ஆகணும், ஒரு நாள் லீவ் கிடைச்சா வீட்டில் குடும்பத்தோடு இருப்பேன், இப்போ வேற நீங்கள் 24 மணி நேரத்தோட எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் தரேன்னு சொல்கிறீங்க, நானும் தினந்தோறும் என்ன பண்ணுவேன் குடும்பத்தோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி, அதாவது இனிமையாக குடும்பத்தோட நான் அந்த ஒரு மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மணி நேரம் கூடுதலாக கிடைச்சிச்சுன்னா இன்னும் நல்ல பயனுள்ள நூல்களை படித்து பயனடைவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் பூந்தோட்டம் அம்பல் தேஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மணி நேரம் கூடுதலாக கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நான் வந்து ஜிம்முக்கு போய்

உடலை வந்து எப்படி ஃபிட்டாக வச்சுப்பேங்க, அதுக்காக பயிற்சி எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூட்டியிலேருந்து சுந்தரி பாஸ்கரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாளை செய்ய ஒத்தி வச்ச வேலைகள்லாம் இன்றைக்கே செஞ்சுறேன். அந்த ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடாமல் இன்றைக்கே பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் இது மாதிரி உங்களுக்கு இந்த 24 மணி நேரத்தோட எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் கிடச்சா என்ன பண்ணுவீங்க, எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. எஃபி கமெண்ட்லேருந்து எஃப்எம் மைக் வரைக்கும் இட்ஸ் எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட்.

0: கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சாய்பால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை. காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: ஹார்ட்வேர்ஸ் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:00 திருவாரூர் திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து. காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
2: Viking.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: நேர்களே, நமது பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சிக்கு விளையாட்டின் பங்கு சிறப்பு நேரலை நிகழ்ச்சி இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் டாக்டர் எஸ் சுபஸ்ரீ அவங்க பங்கேற்கிறாங்க. கேட்க தவறாதீர்கள் நேர்களே. திரும்பவும் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்குள்ள வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து உங்களுக்கு வழக்கமா கிடைக்கிற அந்த 24 மணி நேரத்தை விட எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் கிடைச்சா நீங்கள் எதுக்கு பயன்படுத்துவீங்க? இந்த கேள்வியை தான் கேட்டிருந்தோம். நம்மளோட நேயர்கள் எல்லாம் வந்து அவங்களால அவங்க பண்ணுறதுக்கு நேரம் எந்த ஒரு செயலுக்கு கிடைக்கலையோ அதை தான் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து தூங்கிறதுக்கு பயன்படுத்துவேன்னு சொல்லியிருந்தாங்க, புத்தகம் படிக்க பயன்படுத்துவேன்னு சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் குடும்பத்தோடு உட்காந்து பேசுறதுக்கு அந்த நேரத்தை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் நிறைய நேயர்கள் வந்து எஃபியில் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. யார் யாருன்னு படிச்சிடலாம். மேமாத்தூர் அமுதா சேகர் என்ன சொல்லியிருக்காங்க, அன்னைக்கு செய்ய முடியாத வேலைகள்னு கொஞ்சம் வச்சிருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நான் தூங்குறதுக்கு பயன்படுத்திப்பேங்க அப்படின்னு சொல்லி அந்த 1 மணி நேரத்துக்குள்ளேயே என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சொல்லிட்டாங்க. கொடிக்கால்பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு 1 மணி நேரம் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த 1 மணி நேரத்தில் புதிய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கும் மனிதர்களோட கேள்விக்கு இன்னும் எப்படி வந்து பயனுள்ள பதில்களை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் என்னோட அறிவை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுத்திப்பேங்க. அந்த 1 மணி நேரத்தின் பலன் வந்து நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும் இல்லையா, அதனால் இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகையிலேருந்து குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 1 மணி நேரம் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இன்னும் கொஞ்சம் கற்பனை ஓட்டத்தை சிதற விட்டு நல்ல நல்ல கவிதைகளை படைப்பேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வயலின் வாசிக்க கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை சண்முக சுந்தரம் அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இது நீண்ட நாள் ஆசையாக இருக்கும் போல, அதுக்கான நேரம் கிடைக்கல, அதை தான் வந்து அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. அந்த 1 மணி நேரத்தில் எனக்கு பிடிச்ச சினிமா பாடல்களை கேட்டு மகிழ்வேன் அப்படின்னு சொல்லி காரைக்கால் மாஸ்நகர் ஸ்ரீதர் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் விவசாய வேலைகளை கூடுதலாக செய்வேன் அப்படின்னு சொல்லி கீர்த்திராஜன் சிவபுரியிலிருந்து சொல்லியிருக்காங்க. கமெண்ட் பண்ணுங்க, கேளுங்க, ரசிங்க. இது எல்எஸ்சி, லைக் ஷேர் கமெண்ட்.
3: உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், முடிஞ்ச என்ன கொன்னுட்டு உங்களை காப்பாத்திக்கணும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மற்றும்
2: உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கருத்தாய், கலையாய், கவிதையாய் பேசும் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 4 மணி.

0: நேயர்கள் கேட்க இருப்பது குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சிக்கு விளையாட்டின் பங்கு சிறப்பு நேரலை. இந்த நேரலை நிகழ்ச்சியில நம்ம கூட நிறைய அனுபவங்களையும் பயனுள்ள கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிறதுக்கு இணைஞ்சிருக்காங்க காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் டாக்டர் எஸ் சுபஸ்ரீ. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். குழந்தைகள் விளையாட்டு இதை பற்றிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பொதுவாக விளையாட்டு அதுவும் நம்ம உடலை வலுப்படுத்துகிற ஒரு விளையாட்டு அப்படின்னாலே கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி இது ஆண்கள் தான் விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரியும், இல்லை ஆண்கள் தான் வந்து இந்த படிப்பை படிக்க முடியும், அந்த பிடி டீச்சர் ஆகணும்னா ஆண்கள் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் நம்ம சமூகத்தில் இருந்தது. நீங்கள் வந்து இப்போது பிடி டீச்சராக இருக்கீங்க, நீங்கள் எப்படி இந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்க மேடம்?
1: அது அப்படி சொல்லணுமான ஒரு இன்ட்ரெஸ்டிங். அந்த துறை என்ன தேர்ந்தெடுத்ததுன்னு சொல்லணும், ஒரே வார்த்தையில் சொல்லணுமான அங்கீகாரம் அப்படின்னு சொல்லணும். காரணம் என்னென்னா, நான் முந்திலேருந்து 5ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி, அப்புறம் 6ஆம் வகுப்புக்கு ஆங்கில வழி கல்விக்கு மாறினோம். அப்போ எனக்கு சில அங்கீகாரம் பற்றிய பிரச்சனை உங்களுக்கு புரியும். நிறைய ஆங்கில வழி பயின்றவர்கள் மத்தியில் நாங்கள் தனியாக இருக்கும்பொழுது ஒரு காம்ப்ளெக்ஸ் கிரியேஷன் ஆச்சு. அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஸ்போர்ட்ஸ் எனக்கு ஒரு சேனலைசேஷன், எனக்கு இது வந்து ஒரு எனக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்று, இதில் ஏற்பட்ட வெற்றிகள், இதனால் என் பள்ளியில் எனக்கு கிடைத்த அங்கீகாரம், அதை தக்க வச்சுக்கிறதுக்காக மேலும் மேலும் அந்த விளையாட்டில் நான் வந்து ஆர்வமாக கலந்துக்க ஆரம்பித்தேன். இதுதான் என்னுடைய ஆரம்ப கால. அதுவும் இல்லாமல் என்னோடய பள்ளியில் நடுவில் என்னுடைய விளையாட்டு மைதானம், நான் குடிப்பந்து விளையாட்டு வீராங்கனை, அந்த குடிப்பந்து மைதானம் நடுவில் இருக்கும். அந்த விளையாடுறவங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகி அப்படி உள்ளே வந்தது தான் இந்த விளையாட்டு துறையில் நான் வந்தேன்.
0: இப்போ நம்ம படிக்கும்போது வந்து மற்ற பிள்ளைங்கள்டேந்து தனித்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால இதை வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு பெண் வந்து பொதுவாக உடற்கல்வி ஆசிரியராக போகிறேன், நான் விளையாட்டு இந்த மாதிரி துறையை தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்னா நம்ம பெற்றவங்களே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒத்துக்க மாட்டாங்க, இதெல்லாம் வந்து ஆண்களுக்கானது அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருவாங்க. அதையும் தாண்டி நீங்கள் வந்து படிக்க போகிறேன்னு சொன்னப்போ உங்களுக்கு என்னென்ன மாதிரியான தடைகள்லாம் வந்தது, அதை எப்படி நீங்கள் வந்து சமாளித்து இப்போ வந்து நம்ம பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரியில் உடற்கல்வி இயக்குனராக இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் மேடம்.
1: அதிர்ஷ்டவசமாக எனக்கு அந்த அளவுக்கு பெற்றவர்கள் சைடில், அது குடும்பத்தோட சைட்லேருந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்ததில்லை. என்னுடைய தந்தை தாய் இருவரும் வந்து எனக்கு எப்போவுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி சமூகத்தில் என்னென்னா, ஒரு பெண்கள் பெண் குழந்தை நான் ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு அளவு ரிச் அச்சீவ் பண்ணணுமானால் 4 மணிக்கு பள்ளி விடுவாங்க, ஆனால் நான் வரக்கூடிய நேரம் 6 மணியாக இருக்கும் தினம் சரி. அப்போது பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக வந்து 6 மணிக்கு வராங்க பாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு எப்பவும் இருக்கும். ஆனால் இது எல்லாவற்றையும் எப்படி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா, வெற்றி நம்ம ஒரு தடவை நம்ம வெற்றியை காமிச்சிட்டோம் அவங்களுக்கு, நம்மளுடைய ஒரு இடத்த பிடிச்சு நான் ஒரு மெடலோட வந்து நின்று என் பள்ளியோட மேடையில் என்னை வந்து காமிக்கும் பொழுது அங்கே உள்ளவங்க எல்லாரும் அதை புரிஞ்சு

0: எனக்கு அந்த அங்கீகாரத்து கிடைச்சதுக்கு அப்புறமா எனக்கு எந்த தடையும் கிடைச்சது. அதுக்கப்புறம் எல்லாருமே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எனக்கு ஊக்கப்படுத்தினாங்க. பெற்றோர்கள் எப்பொழுதுமே எனக்கு ஊக்கமாக இருந்தார்கள். இந்த படிப்பை பொறுத்தவரை என்னுடைய சீனியர்ஸ் நிறைய பேர் படித்தாங்கிறதுனால நானும் இந்த படிப்பை தேர்ந்தெடுத்து உள்ள வந்து எனக்கு இந்த ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடு என்னுடைய தனிப்பட்ட முறையில் எனக்கு அந்த பிரச்சனை அந்த அளவு இருந்தது
1: வரல. இப்போ விளையாட்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே வந்து குழந்தை பருவத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக படிக்கிறத விட விளையாட்டுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். நம்ம கொடுத்துருப்போம், நம்ம அம்மா அப்பாக்கள் கொடுக்கல அப்படின்னாலும். ஸோ குழந்தை பருவத்துலேருந்து வளர வளர என்ன ஆகிடும்னா அந்த விளையாட்டு மேலே உள்ள ஆர்வம் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம வந்து ரியல் லைஃப்பில் கால் எடுத்து வைக்கும்போது அந்த விளையாட்டில் உள்ள ஆர்வம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படியும் இருக்கும்போது இந்த பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உடற்கல்வி சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அனுபவத்தை பள்ளி சொல்லுங்கள் மேடம். இப்போ குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது வேற, படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது வேற. நாளைக்கு வந்து ஒரு டீச்சராக போக போகிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்கள் மேடம்.
0: இதுக்கு முதல்ல என்னென்னா அவங்களுக்கு அந்த ஆர்வம் கொண்டு வரணும்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ஆர்வத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன இது பண்ணுவோம். என்ன அப்படின்னா அவங்க வந்த உடனே எல்லாருக்குமே அவர்களுடைய ஹைட் டு வெயிட் உயரம் எடை ரெண்டையும் எடுப்போம். எடுத்து அவங்களுடைய பிஎம்ஐ சொல்லுவோம் இல்லையா, பாடி மாஸ் இண்டெக்ஸ், அந்த ஒரு குறியீடு உடல் பருமன் குறியீடு, அதை எல்லாரும் அவங்களையே கால்குலேட் பண்ண சொல்லுவோம். ஃபார்முலா இருக்கு வெயிட் பை ஹைட் ஸ்கொயர்னு ஃபார்முலா யூஸ் பண்ணி அவங்கள கண்டுபிடிக்க சொல்லும். கண்டுபிடிக்கும் போது அதுல பலருக்கு வந்து உடல் பருமன் வந்து மிகுதியாக இருக்கும், பிஎம்ஐ தாண்டி இருக்கும், நார்மல் வேல்யூ 25, அந்த 25க்கு மேல நிறைய பேர் இருப்பாங்க. எஸ்பெஷலி என்னுடைய இப்ப கடந்த கால அனுபவத்துல வச்சு கோவிட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எங்களுடைய பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நிறைய பேருக்கு இந்த பிஎம்ஐ வந்து ஹையர் எண்டில் இருக்கு, 25க்கு மேலே இருக்கு, நார்மல் இல்லாமல் ஒபிசிட்டி நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்போ அதை சொல்லி அவங்களுக்கு அதை முதல்ல காமிச்சோன்னா அதை பற்றி பேசும்பொழுது இதனால என்ன பின்விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு தன்னுடைய ஆரோக்கியம் பற்றிய ஒரு பயம் ஏற்படும். அந்த பயம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு விளையாட்டின் மேலே அவங்களுடைய ஆர்வத்தை திருப்பி விடும். அவங்களால என்ன விளை நான் என்னுடைய கல்லூரியை பொறுத்த உங்களால என்ன விருப்பமோ அதை விளையாடுங்க. இன்டோர் விளையாடணுமா விளையாடுனால அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் சும்மா உட்காந்து விளையாடுங்க, உட்காந்து ஒரு செஸ் கேரமாவது விளையாடு. அண்ட் இன்னொன்னு சொல்ல போனா என்னுடைய கல்லூரியில் நான் எங்க வீட்டிலேருந்து எடுத்துக்கொண்டு வந்து பாரம்பரிய விளையாட்டுகள் எல்லாம் என்னுடைய கல்லூரியில் நான் எடுத்து வச்சிருக்கேன். பல்லாங்குழி இருக்கு எங்க கிட்ட, அந்த மாதிரி பழைய இந்த புளியங்கொட்டை வச்சு விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விளையாட்டுகளை கூட என்னுடைய கல்லூரியில் நான் கொண்டு வந்து போட்டிருக்கேன். காரணம் என்ன, நீங்க சொன்ன அந்த ஆர்வத்தை உருவாக்குவதற்கு இது மாதிரி சில சில முயற்சிகள் எடுத்து அது மூலமா அந்த குழந்தைங்க எப்படியாவது கொஞ்ச நேரமாவது விளையாடணும் அப்படிங்கறத நாங்க கொஞ்சம் முயற்சி எடுத்திருக்கோம்.
1: ஓகே மேடம், இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த பிடி பீரியட் அப்படிங்கிறது வந்து ஸ்கூலோட முடிஞ்சிடும், எந்த ஒரு காலேஜ்லயுமே இருக்காது. ஆனா இந்த பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு பீரியட் வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் மேடம்?
0: முன்னாடி ஒரு வருட படிப்பாக இருந்து ஒரு 2016 வரைக்கும் அப்போ வந்து உடற்கல்வி பாடத்திட்டம் 2-5 எழுதுவாங்க, எழுதி அதை அவங்க ஸ்கூலுக்கு போய் அவங்க வந்து எடுக்கும் பொழுது அவர்களுடைய பாடத்தோடு சேர்ந்து உடற்கல்வி பாடத்தையும் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் முன்னாடி. அது ஒரு காலத்தில் இருந்தது. காரணம் என்னன்னா உடற்கல்வி ஆசிரியர்களுடைய கஷ்டம் புரியணும் சக ஆசிரியருக்கு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலையும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அதுவும் இல்லாமல் ஒரு குழந்தைய வந்து முழுமையாக விளையாட்டு மூலமா சொல்லிக் கொடுக்கறது, அறிவியலை எப்படி ஈஸியா சொல்லி தரது, இதையும் வந்து அவங்க யோசிக்க வைக்கணுங்கிறது தான் இந்த இதை இன்க்ளூட் பண்ணிருக்கிறதுக்கான காரணம்.
1: அதுவும் இல்லாம பிள்ளைங்க விளையாடுறது எவ்வளவு முக்கியம் டீச்சர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கணும்,
0: கண்டிப்பா
1: அது ஒரு காரணம் இல்லையா. இப்போ நம்ம குழந்தைகளுக்குள்ள வருவோம், இந்த குழந்தைகள் வந்து டெய்லி ஒரு மணி நேரமாச்சு விளையாடணும் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், அதனால என்னென்ன நன்மைகள் குழந்தைகளுக்கு கிடைக்குது?
0: ரொம்ப முக்கியம். இது வந்து கண்டிப்பா பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த விளையாட்டுன்னு சொல்லும்போது ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து பிளே அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரெண்டா பிரிப்போம். பிளேங்கிறது வெறும் விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ்ங்கிறது காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ், அதாவது போட்டிகள் அப்படின்னு சொல்லலாம். பிளேன்னு தான் நீங்க கேட்ட கேள்வி, ஒரு மணி நேரமாவது அட்லீஸ்ட் விளையாடணும். இது வந்து பெரிய அளவில் அவங்க போட்டிக்கு தயாராக வேண்டாம், தினம் ஒரு பிசிக்கல் எக்ஸர்ஷன் ஆர் விளையாட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த விளையாட்டை வந்து ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லும் பொழுதுன்னா அந்த காலத்தில் தர்மி கேட்ட மாதிரி பிரிக்க முடியாதது எதுன்னா குழந்தைகளும் விளையாட்டும்.

0: அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தைகிட்ட இருந்து விளையாட்டை பிரிக்கவே முடியாது, அது ஒரு தன்னிச்சை செயல். ஒரு 6 மாசம் இருந்து குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த உடல் மசில் மூவ்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், உடல் இயக்க திறன்கள், அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க புகுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஓடுவது கத்து கொடுக்குறீங்களா நீங்க? இல்ல. நடக்கிறது கத்து கொடுக்குறோமா? இல்ல. பாதுகாப்பாக எப்படி நடப்பது, பாதுகாப்பாக எப்படி ஓடுவதுன்னு வேணுமானா ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கற்றுக் கொடுக்காம. ஆனா ஓட ஆரம்பிப்பது எப்படி, நடக்க ஆரம்பிப்பது எப்படி, குதிப்பது எப்படி, தாண்டுவது எப்படி, இது யாரும் சொல்லி தர வேண்டிய விஷயமே இல்லை. இது எல்லாமே அனிச்சை செயல்கள் கீழே வந்துடும். சோ அப்படிப்பட்ட ஒரு அனிச்சையான செயல்களை நம்ம பேரண்ட் என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள உட்காந்து ஒரு கைபேசியை கையில கொடுத்து நம்மளுடைய கம்ஃபர்டபிலிட்டிக்காக பேரண்டுடைய சந்தர்ப்பத்துக்கு ஏத்தாற் போல அவங்கள உட்கார வச்சிடறோம். ஆனா இவங்க வெளியில போய் விளையாடும் பொழுது நிறைய விஷயங்கள், அதான் சொல் இந்த டாபிக் ஏற்ற மாதிரி முழுமையான வளர்ச்சி சொல்றோம், ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒண்ணு அவங்களுடைய உடல் திறன் பிசிக்கல், அடுத்தது அவங்களுடைய மனது, அடுத்தது அவங்களுடைய எமோஷனல் ஸ்கில்ஸ் சொல்லுவோம், எமோஷனல் திறன் அந்த இது, அடுத்தது சமூகம். ஒரு சமூகத்துல நம்ம மனிதர்களே சமூக மிருகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது நம்ம தனியா வாழ்வதற்காக படைப்பட்டவர்கள் அல்ல, நம்ம வந்து நிறைய மனிதர்களுக்கு இடையில வாழறதுக்காக படைக்கப்பட்டவர்கள். அப்ப அந்த 10 பேர்கிட்ட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, எப்படி வாழ்க்கையை கொண்டு போறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த விளையாட்டு மூலமா சுகர் கோட்டட் பில்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி மறைமுகமாக அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த விளையாட்டோட பெரிய முக்கியத்துவம். அதனால பெற்றோர்கள் கண்டிப்பா குழந்தைகளை கொஞ்ச நேரமாவது விளையாட விடணும். ஒரு பார்க்குக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, அங்க ஒரு சின்ன குழந்தை, ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைய கூட்டிட்டு போறீங்கன்னா அங்க ஒரு அக்கா இருப்பாங்க, ஒரு 8 வயசு 9 வயசு ஒரு அக்கா, முக்காவாசி ஒரு அக்காவா தான் இருக்கும் அண்ணாவை விட. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு சறுக்குல ஏற பயப்படும். அப்ப அந்த அக்கா என்ன பண்ணுவாங்க, யாருன்னே தெரியாது, ஓடி வந்து கூட்டிட்டு போய் படியில ஏத்தி நான் பத்திரமா அந்த மடியில வச்சுக்கிறேன், கூட்டிட்டு போய் இறக்கி 2 நாள் கத்து கொடுப்பாங்க, 3வது நாள் அந்த குழந்தை தனியா போகும். இதுல இந்த குழந்தை அது அக்கா அக்காங்கிற அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா மற்றவங்களுக்கு எப்படி உதவணுங்கிற ஒரு ஒரு குவாலிட்டியை கத்துக்கிறாங்க. அப்புறம் பொறுமையை கத்துக்கிறாங்க, பொறுமையா கத்துக் கொடுக்குறாங்க. யாருமே இல்லை, அந்த குழந்தை யாருன்னு தெரியாது. அது மாதிரி இந்த சின்ன குழந்தையும் வந்து மற்றவங்கள்ட்ட எப்படி பழகிறது, போகும்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, அக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லு அப்படிம்பாங்க, ஸோ செய்த உதவிக்கு எப்படி நன்றி சொல்றது, இது மாதிரி சின்ன சின்ன பண்புகளும் கூட இந்த மாதிரி விளையாடுற சமயங்கள்ல குழந்தைங்களுக்கு மறைமுகமா நம்மளால ஊட்ட முடியுங்கிறது தான் இந்த விஷயத்துல சொல்ல வேண்டியது.
1: நீங்க சொன்னீங்க மனிதர்களை வந்து உருவாக்குறதுக்கு இந்த விளையாட்டு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு பாட புத்தகமோ மதிப்பெண்களோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நல்ல மாணவர்களை தான் உருவாக்கும். ஒரு நல்ல மனிதனை உருவாக்குறதுல இந்த விளையாட்டு எவ்வளவு முக்கியமானதுன்னு கொஞ்சம் தெளிவாக.
0: கண்டிப்பா, இதுல வந்து என்னன்னா நான் சொன்ன மாதிரி ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், ஆல்ரவுண்ட் முழுமையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கைக்கு வெறும் நம்மளுடைய ஆரோக்கியமோ நம்மளுடைய உடல் வளர்ச்சியோ மட்டும் போராது, நம்மளுடைய பல விதமான வளர்ச்சிகள் தேவை. ஏன்னா எல்லாம் சேர்ந்து இருந்தாதான் ஒரு மனிதன் தன்னுடைய விஷயத்தை எஃபிஷியண்டா யூஸ் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை திறம்பட நடத்தி கொண்டு போக முடியும். அப்போ விளையாட்டு மூலமா என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு வந்து அவர்கள் வந்து மறைமுகமா நான் சொன்ன மாதிரி டைரக்டா கிடைக்கிறது பிசிக்கல் அண்ட் ஹெல்த், மறைமுகமா கிடைக்கக்கூடியது என்னன்னா நம்மளுடைய லீடர்ஷிப், ஒரு ஒரு தலைமை பண்பு கிடைக்கும். அடுத்தது ரூல் எல்லாம் எப்படி மதிக்கிறது, ஒரு விளையாட்டுக்குள்ள போயிட்டாலே இது செய்யாதேன்னு சொன்னா நின்றுதான் ஆகணும் அவன், அந்த ரூல்ஸ் எப்படி மதிக்கிறது. அப்புறம் வந்து முக்கியமா சொல்லணுமான வாழ்க்கைக்கு மிக தேவையான 2 குவாலிட்டி என்னன்னா டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், ஒரு முடிவு எடுக்கிற திறன், இன்னொன்னு பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி தீர்க்கிறதுங்கிற குணம். இந்த 2 குணமும் விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும். காரணம் என்னன்னு ஒரு ஃபுட்பால் பிளேயர் எடுத்துக்காங்க, இப்போ வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்கு, ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா புரியும், ஒரு ஒரு செகண்ட், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள அவன் முடிவு எடுக்கணும், இந்த பாலை பாஸ் பண்ணவா இல்லை, இந்த பாலை இவனுக்கு பாஸ் பண்ணவா அவனுக்கு பாஸ் பண்ணவா இல்லை நானே கோல் அடிக்கவா. இது ஒரு சின்ன ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். இது வர வர அவங்க ப்ராக்டிஸ் பண்ண இது தன்னுடைய வாழ்க்கையிலையும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களால அதை திறம்பட உபயோகப்படுத்த முடியும். அதே மாதிரி தான் அந்த டிசிஷன் மேக்கிங், ஒரு பிரச்சனைன்னு வருது, எதிராளி நம்மளை நோக்கி வரான், அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற முடிவை வேகமாக நம்மளுடைய மூளை எடுக்குது. அந்த திறனும் நம்மளுடைய விளையாட்டு போட்டிகள் மூலமாக நம்மளுக்கு நிறைய வழக்கம். அடுத்தது இன்னொன்று நம்மளோட பொறுத்துக்கொள்கிற திறன், பொறுமையா இருக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் கத்துக்கும். ஏன்னா பொறுமை இருந்தா மட்டும்தான், ஏன்னா ஒரே நாள்ல யாரும் ஒலிம்பிக்ஸ்ல போய் ஆடிட முடியாது. எந்த ஒரு ஒலிம்பிக் பிளேயர் எடுத்துக்கிட்டாலும் அவங்க வாழ்நாள் முழுக்க ஒரு ஒரு 100 மீட்டர் ஓட்டம்ங்கிறது ஒரு 9 செகண்ட் 10 செகண்ட்ல முடியக்கூடிய ஓட்டம். அந்த ஒரு ஓட்டத்துக்கு நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையை எடுத்து பாத்தீங்கன்னா அவன் தன்னுடைய 5வது வயதோ 10வது வயதில் இருந்தோ முழுக்க முழுக்க முழுக்க கிரவுண்ட்லயே இருந்து தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய அவனுக்கு பாஸ்ட் ஃப்ரீ டைம் இருக்காது, அவங்க பொழுதுபோக்கு இருக்காது, வெறும் கிரவுண்டில் மட்டுமே இருந்து தன்னை

0: செதுக்கி செதுக்கி செதுக்கி தயார்படுத்தினா மட்டும்தான் அந்த உயரத்துக்கு அந்த அவனால் அந்த ஒலிம்பிக்கில் மெடல் வாங்க முடியும், அந்த செகண்டில் ஓட்டத்தை ஓட முடியும். அப்படி பண்ணும்பொழுது அந்த பொறுமை வேணும் இல்லையா? நம்ம இந்த காலத்து குழந்தைங்களுக்கு ஒரு ஃபெயிலியர், ஒரு தடவை ஒரு போயிட்டாலே அடுத்து போகும் போ எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. இதை வந்து விளையாட்டு போட்டிகள் நமக்கு கண்டிப்பாக அதில் சேர சேர உங்களுக்கு அது உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம், நிறைய இருக்குது, போக போக
1: அடுத்து நிறைய பேசலாம் மேடம். ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நள்ளிரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.

0: நேயர்கள் இணைந்து ரசித்து கேட்டுக்கொண்டிருப்பது குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சிக்கு விளையாட்டின் பங்கு சிறப்பு நேரலை. இன்னைக்கு நேரலையில காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் டாக்டர் எஸ் சுபஸ்ரீ அவங்க தான் வந்து நம்ம கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. மேடம், இப்போது இந்த மதிப்பெண்லாம் குறையுது அப்படிங்கும்போது பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே கவலைப்படுவாங்க, ஐயோ என் பிள்ளைக்கு வந்து மார்க் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த குழந்தைகள் வந்து ஓடியாடி விளையாடாமல் மொபைலையோ டிவியோ பார்த்துக்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்கும்போது அந்த கவலைகள் பெருசாக யாருமே படுறது கிடையாது. அவங்களோட வேலை வந்து மிச்சமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில தான் இருக்காங்க. இந்த மதிப்பெண் வந்து வாழ்க்கையில் உயர்றதுக்கு ரொம்ப முக்கியம்தான். அதையும் தாண்டி இந்த விளையாட்டு வந்து குழந்தைகளோட படிப்புக்கு எப்படி உதவுது, அவங்களோட படிப்பு திறனை எப்படி வந்து மேம்படுத்துது மேடம்?
1: அது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படிக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூஸாக பேரண்ட்ஸ் படிப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களும் படிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது அவங்களுடைய மூளை வந்து ஃபெட்டிக் ஆகும். ஃபெட்டிக்னா ஒரு அதீத சோர்வு வரும். இந்த மூளை சோர்வு வரும்பொழுது அதுக்கப்புறம் படிக்கிற எதுவும் அவங்களுடைய மூளையில் நிற்க போகிறது கிடையாது. அப்போ அவங்களை கண்டிப்பாக அந்த ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ ஒரு இடைவேளை கொடுத்து அந்த நேரத்தில் ஒரு விளையாட்டு செய்யும்பொழுது அந்த மூளைக்கு தேவையான புத்துணர்ச்சி அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் பெற்றோர்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கண்டினியூஸாக ஒரு 8 மணி நேரம் படிச்சுட்டாப்புல அவங்க ஒரேடியாக மார்க் மதிப்பெண்களில் ஏறிடுங்கிறது நிறைய பெற்றோர்களுடைய ஒரு அது குவாலிட்டி டைம்னு சொல்லுவாங்க இல்லையா. நீ 2 மணி நேரம் படித்தா கூட குவாலிட்டியாக படித்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஈடு செய்ய முடியும். ஆனால் பல பெற்றோர்கள் நிறைய நேரம் குழந்தைகள் படிக்கணும் அப்படின்னுங்கிறாங்க, அது கிடையாது. குவாலிட்டி டைம் தான் ரொம்ப முக்கியம். அது விளையாடும் பொழுது அவங்களுடைய மசில் மெமரி அண்ட் பிரெயின் மெமரி ரெண்டுமே வந்து அவங்களுக்கு வந்து மேலும் மேலும் மதிப்பெண்கள் கூட்டுறதுக்கு தான் அவங்களுக்கு பயன்படுமே தவிர குறைக்கிறதுக்கு பயன்படாது. அது கிட்டத்தட்ட ஒரு ரெக்ரியேஷன் மாதிரி, அது வந்து ஒரு புத்துணர்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஒரு அரை மணி நேரம். ஆனால் இப்போ காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைகளும் சரி பெற்றோர்களும் சரி ஒரு படிப்புலேருந்து பிரேக் எடுத்துக்கணுங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் கைபேசி எடுத்துக்கிறோம். கைபேசிக்குள்ளே உள்ளே போயிடுறோம். அது இன்னும் கொஞ்சம் கூட உங்களுடைய பிரெயினை ஃபெட்டிக் ஆகும். அது மீன் சோர்வு, மூளை சோர்வு இன்னும் அதிகமாகுமே தவிர அது குறையாது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் விளையாட்டுக்கள், விளையாட்டுன்னு சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி பெரிய காம்படிட்டிவ் லெவல் சொல்லலை, சின்ன சின்ன

0: விளையாட்டுகள், இன்டோரா இருக்கலாம் அவுட்டோரா இருக்கலாம், ஒரு உடம்பு அசைத்து கை அசைத்து காலை சேர்த்து இது மாதிரி சில விளையாட்டுகள் பண்ணும்போது புத்துணர்ச்சி கண்டிப்பா கிடைக்குங்கிறது ஒரு ஆராய்ச்சியிலே சொல்லியிருக்காங்க.
1: இப்போ இருக்க நிறைய பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைகளை வந்து அவங்களோட ஆசைகளை தீர்த்து வைக்கிற ஒரு கருவி மாதிரி தான் பாக்குறாங்க. இப்போ வந்து எப்படின்னா தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம் குழந்தைகள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஆனா அந்த தூக்கத்தை கெடுத்து நைட்டு ரொம்ப நேரம் படிக்க வைக்கிறது, காலையில வந்து ரொம்ப சீக்கிரமா எழுந்து அந்த ஒரு 3வது வகுப்பு 4வது வகுப்பு படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த 5 மணிக்கு எழுந்திரிக்கணும் 4 மணிக்கு எழுந்திரிக்கணுங்கிறதெல்லாம் தேவையில்லாதது, ஆனா அப்படியுமே வைக்கிறாங்க. அதோட விளையாட்டும் வந்து படிப்பு கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து. அப்படின்னா விளையாடுற பிள்ளைங்களுக்கு படிப்பு கெட்டு போயிடும். நம்ம அம்மா அப்பாக்கள்லாம் விளையாடினாலே நீ படிக்க மாட்டியா, எப்போ பார்த்தாலும் விளையாண்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. ஸோ இந்த விளையாட்டு வந்து படிப்பு திறனை மேம்படுத்துதுங்கிறத தெரிஞ்சிட்டோம். இன்னும் என்னென்ன வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்குது? இப்போ படிச்சு முடிச்சுட்டு காலேஜ் போறதுக்கு அந்த வேலை, அந்த காலேஜ் போறதுக்கு இருக்கிற அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா இருக்கட்டும் அல்லது வேலை வாய்ப்புக்கு இருக்கிற அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா இருக்கட்டும், அதை பத்தி சொல்லுங்க மேடம்.
0: இப்போ ஒரு ஒரு ஹையர் லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட், அதாவது நான் சொன்ன மாதிரி போட்டி விளையாட்டுகள், ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ல ஒரு ஸ்டேட் லெவல் ஆர் நேஷனல் லெவல் அந்த மாதிரி போய் அவங்க வின் பண்ணியிருக்காங்க இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு அவர்களுக்கான அங்கீகாரம் வாய்ப்புகள் வந்து வேலையிலையும் சரி படிப்புலையும் இருக்கு. இப்போ எந்த கல்லூரி எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு 5%, ஒவ்வொரு கல்லூரிக்கு ஏற்ற மாதிரி சில நேரங்களில் சதவிகிதம் மாறும், 2-5% வரைக்கும். ஈவன் ஐஐடியில் கூட கடந்த வருடம் வந்து ஐஐடி சென்னை அங்கெல்லாம் வந்து விளையாட்டு, இது வரைக்கும் அங்கே வந்து ஐஐடியில் வந்து விளையாட்டுக்கான சிறப்பு ஒதுக்கீடு இல்லாமல் இருந்தது, இப்போ அதற்கும் ஒதுக்கீடு வர ஆரம்பிச்சிடுச்சு. எல்லா இடத்துலையும் முதல்ல வந்து விளையாட்டு ஒதுக்கீடு தான் முதல்ல ஆரம்பிப்பாங்க எல்லா இடத்துலையும். அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல லெவலில் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த எல்லா கல்லூரிகளிலும் படிக்கும் பொழுதும் பெரிய பெரிய படிப்பு முதற்கொண்டு, இவன் நான் சொன்ன மாதிரி ஐஐடி முதற்கொண்டு உங்களுக்கு அதற்கான ஒதுக்கீடுகள் கிடைக்கும். அது இல்லாமல் சில இடங்களில் என்ன ஃப்ரீ ஹாஸ்டல், ஃப்ரீ ஃபீஸ் இல்லாமல் இப்படியெல்லாம் கூட படிக்கக்கூடிய பெரிய பெரிய பல ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க. அவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்குன்னு தனியாக ஒரு அட்மிஷன் ப்ராசஸ் வச்சுருப்பாங்க, நாங்கள் குரூப்பில் கூட ஷேர் பண்ணுவோம் அதெல்லாம். அந்த கோட்டால் அந்த இதில் போய் செலெக்ஷன் ட்ரையல்ஸ் இருக்கும், அங்கே போய் அவங்க விளையாடினாங்கன்னா அவங்க நல்ல விளையாட்டு வீரர்களாக இருந்தால் பெரிய பெரிய கல்லூரிகள், சாதாரண பிஎஸ்சி பிகாம் இது போன்ற படிப்புகளுக்கு கூட அந்த கல்லூரியில் ஹாஸ்டல் ஃப்ரீ, ஃபீஸ் ஃப்ரீ எல்லாம் வச்சு கூட அவங்களுக்கு அந்த படிப்பை சொல்லித்தர நிறைய கல்லூரிகள் தயாராக இருக்காங்க, பெரிய பெரிய கல்லூரிகள்லாம் தயாராக இருக்காங்க. அதே மாதிரி வேலைவாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில வேலைவாய்ப்புகள் வெறும் விளையாட்டு வீரர்களுக்கான வேலைவாய்ப்புகளாக மட்டுமே கால்ஃபர் பண்ணுறாங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆகட்டும், நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், கஸ்டம்ஸ், போலீஸ் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்லேயுமே விளையாட்டு வீரர்களுக்கு ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அதற்குன்னு தனியாக எந்தெந்த வீரர்கள் வேணும்னு போடுவாங்க, கால்பந்து வீரர்கள், குடிப்பந்து வீரர்கள், கைப்பந்து வீரர்கள், இல்லைன்னா தடகளம் வீரர்கள் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக அவர்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டு அது மூலமாகவும் அவங்க அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த போட்டி விளையாட்டுக்களை பெரிய அளவில் போனாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒதுக்கீடுகளும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே மேடம்,

0: இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால படிக்கணும் அப்படின்னாலோ இல்ல வேலை வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னாலோ அவங்க எந்தெந்த மாதிரி போட்டிகளில் கலந்துக்கணும் மேடம்? இப்போ நேஷனல்ல கலந்துருந்துருக்கணுமா, அந்த மாதிரி அதை பத்தி சொல்லுங்க மேடம்.
1: கண்டிப்பாக என்னென்னா பெரிய லெவலில் உள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸில் அவங்க வந்து இந்த மாதிரி கோட்டா அந்த ரிசர்வேஷனுக்குள்ள ஒதுக்கீட்டுக்குள்ளே வரணுங்கிறப்ப அவங்க வந்து இப்போ ஒரு 20 மாணவர்கள் அந்த கோட்டாவுக்கு போட்டி போடுறாங்க அப்படின்னா அதில் வந்து யார் முதல்ல இருக்காங்க, முதல்லன்னு சொல்லும்பொழுது அதில் ஒரு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ண ஒரு ஒரு வீராங்கனையோ வீரனோ இருந்தால் அவர்களுக்கு தான் முதல் கோட்டா, அப்படி தான் டிசைட் பண்ணுவாங்க. அச்சீவ்மெண்ட்டை பொறுத்து தான் சில சமயங்களில் சிலவங்க மெடல் அடிச்சிருப்பாங்க இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸில், சிலவங்க வந்து வெறும் பார்ட்டிசிபேஷன் மட்டும் இருக்கும். ஸோ அங்கீகாரம் அதை ஒதுக்கீடுங்கிறது என்னன்னா அந்த பர்டிகுலர் இயர்ல யாரெல்லாம் அப்ளை பண்றாங்களோ அவங்கள நீ நம்ம யாரு ஹையஸ்டோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். நம்ம அச்சீவ் ஒரு கோட்டானு வரும்பொழுது அவர்களுடைய வெறும் அச்சீவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஹையர் லெவல்ல இருந்தால் கொஞ்சம் ஈஸியா போகலாம்.
0: அதுதான், அதாவது படிப்புனால மட்டும் கிடையாது, விளையாட்டுல வந்து சீரியஸா வச்சுக்கிற குழந்தைகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு இருக்க குழந்தைகள் பாத்தீங்கன்னா அந்த கூட்டு குடும்பம் செட்டப்ல இல்லாம தனியான ஒரு குடும்பத்துல இருக்கும்போது நிறைய குழந்தைகள் தனிமையில தான் வளர்றாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கோபம் வந்து வர்றது, பிடிவாத குணம், அப்புறம் அந்த சீக்கிரமா எல்லாத்துக்கும் எரிச்சல் படுறது, பதட்டப்படுறது, இந்த மாதிரி நிறைய உணர்ச்சி வசப்படுறாங்க. இந்த எமோஷன்

0: எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு விளையாட்டு எப்படி உதவுது மேடம்?
1: கண்டிப்பாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி சோஷியல் ஸ்கில்ஸ்னு சொன்னேன். நம்ம இந்த தனியாக வளர்ற குழந்தைங்களுக்கு இந்த சோஷியல் ஸ்கில்ஸை அவங்களால கற்றுக் கொடுக்கவே முடியாது. அந்த குழந்தைங்கள நீங்கள் ஒரு ஹாஸ்டல்லையோ இல்லை ஒரு பள்ளியிலையோ கொண்டு போடும்போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் நிறைய வரும். அப்போ இந்த அந்த குழந்தைங்க இந்த மாதிரி விளையாட்டு இதில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், குழுவாக சேர்ந்து விளையாட குழு போட்டிகளெல்லாம் அவங்க இருந்தாங்கன்னா, கண்டிப்பாக ஒரு குழு போட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி கோஹிஷன் டீம் கோஹிஷன் சொல்லுவோம், கோஆப்ரேஷன் சொல்லுவோம். அந்த டீம் ஸ்பிரிட் இல்லைன்னா அந்த அணி வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து விளையாட்டில், போட்டி விளையாட்டுகளில், அதுவும் குழு விளையாட்டுகளில் இருந்தாங்கன்னா அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று சொன்ன மாதிரி, கோபத்தை வந்து சேனலைஸ் பண்ணுறதுக்கு தான் விளையாட்டுகள் ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா, ஒரு கோபப்படுற குழந்தை முதல்ல வீட்டில் என்ன பண்ணும், எதையாவது எடுத்து போட்டு உடைப்பாங்க, இல்ல கத்துவாங்க. இந்த உடைக்கிறதுக்கு பதில் அவங்களை கொண்டு போய் கையில ஒரு ஃபுட்பால் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கோபத்தை ஃபுல்லா அந்த ஃபுட்பால உதச்சு அந்த குழந்தை வந்து அதனுடைய அந்த அந்த ஃபுட்பாலை உதைக்கிறது மூலமா, அந்த விளையாட்டில் விளையாடுறது மூலமா அவனுடைய கோபம் குறையிறதோடு சேர்ந்து, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவனுடைய ஆரோக்கியம், அவனுடைய பிசிக்கல் ஹெல்த், எமோஷன் ஹெல்த், இது மாதிரி பல விஷயங்களும் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய கிடைக்கும். இம்பார்ட்டண்டாக என்னன்னா, அவங்களுக்கு டிசிப்ளின் வரும், பங்க்சுவாலிட்டி வரும், டைம். ஒரு ப்ராக்டிஸ்க்கு போகிறாங்க, ஒரு மேட்ச்சுக்கு போகிறாங்கன்னா இந்த நேரத்தில் இருக்கணும், அந்த குழந்தை அந்த நேரத்தில் இருக்கணும், இல்லைன்னா அந்த டீம் அவுட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க. அப்போ கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு நேரம் தவறாமைங்கிற ஒரு ஸ்கில்லை கற்றுக்குறாங்க. டிசிப்ளின் கற்று கோச் சொன்னதை கேட்கணும்னு தெரியணும். வீட்டில் பெரியவங்களை மதிக்க கத்துப்பாங்க, ரூல்ஸை மதிக்க கத்துப்பாங்க. ஒரு ரெஃபரின்னு ஒருத்தர் இருப்பார், அம்பேர் ஒருத்தர் இருப்பார், அவரை நீங்க மதிச்சுதான் ஆகணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவங்க சொல்ற டிசிஷன் நீங்க மதிச்சுதான் ஆகணும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட பல நற்பண்புகள் வந்து நிறைய விஷயங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இன்டைரக்டா மறைமுகமா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு, நீங்க ஒரு விஷயத்தை வந்து நம்ம குழந்தைங்களை உட்கார வச்சு இப்படி இருந்தா நீ நல்லது வாழ்க்கையில அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு புரியாது. இதை மறைமுகமா தான் சொல்ல வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கும். பல பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சத்தான ஆகாரம் சாப்பிடலன்னா அந்த ஆகாரத்தை எப்படி கொடுப்பாங்க, வேற விதமா வேற இதுல பிசால அவங்களுக்கு பிடித்த உணவுல போட்டு கொடுக்கற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விளையாட்டுக்குள்ள இந்த மாதிரிப்பட்ட பண்புகளை உள்ள கொண்டு போய் நம்ம அவங்க கிட்ட கொண்டு சேர்க்கிறது தான் விளையாட்டோட மிகப்பெரிய பங்கு.
0: ஓகே மேடம், இப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, தோல்வியை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வந்து இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நிறைய இல்லை அப்படின்னு சொல்லி. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதீத செல்லம் கொடுக்குறாங்க. எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்கறது, ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னா அது உடனே நடந்துடும். ஸோ அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு தடவை தோல்வி அடைஞ்சாலே அதை தாங்கிக்கிற மனப்பக்குவம் அவ்வளவா கிடையாது. ஸோ இந்த விளையாட்டு வந்து அந்த மனப்பக்குவத்தை எப்படி உருவாக்குது மேடம்?
1: விளையாட்டை பொறுத்த வரைக்கும் வெற்றி ரொம்ப அவசியம் இல்லைன்னு சொல்லலை. விளையாட்டு வெற்றியை நோக்கி தான் எல்லாருமே போகிறோம், வாழ்க்கையாகட்டும் விளையாட்டாகட்டும் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். வெற்றி ரொம்ப அவசியமானது, ஆனால் அவசியமான வெற்றி பெறணுங்கிறதுக்காக அது எல்லார்ட்டும் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் வெற்றி பெறணுங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் வெற்றிக்காக நம்மளை தயார்படுத்திக்க உள்ள விருப்பமும் முயற்சியும் இந்த விளையாட்டுக்கள் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா முயற்சியும் பயிற்சியும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விளையாட்டுலையும் உங்களால் வெற்றிங்கிற ஒரு கோப்பையை நோக்கி போக முடியாது. எல்லா இடத்துலையும் படிப்பாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதுதான். ஆனால் விளையாட்டு பொறுத்த வரைக்கும் அதுக்கு பொறுமையா அவங்க வந்து அதுக்கான முயற்சியும் பயிற்சியும் எடுத்துக்க தயாரா இருப்பாங்க. குழந்தைங்க படிப்புக்கு போறாங்களோ இல்லையோ, ஆனால் விளையாட்டுக்கு அதற்கான முயற்சி எடுக்கிறதுக்கோ பயிற்சி எடுக்கிறதுக்கோ, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒலிம்பிக்ல ஒருத்தவங்க ஓடணுமானா அதுக்கு அத்தனை வருட காலங்கள் முயற்சி பண்ணணும், அத்தனை வருடங்கள் பயிற்சி எடுத்துக்கணும். ஸோ நீங்க குழந்தைங்களை டெய்லி போகும்பொழுது ஒரு தடவை தோற்றான், காரணம் என்ன, ஒரு டைரக்டா வெற்றி அடைந்தவன் வந்து ஒரு தடவை தான் வெற்றி அடைகிறான். ஆனால் தோல்வி அடைந்தவனை பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிடைக்கிற வெற்றி வந்து ரொம்ப பெரிய பாடங்களை அவனுக்கு கற்றுக் கொடுக்கும். நேரடியாக வெற்றி அடையவர்களை விடவும் தோல்வி அடைந்ததுக்கு பின்னாடி வெற்றி அடையிறவங்களுக்கு ரொம்ப பெரிய படிப்பினை கிடைக்கும், நிறைய விஷயங்களை அவங்க கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது ரொம்ப முக்கியம். இப்போ காலகட்டத்தில் வந்து நிறைய போட்டித் தேர்வுகள் இருக்கின்றது, நிறைய போட்டித் தேர்வுகள் இருக்கு, படிப்புக்கு ஆகட்டும் வேலைக்கு ஆகட்டும். ஸோ இதனுடைய ஸ்ட்ரெஸ்ஸை பசங்களால் மேனேஜ் பண்ண முடியல. ஒரு தேர்வில் தோற்றுட்டோமோ இல்லை தேர்வு போகிறதுக்கு பயந்துக்கிட்டோ தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறது, இல்லையானால் வீட்டை விட்டு ஓடி போகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் தோல்வியை ஒத்துக்க தெரியாதது. தோல்வியை ஒத்துக்கு முக்கியமாக ஸ்போர்ட்ஸில் என்ன கிடைக்கும்னா தோல்வியை அக்செப்ட். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஒரு ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்துலேயே எடுத்துக்கோங்க, ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 8 பேர் நிற்பதை பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஹீட்ஸ் இருக்கும், ஃபைனலில் ஒரு 8 பேர் நிற்பாங்க. அதில் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச உசைன் போல்ட் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவர் ரொம்ப பெரிய ஜாம்பவான். அவர் நிக்கிறார், அவருடைய டைமிங் எல்லாருக்கும் தெரியும், அவர் தான் வின் பண்ண போறாருன்னு தெரியும். அந்த கூட இருக்கிற 7 பேர் ஏன் ஓடுறாங்க,
0: அவங்களோட ஸ்பிரிட்ட காமிக்கணும்.
1: அதுதான் ஸ்போர்ட்ஸ் கத்து கொடுக்குது. அவர் தன்னை மேம்படுத்திக்கிறான், அவன் அவனோட போட்டி போடல. உசைன் போல்ட் வின் பண்ண வின் பண்ணிட்டு போறான், லக்கிலி நான் வின் பண்ண வாய்ப்பும் இருக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கு. இருந்தாட்டாலும் நான் என்னுடைய டைமிங்கை நான் பெட்டர் பண்ணிக்க முடியல, நான் என்னுடைய வெற்றியை வந்து நான் இன்னும் கொஞ்சம் கூட மேம்படுத்திக்கிறேன், அதுதான் என்னுடைய தகுதியை நான் மேம்படுத்திக்கிறேன். அது ரொம்ப பெரிய ஒரு பாடம் ஸ்போர்ட்ஸ்ல.

0: அது ஸ்போர்ட்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும், மற்ற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. பார்த்துருப்பீங்க ஒரு பத்து டீம் விளையாடுறாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் அதுல ஒரு டீம் தான் கப்படிக்க போறாங்க. ஆனா ஏன் அந்த பத்து டீமும் உயிரை கொடுத்து விளையாடுறாங்க? பெற்றோர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். தோல்வியோ வெற்றியோ, தோல்வி தர்ற பாடம் ரொம்ப பெருசு, வெற்றியை விடவும். அதனால அது கண்டிப்பா அது வாழ்க்கையில ஒரு தடவையாவது தோல்வியை வந்து அனுபவிச்சவன் தான் வாழ்க்கையில ஸ்திரமாக இருக்கிறதுக்கு படிச்சு ஒண்ணுமே வேண்ட. ஒரு ஒரு எப்பவும் ஏசியிலேயே இருக்காங்கன்னு வச்சுக்காங்க, அவங்கள வந்து ஒன்னும் பெருசா தெரியாது. ஒரு பத்து நிமிஷம் வெயில்ல இருந்தவனை வந்து ஏசிக்குள்ள கொண்டு போய் விடுங்க நீங்க, அருமையை எப்ப தெரியணும்? அது இல்லாத இடத்துல இருந்து வரும்போதுதான் தெரியும். வெற்றியோட அருமை தெரியணுமானால் ரெண்டு தடவை தோத்து பார்த்துட்டு வெற்றி அடைங்க, அப்பதான் உங்களுக்கு வெற்றியோட அருமை தெரியும். கண்டிப்பா இது பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம்.
1: இப்போ

0: வந்து ஏசிக்குள்ளே கொண்டு போய் விடுங்க நீங்கள் ஹா அப்படிம்போம். ஸோ இந்த அந்த அந்தோட அருமை எப்போ தெரியணும், அது இல்லாத இடத்துலேருந்து வரும்போது தான் தெரியும். இப்போ வெற்றியோட அருமை தெரியணுமானால் ரெண்டு தடவை தோற்று பார்த்துட்டு வெற்றி அடைங்க, அப்போ தான் உங்களுக்கு வெற்றியோட அருமை தெரியும். கண்டிப்பாக இது பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம்.
1: இப்போ குழந்தைகளுக்கு வந்து அது லீடர்ஷிப் ஸ்கில்ஸை கூட வளர்க்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுவும் இல்லாமல் இப்போது நிறைய குழந்தைகள் வந்து இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா கூச்ச சுபாவம் உள்ளவங்களாக இருப்பாங்க, இல்லை அமைதியாக பேசாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைகள் வந்து விளையாடும் போது அந்த குழந்தைகளை எப்படி மாற்றுது இந்த விளையாட்டு மேடம்?
0: அது இந்த சொன்ன மாதிரி ஒரு டீமாக விளையாடுறாங்க, இல்லை ஒரு 10 பேரோட தனியாக யாரும் விளையாட போகிறதில்ல, ஒரு 10-15 பேரோடு சேர்ந்து தான் பயிற்சி பண்ணுவோம், விளையாட குழு போட்டியாக இருந்தாலும் சரி தனி போட்டியாக இருந்தாலும் சரி. இப்போ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஆகும். அதில் கண்டிப்பாக ஒரே ஒரு லீடர் தான் இருக்க முடியும், எந்த ஒரு விளையாட்டு எடுத்தாலும் ஒரே ஒரு லீடர் தான் இருக்க முடியும். அப்போ மீதி எல்லாரும் அந்த லீடர் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும், கோச் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக இந்த தலைமை பண்புங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்போர்ட்ஸில் வரும். ஆனால் இந்த லீடர் ஸ்திரம் கிடையாது, அந்த லீடருக்கு தெரியும். இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் எடுத்துக்கோங்க, ஒரே கேப்டனாக இருக்காங்க,
1: மாறிட்டே இருப்பாங்க.
0: சின்ன வயசில் உள்ளவங்க கிட்ட சொல்கிறதையும் பெரியவங்க கேட்குறாங்க, அதில் வயது முக்கியம் இல்லை, அதில் தலைமை யாருங்கிறதும் முக்கியம். தலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அப்போ தனக்கும் ஒரு காலம் வரும், நானும் தலைவன் ஆகலாங்கிற ஒரு நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்கும் அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு. அதனால் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக வரும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுங்கன்னு மற்ற இடங்களில் இருக்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கவே இருக்காது, இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. எப்பேற்பட்ட பெரியவர்களாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நீ தலைவன், நீ கேப்டன், நீ கோச் அப்படின்னா நீ நான் சொல்கிறத நீ கேட்பேன். என்னுடைய தனிப்பட்ட விருப்பு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு கூட அதை வந்து ஒரு அடிபணிஞ்சு மற்றவங்க அதுக்கு ஃபாலோவர்ஷிப் அந்த குவாலிட்டியும் கண்டிப்பாக விளையாட்டு நம்ம எல்லாருக்கும் கொடுக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும்
1: கிடையாது. தொடர்ந்து நிறைய பேசலாம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சோல் அமுது, தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மற்றும் திருவாரூர் சீமா டி சில்க்ஸ்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமா டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம்.
3: PSR தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: காரைக்கால் பண்பலை 100.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சிக்கு விளையாட்டின் பங்கு சிறப்பு நேரலை. இன்னைக்கு இந்த நேர்முகத்தில் வந்து காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் டாக்டர் எஸ் சுபஸ்ரீ அவங்க வந்து நம்ம கூட இணைஞ்சு நம்மளோட நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் மேடம். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் குழந்தைகள் வந்து காலையிலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் படிச்சுட்டே இருக்காங்க. திரும்ப அதாவது பார்த்தீங்கன்னா காலைல ஸ்கூல் போவாங்க, ஈவினிங் வரைக்கும் படிப்பாங்க, திரும்ப வீட்டுக்கு வந்தும் படிப்பாங்க, டியூஷன் போவாங்க, அப்படி இல்லையா வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு போவாங்க, திரும்ப காலையில் எழுந்திரிச்சு படிப்பாங்க. அப்படி இருக்கும்போது பள்ளிகளில் வந்து பிடி பீரியட்ஸ் வந்து வாரத்தில் ஒரு 2 பீரியட் வைக்கிறாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா

0: நிறைய டீச்சர்ஸ் வந்து சிலபஸ் முடிக்கலை அப்படிங்கிற
1: கண்டிப்பா
0: காரணம் காட்டி அந்த பீரியட்ஸையும் வந்து பாடம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ இந்த ஓயாமல் படிச்சுட்டு இருக்க பிள்ளைகளுக்கு அந்த இரண்டு பீரியட் போதுமானதாக இருக்குமா அப்படின்னாலும் அந்த இரண்டு பீரியடும் எவ்வளவு வந்து அவசியமானது அப்படின்னு சொல்லுங்க மேடம்.
1: கண்டிப்பாக இது வந்து இரண்டு பீரியட் இல்லை, தினமும் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக விளையாடணும். இதுதான் வந்து கல்விக் கொள்கையில் 2020 புதிய கல்விக் கொள்கையில் வந்து கிட்டத்தட்ட 420 மணி நேரம் குழந்தைகள் விளையாடணும்னு அவங்க சொல்கிறாங்க அந்த ஒரு வருடத்தில். அப்போ வந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணுங்கிறது எல்லா பள்ளிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற சுற்றறிக்கை. கண்டிப்பாக பிடி பீரியட், அதுவும் கண்டிப்பாக அந்த 10th 12th பப்ளிக் எக்ஸாம் இருக்கிற குழந்தைங்க படிப்பு படிப்பு படிப்புன்னு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல கண்டிப்பாக தினமும் ஒரு அரை மணி நேரமாவது இல்லை ஒரு மணி நேரமாவது அவங்க விளையாடினா அவங்களுடைய எமோஷ்னல் இன்டெலி இதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், போட்டிகள் அதிகமாக இருக்குது. அப்போ அதை வெளியில் கொண்டு வரதுக்கு லெட் அவுட் வேணும்னா கண்டிப்பாக விளையாட்டு மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு லெட் அவுட்டாக இருக்க முடியும். அந்த NEP-ல நான் சொன்ன மாதிரி இதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து தான் கவர்மெண்ட் இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி அப்படின்னா அவங்க 2016 என்னென்னா இந்த ஃபிட் இண்டியா மூமெண்ட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இந்த ஃபிட் இண்டியா மூமெண்ட்டுக்கு கீழே நம்ம பிரதம மந்திரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மணி நேரமாவது டெய்லி விளையாடணும் அப்படிங்கிறது, ஒரு மணி நேரம் விளையாடணுங்கிறத முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி இடங்கள், அது மாதிரி சண்டேஸ் ஆன் சைக்கிள் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை தோறும் கண்டிப்பாக கொஞ்சம் நேரமாவது சைக்கிள் ஓட்டணும் அப்படிங்கிறது ஒரு, அது நம்மளுடைய சமுதாயத்துக்கும் நல்லது, என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது, நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் நல்லதுங்கிற முறையில் இதை மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்தே இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அது புதிய கல்விக் கொள்கை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அமல்படுத்திட்டு இருக்காங்க. அதில் வரும்பொழுது உடற்கல்வி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு பீரியடில் சுருங்காது, கட்டாய பாடமாக போறாங்க கூடிய விரைவில். அப்படி ஆக்கும்போது அது வெறும் தியரியா இல்லாம அது பிராக்டிக்கலா கிரவுண்டுக்கு வரணுங்கிறதான் எங்க எல்லாருடைய ஒரு வேண்டுகோள், வேற ஒண்ணும் இல்லை. வெறும் அது தியரியா எழுதி அதுவும் ஒரு எக்ஸாம் அதுவும் ஒரு பேப்பர் அந்த மாதிரி இல்லாம அதுல இருக்கிற விஷயங்களை பிராக்டிக்கலாக ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் குழந்தைகள் கை கால அசைஞ்சு விளையாட்டணும் அப்படிங்கிறது. முன்னாடி நம்ம படிக்கிற காலத்தில் நீங்கள் உங்களுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல, மாஸ் PTR மாஸ் ட்ரில் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. நான் படிக்கிற காலத்தில் என்னோட ஸ்கூலில் வாரத்தில் ஒரு நாளும் ரெண்டு நாளும் முழு ஸ்கூலும் அந்த பிளே கிரவுண்டில் இருப்பாங்க. நான் எங்கள் ஸ்கூலில் 1000-2000 பேர் படித்தாங்க, 100 வருட பழமையான பள்ளி அது. அப்போ வரிசையாக எல்லோரும் கூட்டமாக இருந்து அந்த கலிஸ்தனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ் PT, அதை அவங்க நாங்கள் எல்லாருமே செய்வோம். இப்போ அந்த எக்ஸசைஸை நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய கல்லூரியில் உள்ள குழந்தைங்களுக்கு பெரிய பசங்களுக்கு நான் ஒரு நாள் நான் சொல்லி கொடுத்தேன்னா அந்த கையை ஒரு ஒரு 8 கவுண்ட் 16 கவுண்டு உண்டு, அந்த 16 கவுண்டில் ஒரு 8 கவுண்டு அவங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சோடனே ஆண் கையை கீழே போட்டுறாங்க, கட்டாயிடுறாங்க, கை வலிக்குது. அப்போ அந்த மசில்ஸில் அந்த ஸ்ட்ரெங்க் இல்லை. இப்போ இந்த ஸ்ட்ரெங்க்த்தை நம்ம கொண்டு வந்திருக்கணுமான அந்த பள்ளிகளில் நம்ம காலகட்டத்தில் இருந்த மாதிரி ஒரு மாஸ் PT வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது அனைவரும் செஞ்சுட்டு இருந்திருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக கையோட மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெங்க்தன் ஆயிருக்கும். இந்த கை மசில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுக்கலான்னா பள்ளியில் பரீட்சை எழுதுறதுக்கு. நமக்கு நல்லா தெரியும் ஒரு எக்ஸாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பரீட்சை எழுதி முடிச்சோன்னா அப்பா அப்படின்னு கையை தொங்க போட்டுருவாங்க, கை வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மசில்ஸை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருந்தோம், இது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் மூலமாக PT பீரியட்ஸ் மூலமாக அவங்களுக்கு கொண்டு போயிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
0: ஓகே மேடம், இப்போ நீங்கள் புதிய கல்விக் கொள்கை பற்றி சொன்னீங்க, இன்னும் எப்படிலாம் இந்த கல்விக் கொள்கை வந்து விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது மேடம்? நீங்கள் சொன்ன மாதிரி கட்டாயமாக அந்த 420 மணி நேரம் ஒரு வருடம்,
1: அதாவது PT பீரியட்ஸை வந்து இப்போ ஒரு சப்ஜெக்டாக உள்ளுக்குள்ளே கொண்டு வரதுக்கு, அது முன்னாடி கொண்டு வந்தாங்க பட் அது எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் ஆகலை, இப்பொழுது அந்த சப்ஜெக்டாக கொண்டு வரதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொன்னா இப்போவுமே என்னென்னா முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்பொழுது 12th ஹையர் செகண்டரி அதாவது 11th 12th வரும்பொழுது பியூர் சயின்ஸுக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன்னு ஒரு மெயின் பாடமாகவே ஒன்று ஆக்கியிருக்காங்க. ஸ்கில் சப்ஜெக்ட்ஸில் வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எல்லாம் நிறைய வருது, பிசிக்கல் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் வருது. கல்லூரிகளில் புதிய கல்விக் கொள்கையில் விருப்ப பாடமாக பிசிக்கல் எஜுகேஷன் இப்போ வர ஆரம்பிச்சு. ஸோ இது ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இது மாதிரி ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா அது வெறும் தியரியாக எழுதி மார்க் எடுக்கிற மாதிரி இல்லாமல் அதில் இருக்கிற விஷயங்கள் கிரவுண்டுக்கும் போய் ஃபிசிக்கலாக செஞ்சாங்கன்னா அதனுடைய முழு பயனும் நம்ம எல்லாருக்கும் நம்மளோட சமுதாயத்துக்கும் போய் சேரும். நம்ம நினைக்கிற ஒரு ஆரோக்கியமான இளைஞர் சமுதாயம் உருவாகுங்கிறது கண்டிப்பாக நம்பிக்கை வரும்.
0: ஓகே மேடம், இப்போ வந்து இப்போ இருக்கிற பெற்றோர்கள் அப்படி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மேலே அதீத பாசம் காட்டுறாங்க, ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்காங்க. இப்போ குழந்தைகளை விளையாட விட்டால் கீழே விழுந்துருவாங்க, இல்லை காயம் பற்றும், இல்லை அழுக்காயிருவாங்கங்கிறதெல்லாம் ஒரு காரணம்.

0: ஸோ அதனால் வந்து நீ வீட்டுக்குள்ளே இரு, வீட்டுக்குள்ளே என்ன விளையாட முடியுமோ அந்த மாதிரி விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது குழந்தைகளோட வளர்ச்சியை எப்படி பாதிக்குதுங்க?
1: கண்டிப்பாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி தோல்வி கண்டிப்பாக கற்றுக்கணும்னு சொல்கிற மாதிரி விழவும் கற்றுக்கணும். விழுந்து இழறவன் தான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப பெரிய நிலைமைக்கு போக முடியும். அந்த விழறத கற்றுக்கிறது வந்து விழாமல் இருக்கிறதுக்காக இல்லை, விழுந்தால் மறுபடியும் எப்படி எழணுங்கிற தன்னம்பிக்கை அவனுக்கு கொடுக்கும். நம்ம எல்லாரும் பேரண்ட் என்ன நினைக்கிறாங்க, நம்ம குழந்தைய வந்து விழாமலேயே காப்பாற்றி கொண்டு போகணும், அவங்க எந்த கஷ்டமும் படாமலேயே நம்ம வாழ்க்கையை குழந்தைகளை வளர்த்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது, கஷ்டத்தை பார்த்து வளர்க்கணும். விழுந்தானா இழத்துக்கு கற்றுக் கொடுங்க, விழட்டும். அதுக்காக வேணே தள்ளிவிட சொல்லலை நாங்கள், அவங்க விளையாடும் போது நேச்சுரலாக விழுறாங்களா விழட்டும், விழுந்தா வலி தாங்கிக்க கற்றுக் கொடுங்க. ஏன்னா இந்த காலத்து குழந்தைங்களுக்கு வலி தாங்க முடியாமல் இருக்கும்பொழுது எக்ஸ்பெஷலி பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நான் சொல்கிறது இதுதான். ஏன்னா வாழ்க்கையில் பின்னாடி பல துயரங்கள் பல கஷ்டங்கள் வலிகள் வரும்பொழுது அந்த குழந்தைங்க ரொம்ப தோண்டு போயிடுறாங்க, எப்படி அதை எதிர்நோக்கி எப்படி ஃபேஸ் பண்ணன்னு தெரியாமல் இருக்காங்க. இது வாழ்க்கையில் நிறைய இடங்களில் நீங்கள் அதை பார்க்க முடியும், நம்ம எப்படி வலி தாங்கிறது அப்படிங்கிறது. அதனால் வலி அறுக்க பாலகுமாரத்தினோட நாவலில் சொல்லுவார், வலி அறுக்க கற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம வலிகளை தாங்கி நம்ம வலி எப்படி பொறுத்துக்கணும், அதை மீறி எப்படி எழணும். அந்த வலியோட நீங்க ஒவ்வொரு விளையாட்டு வீரன் பிளேயர்ட்டையும் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவன் ஒரு மேட்ச் டைம்ல வாழ்க்கையில ஒரு தடவை ரெண்டு தடவையாவது சுளுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்பிரெயின் கண்டிப்பா ஆயிருக்கும். அந்த ஸ்பிரெயினோடையே அவங்க அந்த விளையாட்டை விளையாடி இருப்பாங்க. அப்படியெல்லாம் விளையாட பொறுத்து கொள்கிற திறமையை வந்து கண்டிப்பாக விளையாட்டு நம்ம கற்றுக் கொடுக்கும். ஸோ பெற்றோர்கள் கண்டிப்பாக அவங்கள விளையாட அனுமதிக்கணும்.
0: இப்போது நிறைய விளையாட்டுகள் இருக்குது, நீங்கள் சொன்னீங்க ப்ளே பண்ணுறது ஒரு விதம், காம்படிட்டிவாக அதை வந்து போட்டிக்காக விளையாடுறது ஒரு விதம் அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பாரம்பரிய விளையாட்டுக்கள்லாம் வந்து காலேஜில் இந்த மாதிரி பல்லாங்குழி அந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு விளையாடுறதா சொன்னீங்க. இந்த விளையாட்டுக்கள்லாம் ஈக்குவலாக எந்தெந்த மாதிரி வந்து குழந்தைகளோட வளர்ச்சிக்கு உதவுது மேடம்?
1: இப்போ நான் சொன்ன அந்த பாரம்பரிய விளையாட்டுகளை வந்து ஏன் இப்போ நிறைய இடங்களை திரும்ப அதை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, நம்ம சாதாரணமாக ஒரு பல்லாங்குழி தானே என்ன இருக்க போது, அதில் சும்மா இப்படி புளியங்கொட்டியோ சோழியோ வச்சு இப்படி எண்ணி எண்ணி போடுறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதில் நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெமரி இம்ப்ரூவ் ஆகும். இப்போ அந்த காலத்து பாட்டிங்க கூட நீங்கள் பல்லாங்குழி விளையாடி பாருங்கள், விளையாடினீங்கன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஒரு கணக்கு வச்சுப்பாங்க, இந்த குழியை எடுத்தால் இதில் எனக்கு கிடைக்கும் ப்ராஃபிட் அப்படின்னு அவங்களுக்கு மேக்ஸ் அங்கே வந்துடும். அவங்க மைண்டில் கணக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஒரு மூவ் பண்ணியிருந்தோம்னா அவங்க நாலு மூவ் யோசிச்சிருவாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஒரு கூர்மை, புத்தி கூர்மையும் கான்சன்ட்ரேஷனையும் அவங்களுக்கு அந்த விஷயத்தெல்லாம் கற்றுக் கொடுக்கறது பாரம்பரிய விளையாட்டுகள் இருக்குது. இப்போ தாயக்கட்டை விளையாடுறோம் அப்படின்னா அதில் எப்படி வெட்டுறது எப்படி வைக்கிறது அது நம்ம அது டைரெக்டாக அந்த மாதிரி யோசிக்க முடியாது. நம்ம எப்படி மற்றவங்களை மீறி எப்படி முன்னாடி போகிறது, எந்த தடைகள் வந்தால் எப்படி முன்னாடி போகிறது, எப்படி முன்னேறி போகிறது, இந்த மாதிரிப்பட்ட பல விஷயங்கள் அந்த பாரம்பரிய விளையாட்டுகள் நம்மளுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கும். அதுதான் அந்த பாரம்பரிய விளையாட்டுகள். வேறு நான் முதலே சொன்ன மாதிரி மற்ற விளையாட்டுகள் எடுத்தால் மோட்டார் ஸ்கில்ஸோட மெமரி, மசில் மெமரி. நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஞாபகம் ஒன்று வேண்டாம், நமக்கு வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோன்னா அது பின்னாடி நாளில் எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு ஞாபகம் இருக்கும், மறந்தே போகாது. இது வந்து நம்மளுடைய பிரெயின் மெமரின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்முடைய மசில் மெமரி ஆர் மோட்டார் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். சின்ன வயசில் அவங்க ஓடி ஆடி விளையாடி ஏறி குதிச்சு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மெமரி வந்து அவங்களுடைய மசில்ஸில் எப்போவுமே இருக்கும். நீங்கள் சின்ன வயசில் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தவங்கள சைக்கிளே ஓட்டாமல் விட்டு போயிட்டு அவங்கள 60 வயசு 70 வயசுக்கு அப்புறம் சைக்கிள் எடுத்தாங்கன்னா அவங்களால ஓட்ட
0: முடியும். எல்லா வெஹிக்கிளுமே அப்படி
1: முடியும். காரணம் என்ன?
0: மசில்
1: மெமரிங்கிறது. ஸோ நம்ம சின்ன வயசுல இந்த நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஆரோக்கியத்துக்கு தேவையான அதுக்கு தேவையான சில மசில் மெமரிஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரிப்பட்ட விளையாட்டுகள் மூலமா மோட்டார் ஸ்கில்ஸ் மூலமா மட்டும்தான் கொடுக்க முடியாது, பின்னாடி அது ஒரு யூஸ் ஆகும் உங்களுக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம்.
0: தொடர்ந்து நிறைய பேசுவோம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி.

0: திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சிக்கு விளையாட்டின் பங்கு. இன்னைக்கு இந்த நேர்முகத்தில் காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் டாக்டர் எஸ் சுபஸ்ரீ அவங்க வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேடம், இப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த விளையாட்டு மேலே ஆர்வம் வர வைக்கிறதுக்கு வெயிட்டு ஹைட்டு இதெல்லாம் பார்த்து பிஎம்ஐலாம் செக் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து நிறைய குழந்தைகள் வந்து சீக்கிரமே கண்ணாடி போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா உடல் பருமன் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறதுனால இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும், என்னால் விளையாட முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் இவங்களால. அவங்க வந்து அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்க மேடம் இந்த விளையாட்டு மூலமா?
6: அது அவங்கள விளையாட வச்சாங்கன்னா அவங்க நிறைய பேர் வரும்போது, நம்ம முதல்ல என்னோட கதை சொன்ன மாதிரி தான், ஒரு தடவை அவங்க முதல்ல அட்டெம்ப்டில் ஒரு வெற்றி கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த காம்ப்ளெக்ஸ் ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு. அது எல்லாருக்கும் உடனே வெற்றி கிடைக்குமாங்கிறது இல்லை, சின்ன அளவில் பள்ளி அளவு நம்ம முதல்ல எடுத்தோன்னா இலக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளுடைய இலக்கு வைக்கிறதுங்கிறதும் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப முக்கியம். செட்டிங் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, அதில் வாழ்க்கையிலேயே நிறைய இடங்களில் பண்ண வேண்டியிருக்கும், நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸில் கண்டிப்பாக இருக்குது. ஸ்போர்ட்ஸில் உள்ளே போகும்போதுமே ஒரு கோச்சோ ஒரு பிளேயரோ என்ன சொல்லுவாங்க, நம்ம முதல்ல எடுத்தோன்னா நான் ஒலிம்பிக்கில் ஓடணும்னு நினச்சாங்கன்னா அது நடக்கிற காரியம் இல்லை. முதல்ல அதுவும் தட் இஸ் அ லாங் டேர்ம் கோல். இப்போ முதல்ல ஷார்ட் டேர்ம் கோல்னு சொல்லும்பொழுது நம்ம முதல்ல பள்ளி அளவில் விளையாடுறது, அடுத்தது மாவட்டம், அப்புறம் மாநிலம், அப்படி தான் போக முடியும். ஸோ இந்த செட்டிங் கோல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த விளையாட்டுகள் யாருக்கெல்லாம் அந்த இன்செக்யூரிட்டி இருக்குது ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கோ அவங்கள ஒரு சின்ன அளவில் அவங்க விளையாட ஆரம்பித்து ஒரு ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த வெற்றியே அவங்களுக்கு ஒரு உந்து சக்தியாகி அவங்கள கண்டிப்பாக அவங்கள மேலே மேலே விளையாடுறதுக்கு அவங்கள கொண்டு போய் கொடுக்கும். உங்களுக்கு அதில் ஒன்றும் இல்லை. கண்ணாடி போடுறது உடல் பருமன் எல்லாம் சொன்னீங்க, இதுக்கு முக்கிய காரணம் வந்து அவங்க விளையாடாமல் இருக்காங்க அப்படிங்கிறத விடவும் இன்னொரு முக்கிய காரணம் முன்பே சொன்ன மாதிரி கைபேசி. இந்த கைபேசியை விட்டுட்டு அது அந்த அதிலிருந்து அவங்கள எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டியாவது பெற்றோர்கள் அவங்கள விளையாட அனுப்பணும். அதுல இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன வருதுன்னா பெண் குழந்தைங்களை எப்படி வெளியில விளையாட அனுப்புறது, சேஃப்டி இல்லை அப்படின்னுட்டு பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய பயம் வருது நார்மலா. இப்போ அந்த பெண் குழந்தைகளை விளையாட அனுப்பும் போது பெற்றோர்களும் தங்களுடைய நேரத்தை அவங்களோட செலவழிக்கணும், தனியாக அனுப்ப வேண்டாம், நீங்களும் கூட போய் விளையாட அனுப்பிங்க. அண்ட் இப்போது ஒரு ட்ரெண்ட் இருக்கு, ஒரு இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் இருக்கு, நம்ம காரைக்காலே 2-3 இடங்களை நீங்க பார்த்துருப்பீங்க, க்ளோஸ்ட் பிளேஸ்ல டர்ஃப்னு வந்திருக்கு.
3: ஆமா,
6: அது சேஃப்டி. நீங்க சொல்ற சேஃப்டி அங்க கிடையாது, பெற்றோர்கள் போய் அங்க போய் ஓரத்துல உட்காந்துக்கங்க, ஒரு மணி நேரத்துக்கு காசு இருக்கிறவங்க போகலாம், காசு இல்லாதவர்களுக்கு இருக்கவே இருக்கு, பிளே கிரவுண்ட் இருக்கு, ஸ்டேடியம் இருக்கு, இங்க எல்லாமே ஓப்பன் ஏர்த்து உலகமே உங்களுக்கு தான், அது பிரச்சனை இல்லை. காசு இருக்கிறவங்களுக்கு அங்க போங்க, நீங்க ஒரு மணி நேரம் காசை கொடுத்துட்டு அங்க உன் பெண் பிள்ளைகளை சும்மா ஒரு பந்தத்துக்கு போட்டு விளையாடுங்க, ஒரு 10-15 பேரண்ட்ஸ் சேருங்க, ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லயும் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், ஒரு 10 பெண் குழந்தைங்களை ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டிட்டு போங்க, அங்க போய் சும்மா விளையாட விடுங்க, ஒரு இது மாதிரி விளையாட விட்டா போறோம், தட் வில் கிவ் தம் அது ஒரு ஒரு மாசத்துக்கு தேவையான ஒரு எனர்ஜியை அந்த ஒரு மணி நேரம் விளையாட்டே அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அங்கே பெண் குழந்தைகளுக்கு அந்த சேஃப்டியை பற்றின ஒரு பயம் அங்கே தேவை கிடையாது. இன்னொரு முக்கியமான பெண்ணுன்னு சொல்லும்போது நீங்கள் கேட்கல, நான் சொல்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு பேரண்ட்ஸுக்கு ஒரு டவுட் வரும், என்ன வரும்னா பீரியட்ஸ் டைமில் குழந்தைங்கள வந்து ஃபிசிக்கல் ஏ அங்கே உட்காராதே உட்கார்ந்தே இருக்கிற மாதிரி சில வீட்டில் வந்து அவங்கள வந்து ரொம்ப ரெஸ்ட்டு அது மாதிரி என்ன கேட்டா, நான் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன், ஒலிம்பிக்ஸ்ல ஓடுறாங்க, பெரிய பெரிய இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடுறாங்க, வேர்ல்டு கப் கிரிக்கெட் விளையாடுறாங்க, வேர்ல்டு கப் ஃபுட்பால் விளையாடுறாங்க பெண்கள், அவங்களுக்கு மேட்ச் இருக்கிற அன்னைக்கெல்லாம் பீரியட்ஸ் இல்லாமலாம் இருக்கும், மாதவிடா இல்லாமலாம் இருக்கும்,
3: கண்டிப்பா இருக்கும்,
6: கண்டிப்பா இருக்கும். ஒரு ஸ்கூல் லெவல்ல இருந்து அவங்க ஒலிம்பிக் லெவல் போற வரைக்கும் அந்த நாட்கள்லயும் பெண்கள் விளையாடுறாங்க அப்படிங்கிறப்ப உங்க குழந்தைங்களையும் அந்த நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கணும் முடங்கணும்னு சொல்றீங்க, கண்டிப்பா வந்து அது ஒரு கொஞ்சம் பெண் குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அதை யோசிக்கணும். அப்போ இட்ஸ் பியூர்லி மைண்ட் செட்டப், நம்மளுடைய மனதுல இருக்கு, நம்மளோட மனசுல வந்து இது என்னால முடியும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒரு தேவைன்னு வரும்பொழுது நம்மளுடைய பேரியர்ஸ் எல்லாத்தையுமே

0: நம்ம வந்து பிரேக் பண்ண தயாரா இருப்போம். அதுல இதுவும் ஒண்ணு, நம்மளோட அந்த மேட்ச் இன்னைக்கு இருக்குங்கிறப்ப என்னுடைய எந்த பிரச்சனையும் தெரியாம நான் போய் விளையாடுறேன். எந்த நேரமா இருந்தாலும் விளையாடுறேன், என்னுடைய உடல் கஷ்டம் மன கஷ்டம் எதுவா இருந்தாலும் அதை தூக்கி போட்டு நம்ம விளையாடுறோம் இல்லையா. இந்த பேரியர்ஸை பிரேக் பண்றதுக்கு விளையாட்டு ரொம்ப பெரிய உறுதுணையா இருக்கும், அதுல வந்து சந்தேகம்
1: கிடையாது. இப்ப சொன்னீங்க உங்களுக்கு சேஃப்டி தான் இஷ்யூவா இருந்தா பெற்றோர்களும் கூட சேர்ந்து போய் உட்கார்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிங்க,
0: அது அவர்களுக்கும் நல்லது.
1: நல்லது,
0: அவர்கள் ஆரோக்கியத்துக்கும்.
1: அவங்க அதை தான் நான் கேட்க வந்தேன். அடுத்தது, இந்த பெற்றோர்களும் குழந்தைகளோட சேர்ந்து விளையாடும் போது அந்த வளர்ற குழந்தை எப்படி வளரும் மேடம்?
0: இதுல வந்து ரொம்ப பெரிய ஒரு சைக்காலஜி இருக்கு. பெற்றோர்கள் குழந்தைகளோட விளையாடினாங்க அப்படின்னா அவர்களுக்குள்ளேயே பாண்டிங், அந்த அன்பு இன்னும் அதிகரிக்கும். என்னோட பெற்றோர்கள் என் கூட எப்பவுமே இருக்காங்கங்கிற ஒரு செக்யூரிட்டி, ஒரு அரவணைப்பு, ஒரு உணர்வு, என் தந்தையோ என் தாயோ என் கூட விளையாடுறாங்க, அவங்க அவங்களுடைய நேரத்தை எனக்காக, நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி குவாலிட்டி டைம், அதுதான் குவாலிட்டி டைம்ங்கிறது. நான் வந்து உங்க கூட உட்காடுறேன்னு நான் கைபேசியை வச்சுட்டு ஒரு ஓரத்தில் உட்காந்து என் பையன் என்னோட குழந்தை கைபேசி வச்சுட்டு உட்காந்துருக்கிறது குவாலிட்டி டைம் ஸ்பெண்டிங் கிடையாது. அப்போ குவாலிட்டி ஃபேமிலி டைம்னு சொல்லும்பொழுது அந்த வீட்டில் இருக்கிற அனைவரும் உட்காந்து ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க, உட்காந்து விளையாடுங்க, ஓடிதான் விளையாடணும்னு
1: சொல்லல,
0: ஒரு கேரம் போர்டு விளையாடலாம், ஒரு செஸ் விளையாடலாம், இதெல்லாம் விளையாடும் போது. ஆனா அந்த விளையாடும் போது ஒரு சில விஷயம் நடக்கும். என்னன்னா, நீங்க முன்னாடி சொன்னீங்களே செல்லம் கொடுக்குற குழந்தை தோல்வியை ஒத்துக்காது. சில குழந்தைங்க முதல்லயே கேரம் போர்டுல ஒரு காயின் வந்து இதாயிடுச்சு நான் தோக்க போறேன்னு தெரியல, கேரம் போர்டு காயின் எல்லாம் தலை சொல்லி ஓடி போயிடும்.
1: இல்லனா அம்மா அப்பா வந்து நீ
0: விட்டு அப்படின்னு சொல்லி விட்டு கொடுப்பாங்க, அது பண்ணக்கூடாது. அது பெற்றோர்கள் அந்த மாதிரி விளையாட்டு வரும்பொழுதும் அவர்களுக்கு அதுல கரெக்டான வகைப்படுத்தி முறைப்படுத்தி அந்த நேரத்திலயும் அவங்களை கூட கைட் பண்ணாங்கன்னா, இது எல்லாம் பின்னால அவங்களே அறியாம இதுல என்ன பெருசா கத்துக்க போறாங்க அப்படின்னு நினைக்க முடியாது. இது எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும், இதை வேற எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க அப்ளை பண்ணுவாங்க, அது கண்டிப்பா அதோட இம்பாக்ட் இருக்குதான் செய்யும் நம்மளுக்கு. ஸோ குவாலிட்டி டைம் வித் ஃபேமிலி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எமோஷனல் அண்ட் சைக்கலாஜிக்கல் க்ரோத் ஆஃப் சில்ட்ரன், அது ரொம்ப முக்கியம்.
1: ஓகே மேடம், இப்போ வந்து ஏற்கனவே நம்ம பேசணும் இல்லையா, ஒரு பெண் உடற்கல்வி இயக்குனர் அப்படிங்கிறதே ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயம். இதில் உங்களோட மாணவிகள்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து உங்களை பார்த்து எப்படி இன்ஸ்பயர் ஆகுறாங்க, அவங்க வந்து என்னென்ன அவங்க ஆர்வமாக இருக்காங்களா, அந்த பெண்கள் கிட்ட விளையாட்டு மேலே ஆர்வம் வர வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறீங்க மேடம்?
0: எங்கள் கல்லூரியில் அந்த பிரச்சனை ரொம்ப கிடையாது. காரணம் என்னென்னா, 100 பேர் படிக்கிற இடத்துல 9 பேர் தான் பாய்ஸு, மீது எல்லோரும் கேர்ள்ஸ், எல்லோரும் விமென் ஸ்டூடெண்ட்ஸு. அதில் கண்டிப்பாக பட் தே அவங்க இன்ஸ்பயர் ஆவாங்க. அவங்க இன்னொன்று என்ன, சில குழந்தைங்க வந்து பிஎட் படிச்சுக்கிட்டு சில குழந்தைங்க வந்து விளையாட ஏற்கனவே முன்னாடி பிளேயராக இருந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து கேட்பாங்க, நானும் பிடி டீச்சர் ஆகலாமா நினைக்கிறேன் உங்களை பார்த்து, நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டவங்கலாம் இருக்காங்க. இல்லை என் தம்பி வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கா மேடம், பிடி டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றான். உங்களை எங்களை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு ஒரு நிறைய விஷயங்கள் கொண்டு போலாங்கிறத கொண்டு போயிட்டோம்னாலே அவங்க இந்த இதுக்குள்ள எல்லாரும் இன்வால்வ் ஆவாங்க. இது வந்து முன்னாடி வந்து விளையாட்டு அப்படின்னா கொஞ்சம் கீழே பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ அப்படி கிடையாது. இது பெரிய லெவலில் வந்து நிறைய ஸ்கோப் இருக்கு, வெப் டிசைனிங் இருக்கு, விளையாட்டோட ஆப் கிரியேட் பண்ணலாம். இஃப் யூ ஆர் அ கம்ப்யூட்டர் நல்ல படிக்கக்கூடியவங்களா இருந்து ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தது அப்படின்னா அவங்க அழகான ஒரு ஆப் கிரியேட் பண்ணலாம், விளையாட்டுக்கு ஆப் கிரியேட் பண்ணலாம், வெப்சைட் கிரியேட் பண்ணலாம், ஸ்டாட்டிஸ்டிக்கல்குள்ள போகலாம், டேட்டா சயின்ஸ்குள்ள போகலாம். இதை மாதிரி இந்த வேலைவாய்ப்புகள் இப்போ பறந்து விரிந்து இருக்கு ஸ்போர்ட்ஸுக்கு. நாலேஜ் வித் ஸ்போர்ட்ஸ் கூட சேர்ந்து மற்ற படிப்புகளோட சேர்ந்து வந்தால் MBA ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. இது எல்லாத்தையும் அவங்க கம்பைன் பண்ணாங்கன்னா பெற்றோர்கள் இதுக்கு யாரும் தடையே சொல்ல
1: மாட்டாங்க.
0: ஸ்கோப் நிறைய இருக்கு.
1: பெற்றோர்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய தெரியாததுனாலதான் விளையாடினா படிப்பு கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்து,
0: ஒரு நல்ல விதமா நல்ல விளையாடினாங்கன்னா படிப்பு வந்து, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் சரி பார்த்த வகையிலையும் சரி, விளையாட்டு வீரர்கள் நிறைய பேர் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பெரிய பெரிய பதவியில இருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள்.
1: ஓகே மேடம், இப்போ வந்து முன்னாடியே நம்ம சொன்னோம், வளர வளர அந்த விளையாட்டு மேலே உள்ள ஆர்வம் நமக்கு குறைஞ்சிரும். ஒரு அடல்ட் லைஃப் ரியல் லைஃப்குள்ளே வரும்போது வந்து நமக்கு அந்த ஆர்வம் குறைஞ்சிரும். ஆனால் நம்மளுமே வந்து விளையாட வேண்டியது எவ்வளோ முக்கியம் மேடம்?
0: அது கண்டிப்பாக முக்கியம். இதில் ஆர்வம் குறைஞ்சதுன்னு சொல்கிறத விடவும் ஆர்வம் இருக்கும், ஆனால் அந்த ஒரு சமுதாய தடைன்னு ஒன்று இருக்கும்ல. ஒரு வயசுக்கு மேலே விளையாடினா போற, இந்த வயசுல விளையாடுறாங்க பாரு அப்படின்னு மற்றவங்க நம்மளை பத்தி கிண்டல் அடிச்சிருவாங்களோங்கிற பயம் தான் பாதி வேற தடுக்குது.
1: இப்போ வந்து

0: நிறைய பே நிறைய அந்த ரீல்ஸ்ல எல்லாம் பாக்குறேன். ஆண்கள் வந்து பெரும்பாலும் வந்து இந்த கிரிக்கெட் விரும்பிகளா இருப்பாங்க. அவங்க வந்து அந்த வாரத்துல ஒரு நாள் வெளில போறதுக்கு மனைவி கிட்ட கெஞ்சுறாங்க. அந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பாக்கும்போது நிஜமாவே ரொம்ப வருத்தமா இருக்கு. விளையாட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் மனுஷனோட வாழ்க்கையில. அவங்க வந்து அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு வந்து தடை சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சொல்லுங்க மேடம்.
1: அதான் கண்டிப்பா அந்த அந்த பிரேக்க வந்து நம்ம எந்த வயசானாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு வகையில எடுத்துக்கலாம். என்ன சொல்ற, ஒண்ணு வேணும், உனக்கு ஆசையா இருக்க வீட்டுக்குள்ள, வெளியில இருந்தா தானே மற்றவங்க பாப்பா. சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள உனக்கு கிரிக்கெட் விளையாடுன்னு ஆசை இருக்கும், உங்க உங்க பசங்க கூட நான் ஒரு தடவை பேட் எடுக்கிறேன் விளையாடுவோம், நான் சும்மா அடிக்கிறேன், நான் ஒன்றும் காம்படிஷனுக்கு போக போறது இல்லையே, இது சும்மா விளையாடுதோ, அது ஒரு தடவை விளையாடி பாருங்க. பேரண்ட்ஸ் யாராவது வீட்டுக்குள்ளேயோ மொட்டை மாடியிலையோ, மொட்டை மாடியில் பெரிய இடங்க இருக்கு, போட்டிக்கோல இருக்கும், அதுல சும்மா அவங்க கூட விளையாடி பார்த்தாங்க அப்படின்னா அதுல உள்ள மகிழ்ச்சியை ஒரு தடவை ருசிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அதுக்கப்புறம் நீங்க சொன்ன எல்லா தடையும் மேக்சிமம் மற்றவங்க என்ன சொல்லுவாங்கிறது தான் இதுல மிகப்பெரிய ஒரு தடையா இருக்கும். அதை விட்டுட்டு ஆனா இப்போ சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பிளாட் சிஸ்டம் இருக்குல்ல, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வயது வித்தியாசம் இல்லாம பெரியவங்கல இருந்து சின்னவங்கல இருந்து எல்லாருமே ஷட்டில் விளையாடுறது, ஏதோ சின்ன சின்ன விளையாட்டுகள் விளையாடுறது எல்லாம் வந்து நிறைய இருக்கு. பின்தங்கிய இடங்கள்ல தான் இது கொஞ்சம் இன்னும் வெளியில வர வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கோம்.
0: விளையாட போகும் போதே பொறுப்பு இல்லாதவன் விளையாடுறான்,
1: வீட்டுல இவ்வளவு வேலை கிடைக்கு போட்டுட்டு எல்லாத்தையும் போறாங்க பாரு, பிள்ளைய பக்கம் போறாங்க, இந்த மாதிரி நிறைய கமெண்ட் வருமோன்னு பயம், வருதோ வரலையோ வருங்கிற ஒரு பயமே நம்மளை வந்து தடப்படுது. அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போறதுதான் முன்னேறி போறதுதானே வாழ்க்கை.
0: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். இந்த மதிப்பெண்கள் வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கறதை விட விளையாட்டு மைதானங்கள் என்னென்ன வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சுருக்கமா சொல்லுங்க மேடம்.
1: நான் அதை வந்து ஒரு இதுவாகவே வாசிச்சிடறேன். விளையாட்டு மைதானத்திலும் களத்திலும் ஒவ்வொரு விளையாட்டிலும் குழந்தைகள் தங்கள் மகிழ்ச்சியை காண்கிறார்கள். அது வெறும் ஆட்டங்களோ ஓடுவதோ அல்ல, அது நீடித்து நிலைக்கக்கூடிய வலிமையை உருவாக்குகிறது. இயங்கும் சின்னஞ்சிறு அங்கங்கள் தாங்கள் சம்பாதித்த கவனத்தையும் மன உறுதியையும் கற்றுக்கொள்கின்றன. ஒவ்வொரு துள்ளலிலும் மகிழ்ச்சி கூச்சலிலும் அவர்களின் தன்னம்பிக்கை சந்தேகமின்றி வளர்கிறது. அவர்கள் பகிர்ந்து கொள்ளவும் வழிநடத்தவும் பிறருடன் இணைந்து செயல்படவும் கற்றுக்கொள்கிறார்கள். இவைதான் ஒரு அணியின் உண்மையான இயங்குமுறைகள். ஒவ்வொரு வெற்றியிலும் உன்னதமான தோல்வியிலும் எது மிகவும் முக்கியமானது என்பதை அவர்களே துல்லியமாக அறிகின்றார்கள். மனம், உடல், இதயம், ஆன்மா ஆகிய அனைத்தையும் விளையாட்டுக்களம் செதுக்குகிறது. ஒரு குழந்தையின் மாபெரும் பயணம் விளையாடி வளர்வது. அவர்கள் அறிய போகும் மிகச்சிறந்த வாழ்க்கை பாடகங்கள் இந்த விளையாட்டுக்குள் அடங்கியிருக்கின்றது. எனவே அனைவரும் விளையாடுங்கள், மகிழ்ச்சியாக விளையாடுங்க. விளையாட்டு வந்து நல்ல பலன்களையும் தரும், அது கூட மகிழ்ச்சியையும் தரும். நாளைய கனவுகளை துரத்தும் முயற்சியில நம்ம நிறைய பேர் இன்னைக்குள்ள சந்தோஷத்தை தொலைச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நாளைய கனவுகளை துரத்தும் பொழுது இன்னைக்குள்ள மகிழ்ச்சியையும் நேற்றைய தவறுகள்லேருந்து பாடங்களையும் கற்றுக்கொண்டு முன்னாடி போங்க, விளையாடுங்க, மகிழ்ச்சியா இருங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
0: விளையாட்டு வந்து வெற்றியை மட்டும் கிடையாது, தோல்வியையும் கற்றுத்தரும் அப்படிங்கிற பாடத்தில் ஆரம்பித்து குழந்தைகளுக்கு அது எவ்வளோ முக்கியமானது, பெரியவர்களுக்கும் அது எவ்வளோ முக்கியமானது, இந்த விளையாட்டோட பங்கு குழந்தைகளோட முழுமையான வளர்ச்சிக்கு எவ்வளோ முக்கியமானது, இவ்வளோ நிறைய விஷயங்களை வந்து எங்கள் கூட பகிர்ந்துருக்கீங்க மேடம். ரொம்ப நன்றி மேடம்.
1: நன்றி நேயர்களுக்கு. நன்றி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சிக்கு விளையாட்டின் பங்கு. சிறுநீர் முகம். காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி உடற்கல்வி இயக்குநர் டாக்டர் எஸ் சுபஸ்ரீ அவங்க தான் இதுவரைக்கும் நம்ம கூட இணைஞ்சு நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேரம் 5 மணி. நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பலம் வரக்கூடிய பாட்டுக்கென்ன போட்டி நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. இந்த நிகழ்ச்சியில கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமித் அவர்களும் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்களும் மிகவும் விறுவிறுப்பா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சென்ற வாரம் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்கள் புதிய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு முடிச்சார். இந்த வாரம் நிகழ்ச்சி தொடக்கமா இல்ல இல்ல பழைய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு போட்டியை தொடங்குறார் கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமித் அவர்கள்.
2: சகோதரி நிலவ, எல்லாரும் கவிஞர்கள் பாடும்போது நிலவினுடைய இயல்பான தன்மைகளை தான் சொல்லி நடைமுறையோட ஒப்பிட்டு பாடுவாங்க. இயற்கையாக ஒரு குளிர்ச்சியான தன்மையை தான் கொடுக்கும், அதை பார்க்கும் போது முக மலர்ச்சி ஏற்படும், அதுக்காக தான் நிலவுகள்லாம் பாடப்பட்டது. ஆனா இங்க கவிஞன் அவன் சோகத்தோட இருக்கும் போது, கவலையோட இருக்கிற போது, கோபத்தோட இருக்கிற போது, அதற்கு நேர் மாற்றமாக அதெல்லாம் அவனுக்கு தென்படுது. அதை பாட்டுல கொண்டு வந்து அழகா சொல்றான் பாருங்க.

நிலாங்கிறது வந்து காதலர்களுக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கறது இல்ல, இயற்கைய பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே அது வந்து ஒரு ரசிக்கக்கூடிய தன்மை தான் கொடுக்கும். அது பெரியவங்க மட்டும் இல்ல, சின்ன பிள்ளைங்களுக்கு கூட அது இன்பத்தை கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தை கூட யாருமே இத பாக்கலையே, நம்ம மட்டும்தான் பாக்குறோம், எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாத்துட்டு போறாங்க, நான் பாக்குறேன், ஆனா என்னுடைய கண்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா போட்டான் நீ.

0: சகோதரி, எவ்வளவோ பாட்டை நம்ம கேட்டிருக்கோம், ஆனா திருமண பாட்டுல தன் தங்கையினுடைய திருமணம் நடக்கும்போது ஒரு அண்ணன் வாசிச்சிட்டே பாடுகின்ற அந்த பாட்டு இருக்க, எல்லா தங்கைகளுக்கும் பிடிக்கும், எல்லா அண்ணன்களுக்கும் பிடிக்கும். அப்படி ஒரு அழகான பாட்டு. அந்த அண்ணன் தங்கை பாசம், தன் தங்கைக்காக அவன் படுகிற கஷ்டம் துன்பங்கள், அவற்றையெல்லாம் அவன் ஏற்றுக்கொண்டு அவனுடைய வாழ்க்கை நல்ல அமையணுங்கிற கனவு காணுவது போல் அந்த பாட்டு அமைச்சு கொடுத்திருப்பாங்க. என்ன இனிமை தெரியுமா, அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் இனிமே நம்ம கேட்க முடியாது.
1: பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்து, பூமலம் நடக்க

ஒன்பது கோள்களும் நெகின்ற நல்ல நாளிலே எட்டு திசைகளிலும் இருக்கக்கூடிய தெய்வங்களை சாட்சியாக வைத்து இன்பம் துன்பம் இரண்டிலும் இணைந்தே வருவேன் என்று ஏழடி நடந்து அறுசுவை உணவு படைத்து பஞ்சபூதங்களை சாட்சியாக வைத்து அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற நான்கு வகை குணமுடைய பெண்ணை தேர்ந்தெடுத்து கழுத்திலே மூன்று முடிச்சிட்டு ஈருடலாக இருப்பவர்களை ஓருயிராக மாற்றுவதுதான் திருமணம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நாம என்னதான் ஜாதகம் பார்த்து சேர்த்து வச்சாலும் அது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்றோமே, அந்த இறைவன் அமைச்சு வைக்கக்கூடியதான் திருமணம். அதை கொண்டு வந்து அழகா போட்டான் கடவுள்.

அண்ணே, உங்க பாடல்ல தங்கையினுடைய திருமணத்திற்கு அண்ணன் பாடக்கூடிய பாசமான பாட்டை சொன்னீங்க. ஆனா அந்த திருமணம் அப்படிங்கறது என்னன்னா, காதல் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் அல்லது தாய் தந்தை பார்த்து இணைக்கக்கூடியது நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா திருமணங்கிறது என்ன தெரியுமா? கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க, பத்து பொருத்தம் பார்த்து

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: சகோதரி, காதல் என்பது இயற்கையாக தோன்றுவதுதான். ஆனா தலைவன் இருக்கானே, அவன் எதையுமே அறியாத குழந்தை பருவமுடையவனா இருக்கான். அப்படி அவன் ஒரு கிராமத்துக்குள்ள போகும்போது அவனுடைய காதலி அவனோடு விளையாடுகிற போது, மகிழ்ச்சியோடு இருக்கிற போது அவனுக்கு காதல் பாடல்களே எழுதி கொடுத்து பாடச் சொல்லுகிறாள். அதுல ஒரு விதமான இனிமை. அந்த பாடல் இருவருக்குமான இடையில இருக்கக்கூடிய காதல எவ்வளவு இனிமையா எங்க பாட்டுல கொடுத்திருக்கான் தெரியுமா?

சாகுலனே, உங்களுடைய காதலன் காதலி மான் தோப்புல்னு பாடினாங்க, ஆனா எங்களுடைய கவிஞன் இருக்கானே அந்த மாமரத்துல பூத்திருக்கக்கூடிய பூ இருக்கு பாத்தீங்களா, அந்த பூக்களை கொண்டே ஒரு மஞ்சம் அமைச்சு அதுல ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்குங்கறத நினைச்சு பார்த்தாலே ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை அழகா கொண்டு வந்து போட்டான் மா.

சகோதரி, தாயை பற்றி எத்தனையோ பாடல்களை நாம கேட்டிருக்கோம். அது பழசுலயும் இருக்கு, புதுசுலயும் இருக்கு. ஆனால் அம்மானா யாரு, அப்பானா யாரு, ஆசான்னா யாரு என்பதை ஒரு பாட்டு இவ்வளவு தெளிவா எந்த காலத்திலயும் கொடுத்தது இல்ல. மாதா, பிதா, குரு, தெய்வம்னு நம்ம சொல்லுவோம். அந்த தெய்வம்ங்கிறது கடைசியில இருந்தாலும் மாதா தெய்வம், பிதா தெய்வம், குரு தெய்வம்ங்கிறது தான் அதனுடைய உண்மையான நிலை. இத பாட்டுல அழகா கொடுக்கிறார் பாருங்க.

அம்மாங்கிற உறவுக்கு இணையே இல்லை. கோவிலுக்கு போறோம், கருவறையில இருக்கக்கூடிய அம்பால நம்ம அம்மான்னு வணங்குறோம், ஆனா வீட்டுல ஒரு கருவறைய தன்னுடைய வயிற்றிலேயே சுமந்துட்டு இருக்கக்கூடிய அம்மாவை தான் நம்ம உண்மையிலேயே தெய்வமா கொண்டாடணும். அந்த அம்மாவும் பிள்ளைங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல, ரெண்டுமே ஒரே உயிர் தான். அதை கொண்டு வந்து அழகா பாட்டுல போட்டான் அம்மா.

0: நேர்களை பாட்டுக்கென போட்டி நிகழ்ச்சி ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் வியாழக்கிழமை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வலம் வந்த கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமீத், ஆரூர் ஜீவா பழனிவேல் ஆகியோருடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருள் பிரகாஷ், AM அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

இனிய மாலை வணக்கம் நேயர்களே. அப்படியே இந்த பகல் பொழுது அப்படியே பரபரப்பாக நிறைவு செஞ்சுட்டு அமைதியான இனிமையான நிறைந்த இந்த மாலை பொழுது மலர்ந்திருக்கிறது. இந்த இணைய நேரத்தில் இசையால் மனதை வருடுவோம், தகவல்களால் அறிவை வளப்படுத்துவோம், பயனுள்ள நிகழ்ச்சிகளால் உங்கள் இல்லங்களை மகிழ்விக்கவும் ஆகாஷ்வாணி காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த மாலை பொழுது உங்களை வரவேற்கிறது. இந்த மாலை ஒளிபரப்பில் இசை, இலக்கியம், தகவல், சிந்தனை, பொழுதுபோக்கு அப்படின்னு பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக அணிவகுத்து காத்திருக்கு. அதனால் எப்பொழுதும் இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேரடி காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காரைக்கால் எஃப்எம் 100.3 அப்படின்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: இது அலையோசை.

0: நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி செல்கின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 அலையோசை.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அலைவோசை. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.1. நேரம் 5:30. இது இறைவனை ஆராதிக்கும் நேரம். பண்பலை 100.3 உள்ளா வருகிறது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: புது

0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட்

0: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் ஆடிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
2: விலைக்கேற்றும் விலை நிகழ்ச்சியில் தொடக்கமாக மகாநதி சோபனா பாடியிருக்கும் பாடல்.

0: மரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் பாஷ. செங்கல் சூளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
5: காரைக்கால் GL மருத்துவமனை,
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: GL மருத்துவமனை,
6: காரைக்கால்.
4: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
7: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: VPN கண் மருத்துவமனையும்
9: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பதா நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
11: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பதா நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏகேஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
12: வீட்டு உபயோக பொருட்கள்
13: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
14: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
15: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
16: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
17: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
18: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
17: எப்படி தெரியும்?
18: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
19: சரி சரி சரி சரி சரி சரி,
1: தட்ஸ் ரைட்,
19: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்,
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு

0: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
2: விலைக்கேற்றும் விலை நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ஜாலி அபிரகம் பாடியிருப்பது.

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தான வாங்குன.
0: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
4: தட்ஸ் ரைட்.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
11: விலைக்கேட்டும் விலை நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ஹேமா ஜான் பாடியிருப்பது

0: ஆஃபர்ல வாங்குனா தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தான வாங்குன.
0: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
1: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலின் 100.3 விலை கேட்டும் விலை. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் எஸ்எஸ்ஏ வாகித்து பாடியிருப்பது

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: விலைக்கேற்றின் விலை நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் தேரெழுந்தூர் தாஜுதீன் பாடியிருப்பது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய விலைக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
0: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இனி கேட்கலாம் பன்னிசை.

மலர் தூய் தொழக்கண்டூர் நிற்குமா கைமா மலர் தூய்

0: கேட்டது பன்னிசை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 6:10 மாநில செய்திகள் புதுச்சேரிந்து அஞ்சலாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கல் பண்பலை 100.3. இது உங்கள் வானொலி, உங்களுக்கான வானொலி.
1: This is Akashwani. The news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi has said that India-Japan relations are truly very special and there are many shining examples of the success of the economic partnership. Addressing India-Japan Joint Economic Forum in New Delhi this evening, Mr. Modi said, when Japan's expertise and investment combine with India's speed and scale, the entire world benefits. He said both sides today decided to make the partnership even more dynamic and profound. The Prime Minister said India and Japan today reached agreements on several areas such as economic security, AI, defense and health that will make the partnership futuristic and limitless.
2: आज आर्थिक दुनिया सप्लाई चेन में रुकावटें, ट्रेड में अनिश्चितता और ग्लोबल डिमांड में गिरावट से जूझ रही है, लेकिन जैसे कहा जाता है, व्हेन द गोइंग गेट्स टफ द टफ गेट गोइंग।

0: भारत विश्व की फास्टेस्ट ग्रोइंग मेजर इकोनॉमी है. पिछले फाइनेंशियल ईयर में भारत की जीडीपी ग्रोथ 7.7% रही. इतना ही नहीं, पिछले 12 वर्षों में हम भारत में काइजन फिलोसॉफी यानी कंटिन्यूअस इंप्रूवमेंट अपनाते हुए अपने इकोनॉमिक डीएनए को ट्रांसफॉर्म कर रहे हैं.
1: In her address, Prime Minister of Japan Sanae Takaichi said, among the many areas of cooperation, energy security is one of the most important areas. On the occasion, both Prime Ministers jointly inaugurated Maruti Suzuki's fourth vehicle manufacturing facility at Kharkhoda in Haryana. Earlier, India and Japan today exchanged several agreements in different fields, including economic and energy security, pharmaceuticals, defense, and AI. Prime Minister Narendra Modi held annual summit-level talks with his Japanese counterpart Sanae Takaichi in New Delhi this afternoon. Union Minister for Commerce and Industry Piyush Goyal today said that investments have emerged as a key driver of India's strategic partnership with Japan and are expected to further strengthen bilateral ties. Addressing the Indo-Japan Strategic Dialogue on Shaping the Asian Century organized by a private television channel, Mr. Goyal said, opportunities are opening up for India's skilled workforce while the government's focus remains on ensuring equitable development for all under the leadership for Prime Minister Narendra Modi.
2: It's a partnership that has many dimensions. Trade also is an important element of this partnership, particularly given our complementary strengths. What we get from Japan are largely technology-driven products. What we sell to Japan are also value-added products. We are not selling raw materials or intermediates. We're selling high-quality, precision-engineered material, auto component, electronic component. So, in effect, this particular relationship has both the trade and investment dimension. Therefore, I think it's a good partnership.
1: India has reiterated its firm stand that terrorism cannot be justified under any circumstances and called for united global action to eliminate the menace. Addressing the UN General Assembly during the adoption of the 9th review of the United Nations Global Counter-Terrorism Strategy, India's permanent representative to the UN, Ambassador Harish Parvathaneni, said, a terrorist is a terrorist, and emphasized that the counter-terrorism efforts should not be weakened by false equivalences or politicized narratives.
3: India has been a victim of cross-border terrorism for decades. Our people have paid a terrible price, and this experience has shaped India's zero-tolerance approach. Irrespective of any grievance, political cause or strategic calculation, terrorism in all its forms and manifestations must be condemned unequivocally. India has worked to strengthen the global focus on terror financing. We have supported capacity building, South-South cooperation and strengthening of multilateral frameworks. India believes that counter-terrorism should not be hollowed out by false equivalences or politicized narratives.
1: Governor of Bihar, Lieutenant General retired Sayyed Atta Hasnain, and Minister of State for External Affairs Pavitra Margarita will visit Iran tomorrow to attend the funeral ceremony of the late Supreme Leader of Iran, Grand Ayatollah Sayyed Ali Khamenei. The southwest monsoon today has further advanced into entire Delhi, some more parts of Gujarat, remaining parts of Uttar Pradesh, most parts of Madhya Pradesh, Haryana, Punjab, and some parts of Rajasthan. And that is the end of this news bulletin.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்தோ ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டை தொடர்ந்து பாதுகாப்பு, மருந்து உற்பத்தி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. இந்தியா மின்சார வாகனங்களுக்கு மாறுவது நீடித்த தொழிற்சூழலை உருவாக்குவதற்கான முக்கிய படி என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுச்சேரியில் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தின் மாநில அளவிலான அமலாக்கத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் அரசு வேலைவாய்ப்பிற்கான ஒருங்கிணைந்த பட்டதாரிகள் நிலை தேர்வு ஆகஸ்ட் 9 முதல் 12 தேதி வரை நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பானிய பிரதமர் திருமதி சானே டக்காய்ச்சி ஆகியோருக்கு இடையே புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற இந்தோ ஜப்பான் வருடாந்திர உச்சிமாநாட்டை தொடர்ந்து பாதுகாப்பு, எரிசக்தி பாதுகாப்பு

0: மருந்து உற்பத்தி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பானிய பிரதமருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், இருதரப்பு உறவுகளில் பரஸ்பர நம்பிக்கையே முக்கிய தூணாக திகழ்வதாக கூறினார். பிரதமரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: இந்திய ஜப்பானிய பொருளாதாரங்கள் ஒன்றுக்கொன்று இட்டு நிரப்பும் திறன் கொண்டவை என்றும், குறிப்பாக இந்தியாவின் கணிப்பொறி மென்பொருள் திறன்களும் ஜப்பானின் துல்லிய தொழில்நுட்பங்களும் இணைந்து உலக அளவிலான செயற்கை நுண்ணறிவு மேம்பாட்டில் முக்கிய பங்காற்ற முடியும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். பாதுகாப்பு உற்பத்தி துறையில் இரு நாடுகளும் இணைந்து முக்கிய திட்டம் ஒன்றை நிறைவேற்ற உள்ளதாகவும், இருதரப்பு உயிரி எரிவாயு திட்டத்தின் கீழ் இந்திய கிராமங்களில் 1000 உயிரி எரிபொருள் மற்றும் இயற்கை உர உற்பத்தி பிரிவுகள் நிறுவப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
0: முன்னதாக 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ஜப்பானிய பிரதமர் திருமதி டக்காய்ச்சிக்கு இன்று புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையின் முன் மைதானத்தில் சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். பெங்களூருவில் இன்று கல் குவாரி விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணம் பெற தாம் வேண்டுவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். தொழிலாளர் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தவறிய குவாரி உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கர்நாடக துணை முதலமைச்சர் டாக்டர் பரமேஸ்வர் தெரிவித்துள்ளார். இந்தியா மின்சார வாகனங்களுக்கு மாறுவது நீடித்த தொழில் சூழலை உருவாக்குவதற்கான முக்கிய படியே தவிர வெறும் தொழில்நுட்ப மாற்றம் அல்ல என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். முன்னேறிய இந்தியாவிற்கான மின்சார வாகனங்கள் என்பது குறித்து இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற தேசிய மாநாட்டின் தொடக்க விழாவில் அவர் பேசுகையில், மக்களின் வாழ்வை எளிதாக்கும் அதே வேளை வளர்ச்சிக்கும் நீடித்த தன்மைக்கும் இடையில் சமநிலையை பராமரிக்கவே அரசின் கொள்கைகளில் முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். உலக அளவிலான மின்சார உற்பத்தி கேந்திரமாக இந்தியாவை மேம்படுத்தும் நோக்கிலான இம்மாநாட்டில் வாகன உற்பத்தியாளர்கள், தொழில்நுட்ப நிபுணர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் உட்பட சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பினர் பங்கேற்றனர். மாநாட்டின் தொடக்க விழாவில் அமைச்சர் ஆற்றிய உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: தொழிற்சாலைகளுக்கு தேவையான சுற்றுச்சூழல் அனுமதிகளை எளிய முறையில் ஒரே இடத்தில் வழங்க பரிவேஷ் இணையதளத்தை அரசு செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். இதனால் சுற்றுச்சூழல் விதிமுறைகளின் இணக்க சூழல் மேம்படும் என்றும் அவர் கூறினார். பொருளாதாரமும் சுற்றுச்சூழலும் ஒருங்கிணைந்து மேம்பட வேண்டும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் அணுகுமுறை என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். கடந்த 2014 7,61,673 சதுர கிலோமீட்டராக இருந்த நாட்டின் வனப்பரப்பு தற்போது 7,15,000 சதுர கிலோமீட்டராக அதிகரித்திருப்பதே இதற்கு சான்றாகும் என்று அவர் குறிப்பிட்டார். தொழிற்சாலைகளில் உருவாகும் கழிவுகளை முறையாக அகற்றும் பொறுப்பை தொழிற்சாலைகளிடமே விடும் வகையில் ESR விதிமுறைகளை அரசு செயல்படுத்தி வருவதாகவும், சுழற்சி பொருளாதாரத்தை மேம்படுத்த இதனால் ஏதுவாகும் என்றும் அவர் கூறினார்.
0: எவரெஸ்ட் சிகரம் மற்றும் லோட்ஸே சிகரத்தில் வெற்றிகரமாக ஏறி திரும்பியுள்ள எல்லை பாதுகாப்பு படை, இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை மற்றும் NSG மலையேற்ற குழுவினரை மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் கொடியசைத்து வரவேற்றார். எல்லை பாதுகாப்பு படையின் அனைத்து மகளிர் மலையேற்ற குழுவினர் உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தில் இருந்து வந்தே மாதரம் பாடி திரும்பி இருப்பது துணிச்சல், அர்ப்பணிப்பு உணர்வு மற்றும் தேசப்பற்றுக்கு எடுத்துக்காட்டு என்று அவர் கூறினார். இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படையின் மலையேற்ற சாதனைகளில் மற்றொரு மைல்கல் தற்போது எட்டப்பட்டுள்ளதாக அவர் பாராட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் மத்திய அரசின் விக்சித் பாரத் ஜிராம்ஜி என்னும் கிராமப்புற வேலை உத்தரவாதம் மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் மாநில அளவிலான அமலாக்கத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். திட்டத்தை புதுச்சேரியில் அமல்படுத்த மத்திய அரசு 40.62 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும், மாநில அரசின் பங்களிப்பாக 16 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் விழாவில் பேசுகையில் அவர் கூறினார். புதுச்சேரி மாநிலத்திற்கு பல்வேறு உதவிகளை வழங்கி வரும் மத்திய அரசு இத்திட்டத்திற்கான நிதியையும் முழுமையாக வழங்க வேண்டும் என தாங்கள் எதிர்பார்ப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோரை நேரில் சந்திக்கும் போது இதுகுறித்து வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். ஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 125 நாள் வேலை பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்றும், புதுச்சேரியில் திட்ட பயனாளிகளுக்கான தினக்கூலி 347 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மேலும் தெரிவித்தார். முதலமைச்சரின் உரையிலிருந்து ஒரு பகுதி.
3: மத்திய அரசு எண்ணம்

0: நம்முடைய நாடு சிறந்த நாடாக தலைசிறந்த நாடாக 2045 வர வேண்டும் என்பதுதான். அதுக்கு ஏற்றவாறு தான் திட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றது, அதுக்கு ஏற்றவாறு நிதிகள் ஒதுக்கப்படுகின்றது, உள்கட்டமைப்புகளால் மேம்படுத்தப்படுகின்றது, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்படுகின்றது. அதனால் நிச்சயமாக இந்த வேலைவாய்ப்பு உறுதி செய்கின்ற ஒரு திட்டம் ஒரு சிறந்த திட்டமாக செயல்படுத்தப்படும். நம்முடைய நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் செயல்படுத்தப்படும். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துக்கு முழுவதுமான நிதியை மத்திய அரசு ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: மாநில அரசின் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் வில்லியனூரில் நடைபெற்ற ஜி ராம்ஜி திட்ட தொடக்க விழாவில் தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ், திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சாய் சரவணன்குமார், திரு ராமு மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு தற்போது நேரடி பயன்மாற்ற முறையில் வழங்கப்படும் மானியத் தொகை வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறை மூலமாக மட்டுமே வழங்கப்படும் என குடிமைப்பொருள் வழங்குதுறை தெரிவித்துள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட பயனாளிகள் வரும் 5ஆம் தேதிக்குள் நியாய விலை கடைக்கு சென்று ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் உள்ளிட்ட விவரங்களை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், திருத்தங்கள் தேவைப்பட்டால் ரேஷன் கடை பொறுப்பாளரிடம் தெரிவிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அரசு வேலைவாய்ப்பிற்கான ஒருங்கிணைந்த பட்டதாரிகள் நிலை தேர்வு 2 நாட்களாக ஆகஸ்ட் 9 முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தேர்வுக்கூட நுழைவு சீட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்வதற்கான வழிமுறைகள் மற்றும் இதர விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்பதால் தேர்வர்கள் புதுச்சேரி அரசின் அதிகாரப்பூர்வ ஆள் சேர்ப்பு இணையதளத்தை அவ்வப்போது சென்று பார்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே LDC உள்ளிட்ட பணியிடங்களுக்கு +2 கல்வித் தகுதி அடிப்படையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற எழுத்துத் தேர்வை தொடர்ந்து தற்போது வெளியாகியுள்ள முதலாவது பட்டியலில் பெயர் இடம்பெற்றுள்ள தேர்வர்களுக்கு வரும் 15ஆம் தேதி முதல் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறவுள்ளது. இதற்கான கால அட்டவணை புதுச்சேரி அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நிரந்தர சபாநாயகரை உடனடியாக நியமிக்க கோரியும் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டை அறிவிக்க கோரியும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் பதாகைகளை ஏந்திய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு நாஜிம் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு தாமதமானதால் மக்கள் நலப்பணிகள் பாதிக்கப்படுவதாக கூறினார். நிரந்தர சபாநாயகர் இல்லாததால் சட்டமன்றமும் முடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள விளக்க கையேடுகளை புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் திரு ஆர் செல்வம் இன்று புதுச்சேரி வானொலி நிலையத்தில் அதிகாரிகளிடம் வழங்கினார். இதற்கென வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்த அவர் நிலையத்தின் பல்வேறு பிரிவுகளையும் சுற்றி பார்த்தார். அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் குறித்து ஆகாஷ்வாணி ஒலிபரப்பி வரும் நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை அவர் கேட்டறிந்து பாராட்டினார். புதுச்சேரி ஆகாஷ்வாணி பொறியியல் பிரிவு உதவி இயக்குநர் திரு ரவி மாரியப்பன், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு மயிலாடுதுறை செந்தில்குமார், உதவி பொறியாளர் திருமதி ஜெயந்தி, நிகழ்ச்சி அமைப்பாளர் திரு ஸ்ரீனிவாச முருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஒடிசா கடலோரப் பகுதிகளில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டை தொடர்ந்து பாதுகாப்பு, மருந்து உற்பத்தி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. இந்தியா மின்சார வாகனங்களுக்கு மாறுவது நீடித்த தொழிற்சூழலை உருவாக்குவதற்கான முக்கிய படி என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுச்சேரியில் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தின் மாநில அளவிலான அமலாக்கத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் அரசு வேலைவாய்ப்பிற்கான ஒருங்கிணைந்த பட்டதாரிகள் நிலை தேர்வு ஆகஸ்ட் 9 முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: நேரம் 6:20. ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: இனி கேட்கலாம் நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்.
4: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் தரமாகவும் சரியான

0: வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
0: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
1: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
0: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்
5: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
4: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
5: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: வணக்கம். நிறைய படித்தவர்களை அறிவாளிகள் என்றும், நிறைய படிக்காதவர்களை அறிவற்றவர்களாகவும் காட்சிப்படுத்தக்கூடிய காலத்தில் நாம் வாழ்கிறோம். கிராமங்களில் பட்டறிவு, படிப்பறிவு என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். சிலர் ஏட்டுக்கல்வி கற்காமலேயே அனுபவ அறிவால் சிறந்து விளங்குவார்கள். சிலர் மெத்த படித்தும் அறிவாளிகளாக நடந்து கொள்வார்கள். உன்னுடைய இன்றைய நிலைக்கு நீயே காரணம் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். அது நல்ல நிலைமையாகவும் இருக்கலாம், மோசமான நிலைமையாகவும் இருக்கலாம். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. ஆக அத்தனைக்கும் அடிப்படையாக இருப்பது நாம் செய்யக்கூடிய செயல்களே. செயல்களின் விளைவுகளை நாம் அனுபவிக்கிறோம். நாம் விதைத்ததை நாமே அறுவடை செய்கிறோம். சென்ற இடத்தால் செலவிடா தீதொரியி நன்றின்பால் உயிப்பது அறிவு என்கிறார் வள்ளுவர். மனம் போகிற போக்கிலெல்லாம் மனதை போக விடாமல் நல்ல செயல்களை செய்வதற்கு, நன்மையின் வழியில் நம்மை பயணப்படச் செய்வது எதுவோ அதுவே அறிவு. இன்று நாம் சந்திக்கக்கூடிய பிள்ளைகள் சிலரிடம் இருக்கக்கூடிய ஒரு பரவலான கருத்து, அவர்கள் மனதிற்கு பிடித்தது போல் வாழ்வது என்பது. அது சரியான சமூக விழுமியங்களோடு இருக்கும் முறை என்றால் சிறப்பு. அப்படி இல்லாத போது அவர்கள் இந்த சமூகத்தில் அறிவிலிகளாக காட்சி தருகின்றனர். அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அக்தறி கல்லாதவர் என்று வள்ளுவர் சொல்லும் போது, பின்னர் வரப்போவதை முன்னரே அறிந்து காத்து கொள்ளக்கூடிய தன்மைதான் அறிவு என்று அறிகிறோம். கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்வார்கள், தும்பை விட்டு வாளை பிடித்த கதை என்று. தும்பு என்றால் மாட்டை கட்டி வைக்கும் கயிறு. கயிற்றை விட்டுவிட்டால் மாடு ஓட ஆரம்பித்து விடும். அதன் பிறகு அதை கட்டுப்படுத்தவே முடியாது. நம் மனதும் அப்படித்தான். அறிவு, ஒழுக்கம், இவை மனதை கட்டி வைக்கும் கயிறுகள். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு என்கிறார் பாவேந்தர். சமூக அக்கறையும் பரந்துபட்ட வாசிப்பும் நமக்கு நாளும் நாளும் நல்லறிவை தரலாம். எது உண்மை எது பொய் என்று புரியாது சமயாசமயங்களில் நாம் பொய்யையே மெய் என்று நம்பிவிடுகிறோம். சிலர் ஆராயாமல் அதனையே பரப்பவும் செய்கின்றனர். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறார் வள்ளுவர். காட்சிகள், கருத்துகள், உணர்வுகள் மட்டுமல்லாது பகுத்தறியும் திறனாலும் உலகம் உய்ய அனைவரும் நல்லறிவு பெற வேண்டும். ஏனென்றால் அறிவே ஆற்றலும் அறிவே ஆயுதமும் ஆகும். அதனால்தான் அறிவை அற்றம் காக்கும் கருவி என்றனர். பகைவராலும் அழிக்க முடியாத மிக பெரும் பாதுகாப்பு அரணான அறிவை பெறுவோம், அறிவால் உயர்வோம். நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய
7: இன்சொல் அமுது, வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்,
1: வீட்டு உபயோக பொருட்கள்
0: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3.
8: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
9: வாவ்,
8: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
10: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
11: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
13: அணு மருத்துவமனை

0: இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: இனி கேட்கலாம் லைட் ஹவுஸ். இவ்வறிவினை தொடர்ந்து இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார். நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். 6:45 இசை திருகை, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் எல்நினோ பாதிப்புகளை எதிர்கொள்ள கால்நடை மற்றும் கோழிப்பண்ணை நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள். காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் பி கோபு அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 8:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையை வழங்கும் காற்றில் வரும் காணம். 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் காணம். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையின் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் PSR தங்க மாளிகை, திருவாரூர் சீமாடு 6, மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். நாளை காலை 6:00 குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 5:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்ல கேட்க படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி எம் சிவசக்தி. 7:00 திருவாரூர் திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பர நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARC நடேச சத்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பர நிகழ்ச்சி. 8:05 காந்தி அஞ்சலி. 8:15 துள்ளி வரும் பாட்டு. 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாஜ. காரைக்கால் பொது மருத்துவமனை ரத்த வங்கி மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜமீன் பஷீர் அவர்கள் தரும் தகவல்கள். 9:05 திருவாரூர் சீமாடு சில்க்ஸ் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். நாளை காலை 9:35 வன மகோத்சவ வாரம் குறித்து உரை வழங்குகிறார் காரைக்கால் வனங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு வேளாண்மை அலுவலர் கே அமீனா பிபி அவர்கள். 9:40 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:00 சிந்தனை அரங்கம். முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் பிரமதார் நிகழ்ச்சி. நேயர்கள் இதுவரை கேட்டது லைட் ஹவுஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6:30 மாநில செய்திகள். தொடங்கியிருந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இது உங்கள் வானொலி, உங்களுக்கான வானொலி.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்தியா ஜப்பான் கூட்டு

பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு பல துறைகளிலும் வெற்றியடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் விரைவான வளர்ச்சிக்கு ஏற்ப ஜப்பான் அளித்து வரும் முதலீடுகள் ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிப்பதாக அவர் கூறினார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் ஆற்றல்மிக்கதாகவும் பயனளிக்கும் வகையிலும் உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரம், பொருளாதார பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஜப்பான் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். விநியோக சங்கிலி தொடரில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக உலகளாவிய வர்த்தகம் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் சூழ்நிலையிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது என்றும், விரைவாக பொருளாதார வளர்ச்சி பெற்று வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நீடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் அவர்

0: உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது என்றும், விரைவாக பொருளாதார வளர்ச்சி பெற்று வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நீடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜப்பான் நாட்டின் சர்வதேச ஒத்துழைப்புக்கான வங்கி மேற்கொண்ட ஆய்வில் இந்தியா முதலீட்டுக்கு உகந்த நாடாக உறுதி செய்யப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இம்மாநாட்டில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாச்சி, இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ள போதிலும் எரிசக்தி பாதுகாப்பும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். தாராள மற்றும் வெளிப்படையான எரிசக்தி வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் திருமதி சனே தகாச்சி கூறினார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் தென்னிந்திய ஆய்வு மையம் மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து நடத்திய நேதாஜியின் INA சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் கட்டுரை போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் அவர் உரையாற்றினார். குஜராத்தில் உள்ள நிரஞ்சனா ஆற்றை இளைஞர்கள் சுத்தம் செய்ததை அவர் எடுத்துரைத்தார். அதேபோல் வைகை ஆற்றை சுத்தம் செய்யவும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், இதற்காக அனைத்து மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தேசத்திற்காக உறுதிமொழி எடுத்தது போல் நமது நாட்டை முன்னேற்றுவதற்கு நாம் உறுதிமொழி ஏற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு KA செங்கோட்டையன், திரு மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர் விடுதி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அமைச்சர், சட்டக்கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கும் மாணவர்களுக்கான அமைதியான மற்றும் தரமான கல்விச் சூழலை உருவாக்கி தருவதற்கும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மாணவர்களின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் அனைத்து நவீன அடிப்படை வசதிகளுடன் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், நடவுப் பொருட்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் உரிய நேரத்தில் கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சமையல் எண்ணெய் இயக்கம் மற்றும் பருத்தி இயக்கம் போன்ற முக்கிய திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் நோக்கில் காய்கறி, பழம், மலர் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சியில் இத்திட்டத்தினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இத்திட்டத்திற்கான ஊதியம் நாளொன்றுக்கு 336 ரூபாயிலிருந்து 345 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களின் கூட்டுறவு சங்க கடன்களை ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கான வேலை நாட்களை ஆண்டுக்கு 200 நாட்களாக

0: உயர்த்த வேண்டும் என்றும் நாளொன்றுக்கு 700 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தூய்மைப் பணியாளர்களை அரசுப் பணியாளர்களாக சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். விவசாயிகள் நலனை காக்க பாலாற்றில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியிருந்தது. இன்று காலை 8 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஒடிசா, மேற்கு வங்க கடலோரப் பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேலும் தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகா வரை கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூலை 3 மற்றும் 4 தேதிகளில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். சென்னை ஓக்கியம் துறைப்பாக்கம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் புதிய மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தை மாவட்ட முதன்மை நீதிபதி சுபாதேவி இன்று திறந்து வைத்தார். விழுப்புரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணாநகர் கோபுர பூங்காவினை பார்வையிட்ட மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பூங்காவில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். விளையாட்டுச் செய்திகள். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 2-6, 11-9 என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. கலேயில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:40. இது காரைக்கால் பண்பலை 100.3.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்,
5: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
4: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
5: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
4: சியாம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
5: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
2: இனி கேட்கலாம் காரைக்கால் முங்கல் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாஜ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
8: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
8: தொடர்புக்கு 8924

0: நலமாய் வாழ மகளிருக்கான உடல் நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள்.
1: நோய் அணுகாம இருக்கணும் அப்படின்னா பகல்ல தூங்க கூடாது, அதே மாதிரி சாப்பிட்ட பின்னாடி ஜஸ்ட் ஒரு வாக். இன்னைக்கு சயின்ஸ்ல வந்து இதெல்லாமே கொண்டு வராங்க, ஆனா அன்னைக்கு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம சாப்பிட்ட பின்னாடி கொஞ்ச நேரம் வந்து வாக் பண்றது அப்படின்றது ரொம்ப நல்லது. அது மாதிரி முத நாள்ல சமைச்ச உணவு நம்ம வந்து அமிர்தம் மாதிரி இருந்தா கூட, அதாவது அமிர்தமே இருந்தா கூட முத நாள்ல சமைச்ச சாப்பாடை வந்து நம்ம அடுத்த நாள் வந்து சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி வந்து தயிர்ல வந்து லைட்டா புளிப்பு ஏறி இருக்கணும். அந்த புளிப்பு ஏறினக்கூடிய தயிர் தான் நமக்கு வயிறுல இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், நம்மளுடைய கட்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த விஷயத்தையும் நமக்கு வந்து பிணி அணுகா விதிகளில் சொல்லியிருக்காங்க. ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம வாந்திக்கு மருந்து எடுத்துக்கிறது, 4 மந்த்ஸ் ஒன்ஸ் பேதிக்கு மருந்து எடுத்துக்கிறது. இப்போ உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டே இல்லை, இந்த உடம்பை வந்து நீங்கள் டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், நசியம் பண்ணிக்கிறது, 1.5 மாசத்துக்கு ஒரு தடவை நசியம் பண்ணிக்கிறது, அதாவது 3 டேஸ்க்கு ஒன்ஸ் கண்ணுக்கு மையிடுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் சித்த மருத்துவத்தில் டிசைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சீசன்லையும் வரக்கூடிய ஃபுட்டு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பருவத்தில் என்ன நோய்கள் வரலாம் அதுக்கான தீர்வுகளை தான் இந்த உணவுகள் நமக்கு அது வருது. ஆனா நம்ம அந்த சீசனல் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுவோம், அது ரொம்ப தவறு.
2: அது வந்து ஃபுட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும்ன்றதை மைண்ட் செட் பண்ணிட்டோம்.
1: கண்டிப்பா
2: பல பலன் இருக்கும், யோசிக்கணும்
1: பல பலன் இருக்கணும். எல்லாத்துலேயுமே அந்த ஒயிட், முடிஞ்ச அளவு ஒயிட்டை வந்து நம்ம கம்மி பண்றது அப்படிங்கிறது, அது ஒயிட் சுகர் ஆகட்டும், ஒயிட் ரைஸ் ஆகட்டும், உப்பா இருக்கட்டும், அது மாதிரி மில்க் ஆகட்டும், முடிஞ்ச அளவு அது தேவை அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். எதுவா இருந்தாலுமே நீங்க அளவோட எடுத்துக்கிட்டா பிரச்சனையே கிடையாது.
0: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியின் நிறைவா ஒரு சித்த மருத்துவரா நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: ஆக்சுவலி என்னுடைய நோக்கம் என்னன்னா, பேசிக்கலா சித்த மருத்துவம் அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சிறப்பான மருத்துவம். அது வந்து மக்களுக்கு வந்து இன்னும் நல்லா ரீச் ஆகணும், இன்னும் எல்லாரும் அதை பயன்படுத்திக்கணும். எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அதே மாதிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், இதுல எல்லாத்துலயுமே சித்த மருத்துவ பிரிவு இருக்கு. அங்க எல்லா இடங்கள்லயுமே சித்த டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க.
2: ஆயுஷ் அப்படின்னு சொல்லி எல்லா மருத்துவ முறைகளுமே அங்க
1: இருக்கு. சோ இதுல நீங்க எல்லா விஷயங்களுக்கும் அதுல தீர்வு இருக்கு. நீங்க அந்த மருத்துவரை அணுகி நீங்க அதுக்கான தீர்வுகளை வந்து பெற்றுட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கும் நல்லது. இன்னொன்னு, சித்த மருத்துவத்தை வந்து நிறைய பேர் யூஸ் பண்றது. இது வந்து நம்மளோட மருத்துவம், நம்மளோட மண்ணோட மருத்துவம். இன்னொன்னு, உங்களுக்கு வந்து பேசிக்கலா அதிகமான பொருள் செலவு இல்லாம உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்க ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதும், உங்களோட லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்றதுனால ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதும் நல்ல விஷயம் தானே. அப்போ வந்து நீங்க அதை பயன்படுத்திக்கிறதுக்கு மக்கள் தான் அது முன் வரணும்.
2: கண்டிப்பா டாக்டர், நிகழ்ச்சியில வந்து பெண்களுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான சிகிச்சை முறை அப்படின்றத தாண்டி லைஃப் ஸ்டைல எப்படி மாத்திக்கிட்டா இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிக்க முடியும், பிரச்சனையே வராம எப்படி தவிர்த்துக்க முடியும், இப்படி பல விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர்.
1: ஓகே, தேங்க்யூ. என்னையும் இங்க கூப்பிட்டதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
2: தேங்க்யூ டாக்டர்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மகளிருக்கான உடல் நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் தந்தார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் பொங்கல் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் பொங்கல் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க பொங்கல் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: திசைங்கு மிசும் ஒளியலை, இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.

0: இரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: உங்கள் அபிமான காரைக்கல் பண்பலை 100.3 இணை கேட்கலாம் இசை தூரிகை.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பன்மொழி 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் இசைத்துறிகை நிகழ்ச்சியோடு. இசைத்துறிகை நிகழ்ச்சியில் ஆடுகளம் FIH மகளிர் நேஷனல் கோப்பையில் ஒரு சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பில் நடத்தப்பட்ட ஒரு முக்கிய தொடரில் 2025-26 தொடர் வந்து நியூசிலாந்து ஆக்லாந்து நகரில் நடைபெற்றது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய மகளிர் அணி இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறாங்க. இதன் மூலம் இந்தியா வந்து தனது 2வது நேஷனல் கோப்பையை கைப்பற்றியதுடன் அடுத்த FIH ப்ரோ லீக்கிற்கும் தகுதி பெற்றுள்ளது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சொன்னோடனே எனக்கு வந்து ஃபிஃபா உலகக்கோப்பையை பற்றி தான் பேசாமல் இருக்க முடியாது. எனக்கு கிட்டத்தட்ட 48 அணிகள் களமிறங்கிய இந்த உலகக்கோப்பையில் நம்ம வந்து நாக் அவுட் ரவுண்டுக்கு போயாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாக் அவுட் ஆட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் வந்து செனகல் வந்து 3-2 அப்படின்னு ஜெயிச்சிருக்காங்க. அமெரிக்கா வந்து போஸ்னியாவை 2-0 அப்படின்னு கூட ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் குரோஷியாவுக்கு மேட்ச் நடைபெற இருக்குது, ஸ்பெயினுக்கும் ஆஸ்திரியாவுக்கு நடைபெற இருக்குது, சுவிட்சர்லாந்து வெர்சஸ் அல்ஜீரியாவுக்கும் அர்ஜென்டினா வெர்சஸ் கேப்வெர்டான நடைபெறும்.

அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐசிசி விமன்ஸ் டிடி 20 வேர்ல்டு கப்பும் நடைபெற்று கொண்டு இருக்குது. இதில் வந்து ரெண்டாவது செமிஃபைனல் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இன்றைக்கி மேட்ச் நடைபெற இருக்குது. ஏற்கனவே நடைபெற்ற ஃபஸ்ட்டு செமிஃபைனலில் வெஸ்ட் இண்டீஸ்ட்டுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடைபெற்றது. அதில் வந்து ஆஸ்திரேலிய விமன் வந்து 8 வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நிறைய ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடைபெற்ற இங்கிலாந்துக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து ஆஸ்திரேலியாவை ஃபைனலில் வர சண்டே 5 ஜூலை அன்னைக்கு சந்திப்பாங்க. இசைத்துறை நிகழ்ச்சியில் நம்ம கேட்டது ஆடுகளம்.

0: பண்பலையோடு நேயர்கள் இணைந்திருக்கும் நேரம் 7 மணி. நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த பார்மாஸ் விடங்கோலர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கோலர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலி விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7 மணிக்கு திருவாரூர் திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பதார் நிகழ்ச்சி. நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரி எலக்ட்ரிகல்ஸ்.
6: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விரும்பதா நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் புறவும். நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கோறு பாட்டு விளம்பதா நிகழ்ச்சி. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையின் 100.3 இசை தூரிகை.

0: நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் ஒழுங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் ஒழுங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் முழங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.

0: வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது. இசைத்தூரிகை இன்னும் சில நொடிகள் தொடர்வது. 7:15 தமிழில் செய்திகள். நேர்களை காரைக்கால் பண்பலையின் உறுப்பினர் முடிவு நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. கூடவே வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14.20 கோடி டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 30 நடைபெறுகிறது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவ குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பிரதமர் திருமதி சனா தகச்சியுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளும் உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக விளங்குவதாக தெரிவித்தார். பொருளாதார பாதுகாப்புக்கும் எரிசக்தி பாதுகாப்புக்கும் இந்தியாவும் ஜப்பானும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14.20 டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 4% கூடுதலாகும். கடந்த மாதத்தில் பயணியர் போக்குவரத்திலும் நிலையான வளர்ச்சி காணப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் மட்டும் 63.81 பயணிகள் ரயில்களில் பயணித்துள்ளனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தை காட்டிலும் இவ்வாண்டு 19.1% கூடுதலாக உரங்கள் ஏற்றிச் செல்லப்பட்டுள்ளதாகவும் இதர சரக்குகள் 17.3% அதிகரித்துள்ளதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் தேவையை கருத்தில் கொண்டு நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை பெட்ரோலியத்துறை

0: மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த 12 மாதங்களுக்குள் நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் 30 கோடி மெட்ரிக் டன்னாக உயரும் என கூறினார். பீகார் மாநிலம் பான்கிபூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா, குஜராத் மாநிலம் மஞ்சுளாபுரா சட்டப்பேரவை தொகுதிகளில் இம்மாதம் 30 தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்பு மனுக்கள் இம்மாதம் 6 தேதியிலிருந்து 13 தேதி வரை தாக்கல் செய்யலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. மனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 14 தேதி நடைபெறும். வேட்பு மனுக்களை திரும்பப் பெற 16 தேதி கடைசி நாள். இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 3 தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும். பீகார் மாநிலம் பாங்கிபூரிலிருந்து பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ராஜினாமா செய்ததை அடுத்தும், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியாவிலிருந்து காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ராஜேந்திர பாரதி பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்தும், குஜராத் மாநிலம் மஞ்சளாபுரா பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர் யோகேஷ் பாய் நரேந்தாஸ் பட்டேல் காலமானதை அடுத்தும் இந்த 3 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. நிலையான தொழில் சூழலை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மின்சார வாகனங்கள் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குவதற்கான நெறிமுறைகளை எளிதாக்குவதில் முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், பரிவேஷ் இணையதளம் மூலம் இதற்கான விண்ணப்பங்களை சரிபார்த்து அனுமதி அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் முதலீடுகளை ஈர்த்து வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுடன் பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசின் தொழில் கொள்கைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஏற்ப நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகேல் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தில் நிதிக்குழுவின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் திருப்பதியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், கிராமப்பகுதிகளில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு இதனை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். வேலை நாட்கள் 100 125 ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்காக மத்திய அரசு 95,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர், மாநில அரசுகளின் பங்குடன் மொத்தமாக 151,282 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் கீழ் ஒவ்வொரு நபருக்கும் நாளொன்றுக்கு 312 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்திற்காக 750,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என கூறிய அவர், இதன் மூலம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஆண்டொன்றுக்கு 2 கோடி ரூபாய் வழங்கப்படும் என திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பூண்டி ஊராட்சி ஒன்றியம் கைவண்டூர் கிராம பஞ்சாயத்தைச் சேர்ந்த பயனாளிகள் திட்ட வேலை நாட்களை 125 உயர்த்தியிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்.
2: என் பேர் பூங்கோதை. இந்த 100 நாள் திட்டம் 125 நாள் கொடுத்துருக்குறாங்க.

0: 336 ரூபா போட்டிருக்கிறாங்க. திட்டத்தை அறிவித்த மோடி ஐயாவுக்கு நன்றி செலுத்துக்கிறேன்.
1: என் பேர் லட்சுமி. இந்த 100 நாள் திட்டம் வந்து 100 நாளாக இருந்தது 125 நாளாக உயர்த்தியிருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த திட்டத்தை உறுதிப்படுத்தின பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம்.
2: பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு வரும் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 5 வயதிலிருந்து 18 வயது வரையிலானோர் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. அமைச்சகத்தின் awards.gov.in என்ற இணையதளத்தில் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவ குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளனர். ஆபரேஷன் அமித்சாத் என்ற பெயரில் இந்திய மருத்துவக் குழுவினர் வெனிசுலாவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவ சேவை செய்து வருகின்றனர். கடந்த மாதம் 24ஆம் தேதியன்று ரிக்டர் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 பதிவான கடுமையான நிலநடுக்கத்தால் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் 21 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மரக்கன்றுகள் நட உள்ளதாக கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ப்ரூனோ நாவரோ டேவிட் வேகா இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஸ்பெயின் ஆஸ்திரியாவையும் நாளை காலை 4:30 போர்ச்சுக்கல் குரேஷியாவையும் எதிர்கொள்கின்றன. பெல்ஜியம் அமெரிக்கா அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14.2 கோடி டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவக் குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: 105 கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: இனி கேட்கலாம் காரைக்கல் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் புஜவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குபோர் காரைக்கல் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
6: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யன் சூப்பர் கோல்டு புரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யன் சூப்பர் கோல்டு இயற்கை புரம்.

0: மங்கள்யான் சூப்பர் கோல்ட் விவசாயிகளின் நண்பன்.
1: உழவர்களுக்கு
2: சுபாக்கா சுபாக்கா, சீக்கிரம் வீட்டுக்கு வெளில வாங்களேன்.
3: என்ன பொங்கடி இவ்வளவு ஆர்வமா கூப்பிடுற?
2: கொஞ்சம் பாருங்களேன், இத
3: என்ன இது? கோழி குஞ்சா? என்ன ரொம்ப கருப்பா இருக்கு, கருங்கோழி குஞ்சா பொங்கொடி?
2: அக்கா, நீங்க நினைக்கிற இந்த கடக்நாத் கோழி குஞ்சு இல்லக்கா, எங்க வீட்டு வயல்ல இருந்துச்சு. நல்லா பாருங்க, இது காடை குஞ்சு.
3: என்னது காடை குஞ்சா? வயல்ல எல்லாம் இருக்குமா இது?
2: முன்னாடி வயல்வெளியில தான்க்கா இது வளரும். இப்பதான் நம்ம மக்கள் இறைச்சிக்காக இதை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க.
3: அதுவும் சரிதான் பொங்கொடி, நான் கூட இறைச்சி கடையில தான் இதை முதல் முறையா பார்த்தேன் பொங்கொடி.
2: நான் எங்க வீட்டு வயல்ல நிறைய தடவை பாத்திருக்கேன்க்கா.
3: ஏன், கோழி கறிய விடவே நிறைய பேர் இந்த காடைய விரும்புறாங்க. அப்படி இதுல என்னதான் இருக்கோ?
2: என்ன இருக்கா? கோழி இறைச்சி விட இந்த காடை இறைச்சில அதிக புரத சத்து இருக்கா.
3: ஓ,
2: ஏன், கோழி வளர்ப்பையும் காடை வளர்ப்பையும் ஒப்பிட்டு பார்த்தா காடைக்கு தீவன செலவு ரொம்ப கம்மி. இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால நோய் தாக்கம் ஏற்படாது, மருத்துவ செலவும் மிச்சமாகும். இன்னும் சொல்ல போனா ஒரே மாசத்திலேயே போட்ட முதலீடே எடுத்துடலாமா.
3: என்ன பொங்கடி காடை வளர்ப்ப பத்தி இப்படி சொல்ற? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னும் இதை பத்தி ஏதாவது இருந்தா சொல்லு பொங்கடி.
2: சொல்ற சுபாக்கா, காடை வளர்ப்புங்கிறது குறைச்ச முதலீட்டுல குறைஞ்ச காலத்துல அதிக லாபம் தரக்கூடிய ஒரு சிறந்த தொழிலா அமையுது. இந்த காடை வளர்ப்பையே ரெண்டு முறையில வளர்க்கலாம். ஒன்னு ஆழ்கூல முறை, இன்னொன்னு கூண்டு முறை. இந்த ஆழ்கூல முறை மூலமா வளர்க்கிற காடை குஞ்சுக்கு தரையில தவிடு இல்லனா வேர்க்கடலை தோலை நல்லா பரப்பி காடைய வளர்க்கலாமா. ஒரு சதுரடிக்கே 6 காடை வரைக்கும் வளர்க்கலாமா.
3: அப்ப கூண்டு முறையில
2: வணிக ரீதியா வளர்க்கறதுக்கு சிறந்த முறையே இதுதான்க்கா. 4-5 அடுக்குகள் இருக்கிற இரும்பு கூண்டுகளை பயன்படுத்தி குறைஞ்ச இடத்துல கூட அதிக காடைகளை வளர்க்கலாம்.
3: ஓ, அப்ப கூண்டுங்கிறதுனால கழிவுலாம் கீழே விழுந்துரும்.
2: சரியா சொன்னீங்கக்கா. நம்ம வளர்க்கறதுக்கு முன்னாடியே கூண்டுக்கு அடிப்பகுதியில கழிவுகள் கீழே விழுற மாதிரி கம்பி வலைய அமைக்கணும்.
3: சரி பூங்குடி, இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த காடை வளர்ப்புக்கு காடையெல்லாம் எங்க வாங்குறது?
2: அக்கா, இந்த காடை குஞ்சுகள்லாம் நம்ம தமிழ்நாட்டிலே கிடைக்குதுக்கா. 1 வயதுல இருக்கிற காடை குஞ்சுலாம் நாமக்கல், புதுக்கோட்டை, அப்புறம் தஞ்சாவூர் பகுதியில அதிகமா கிடைக்குது. ஏன், அரசு கால்நடை மருத்துவ கல்லூரி மூலமா கூட நம்ம காடை குஞ்ச வாங்கிக்கலாம்.
3: இதுல இனங்கள்லாம் உண்டா பூங்குடி?
2: இனங்கள் பல இருக்குக்கா. அதுலயும் நம்ம தமிழ்நாட்டோட தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி ஜப்பானிய காடை தான் சிறந்தது. இதுவே இறைச்சிக்கும் முட்டைக்கும் ஏற்ற ரகம்னா நந்தனம் 3. இந்த ரகம் தான் காடையிலே சிறந்த ரகமா.
3: அப்ப நான் நந்தனம் 3 தான் வாங்குவேன். ஏன்னா இதோட முட்டை ரொம்ப சத்து மிகுந்ததுன்னு சொல்றாங்க. பூங்குடி, எனக்கு ஒரு சந்தேகம்.
2: என்னக்கா?
3: இப்ப நம்ம காடை வளர்ப்புக்கு முட்டையா வாங்காம காடை குஞ்சுகளா வாங்கிட்டு இருந்தோம்னா அதை எப்படி பராமரிக்கிறது?
2: சரியான கேள்வி. இப்போ தரமான குஞ்சு நம்ம தேர்வு எப்படி செய்யறதுன்னு கேக்குறீங்க. அதுக்கு ஆரோக்கியமான நோயற்ற காடை குஞ்சுகளை நம்பிக்கை உள்ள பண்ணைகளிலிருந்து வாங்கிட்டு வர்றது சிறந்தது. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் சரியான இருப்பிட வசதியும் இருக்கணும்.
3: ஏன் பூங்குடி, இப்ப காடைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பொதுவாவே அதிகம்னு சொல்றோம், அப்ப அதுக்கு தடுப்பூசி எல்லாம் எதுவும் தேவையில்லையா?
2: நம்ம பண்ணைய சுத்தமா வச்சுக்கிட்டாலே போதுங்கா. அப்படியும் நோய் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நோயோட இருக்கிற காடைய தனிமைப்படுத்திட்டு கால்நடை மருத்துவரோட ஆலோசனையோட பின்பற்றது நல்லது.
3: அப்ப இந்த காடை வளர்ப்புல பிரச்சனைன்னு பார்த்தா எதுவுமே இல்ல அப்படிதானே?
2: பிரச்சனை எந்த வளர்ப்புனாலும் இருக்குதானக்கா செய்யும். நம்ம கவனிப்போட பார்த்தோம்னா எந்த பிரச்சனையும் வராம தடுக்கலாம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
4: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
0: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.

0: நேயர்கள் கேட்க இருப்பது
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: இது உழவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: संकट के समय प्रधानमंत्री फसल बीमा योजना किसानों के लिए वरदान है।
1: अब सूखा पड़े या बाढ़ आ जाए कोई डर नहीं,
2: अब ओले पड़े या कीट पतंगे फसल खा जाए कोई फिक्र नहीं,
3: क्योंकि हमने लिया है प्रधानमंत्री फसल बीमा।
4: बुआई से फसल कटाई तक हर जोखिम का दावा, न्यूनतम प्रीमियम पर अधिकतम भुगतान का वादा।
5: योजना से हर साल जुड़ रहे हैं 5 करोड़ से ज्यादा किसान, अब आपकी है बारी।
4: नजदीकी कृषि कार्यालय, सहकारी समिति, बैंक शाखा, अधिकृत बीमा कंपनी या जनसेवा केंद्र में स्वेच्छा से करा सकते हैं पंजीकरण।
5: फसल बीमा पोर्टल या फसल बीमा ऐप द्वारा भी कराया जा सकता है पंजीकरण।
4: प्रधानमंत्री फसल बीमा योजना, आपकी फसलों का संपूर्ण सुरक्षा कवच। कृषि एवं किसान कल्याण मंत्रालय, भारत सरकार।
6: வணக்கம் நேர்களே, இன்றைய நம்ம கிசான் வாணி நேரலை நிகழ்ச்சியில எல்நினோ பாதிப்புகளை எதிர்கொள்ள கால்நடை மற்றும் கோழி பண்ணை நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி யார் சொல்ல போறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் பி கோபு அவங்க தான் நமக்கு சொல்ல இருக்கிறாங்க. வணக்கம் சார்.
7: வணக்கம் மேடம்.
6: நேர்களே, நீங்களும் உங்களோட சந்தேகங்களோட அழைங்க 0-4-3-6-8 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னோட 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 இந்த எண்களில் வாங்க. சார், இப்போ வந்து எல்நினோ அப்படின்ற பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்க ஒரு கருத்தாக இருக்குல்ல சார். இது எல்நினோ அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சதான் நேர்கள்கிட்ட சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் சார். பசிபிக் பெருங்கடல்ல மத்திய மற்றும் கிழக்கு பூமத்திய ரேகை பகுதிகளில் கடல் நீர் வழக்கத்திற்கு மாறாக வெப்பமடைகிறத வந்து இது குறிக்கிது. இது வந்து ஒரு உலகளாவிய இயற்கை காலநிலை நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. வழக்கமான மழைப்பொழிவு வந்து குறைஞ்சு காணப்படும், கடுமையான வறட்சி, காட்டு தீ இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம இந்தியா பொறுத்தளவு இந்த மாதிரி பருவமழையை நம்பி இருக்கிற நாடுகளுக்கு இந்த எல்நினோ வந்து ஒரு பெரும் சவாலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார். இதனால வந்து பருவமழை பொழித்து போறது, கடுமையான வெப்ப அலை இதெல்லாம் வந்து விவசாயம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம கண் கூடவே பார்க்க முடியுது. அதிகமான வெயில், வெப்ப அலைகள் அந்த வீசுறது, கால்நடைகள்லாம் கூட மேய்ச்சலுக்கு போனா உடனே திரும்பி வந்துருது, ஒரு 2 மணி நேரத்திலே வந்துருது. ஏன்னா அவங்களுக்கே தாக்கம் வந்து அதிகமா இருக்கு, அந்த வெப்ப அலை தாக்கம். இப்போ நீங்க சொல்லுங்க சார், இதை வந்து எப்படி வந்து எதிர்கொள்ளணும் கால்நடைகள் கோழிகள்லாம்?
7: கண்டிப்பாக மேடம், இந்த எல்நிலோன்ற ஒரு கான்செப்ட் வந்து இப்போ புதுசாக வந்து வந்தது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா எவ்வரி ஒரு 2 இல்லை ஒரு 7 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் ஆனால் இப்போ இந்த வருஷம் வந்து நம்ம புதுசாக அதை ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி, நம்ம ஒரு விழிப்புணர்வு மாதிரி நம்ம தேவைப்படுற மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து எதை ஆறு குறிக்குதுன்னா, ஒரு சக்ஸஸை குறிக்குதுன்னா, கால்நிலைக்கு ஏற்ற நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம், கால்நடை வளர்த்துக்குன்றது ஒரு சக்ஸஸ்ங்க சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து அந்த பருவநிலை மாற்றத்தை பற்றி நம்ம கவனிக்கிறோம், அதை பற்றி யோசிக்கிறோன்றது ஒரு நல்ல விஷயம். இது பார்த்தீங்கன்னா 1970 வந்துகிட்டு இருக்கு, ஒரு இடைவெளி காலத்தில் 5 வருடம் 10 வருடம் இடைக்காலத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. குறிப்பாக பார்த்தா 2015 கூட இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. பட் அந்த அளவில் நம்ம பெருதாக அதை நம்ம கருத்தில் கொள்ளலை. ஆனால் இந்த வருடம் வந்து எல்நிலோ நிச்சயமாக பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு கணிச்சிருக்காங்க உலகளவில். ஸோ அந்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பசிபிக் பெருங்கடல் மேலே பரக போகக்கூடிய ஒரு காற்று வந்து கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி போகக்கூடிய காற்று வந்து வலுவிழந்து போகிறதுனால வெப்பம், அதாவது கடல் பசிபிக் கடலுக்கு மேலே இருக்கிற வெப்பத்தன்மை வந்து அதிகமாகும். அதனால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, பருவநிலை மாற்றத்தில் ஏற்படும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க டிகிரி ஏற்கனவே நம்ம வந்து புவி வெப்பம் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், அது இல்லாமல் கூட 1 டிகிரி செல்சியஸ் அதிகமாக வர அளவுக்கு ஒரு வெப்பத்தன்மை அதிகப்படுத்தும். அதுதான் இதோடைய பாதிப்பு எல்நினோன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எதனால் ஏற்படும், இந்த பருவத்தில் எப்படி ஏற்படுனாக்க, நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பருவநிலையை மாற்றி அமைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்தியா, ஆஸ்திரேலியா பகுதியில் வந்து, ஏஷியா பகுதியெல்லாம் வந்து எப்போதுமே மழைப்பகுதி அதிகமாக இருக்கிறதுல வறட்சியும், சவுத் அமெரிக்கா பகுதியில் வறட்சியாக இருக்கக்கூடியதில் அதிக மழைப்பொழிவு அந்த மாதிரி ஏற்படுத்தும். ஸோ இயல்பாக இல்லாமல் மாற்றலாக இருக்கிறதுனால இதை பொதுவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் வேவ், அதாவது வெப்பவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதுதான் இதோடைய முழு கான்செப்ட்.
6: சரிங்க சார், இது வந்து மனிதர்களுக்கே வந்து தாங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே சார்?
7: கண்டிப்பாக
6: வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா வெப்ப அயர்ச்சி ஏற்படுறது, சில இடங்களில் இறந்து போடுறதுலாம் கூட இருக்காங்க வயதானவங்க,
7: ஹீட் ஸ்ட்ரோக்னால இறந்து போறவங்களும் இருக்காங்க.
6: ஆமாம் சார். கால்நடைகளுக்கு இதை எப்படி சார்?
7: இப்போ மனிதர்களோ விலங்குகளோ

0: இயல்பாக வந்து கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு தெர்மல் கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவாங்க. உடம்புக்குள்ள இவ்வளோ வெப்பம் தான் வந்து இருக்கும். இந்த வெப்பம் அதிகமாச்சுனாக்கா அது வந்து ஒன்று வெளியேற்றுறதுக்கான முயற்சியை வந்து மனிதர்களோ விலங்குகளோ செய்யும். செய்ய முடியாத பட்சத்தில், ஏன்னா வெளியில் ஏற்கனவே வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால அது உள் உறுப்புகளை பாதிக்கும். குறிப்பாக கால்நடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பெரிய பாதிப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா உற்பத்தி, நம்ம கால்நடையை பொறுத்த வரைக்கும் உற்பத்தியை தான் நம்ம வளர்க்குறோம். இப்போ பால் உற்பத்தி மாடாக இருக்கட்டும், கோழி உற்பத்தி முட்டையை உற்பத்தியாக இருக்கட்டும், இந்த உற்பத்தியை பெரிதளவை ரொம்ப பாதிக்கும். பத்தாவதுக்கு இல்லாமல் இனவத்தி திறனை சுத்தமாக பாதிக்கும். இந்த வெப்ப அயற்சினால இனவத்தி திறன் சுத்தமாக குறிஞ்சு போயிடும்.
1: கன்று போடுறது,
0: கன்று போடுறது, சின பிடிக்கிறது, இந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாக வரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வளர்ச்சி குறையும். இப்போ கன்றோட வளர்ச்சியெலாம் ரொம்ப குறையும். இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி சுத்தமாக குறைஞ்சிரும். ஏன்னா வெப்ப அயற்சி அதிகமாக அதிகமாக நிறையளுடைய எலக்ட்ரோலைட் நம்ம உடம்புக்குள்ளேய நினைச்ச நினைச்ச சத்துக்கள் வந்து குறையறதுனால நோய் சக்தி சுத்தமாக குறைஞ்சிரும்.
1: சரிங்க சார், நேர சந்தேகத்தோட வராங்க, அவங்க என்ன கேட்கறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: ஆ வணக்கம் சார்.
2: நான் தென்விடாயிலிருந்து ஆனந்தன் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க சார்.
2: இப்ப கால்நடை பத்தி தான் கேட்கறேன். இப்ப நீங்க சொல்றது எல்லாமே இருக்கு மாட்டுக்கு. பாத்தீங்கன்னா காலையில அந்த வாணி மாதிரி ஊத்துது, வெயில்ல தாங்க மாட்டேங்குது, அது காலையில குளிப்பாட்டி விட்டுருவோம். அதே மாதிரி இப்ப சாயங்காலமும் அந்த வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப வாணி மாதிரி ஊத்திடுங்க. சாயங்காலம் குளிப்பாட்டலாமா சார்? குளிப்பாட்டினா சளி கிளி பிடிச்சிக்குமா?
0: குளிப்பாட்டலுங்க ஐயா. ஆனா நம்ம ரொம்ப ஐஸ் வாட்டர் மாதிரி தண்ணியில குளிப்பாட்டாதீங்க. சாதா ஒரு பச்சை தண்ணியில நீங்க குளிப்பாட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஐயா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வெயில் நேரத்தை, அதாவது குறிப்பா 12 to 3 மணி நேரத்துல மேய்ச்சலுக்கும் வெளியில கால்நடைகள் அனுப்பாதீங்க. அப்பதான் வெப்ப அயற்சி ரொம்ப அதிகமா இருக்கும்னு கணிச்சிருக்காங்க.
2: ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார்,
1: நன்றி. சார், இப்ப வந்து இந்த வெப்ப அயற்சியை குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு,
0: இந்த வெப்ப அயற்சி நம்ம பார்க்கும்போது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? இப்போ உதாரணம் நீங்கள் கால்நடை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பெருமூச்சு தன்மை, அதாவது மூச்சு பெருசாக விடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உற்பத்தி குறையிறது, அதோடைய அதாவது சுறுசுறுப்பாக இல்லாமல் சோர்ந்த மாதிரி போகிறது, சில சமயத்தில் மாடு படுத்துறது, இந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் அதிகமாக இருக்கும். கோழிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாயை திறந்து மூச்சு விடுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரக்கையை வந்து உடம்புக்கு வெளியில் வைக்கிறது, ஏன்னா ஹீட்டை வெளியேற்றணுன்றதுக்காக. சில சமயத்தில் ரொம்ப டயர்டாகி கழிச்சலாகவோ அந்த மாதிரி ஒரு அறிகுறி ஏற்பட்டு டயர்டாயிடும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் தான் வெப்ப அயற்சி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கோழிக்கு வந்து வாயை திறந்துருக்கும் போது உள்ளே வந்து ஆக்சிஜன் வெளில ரொம்ப போகிறதுனால கால்சியம் சத்து ரொம்ப குறையும். அப்போ என்ன அவங்கன்னு கேட்டிங்கன்னா முட்டை உற்பத்தி ரொம்ப பாதிச்சு, தோல் முட்டை இல்லை அந்த மாதிரி பிரச்சனைகள், முட்டை உற்பத்தி கம்மியாக வர மாதிரி இருக்கும்.
1: சரிங்க சார். இதுக்கு எப்படி சார் நீர், இதுக்கு எப்படி கொடுக்கலாம்?
0: கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் நம்ம ப்ரிவென்டிவ் மெஷர் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 4 அஸ்பெக்டில் நம்ம ப்ரிவென்டிவாக இருக்கணும். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்ரேஷன், தேவையான அளவு நீர் கொடுக்கறது.
1: சார் தொடர்ந்து பேசலாம், நீர் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பெயர் சொல்லுங்க. அவங்க பேர் சொல்லுங்க.
3: பேர் தங்கங்க, திருவாரூர் மாவட்டம் வந்துருங்க.
1: சரிங்க, அவங்க கேள்வி கேளுங்க.
3: நம்பரே எடுக்க மாட்டேங்க, இந்த கடைசி நம்பர் 31 இருக்குல்லங்க, நான் ஒரு வாரமா ட்ரை பண்றேன், அந்த நம்பரே எடுக்க மாட்டேங்க.
1: சரிங்க, அதான் கிடைச்சிடுச்சுல இணைப்பு, உங்க கேள்வி கேளுங்க. சார் சொல்லுங்க சார்.
0: அதாவது நீர் சத்து கரெக்டாக கொடுக்கறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம மழை சரியாக வரையில டெம்பரரி ஸ்டோரேஜ் வாட்டர் கூட கிடைக்காது, கால்நடை சரியாக தண்ணி கிடைக்காது. ஸோ அதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ரெடியாக எடுத்து வச்சுருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கால்நடைகளுக்கு இந்த வெயில் நேரத்தில் இல்லை அதிகமாக வெப்ப அழிச்சி அதிகமாக இருக்கிற நேரத்தில் 3 வேளை கூட தண்ணி தேவைப்படும். ஸோ தண்ணியை வந்து கரெக்டாக அதுக்கு தேவையான அளவு கொடுக்கறத வச்சுக்கணும். ரெண்டாவது, நீர் சத்து குறையிறதுனால எலக்ட்ரோலைட் லெவலும் குறையும். உதாரணம் நம்ம சோடியம் குளோரைட் சொல்லக்கூடிய முக்கியமான அந்த சத்துக்கள் வந்து ரொம்ப டவுன் ஆகிடும். அதனால அதோடைய உணவில் சோடியம் பைகார்பனேட்டோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு உப்பு சத்து உள்ள பொருட்களை வந்து ரெகுலராக நம்ம கொடுக்கறது கவனிக்கணும் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்துட்டிங்கன்னா கூல்டான, அதாவது மர அரங்கல் நிழல்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த மாதிரி, அதாவது ஷெட்டு இல்லாதவங்களுக்கு ஷெட்டு வாய்ப்பு இருக்கவங்களுக்கு ஷெட்டு போடலாம். ஷெட்டு இல்லாதவங்களுக்கு மர நிழல்களில் விடுற மாதிரி பார்த்துக்கணும். குறிப்பாக வெயில் காலத்தில் அதிகமாக அலைய விடாமல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி விஷயம். ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு ஷெட்டு வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து கூலாக, அதாவது தண்ணி தெளித்து இல்லை அது மாதிரி கூலர் ஃபேன் மாதிரி வைக்கிறது, அந்த மாதிரி அமைப்புகள் பண்ணலாம்.
1: சரிங்க சார்.
0: ஸோ இது வந்து ஒரு விஷயம். மூணாவது பார்த்தீங்கன்னா தீவனத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். தீவனம் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் சுத்தமாக தீவன சாப்பாடு சாப்பிடவே சாப்பிடாது, அதுக்கு சாப்பிடணுன்னே தோணாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த தீவனத்திலேயே ஊட்டச்சத்து அதிகமாக உள்ள தீவனமாக கொடுக்க பார்க்கணும்.

0: குறிப்பாக ப்ரோட்டீன் சத்து அதிகமாக, அப்புறம் பைபாஸ் ப்ரோட்டீன் பைபாஸ் ஃபேட் சப்ளிமெண்ட் சொல்லக்கூடிய தாது உப்புக்கள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த தீவனத்தில் கொடுத்தா தான் தீவனம் உட்கொள்ளாது, சத்துக்கள் குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். மேய்ச்சலுக்கு போகுது.
1: சரிங்க சார், நான் தொடர்ந்து பேசலாம் சார். ஆ சொல்லுங்கள் சார்.
0: மேய்ச்சலுக்கு போகுது அப்படின்னாக்கா மேய்ச்சலை வந்து காலையிலையும் ஈவினிங்கும் நம்ம மேய்ச்சலுக்கு அனுப்பணும். ஏன்னா வெயில் நேரத்தில் போச்சுன்னா அது அயற்சி அதிகமாக ஏற்படும். ரெண்டாவது, மேய்ச்சல் முறையிலேயே வந்து நம்ம என்ன கவனிக்கணும் பார்த்துட்டிங்கனாக்கா, சின்ன சின்ன புல்வெளிகள் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம அதிகப்படுத்தணும். அதை பேஸ்டல் லேண்ட்ஸை நம்ம அதிகப்படுத்தணும். வேறு அந்த மாதிரி இப்போ நரிப்பயிர் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம நட்டு போச்சுன்னா அந்த மாதிரி சத்துள்ள ஒரு புல்வெளிகள் கிடைக்கும்.
1: நம்மளே உருவாக்கி கூட
0: மேய்ச்சல் உரு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஐடியா பிளான் பண்ணி அதுக்கு தேவையான உணவுகள் கிடைக்கிறதுக்கான, ஏன்னா நிச்சயமா தீவனம் கிடைக்காது, வளர்ச்சி ஏற்படும். ஸோ அதனால நம்ம அதுக்கான தீவனைக்கான ஏற்பாடு பண்ணி வைக்கணும்.
1: பசுந்தீவனம் கூட வளர்க்கலாம்.
0: பசுந்தீவன தீவன புல்கள் நெட்டு அந்த மாதிரி கூட நம்ம தீவனம் கட் பண்ணி கொடுக்கலாம். அது இல்லாம சில நம்ம ஊறுகாய்ப்புல்னு சொல்லுவாங்க, சைலேஜ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஃபீல்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நாம தாராளமாக கொடுக்கலாம்.
1: அப்புறம் ஹைட்ரோபோனிக்ஸ்,
0: அசோலா ஹைட்ரோபோனிக் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொடுக்கலாம். நீர் சத்து உள்ள தீவனம், அது நல்லா உங்களுக்கு சத்துக்கள் கொடுக்கும். நீர் தேவையான நீரும் சத்து உங்களுக்கு கொடுக்கும். நாலாவது ரொம்ப முக்கியமான பார்த்தா எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறமான விஷயங்கள். இப்போ நோய்க்கான நாக்குப்பூச்சி மருந்து தடுப்பூசிகள் இதை வந்து கரெக்டாக கவனித்து போடணும். ரெண்டாவது, நோய் எதிர்ப்பு சக்தி, உதாரணத்துக்கு வெயில் காலத்தில் ஒரு மாடுகளுக்கு இது புதுமையாக தான் இருக்கும், யாரும் கேள்விப்பட்டுக்க மாட்டாங்க, நெல்லிக்காய் பவுட்ரு. நெல்லிக்காய் பவுட்ரு நம்ம டேபிள் ஸ்பூன், 2 டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் நெல்லிக்காய் பவுட்ரு மாடுகளுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல கூலிங் எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு. மாடு அந்த அயற்சி வெப்ப அயற்சி வந்து நல்லா தடுக்கும். ஸோ சின்ன சின்ன சின்ன விஷயங்கள் தான் தீவனத்தோடு கலந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இயற்கை முறைகளில் நம்ம அதோடைய எதிர்ப்பு சக்தி, பஞ்சகாவிய மாடுகளுக்கும் கொடுக்கலாம், கோழிகளுக்கும் கொடுக்கலாம், நீர் கலந்து தீவனத்தில் கலந்து கூட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அமினோ ஆசிட் சொல்லக்கூடிய சத்து பவுடர்கள் கோழிகளுக்கு இருக்கு. ஸோ அப்புறம் ப்ரோபயோட்டிக் சொல்லக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ், ப்ரோபயோட்டிக்னா நுண்ணுயிர்கள், நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள், அதெல்லாம் பவுடராக தீவனத்தில் வந்து நீங்கள் சேர்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக தீவனம் மேற்கொள்ளாத நிலைமையில் இந்த மாதிரி சத்துக்கள் செய்யும் போது வெப்ப அயற்சியை தடுத்துனாவே பொதுவான அதுக்குள்ளே ஏற்படுகிற பாதிப்பை நம்ம தடுக்க முடியும்.
1: சரிங்க சார், நேர்களை தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன்பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: ஆரம்பத்துல வந்து சக விவசாயிகிட்ட பேசும் போது கொஞ்சம் எங்களுக்கு அச்சமா இருந்தது, இந்த பாம் ஆயில் விவசாயம் இந்த சாகுபடி எப்படி இருக்குமோன்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தோட்டக்கலை துறையை வந்து சந்திக்கும் போது அவங்களும் எங்களை வயலுக்கு வரும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுல வந்து அஷோர்டு பைபேக் இருக்கு, இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் தைரியமாக வந்து பாம் ஆயில் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பித்தோம். 3 வருஷம் கழிச்சு வந்து எங்களுக்கு மகசூல் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தைரியம் வந்தது, இது லாபகரமான பயிர்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது.
2: ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் அதிக செலவிடும் என்று இந்த பாம் ஆயில் பயிரில் அச்சப்பட்டோம். மண் வளம் பாதிக்கப்படும் என்று அச்சப்பட்டோம். தோட்டக்கலைத்துறையின் அறிவித்தல்படி அதிக லாபகரமுடைய பயிராக இப்பயிர் அமைந்துள்ளது.
3: மீண்டும் நேரலை நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேர்களே. இன்று எல்நினோ பாதிப்புகளை எதிர்கொள்ள கால்நடை மற்றும் கோழி பண்ணை நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகளை பற்றி காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் பி கோபு அவங்க பல விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேயர் வணக்கம். சார், இப்போ இந்த வெப்ப தாக்க அறிகுறிகள் இதை பற்றி சொன்னீங்களா சார், அதோட பார்த்தாலே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி எப்படி சார் இருக்கும் அந்த அறிகுறிகள்?
4: நம்மளே சொன்ன மாதிரி வெப்ப அதாவது பெருமூச்சுகள் அதிகமாக இருக்கும், ஆடுகளுக்கு வாணியை ரொம்ப அதிகமாக ஊற்றும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோர்ந்து படுக்கும், இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும். குறிப்பாக உடம்புல இருக்கிற சூடுத்தன்மை அதிகமாகும். இந்த மாதிரி எப்படியாவது அனிமலை பார்த்தீங்கன்னா உடனே அதை வந்து ஒரு குளுமையான ஒரு மரநிழலையோ இல்லை குளுமையான இடத்துக்கு இம்மிடியட்டாக நீங்கள் இடம்பெயர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல அதாவது ரொம்ப ஐஸ் வாட்டர் கொடுக்கக்கூடாது.
3: சரிங்க சார், நேயர் வந்து

0: இருக்காங்க. வணக்கம், இணைப்பு கட்டாய துண்டிச்சுக்கப்பட்டுகிட்டே இருக்கு, நீங்க பேசுங்க சார்.
1: ஒரு சில்லு தண்ணியை நம்ம கொடுக்கணும், நார்மல் பச்சை தண்ணியை நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேவையான அளவு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த உப்பு சத்துக்கள் அதிகமாக கொடுக்கறதுக்கான வழிகளை பார்க்கணும். எக்காரந்து கொண்டும் ஐஸ் வாட்டரில் போட்டு குளிப்பாட்டுறதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நார்மல் தண்ணியில் வேணால் நீங்கள் குளிப்பாட்டி விடலாம் அதோட டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு. இது எல்லாம் செய்தும் அனிமல் வந்து நார்மலாக உங்களுக்கு வரல, இன்னும் டல்லாக படுத்துட்டுருக்குன்னா டாக்டர் கால்நடை மருத்துவர் அணுகி அதுக்கான முதலுதவி வைத்தியத்தை மேற்கொண்டு செய்யலாம்.
0: சரிங்க சார். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க, வானொலி ஒலி அளவை கொஞ்சம் குறைச்சிக்கங்க.
2: சரி மேடம். மேமாத்தூர்ல இருந்து அமுதா பேசுறேன்.
0: உங்க கேள்வி கேளுங்கம்மா.
2: சார்
1: சொல்லுங்க மேடம்.
2: மாடு எல்லாம் இப்ப வந்து குளிப்பாட்டுறது எல்லாம் எப்படி மேடம் சார் குளிப்பாட்டணும்? செனமாடு
1: குளிப்பாட்டுறது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை கூட குளிப்பாட்டலாம். செனமாடு அப்படின்ற ஒரு கருத்துன்னு யோசிக்க வேண்டாம். தாராளமாக நீங்கள் இப்போ கோடை காலமாக இருந்தால் நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை குளிப்பாட்டலாம். மழை காலமாக இருந்ததுன்னா நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவை இல்லை ஒரு தடவை குளிப்பாட்டலாமா?
2: சரிங்க சார். இல்லை கண்ணுக்குட்டி ஒரு நாள் இது குளிப்பாட்டிட்டோம் சார், காலையில் குளிப்பாட்டிட்டோம், மறுநாள் ஜுரம் வந்துருச்சு.
1: இல்லை நீங்கள்
2: வைரஸ் காய்ச்சல்னு காலெல்லாம் சுத்தமாக நடக்கவே மாட்டேன்ட்டு சார், காலை இழுத்துட்டு வந்து ரெண்டு நாள் ஊசி போட்டு தான் சார் சரியாக போச்சு. அது
1: குளிப்பாட்டதுனால அந்த உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்காதுமோ? ஆல்ரெடி சளி ஜுரம் ஏதாவது வந்திருக்கும், அந்த சமயத்தில் சேர்ந்து குளிப்பாட்டினால கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கும்.
2: மூட்டம்லாம் போடலாமா சார்? கொசு கடிக்குது இல்லை, மூட்டம் போடுறேன் எழுதி தரம் சொல்கிறாங்க, அதனால தான் அதுக்கு வருது அப்படிங்கிறாங்க.
1: அப்படி இல்லைங்க, கொசு கடிச்சா தான் உங்களுக்கு நிறைய நோய்கள் வரும், கொசுலாம் நிறைய நோய்க்கு பரவும், அதனால நீங்கள் மூட்டம் போடுறது தப்பு இல்லை.
2: ஆ சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றி சார். மூட்டம் போடுறதுனால ஏதாவது மூச்சு திணறல் அந்த மாதிரி எதுவும் வருமா கால்நடைகளுக்கு?
1: அப்படிலாம் எதுவும் இல்லை மேடம். ஆக்சுவலாக வந்து நம்ம மூட்டம் வந்து கொஞ்சம் துளைவில் தான் போடணும், ரொம்ப பக்கத்தில் போடக்கூடாது. அது என்னென்னா அந்த என்வரான்மெண்ட்டில் இருக்கிற அந்த சின்ன சின்ன இன்செக்ட்ஸை வந்து வெளியே தள்ளுறதுக்கான பொருள். அப்படி இல்லை நம்ம ஒருவேளை சளி ஆல்ரெடி இருக்குது மாடுகளுக்குன்னா நம்ம சில கெமிக்கல்ஸ் ரெடிமேடாக மெடிசன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம சுத்த சுட தண்ணியில் அந்த கெமிக்கல்ஸை போட்டு அந்த வேவ் பிடிக்கிற மாதிரி, நம்ம மனிதர்கள் வேவ் பிடிக்கிற மாதிரி மாடுகளுக்கும் மூக்கில் சளி அதிகமாக ஒழுகிற மாடுகளுக்கு கொடுக்கலாம்.
0: சரிங்க சார். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்கய்யா.
3: கபிராமன் சாமிநாதன்.
0: உங்க கேள்வி கேளுங்க
3: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். வணக்கம் சார்.
3: மாடு வெயில்ல கொண்டு வந்து போயிட்டு இருந்து கட்டி நான் நாக்கலாம் தண்ணி ஆகுது. அது தண்ணி அப்படி இறக்கிலே ரொம்ப சீனி அதிகமாக சாப்பிட
1: மாட்டேங்குது.
3: அப்படி டாக்டர் ரொம்ப கொஞ்சம் தினமும் கொண்டு குளிப்பாட்டுங்க, நாங்கள் தினமும் ஒரு காம்பை எந்திரிச்சு குளிப்பாட்டுங்க சுத்தமாக.
1: சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. விடுறதுனால தாது உப்புகள் மற்றும் உப்பு சத்துக்கள் அதிகமா சேர்க்கிற மாதிரி நீங்க தீவனத்துல கலந்து கொடுங்க. கொடுங்க ஐயா. இப்ப சோடியம் பைகார்பனேட் ஆப்போசோலன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கலந்து கொடுத்தா அந்த வெப்ப அயர்ச்சி கொஞ்சம் குறைக்கும். கண்டிப்பாங்க ஐயா, அப்படிதான் பண்ணணும் ஐயா.
0: நன்றிங்க.
3: ஆமா.
0: வணக்கம்.
4: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
1: வணக்கம் சார். வணக்கம் சார்.
4: திருவாரூர் மாவட்டத்துல இருந்து வேப்பத்தவணி வஞ்சியூர்ல தங்கையன் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
4: மாட்டுக்கு வந்துங்க சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி மேல வருதுங்க மாட்டுக்கு. கொப்பளம் மாதிரி இப்படி வந்து உடச்சிக்கிட்டே ஈ கடிக்கிட்டே இருக்கு. வேப்பண்ணா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்கிறேன், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு. மாடு சீக்கா இருக்கிறது என்ன பண்றது?
1: இல்லைங்க, இப்போ ஆல்ரெடி இந்த மாடுகளுக்கு அந்த கொப்பளம் வந்துச்சா இல்லை இப்போதான் அந்த மாடுகளுக்கு வந்திருக்கா? போன வருஷம்லாம் வந்துச்சா? அதாங்க, இது ஒன்றும் இல்லைங்க. நம்ம யூஸ்வலாக நம்ம தொடர்ந்து மூணு வருஷமாக பெருசாக பாதிச்சு கொண்டிருக்கிற அந்த பெரியம்மை நோய் பிரச்சனை தான் இது. குறிப்பாக உங்களுக்கு இந்த வெயில் காலத்துலேருந்தே ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அந்த கொப்பளம் வர்றதுக்கு. அது ஆகஸ்ட் மாதம் தான் வந்த புதுசில் அதிகமாக இருந்துச்சு, இப்போல்லாம் கோடை காலத்தில் ஏப்ரல் மேலேருந்தே இதோடைய தாக்கம் அதிகமாகுது. உங்களுக்கு வைரஸ்னால ஏற்படுது, அது வெப்பம் கொப்பளம் ரொம்ப எல்லா பகுதியிலும் அதிகமாகி குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகளுக்கு ரொம்ப சிவியராக இருக்குது. கலப்பின மாடுகளை விட நாட்டு மாடுகளுக்கு பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கண்ணுட்டிகளுக்கு நெஞ்சு சளியை உண்டு பண்ணி இறப்புக்கு ரொம்ப வழிவகுக்குது. இந்த கொப்பளங்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து நம்ம அதை வைத்தியம் பண்ணலாம், அதை பெருசாக அதிகமாக கொப்பளம் வர்றதுக்கு முன்னாடி பண்ணலாம். வந்துடுச்சுன்னா அந்த கொப்பளங்கள்

0: அதுக்கான ஆயின்மெண்ட் தடவி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அதை வந்து புண்களை வந்து நிவர்த்தி பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் குணமாயிடும்.
1: நன்றிங்க.
2: அப்புறம் ஒன்று சொல்கிறேங்க, நான் வந்து திருவாரூர் மாவட்டத்தை வந்து நான் வந்து ஒரு நேயர், வந்து பழைய நேயருங்க. நான் வந்து ஒரு குறை ஒன்று சொல்கிறேங்க. நேற்று வந்து
1: இல்லைங்க, இது விவசாய நிகழ்ச்சி, இது சம்பந்தமான கேள்விகளை கேளுங்க, அடுத்த நேயருக்கு வழிவிடலாம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க.
3: வணக்கம் வணக்கம், விஸ்வநாத சர்மா, நெடியூர்ல இருந்து.
1: உங்க கேள்வி கேளுங்க. யா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுட்டு இருக்கமா, ஐயா கிட்ட பேசுறேமா.
1: ஆ, கேளுங்க.
0: சொல்லுங்க ஐயா.
3: டாக்டர் ஐயா, நம்ம வீட்ல ரெண்டு மாடு இருக்குங்க ஐயா.
0: சொல்லுங்க சார்.
3: காலையில எப்பவுமே குளிப்பாட்டு ஒண்ணா கட்டுறதுதான், ஆனா ரெண்டு கண்ணு தண்ணி வந்துட்டே, கண்ண ஒரு கண்ண மூடின மாதிரி இருக்கு ரெண்டு நாளா. சின்ன கண்ணும் வந்து அதுக்கு கண்ணு தண்ணி வந்துட்டே இருக்கு, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணலாமா, இல்ல நீ கை வச்சு வேலை பண்ணலாம் சொல்லுங்களேன் டாக்டர்.
0: இல்ல, நீங்க அதை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போட்டோ சென்சேஷன் சொல்லுவாங்க. இந்த கோடை காலத்துல ஒரு சில மாடுகளுக்கு இந்த பிரச்சனை வரும், இது கொசுக்கடினாலும் சமயத்தில் வரும், இல்லாட்டா இயற்கையாகவே சில மாடுகளுக்கு அது ஜெனட்டிக்காக அது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. கோடை காலத்தில் இந்த மாதிரி கண்ணிலேருந்து தண்ணி வர அந்த ப்ராப்ளம் வரும். பொதுவாக நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் கண்ணை வந்து நார்மல் சலைன், அதாவது நம்ம உப்பு தண்ணின்னு சொல்லுவாங்களே, அதை போட்டு நீங்கள் கழுவி விடலாம். நீங்கள் வைத்தியம் போது என்ட்ரோஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக் ஒரு மூணு நாள் நீங்கள் போட்டிங்கனாவே இது சரியாக போயிடும். உங்களுக்கு கோடை காலத்தில் இது வரும், சில மாடுகளுக்கு வரும் ஐயா. இது
1: வெட்பயிற்சி உருவாயிருக்கு, ஏதாவது மாடுக்கு பிரச்சனை அப்படின்னா முதல் உதவியா நம்ம என்ன செய்யலாம்? கால்நடை மருத்துவரை அணுகிறதுக்கு முன்னாடி.
0: அதான் நான் சொன்ன மாதிரி அறிகுறிகள் தென்பட்டா நான் சொன்ன மாதிரி ஒரு குளிர் பகுதியில கொண்டு வந்து மாடு குளிப்பாட்டுறது அந்த மாதிரி சொன்னது. இப்போ பொதுவாக இப்போ வரப்போகிற காலத்துக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, நான் முடி சொன்ன மாதிரி தேவையான தீவனங்கள் சரியாக இருக்கான்னு நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும். குறிப்பாக அது பசு தீவனமாக இருந்தாலும் சரி, உலர் தீவனமாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம சரியான அளவு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமான்னு முதல்ல பார்த்துக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது தேவையான நீர் சத்துக்களுக்கான ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி வச்சுக்கணும். தண்ணி பற்றாக்குறை எது காத்து இருக்காத மாதிரி, குறிப்பாக நாக்குப்பூச்சி மருந்தும் மற்றும் தடுப்பூசிகளை ரெகுலராக டைமுக்கு போட்டுக்கணும். அப்புறம் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அதற்கான ஒரு கவனமும் நம்ம அதிகமாக செலுத்தணும். இது நம்ம பொதுவாக செலுத்தினாவே போதும், நம்ம எல்லாமே ப்ரிப்பேர்டாகவே இருக்கலாம்.
1: சார், கோழிகளுக்கு வந்து முட்டையிடுற திறன் வந்து பாதிக்கப்படும் சொன்னீங்களா சார், இந்த வெப்பத்தினால, அதுக்கு என்ன சார் பண்ணலாம்?
0: நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா அதுக்கு கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கணும். நம்ம கால்சியம் சத்து ஒன்று லிக்விட் சப்ளிமெண்ட்டாக இருக்குது, அதை நம்ம தீவிரத்தில் கலந்து கொடுக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு அந்தந்த பகுதியில் டைகால்சியம் பாஸ்பேட் சொல்லக்கூடிய அந்த கெமிக்கலோ, இல்லாட்டா ஷெல் கிரீட் சொல்லுவாங்க, அதாவது கடலில் கிடைக்கக்கூடிய அந்த பவுட்ரு, அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் நசுக்கி நம்ம தீவனத்தில் கலந்து கொடுத்தா கூட உங்கள் கால்சியம் நீட்டு அது நீட்டோட்டம் ஆகிடும், அதனால உங்களுக்கு உற்பத்தி நல்லாயிருக்கும்.
1: கிளிஞ்சல் சொன்னாங்க,
0: கிளிஞ்சல் சொல்லுவாங்க,
1: அது நீர்த்து போன தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு
0: சொல்லுவாங்களே சார். கிளிஞ்சலும் கிளிஞ்சலும் நசுக்கி பவுடராக கூட கொடுக்கலாம் நம்ம.
1: ஓ சரிங்க சார். அடுத்து வர நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: அம்மா உங்கள் பேர் சொல்லுங்க.
4: மயிலாடுதுறை மாவட்டம் பொன்னூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேன் மேடம்.
1: உங்கள் கேள்வி கேளுங்க.
0: சொல்லுவாங்க பொதுவா இந்த வெயில் காலத்துல அதிகமா வரக்கூடிய அந்த கொசுக்கடினால அதிகமா வரக்கூடிய ஒரு நோய். இது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் இருக்குங்களா, தேங்காய் எண்ணெயை நீங்கள் அந்த மடி காம்பில் நீங்கள் தடவி விடலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கையை நல்லா சுத்தமாக கழுவி எண்ணெயில் வச்சுக்கிட்டு நீங்கள் பால் கறக்கிறது நல்லது. இந்த கொப்பளங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சில மேஸ்ட்லீப் சொல்லக்கூடிய ஆயுர்வேதிக் ஆயின்மெண்ட்லாம் இருக்குது, அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரம் குணமாயிடும். இது வந்து ஒரு அம்மை நோய், அதாவது ஒரு வைரஸ் நோயுமா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ரிகாஷன் எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் வலி குறைஞ்சிரும்.
1: நன்றி, நன்றி. வணக்கம்.
5: ஹலோ
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
0: சொல்லுங்க சார்.
5: ஆண்டனி பேசுறேன் சார்.
0: ஆ சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
5: இந்த பாடல் தான் சார் ட்ரை பண்ணேன்
1: சார். உங்க கேள்வி கேளுங்க சார். இணைப்பு சரியா கிடைக்கல சார். இப்ப வந்து நீங்க பொதுவா கால்நடை வளர்க்குற விவசாயிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த எல்நிலோ பாதிப்பு?

0: பல்புகளில்.
1: கால்நடை வளர்ப்பவர்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த கால்நடைகளுக்கு தேவையான இந்த எல்நிலோ பாதிப்பை பற்றி விழிப்புணர்வு முதல்ல அவங்களுக்கு வேணும். என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், அப்புறம் அதை நம்ம தடுப்பதற்கான சூழ்நிலைகள் என்ன, உதாரணத்துக்கு தேவையான தீவன சேமிப்பு, நீர் அமைப்பு, அதுக்கப்புறம் நோய் தடுப்பு முறைகள் என்னென்ன பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்தி அதுக்கான ப்ரிப்பேர்னஸ் முன்னாடியே வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த கால்நடை இந்த பாதிப்பு இல்லாமல் நம்ம தடுக்கலாம்.
0: சரிங்க சார். நிகழ்ச்சியில் நிறைவாக வரக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க சார்.
0: சரிங்க, உங்க கேள்வி கேளுங்க.
1: சொல்லுங்க ஐயா.
2: திருவள்ளூர் மாவட்டம் சார்.
1: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
0: உங்க கேள்வி கேளுங்க ஐயா. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க, உங்க கேள்வி கேளுங்க, நேரம் குறைவா இருக்கு.
3: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் மாமதி.
1: சொல்லுங்க சார்.
3: வணக்கம் சார். கறவை மாட்டுக்கெல்லாம் தடுப்பூசி போடுறாங்களா சார்?
1: கோமை தடுப்பு. சொல்லுங்க.
3: பால் குடிக்கலாமா வந்தது அந்த சமயத்தில் தடுப்பூசி போட்ட நேரத்துக்கு?
1: இப்போ குடிக்கலாம் ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தடுப்பூசி போட்ட அன்னைக்கு வேண்டாம். அதாவது நீங்கள் காலையில் போட்டாங்கன்னா சாயங்காலம் இந்த பாலை தாளர் மணிங்க குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஐயா.
3: சரிங்க ஐயா.
0: நன்றி.
3: நன்றி நன்றி.
0: சார், இந்த மாதிரி தடுப்பூசி, இந்த தடுப்பூசி போட்டால் பால் இப்போ வந்து கறக்கக்கூடாது அப்படிலாம் எதாவது இருக்கா சார்?
1: அப்படிலாம் இல்லைங்க. பொதுவாக வந்து மருந்துகளுக்கு, எல்லா மனிதர்களும் சரி விலங்குகளும் சரி, ஒரு மருந்து நம்ம உள்கொள்ளும் போது அது ரத்தத்தில் கலந்து வெளியேறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் காலம் இருக்கும். அந்த ரத்தம்ன்றது ரத்தத்துலேயும் இருக்கும், யூரின்லேயும் இருக்கும், மாடாக இருந்தால் பால் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அதோடைய எஃபெக்ட் தான் வந்து நம்ம வந்து கால்நிலை பார்த்து கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லுவாங்க. தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்ப்பு சக்திக்காக உள்ள ஒரு போடப்பட்ட ஒரு ஊசி, அதனால் அதுக்கும் பாலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.
0: ஆனால் மடிநோய் வந்தால் மட்டும் அந்த பால் பயன்படுத்த.
1: ஆமாம், அந்த மூன்று நாட்கள் அந்த பால் வந்து கெட்டுப்போன பாலாக இருக்கிறதுனால அதை பயன்படுத்தக்கூடாது. நல்ல மூணு நாளுக்கு அப்புறம் நிச்சயமாக அதோட நிறம் மாறி நல்ல பாலாகிடும், அப்போ நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். குறிப்பாக எல்லா காம்புமே அந்த பிரச்சனை இருக்காது, ஒரு சில காம்பு தான் பிரச்சனை இருக்கும். அந்த பாலுக்கு மட்டும் கறந்து விட்டுட்டு மற்ற பால் நம்ம இது சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம்.
0: ஓஹோ, சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு எல்நினோ பாதிப்புகளை எதிர்கொள்ள கால்நடை மற்றும் கோழிப்பண்ணை நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய தடுப்பு முறைகளை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இணைப்பில் வர முடியாத நேயர்களுக்கு உங்களோட அலைபேசி என்ன தரலாமா சார்?
1: சொல்லுங்க.
0: குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் பி கோபு அவங்களோட அலைபேசி எண் 9488083626. மீண்டும் ஒரு முறை, 9488083626. ரொம்ப நன்றிங்க சார்.
1: தேங்க்யூ.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
5: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
6: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 ஓடு.

0: இனி கேட்கலாம் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதி வழங்குபோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தும் நான் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: காற்று வரும் காலம் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறலாம். 0436 அப்படிங்கிற காரைக்கால் முன் இணைப்பை அடித்தொட்டு 231 231 உங்களுக்கான மற்றும் ஒரு எண் 299 5 8 0 உங்களுக்கான மற்றும் ஒரு எண் 299 4 8 0 மற்றும் ஒரு எண் கூட இருக்குங்க 9 5 6 6 4 2 7 2 3 1. உங்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இல்லை என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்குது, என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காரைக்கால் எஃப்எம் 100.3 அப்படின்னு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் அப்படிங்கிற வலைத்தள பக்கத்தில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நாங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்துட்டோம். அதனால் வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா காற்று காலம் நிகழ்ச்சியில் ஒரு தலைப்பில் நமக்கு நேயர்கள்ட்ட கொஞ்சம் கமெண்ட்ஸ்லாம் கேட்போம். அப்படிங்கும்போது இன்றைக்கி என்ன தலைப்பு கேட்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் பக்கம் போனீங்க அப்படின்னா ஒரு போஸ்டர் ஒன்று இருக்கும். அதில் வந்து ஒரு பர்சன் வந்து ஷாக்கிங்காக ஒரு போர்டு பார்க்குற மாதிரி இருக்கும். அது யாரும் இல்லை, நான் தான். அப்படி ஷாக்கிங்காக பார்க்குற மாதிரி இருக்கும். காரைக்கால் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த போஸ்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தோணும். நம்ம ஊர் பேர் வேறு எங்கேயாச்சும் பார்க்கும்போது நம்ம ஊர் பேர் இங்கேயே கூட இருக்கா அப்படின்னு கூட தோணும். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கதை தாண்டி நீங்கள் பார்த்தது. ஏன்னா இப்போ நிறைய நேயர்கள் வருவாங்க, ஒரே பேராக இருக்கும், பட் ஆனால் அந்த ஊர் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டமாக இருக்கும், இன்னொரு ஊர் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டமாக இருக்கும், ஆனால் ஒரே பேராக தான் இருக்கும். அதுவே நிறைய பேர் இருக்கும், அது உங்களுக்கே கூட தெரியும். அந்த மாதிரி உங்களுடைய ஊர் பேரை வேறு எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்டிருக்கோம் ஃபேஸ்புக்கில். அதுக்கான கமெண்ட்ஸை நீங்கள் ஃபேஸ்புக்கில் கொடுங்க. லைவில் வந்து பாட்டு கேட்குறீங்கன்னா லைவ்லையும் வாங்க. இப்போ ஒரு நேயர் காத்துட்ருக்கார், யார் வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
6: அன்பான அன்பருக்கு இனிய இரவு வணக்கம்
0: சார். இனிய இரவு வணக்கம். யார் பேசுகிறீங்க?
6: மதுரையிலேருந்து உங்கள் அன்பு சொன்ன ஆண்டனி.
0: ஆண்டனி சார், ஃபேஸ்புக்கெலாம் கமெண்ட்ஸ்லாம் உங்கள் அதிகமாக கொடுக்குறது இல்லையே.
6: ஆமாம் சார், நான் டைம் இருக்கா சார், பண்ணி நிமித்தமாக சின்ன ஒரு ஆர்டிசம் சார், அவனை பார்க்கறதுக்கு மெயின்டென் ஆர்டிசம்.
0: ஓஹோ, சரி சரி.
6: அதனால் அவனை பார்க்கறதுக்கே மெயின்டென் பண்ண ஆழிகை எனக்கு பத்தாதுங்க சார். அதனால தான் சார் லைவில் அவர் மோஸ்ட்லி லைவில் தான் சார்.
0: சரி சரி சரி, உடம்ப பார்த்துக்குங்க, நல்லா கவனிச்சிங்க சரிங்களா?
6: ஆமாம்
0: சார். சரிங்க, என்ன பாட்டு வேணுங்க?
6: அதில் இந்த தேனிசுத்தன் தேவான் இசையில் வாளியின் வரிகளில் ஹரிகரன் அண்ட் ஜிதா தம்ம பாடிய உயிரிலே கலந்து திரைப்படுத்தத உயிரை உயிர் அழைத்தது.
0: அப்படியே உங்களோட உயிரோடு கலந்துருக்கும் அந்த பாடல்.
6: கண்டிப்பா சார், நல்லா இருக்கும்.
0: அப்படியே காற்றுல கலந்து வரப்போகுது மதுரைக்கு.
6: அதுக்காக அதற்காக நன்றி.
0: டெல்டா காற்று அப்படியே வீசி அப்படியே மதுரை மண்ணுக்கு வரப்போகுது, கேளுங்க.
6: தேங்க்யூ சார், தேங்க்யூ.

0: பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியில் பங்கேற்க ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும் கேட்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: அனைவரும் சக்தி முருகானந்தம்.
0: சொல்லுங்க சக்தி முருகானந்தம் சார், என்ன பாட்டு வேணும்?
1: படம் பாஷா படத்துலேருந்து தங்க மகன் போட்டு.
0: தங்க மகன் பாட்டு உங்களுக்கு வேணுமா
1: சார்?
0: நீங்க எப்படி தங்க மகனா? எப்படி
1: தங்க மகன் தான் சார்.
0: சரி சரிங்க, பாடல் கேட்கலாம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நன்றி நன்றி
1: நன்றி.

0: நன்றி.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நமது பண்பலையின் நாளை காலை 6:15 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சைக்கிள் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சைக்கிள்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
5: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
4: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடுங்குளூர் இணை வழங்கும் இன் சொல் அமுது.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடுங்குளூர் எண்ணெய்.
4: மேலும் நிகழ்ச்சி வழங்க இருப்போ தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
8: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
4: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்க இருப்போர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 கார்கில் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களையும் மலி விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
9: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: நாளை காலை 7:00 திருவாரூர் திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பர நிகழ்ச்சி. நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்க இருப்போர் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ்.
10: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
4: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்க இருப்போர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விரும்பதா நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கூறு பாட்டு விளம்பதா நிகழ்ச்சி. 8:15 பண்பலி 100.3 நம்ம காற்றில் வரும் கால நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். அப்படியே நான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இங்கே போஸ்ட் ஒன்று போட்டிருக்கோம், அதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 19 கமெண்ட்ஸ் வந்துருச்சு. கமெண்ட்ஸை படிக்கலாம், உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க. இப்போ நிகழ்ச்சியில் அலிவலம் சக்தி முருகானந்தன் கேட்ட தங்க மகன்.

0: நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: நம்ம மயிலாடுதுறை வம்சாவில் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் இப்போது April 5 வரை நீட்டிப்பு.
0: இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணும் பண்பலோட நேர்கள் இணைந்திருக்கும் நேரம் 8:20 நேரம். இந்த நிமிடத்துல யார் வந்திருக்காங்க பாடல் கேட்க கேட்டுருவோமே. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: திருவாரூர் கொடிக்கால் பாளையம், ஜான் ஹாஜா நஜிமுதீன்.
0: சொல்லுங்க ஜான் ஹாஜா நஜிமுதீன் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். என்ன பாட்டு உங்களுக்கு?
2: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில எஸ் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் மூச்சு விடாம பாடின
0: பாட்டு கொடுக்காம இருக்கோமா? குடுத்துருவோமே.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காட்டில் ஒரு காண நிகழ்ச்சியில அடுத்த நேயரை நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க தேவி அம்மா, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
4: வந்ததே குங்குமம்.
3: சரி, வந்ததே பாட்டு இப்ப வந்துடும். ஓகேவா?
4: நன்றி சார்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்போதைய வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேரம் 8:31. இனி கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்கும் போது இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: காற்றில் வரும் கான நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற 0-4-3-6-8 அப்படிங்கிற காரைக்கால் முன் இணைப்பு என்னோட 2-3-1-2-3-1 உங்களுக்கான மற்றும் முறையின் 2-9-9-4-8-0 மற்றும் முறையின் 2-9-9-5-8-0 அலைபேசியின் 9-5-6-6-4-2-7-2-3-1 இது வந்து நேரலையில் பங்கேற்று பாடல் கேட்கலாம். அதுமாரி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நாங்கள் ஒரு போஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கோம், அந்த போஸ்ட்டுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸும் கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கே வந்திருக்காங்க? வணக்கம்.
6: வணக்கம்
0: சார், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க?
6: மாவட்ட திருவள்ளூர் மோகன் சார்.
0: மோகன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?

0: நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன்
1: சார். சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் சார்?
0: படம் சிகரம்.
1: நிகழ்ச்சியில் இந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சாங்க. கிட்ட ஒரு 29 பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, உங்களின் ஊரின் பெயர் போன்று வேறு எங்காவது பார்த்தது உண்டா அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, கார்த்திகேயன் சிவசுப்ரமணியன் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பிறந்த ஊருக்கு வந்து கடலூர் ஓட்டி சிங்காரத்தோப்பு கிராமம். இதே ஊரை திருச்சி மாநகர மையப்பகுதியில் அமைந்துள்ளது சிங்காரத்தோப்பு இந்த ஒரு வர்த்தக மையம். நான் அங்கு துணி வாங்க சென்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சிதம்பரம் அருகிலையும் வந்து சிங்காரத்தோப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பொருள் வாங்க போயிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சென்னைக்கு போகும் வழியில் ஈசிஆரில் உள்ளது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய இடத்துல சிங்காரத்தோப்பு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நந்தினி சுரேஷ் திரு

திருச்சி மாநகர மையப்பகுதியில் அமைந்துள்ளது சிங்காரத்தோப்பு இந்த ஒரு வர்த்தக மையம், நான் அங்கு துணி வாங்க சென்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் சிதம்பரம் அருகிலையும் வந்து சிங்காரத்தோப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அங்கே பொருள் வாங்க போயிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சென்னைக்கு போகும் வழியில் ஈசிஆரில் உள்ளது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய இடத்துல சிங்காரத்தோப்பு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நந்தி சுரேஷ் திருபுவனத்தில் சொல்லியிருக்காங்க, பார்த்துருக்கேன் சார் எங்கள் ஊர் திருபுவனம், அதே போல் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆனால் போய் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி. திருமணஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நல்லா இருக்கீங்களா சார், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, எங்கள் ஊர் பெயரை நான் இதுவரை எங்கேயும் பார்த்ததில்லை, திருமணஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் ஊர் மேலே ஓடுதலை பெயர் போல் வேறெங்கும் இல்லை, ஆனால் அதே போல் கீழே ஓடுதலை நடு ஓடுதலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேப்பு விஜயராகவன் உங்கள் ஊர் போல் அந்த பேரில் வேற எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, யார் சொல்லியிருக்காங்க, காரைக்கால் மாவட்டம் புதுத்துறை, அவ்வளவுதான் என்னால் முடியல, கண்டிப்பாக முடியல, அவ்வளவுதான், உங்ககிட்ட ஒரு அன்பான ஒரு கேள்வி கேட்கணும் சார். எப்போ இருந்தாலும் இதே மாதிரி விலங்குமான கேள்வி கேட்குறீங்களே, யாராவது எழுதி உங்களுக்கு கொடுப்பாங்களா, இல்லை நீ ஏங்க இப்படி இருக்கீங்க, நன்றிங்க, வணக்கம் சொல்லியிருக்காங்க. கமெண்ட்ஸ் இது வந்து நம்ம எப்படின்னா, நம்ம ஒரு யதார்த்தமாக நடக்கிற நிகழ்வை தான் நம்ம கேட்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த ஊர் பேர் நம்ம எங்கேயாச்சும் பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும், நம்ம ஊர் பேர். ஏன்னா நம்ம வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் PY02 அப்படின்னு நம்ம எங்கேயாச்சும் நான் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அதுமாரி உங்கள் ஊர் அந்த TN 51 50 அது பார்க்கும்போது சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி கேட்குறது வந்து அதனால் ரொம்ப வில்லங்கமான கேள்விலாம் கிடையாது சார். புதுத்துறை செல்வ குமார் சார். அடுத்து பாருங்கள், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் அமைந்திருக்கும் வாரியங்காவல் அருகில் உள்ள தேவனூர் கிராமம், இதே பெயர் கொண்ட ஊரை பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கேன். சூப்பர். விழுப்புரம் மாவட்டம் முருகையூர் ஊராட்சி ஒன்றும் திருக்கோயில் சட்டமன்ற தொகுதியில் அமைந்திருக்கிறது தேவனூர் கிராமம். பார்த்தீங்களா, கேள்விப்பட்டிருக்காங்க பட் பார்த்தது இல்லையா. எங்கள் ஊர் மாதிரி நான் வேறெங்கும் பார்த்ததில்லை, அரியலூர் மாவட்டம் அமைதி பார்வையிட சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்ல, நான் அந்த ஊர் பேர் மாதிரி கேட்டிருக்கேன் பட் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ஊரை பார்த்ததில் சொல்லியிருக்காங்க. வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அப்படின்னா அவர் பார்த்ததில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பேரலம் எஸ் செந்தில் கண்ணன், அலிவலம் சக்தி முருகானந்தம் வந்து அலிவலம் என்ற ஊர் குளித்தலை அருகில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேரி மாவட்டம் பண்ணைபுரம் மணிகண்டன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை மட்டும் சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிவனம் சரவணன் வந்து எனது ஊர் விலந்தை, இதே போல் ஊர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளது, சூப்பராக சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் நேயர்கிட்ட பாடலை கேட்டுடலாம் இப்போது.

0: பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். காற்றில் வரும் காலம் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் அன்பு சகோதர, நலமா இருக்கலாம் சகோதர?
0: நலமா இருக்கிறோம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கதிராமங்கலம் காவேரி மேட்டத்திலிருந்து மணிகண்டன் பேசுறேன் சகோதர.
0: சொல்லுங்க மணிகண்டன் சார், நிகழ்ச்சி என்ன பாட்டு வேணும்?
1: வீரசாலாட்டு திரைப்படத்துல இருந்து பிறந்த மகாராச வாய்ப்பு கொடுத்த உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: மற்றும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை காலை 9 மணிக்கு நமது பண்பலையில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் ஆர்ன் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் நிகழ்ச்சியினை கேட்கலாம். சிங்கிள் சிலை மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க ஆர்ன் என்டர்பிரைசஸ்.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் பிரம்மதார் நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநாயகி மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
9: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநாயகி மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விரும்பதா நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏகேஆர்சி காமர்ஸ் ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
10: வீட்டு உபயோக பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
12: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
13: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நிகழ்ச்சியில் கதிராமங்கலம் மணிகண்டன் பாட்டு கேட்டாங்க, அது கூட கமெண்ட்ஸ் கொஞ்சம் படிச்சிடலாம். அன்பான அறிவுப்படை இனிய வணக்கம்.

நிகழ்ச்சிக்கு பார்த்துக்கிறது எங்கள் ஊர் மாதிரி நான் வேறும் என்று பார்த்ததில்லை சார் அப்படின்னு நன்னிலம் அம்பலவாணன் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் ஜோதி அன்னப்பன்பேட்டையிலிருந்து, என் ஊரின் பெயர் ஆக்கூர் முக்கூர் பக்கத்தில் உள்ள அன்னப்பன்பேட்டை, இதே பெயர் கொண்ட ஊர் பெருந்தோட்டம் பக்கத்தில் உள்ளது, நன்றி சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான அறிவிப்பாளர்களுக்கு இரவு வணக்கம். இரவாஞ்சேரி கலாவதி ராஜமுகன், நான் திருச்சேரி கோயிலுக்கு சென்றபொழுது பூந்தோட்டம் வழியாக சென்றும் அங்கு வழியில் இரவாஞ்சேரி என்ற ஊர் எழுதியிருந்தது, அது பூந்தோட்டம் இரவாஞ்சேரி. திருமருகிலிருந்து மருங்கூர் வழியாக ஒரு ஊருக்கு சென்றபோது அங்கு ஒரு இரவாஞ்சேரி இருந்தது, அது திருமருகல் இரவாஞ்சேரி. இரண்டு இரவாஞ்சேரி பார்த்தது எனக்கு ஷாக் அப்படின்னு, ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்களோ, மூணு இரவாஞ்சேரி அவங்க பார்த்துருக்காங்க. ஆறு கொடிக்கால் பாளையம் ஜானுஹாஜா நஜமுதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதே பெயர் கொண்ட ஊரை பார்த்தது இல்லை சார், ஆனால் பாளையம் என்று நிறைய பார்த்துருக்கேன். ஆமாம், பாளையம் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். அதேபோல் வெற்றிலை விளையும் இடத்தை கொடிக்கால் என்று சொல்வது கேள்விப்பட்டிருக்கேன் சார்ன்னு சொல்லியிருக்காங்க. நான் சுமதி, எனது பிறந்த ஊர் கும்பகோணத்து பக்கத்தில் உள்ள பாபநாசம், ஆனால் நான் திருநெல்வேலி ஒரு முறை சென்றபோது அங்கு ஒரு பாபநாசம் என்ற ஊர் பார்த்தேன், நான் இரண்டு பாபநாசம் பார்த்தேன் சுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அங்கே ஒரு பாபநாசம் இருக்குது. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர், எங்கள் ஊர் ஆண்டிமடம், அது போன்று வேறு ஒரு பெயர் எப்படி என்றால் ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பாளையம் இது போன்று தான் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டிமடம் இல்லை, பட் ஆனால் ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பாளையம் அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் ஊர் 54 இரவாஞ்சேரி, அதுபோல் பூந்தோட்டம் இரவாஞ்சேரி என்று ஒன்று உள்ளது. 54 இரவாஞ்சேரி சோபனா, ரஞ்சித்குமார் அதிமதினார் அதிமதினார் சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடி என்ற பெயரை பார்த்ததில்லை, பூந்தோட்டம் பேரளம் என்ற ஊரின் பெயரை பார்த்திருக்கிறேன். ஒரு முறை வலங்குமலையிலிருந்து கொடவாசல் பஸ் ரூட்டில் டூவீலர் வரும்போது இந்த ஊரை பார்த்துருக்கிறேன்னு சொல்லிட்டு இஞ்சிக்குடி மின்சாரகன் சொல்லியிருக்காங்க. அவங்க ஊரை பார்த்ததில்லை, பட் ஆனால் அந்த ஊருக்கு பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அவரைக்காடு வித்யா வீரமணி, எங்கள் ஊர் பெயர் போன்று நான் எங்கும் பார்த்ததில்லை, ஆனால் எங்கள் ஊரின் பக்கத்து ஊர்கள் எல்லாம் காடு என்று முடியும் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன உங்கள் ஊர் பெயர் மாதிரி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கோம். கொர்நாட்டு கருப்பு ஜி பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் ஊர் கொர்நாட்டு கருப்பூர், வேறு ஊர் இரண்டு மூன்று ஊர்கள் இருக்குது. கபிஸ்தலம் அது அருகே கருப்பூர் என்ற ஊர் இருக்கிறது. கருப்பூர் என்று வலையம்மான் அருகே ஒரு ஊர் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கொர்நாட்டு கருப்புன்னு இல்லை. மேமாத்தூர் அமுதா சேகர் அப்படிங்கிறதுனா, ஈரோடு செல்லும்போது அங்கே ஒரு மேமாத்தூர் பார்த்துள்ளேன் சார். ஃபேஸ்புக்கில் உங்களுடைய கமெண்ட்ஸ் நாங்கள் படிச்சுட்டே இருக்கும். அடுத்து பாருங்கன்னா, டிஆர் பட்டினம் நளினி சங்கர் என்ன சொல்லியிருக்காங்க, எனது ஊர் திருபுவனம், இப்பொழுது இருப்போம் டிஆர் பட்டினம். நம்ம வந்து உங்கள் ஊர் பேர் மாதிரி எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாகர்கோயில் மந்திரமூர்த்தி வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பாருங்கள், இதுதான் ஹைலைட்டு, எங்கள் ஊர் பெயர் குத்தாலம், இதே பெயரில் நாகை மாவட்ட திருமருகல் அருகில் ஒரு குத்தாலம், மேலும் புகழ்பெற்ற திருக்குற்றாலம் எங்கள் ஊர் ரயில் நிலையத்தில் குற்றாலம் என்ற பெயர் உள்ளது. இதை பார்த்து தொலைலிருந்து வரும் பயணிகள் இது அருவிகள் உள்ள குற்றாலம் என என்னை ஏமாற்றானது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, நானும் சின்ன வயசில் குற்றாலம் அப்படின்னா மாயோரம் பக்கத்தில் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் சார், அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்க, காரைக்கால் என்கிற பெயரை வேற எங்கேயும் நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அப்பா ஊர் சென்னை பெரம்பூர், மயிலாடுதுறை அருகே பெரம்பூர் என்று ஊர் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீ சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யார் பார்த்தீங்கன்னா, இனிய இரவு வணக்கம் சார், எங்கள் ஊர் முட்டம் கன்னியாகுமரி உள்ளது, அதுபோல் நாகையிலும் முட்டம் உள்ளது, கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மணக்குடியிலும் உள்ளது, நாகையிலும் மணக்குடி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊர் முட்டம் அப்படிங்கிறது கன்னியாகுமரி கேள்விப்பட்டிருக்கோம். அதே சமயத்தில் மாயவரம் மணல்மேடு, பட்டவர்த்தி மணல்மேடு, அதுக்கப்புறம் முட்டம் பாலன் கூட ஃபேமஸாக சொல்லுவாங்க, அது கூட இந்த கொள்ளிட மாத்தில் இருக்கும், அங்கேயும் ஒரு முட்டம் இருக்கும் மேடம். இப்போ நிகழ்ச்சியில் நேயர்கிட்ட பாடல் கேட்டுடலாம், ஆல பிறந்த மகாராசா.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: காற்றில் வரும் காலம் நிகழ்ச்சியில் ஒரு போஸ்ட் கொடுத்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதில் என்ன கேட்டோம் அப்படின்னா, உங்கள் ஊர் பயிர் மாதிரி வேறு எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பில்லூர் சதா கௌதமன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்கள் ஊர் பில்லூர் இது மாதிரி கோயம்புத்தூர் அருகில் இருக்க பில்லூர் அணை, ஆனால் நான் தொலைக்காட்சியில் தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. புதுத்துறை செல்வகுமார் ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறார், அதை படிச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், நிறையவே பார்த்தது உண்டு சார், ஸ்ரீகிருஷ்ணா வழுவூர் பண்டாரவடை அப்படின்னா. ஓ, அந்த ஊரை நிறையவே பார்த்துருக்காங்களாம், ஆனால் ஸ்ரீகிருஷ்ணா மாதிரி பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, நீங்கள் பாடல் கேட்க அவங்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
6: அரியலூர் மாவட்டம், ஆண்டிமடம் பாஸ்கர்.
5: சொல்லுங்கள் சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
6: சார், பாக்ய சார், பாக்யராஜ் சார் நடித்த சின்ன வீடு என்ற திரைப்படத்திலிருந்து வெள்ள மனம் உள்ள மச்சான் விழியோரம் வீரம் இல்லைங்கிற பாட்டு போடணும் சார்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பாடல் கேட்ட நேயர்களுக்கும் பாடல் கேட்க ட்ரை பண்ணவங்களுக்கும் நிகழ்ச்சி கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் கொடுத்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் எல்லா கமெண்ட்ஸும் படிச்சுட்டேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 38 பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 37 பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. முடிஞ்சளவு கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படித்தாச்சு. நேர்களை காரைக்கால் பண்பலை நூறுபடி நிகழ்ச்சிகள் குறித்து தகவல் தெரிஞ்சுக்கணும், அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காரைக்கால் எஃப்எம் 100.3 அப்படின்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போது நாங்கள் வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்கோம். வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் சில நொடிகளை பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் வரைய இருக்குங்க. தொடர்ந்து இணைந்தர்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இது உங்கள் வானொலி, உங்களுக்கான வானொலி.

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: உங்களுக்கு சொந்தமான ராஜ்யத்தை, பாத்தியதை இருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தை நீங்கள் கோருவது என்பது தவறே அல்ல என்றும், அதற்காக காளாமுகர் கூட்டத்தின் ஆதரவை கோருவதற்காக அமாவாசை இருட்டில் தன்னந்தனியாக கொள்ளிடைக்கரைக்கு வரவேண்டிய அவசியமில்லை, சம்புவரையர் மாளிகையில் அர்த்தராத்திரியில் திருடர் கூட்டத்தைப் போல கூட்டம் போட்டு சதிப்பேச்சு பேச வேண்டிய அவசியமில்லை, இப்படியெல்லாம் செய்ய சொல்லி யாராவது ஆலோசனைகள் சொன்னார்கள் என்றால் அவர்கள் உங்களுடைய பரம விரோதிகள் என்று நீங்கள் கருதி கொள்ள வேண்டும் என்று முதன் மந்திரி மதுராந்தகனிடம் கூறிக்கொண்டிருந்தார். மதுராந்தகன் பெரும் குழப்பத்துக்கு உள்ளானான். முதன் மந்திரிக்கு இவ்வளவு விஷயங்களும் தெரிந்திருக்கின்றன என்று எண்ணிய போது அவனுக்கு உண்டான வியப்புக்கு அளவில்லை. அதே சமயத்தில் வீதி ஒரு பக்கமும், வீதி காரணமாக ஆத்திரம் ஒரு பக்கமும் பெருகிக் கொண்டிருந்தன.
3: ஐயா, தங்களுக்கு இவையெல்லாம் எப்படி தெரிந்தது? எந்த துரோகி என்னுடன் சிநேகமாய் இருப்பது போல நடித்துக் கொண்டு தங்களிடமும் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று கேட்டான்.
4: தாங்கள் அதை அறிய முயல்வதில் பயனில்லை. இந்த பரந்த ராஜ்யம் எங்கும் எனக்கு கண்கள் இருக்கின்றன, காதுகளும் இருக்கின்றன. நான் அறியாமல் எதுவும் இந்த நாட்டில் நடைபெற முடியாது.
3: அப்படியானால் சக்கரவர்த்திக்கும் இவையெல்லாம் தெரியுமா என்று மதுராந்தகன் கேட்டான்.
4: இல்லை, அவருக்கு தெரியாது. என் கண்களும் காதுகளும் தெரிவிக்கும் எத்தனையோ ரகசியங்கள் என் நெஞ்சகத்தில் பதிந்து கிடக்கின்றன.

0: அவசியமும் அவசரமும் நேர்ந்தால் ஒழிய அவை வெளியில் வரவே வாரா.
1: ஆம் ஆம், தங்களுடைய நெஞ்சகத்தில் எவ்வளவோ பயங்கரமான ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. அவை மட்டும் வெளியில் வந்தால் இந்த சோழிய சாம்ராஜ்யமே நடுநடுங்கி போகாதா என்றான் மதுராந்தகன்.
2: அவனுடைய குரலில் இப்போது இதற்கு முன் இல்லாத கபடமும் வஞ்சகமும் தொனித்தன. முதன் மந்திரி அதை கவனித்தும் கவனியாதவர் போல கூறினார்.
0: சக்கரவர்த்தி என்னுடைய ஆப்த நண்பர், ஆனால் அவர் அறியாத ரகசியங்களும் என் நெஞ்சில் இருக்கின்றன. சுந்தர சோழர் கொடிய நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். பல காரணங்களினால் அவர் மனம் ஏற்கனவே புண்ணாகி இருக்கிறது. சித்தரசர்களின் சதிச்செயலை பற்றி அவரிடம் சொல்லி மேலும் அவர் நெஞ்சத்தை புண்படுத்த நான் விரும்பவில்லை. அதற்கு அவசியமும் ஏற்படவில்லை. இளவரசே, தங்களுடைய காரியங்களை பற்றிய வரையில் நான் சக்கரவர்த்தியிடம் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். தாங்கள் நம்பியிருக்கலாம்.
1: ஐயா, அன்பில் அனிருத்தரே, இந்த பேதை மதுராந்தகன் பேரில் தங்களுக்கு திடீரென்று இவ்வளவு அபிமானம் தோன்ற காரணம் என்ன என்று மதுராந்தகன் கேட்டுவிட்டு ஏளனச் சிரிப்பு சிரித்தான்.
0: இளவரசே, தங்களிடம் திடீரென்று எனக்கு அபிமானம் பிறந்து விடவில்லை. சுந்தர சோழரின் புதல்வர்களைப் போலவேதான் தங்களிடமும் நான் எப்போதும் அபிமானம் வைத்து வந்திருக்கிறேன். அதை காட்டிக்கொள்வதற்கு இதற்கு முன்னால் சந்தர்ப்பம் ஏற்படவில்லை.
1: இன்றைக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. நான் குதிரை மேலிருந்து விழுந்து காலை ஒடித்துக் கொண்டதால் ஏற்பட்டது. ஆனாலும் சில நாளைக்கு முன்னாலே என்றால் என்னை அந்த மரத்தடியிலேயே கழுத்தை நிறுத்தி கொன்றுவிட்டு வந்திருப்பீர்.
0: நாராயணா நாராயணா, இது என்ன வார்த்தை இளவரசே?
1: ஐயா, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று எண்ண வேண்டாம். எதை சொன்னாலும் நம்பக்கூடிய அப்பாவி என்று நினைக்க வேண்டாம். நான் என் தாயாரின் கர்ப்பத்தில் இருந்தபோதே எனக்கு எதிராக நீர் சதி செய்ய தொடங்கினீர். நான் இந்த பூமியில் பிறந்ததும் என்னை கொன்று விடுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தீர். அதோ உம்முடைய முகத்தில் ஆச்சரியத்தின் அறிகுறியை காண்கிறேன். அதெல்லாம் எனக்கு எப்படி தெரிந்தது என்று வியப்படுகிறீர் இல்லையா? இந்த சோழ நாட்டில் பயங்கர ரகசியங்கள் பலவற்றை அறிந்தவர் நீர் ஒருவர்தான் என்று எண்ண வேண்டாம். அனிருத்தரின் முகம் இப்போது உண்மையாகவே அதிசயமான காட்சியளித்தது. அதில் கணத்துக்கு ஒரு சாயல் தோன்றி மறைந்தது. கடைசியில் வருந்தி வருவித்துக் கொண்ட புன்னகையுடன் முதன் மந்திரி,
0: இளவரசே, நான் அவ்விதம் இருமாந்திருந்தது உண்மைதான். இன்றைக்கு கர்வ பங்கமாயிற்று. தாங்கள் பிறந்தவுடனே சிசுகத்தி செய்ய ஏற்பாடு நடந்திருக்கும் பட்சத்தில் தாங்கள் எப்படி பிழைத்தீர்கள்? அந்த ரகசியத்தையும் கூறிவிட்டால் கிருதார்த்தனாவேன் என்றார்.
1: எனக்கு எவ்வளவுதான் தெரியும் என்று சோதிக்கிறீர் போலும். நல்லது, சொல்லுகிறேன். சிசுகத்தி செய்வதற்கு தாங்கள் ஏற்பாடு செய்திருந்தவர்கள் குழந்தை பிறந்ததும் ஆணா பெண்ணா என்று கூட பாராமல் அவசரப்பட்டு எடுத்துக்கொண்டு போனார்கள். பெண் குழந்தை என்று தெரிந்ததும் தங்களிடம் வந்து சொன்னார்கள். பிழைத்து போகட்டும் என்று அந்த குழந்தையை கோயில் பட்டர் ஒருவரிடம் ஒப்புவித்து வளர்க்க சொன்னீர்கள். பெண் குழந்தை பிறந்த அரை நாழிகை நேரத்தில் நான் பிறந்தேன். அதை நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய ஜாதக பலமும் சரியாயிருந்தது. அதனால் நான் உயிர் பிழைத்தேன். தங்களுடைய திட்டம் தவறிப்போனது பற்றி அறிந்த பிறகும் என்னை சிம்மாசனம் ஏற விடாமல் தடுப்பதற்கு பல சூழ்ச்சிகள் செய்தீர்கள். என்னை சிவபக்தனாக, அதாவது பைத்தியக்காரனாக வளர்ப்பதற்கு ஏற்பாடு செய்தீர்கள். அதிலும் தவறிப்போனீர்கள். நான் தாங்கள் விரும்பியது போல அவ்வளவு முழு பைத்தியக்காரனாகிவிடவில்லை. ஐயா, முதன் மந்திரியே, ஏன் இப்படி ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்திருக்கிறீர்? இவையெல்லாம் உண்மையில்லை என்று ஒரேடியாக சாதிப்பதுதானே?
2: முதன் மந்திரி உண்மையில் ஸ்தம்பித்து போய்தான் உட்கார்ந்திருந்தார். ஒருவாறு பேசும் சக்தியை வரவழைத்துக் கொண்டு,
0: இளவரசே, தங்களுக்கு எவ்வளவெல்லாம் விவரங்கள் தெரிந்திருக்கும் போது நான் இல்லை என்று சாதிக்க பார்ப்பதில் என்ன பயன் என்றார்.
1: ஆமாம் ஆமாம், பயனில்லைதான். என்னிடம் திடீரென்று நீர் பரிவு கொண்டதன் காரணமும் எனக்கு தெரியும். ஆதித்த கரிகாலனை உமக்கு பிடிக்காது. அருள்மொழிவர்மனை சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க எண்ணியிருந்தீர். அவனை கடல் கொண்டு விட்டதானால் இப்போது என்னிடம் பரிவு கொண்டிருக்கிறீர். ஆனாலும் ஒன்று சொல்லுகிறேன். முன்னர் நீர் எனக்கு செய்த தீங்குகளையெல்லாம் மறந்துவிடப் போகிறேன். இன்று நீர் எனக்கு செய்த உதவிக்கு நன்றியும் செலுத்துவேன். இன்று முதல் நீர் என் கட்சியில் இருப்பதாக சொல்லும் பட்சத்தில் நான் சிம்மாசனம் ஏறியதும் உம்மையே முதன்

0: யாக வைத்துக் கொள்ளவும் விரும்புகிறேன் என்றான் மதுராந்தகன்.
1: இளவரசே, தங்களுடைய வார்த்தைகள் என்னை புலகாங்கிதம் அடைய செய்கின்றன
0: என்றார் அன்பில் அனிருத்த பிரம்மராயர். நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் ஆச்சாரிய பிக்ஷுவின் அறைக்கு பக்கத்து அறையில் பொன்னியின் செல்வன் மரக்கட்டிலில் படுத்து கொண்டிருந்தான். 3 நாள் அவனுக்கு கடும் ஜுரம் அடித்து கொண்டிருந்தது. பெரும்பாலும் சுய பிரஜையே இல்லாமல் இருந்தது. இந்த நாட்களில் பிக்ஷுக்கள் அவனை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டு வந்தார்கள். வேளா வேளைக்கு மருந்து கொடுத்து வந்தார்கள். அடிக்கடி வாயில் தண்ணீர் ஊற்றிக்கொண்டு ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டார்கள். இடையிடையே எப்போதாவது சுயநினைவு தோன்றிய போது தான் இருக்கும் இடத்தை பற்றி அவன் எண்ணி பார்க்க முயன்றான். அவனுக்கு எதிரில் சுவரில் எழுதியிருந்த சித்திர காட்சி அவனுடைய கவனத்தை கவர்ந்தது. அந்த சித்திரத்தில் தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள் காணப்பட்டார்கள். அவர்களில் சிலர் பலவித இன்னிசை கருவிகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். சிலர் வெண்சாமரங்களையும் வெண்கொற்ற குடைகளையும் ஏந்தி கொண்டிருந்தார்கள். இந்த காட்சி தத்ரூபமாக இருந்தது. தேவர்களின் உருவங்களெல்லாம் உயிருள்ள உருவங்களாக தோன்றின. அடிக்கடி அந்த காட்சிகளை பார்த்த பிறகு பொன்னியின் செல்வன் வானவரின் நாட்டுக்கு தான் வந்துவிட்டதாகவே எண்ணினான். அந்த தேவ யக்ஷ கிண்ணரர்கள் எல்லோரும் தன்னை வரவேற்க வருவதாகவும் எண்ணினான். சொர்க்கலோகத்துக்கு தான் வந்து சேர்ந்தது எப்படி என்று யோசித்தான். அடர்த்தியான தாழை புதர்களும் அந்த தாழை புதர்களில் பூத்திருந்த தங்க நிற தாழம்பூக்களும் இருபுறமும் நிறைந்திருந்த ஓடையின் வழியாக வான நாட்டுக்கு தான் வந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. அந்த ஓடை வழி நினைவு வந்தபோது தாழம்பூக்களிலிருந்து வந்த நறுமணத்தையும் அவன் நுகர்வதாக தோன்றியது. ஓடையில் ஒரு படகில் ஏற்றி தன்னை ஒரு தேவகுமாரனும் தேவகுமாரியும் அழைத்து வந்ததும் லேசாக நினைவுக்கு வந்தது. தேவகுமாரன் சிவபக்தன் போலிருக்கிறது. இனிமையான தேவார பாடல்களை அவன் அடிக்கடி பாடினான். தேவகுமாரி என்ன செய்தாள்? அவள் பாடவில்லை. அவள் அவ்வப்போது 2-1 வார்த்தைகள் மட்டுமே கூறினாள். அதுவே தேவகானம் போல இருந்தது. ஆர்வமும் அன்பும் நிறைந்த கண்களால் தன்னை அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தாள். அவ்விருவரும் இப்போது எங்கே? வானவர் நாட்டில் தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணரர்களைத் தவிர புத்த பிக்ஷுக்களுக்கும் முக்கியமான இடம் உண்டு போலும். அவர்கள்தான் தேவலோகத்து அமுத கலசத்தை பாதுகாக்கிறவர்கள் போலும். அடிக்கடி புத்த பிக்ஷு ஒருவர் அவனை நெருங்கி வருகிறார். அவனுடைய வாயில் சிறிது அமுதத்தை ஊற்றிவிட்டு போகிறார். தேவலோகத்தில் மற்ற வசதிகள் எவ்வளவு இருந்தாலும் தாகம் மட்டும் அதிகமாகவே இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இந்த புத்த பிக்ஷு தன் வாயில் அமுதத்தை ஊற்றிவிட்டு போகக்கூடாதோ? தேவலோகத்தில் கூட ஏன் இந்த தரித்திர புத்தி?
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: பால் போல தூய்மையா இருந்த உன் உள்ளத்துல இந்த விஷம் எப்படி வந்தது? உனக்கு துர்போதனை செஞ்சு கெடுத்து விட்டவங்க யாரு? மதுராந்தகனை வேதனையோட கேட்டாங்க மாதேவடிகள். எனக்கு சுய அறிவே கிடையாதுங்கிறது தங்கள் எண்ணமா என்ன? எரிச்சலோட பேசினான் மகள். இது பழைய அறையில. இப்ப நாகன் கோவில்ல அவன் பேச்சுல விஷ அம்புகளை பார்க்கிறோம். மரத்தடியில கிடந்த தனக்கு முதலுதவி பண்ணி உபசரித்த அனிருத்தரிடமும் தன் குரோதத்தை கொட்டுறான். முத்தாய்ப்பா தன் தந்திரத்தை காட்டுறான். இன்னைக்கு நீர் செஞ்ச உதவிக்கு நன்றியும் செலுத்துவேன். இன்னையிலிருந்து என் கட்சியில இருப்பதாக சொல்லும். சிம்மாசனம் மேறினதும் உண்மையே முதன் மந்திரியா வச்சுக்கிறேன். நஞ்சுமயம் எல்லாம். உடனே முரண்பாடான ஒரு காட்சி அமைக்கிறார் ஆசிரியர். சூடாமணி விகாரத்துல அருள்மொழிவர்மருக்கு எல்லாமே அமுதமயமா இருக்குது. நல்லது, சில தொடர்களை ஆராயலாம். ஆப்த நண்பர், நம்பிக்கைக்கு உகந்தவர். ஆப்த என்கிற சொல் நெருங்கிய என்ற பொருளை தரும். நம்பத்தகுந்தன்னு கொள்ளலாம். நட்பு கொள்பவன் நண்பன். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பு என்னும் நாடாச்சிறப்பு. நண்பு நட்பு இதற்கு இந்த குறட்பா சிறந்த எடுத்துக்காட்டு. இருமாப்பு, நிமிர்ச்சி, செருக்கு, கர்வம். உயரிய நிலையில பெருமிதம். இந்த பெருமிதத்தை அப்பரின் திருவங்க மாலையில பார்க்கிறோம். இருமாந்திருப்பன் கொடு, ஈசனின் திருவடைகளை அடைஞ்சு பெருமிதத்தோடு இருப்பேன். பேரானந்தத்தால கிடைக்கும் பெருமிதம் இது. பண்டைய புராணங்கள்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றல் கொண்ட சிறு தெய்வங்களாக யக்ஷர் சித்தரிக்கப்படுறாங்க. மரங்கள், காடுகள், நீர்நிலைகள், புதையல், இவற்றோடு தொடர்பு

0: உடைய காவல் தெய்வங்கள் என்ற வகையில பல குறிப்புகளை பார்க்கிறோம். பௌத்த மத குறிப்பு அஷ்டசேனா என்கிற எட்டு வகை உயிரினங்கள்ல யக்ஷர் ஒரு பிரிவினர். புத்தரின் போதனைகளையும் ஸ்தூபிகளையும் பாதுகாப்பவர்கள். ஸ்தூபிகளின் நுழைவாயில்ல யக்ஷ யக்ஷினிகளின் சிற்பங்கள் காவல் தெய்வங்களாக காட்சி அளிப்பது இதுக்கு சான்று. யக்ஷர் பாலி மொழியில யக்கா, மூணு நாள். வானவர் உலகத்திலையும் நினைவே இல்லாத சூன்ய உலகத்திலையும் மாறி மாறி உலவிக்கிட்டு இருந்த பொன்னியின் செல்வர் தேவலோகத்துல கூட ஏன் இந்த தரித்திர புத்தின்னு சலிச்சுக்கிட்டார் இல்லையா? இதன் பொருள் குறுகிய எண்ணம், பேச்சு வழக்குல கஞ்சத்தனம், பிசுனித்தனம். இதை குறிப்பிட ஒரு அரிய தமிழ் சொல் இருக்குது, இவரல். பூலோகத்து சிறுமை பொன்னியின் செல்வரை இந்த அளவுக்கு பாதிச்சிட்டது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேரம் 9:30. இது ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காற்றில் தவிர்ந்து உங்களின் மனதோடு பேசிக் கொண்டிருக்கும் பண்பலை 100.3 நாம் இணையும் இந்நிகழ்ச்சி இசை ஊஞ்சல். இன்னைக்கு இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ஒரு பட பாடல்கள் தான் கேட்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் கொடுத்துட்டோம். இருந்தாலும் அது பார்க்காதவங்களுக்கு எந்த திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா?

என்னப்பா இது பாட்டை ஃபுல்லாக கொடுக்காம இப்படி கொடுத்தா என்ன பண்ணுறது, எனக்கு எல்லாம் பிடிச்ச பாட்டாச்சு. எப்போவுமே ஒரு பிளேலிஸ்ட் எடுத்து வச்சா இந்த திரைப்படத்தில் பாட்டு கேட்காம இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட திரைப்படத்தில் தான் பாடல் கேட்க போகிறோம். அது எந்த படம் அப்படின்னா, ஆமாங்க, திரைக்கதையாக இருக்கட்டும், அந்த திரைப்படமாக இருக்கட்டும், அது இருக்க கதையாக இருக்கட்டும், அது இருக்க பாடலாக இருக்கட்டும், நம்மளை அப்படியே கவர்ந்த எஜமான் திரைப்படத்தில் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஒரு பட பாடலை கேட்க போகிறோம். இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க ஆர் வி உதயகுமார் அவர்கள். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் நடிச்சிருக்காங்க, மீனா, ஐஸ்வர்யா, எம் என் நம்பியார், மனோரமா, விஜயகுமார், நெப்போலியன், கவுண்டமணி, செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்த இந்த திரைப்படம் 1993 பிப்ரவரி மாதம் 18 தேதி வெளியானுச்சு. இளையராஜா இசையில் அனைத்து பாடல்களுமே செம ஹிட்னே கூட சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் இருக்க ஒவ்வொரு பாட்டுமே நம்ம இப்போ நினச்சா கூட இந்த பாட்டை வந்து கேட்கணும் நினைக்கணும் நினச்சிட்டு இருக்க ஒரு பாட்டு தான், எப்போ கேட்டாலும் பிடிக்கும். அதுதான் எஜமான் திரைப்படம். அதில் இந்த பாட்டு கேட்க போகிறோம் இன்று இசை ஒஞ்சல் நிகழ்ச்சியில்.

0: ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலம் அது தார்பைகள் கிரீனேட் வோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சி மார்டி சில்க்ஸ்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சி மார்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம்.
1: நமது பண்பலை நாளின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
5: நம்ம மயிலாடுதுறை வம்சாவில் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் இப்போது April 5 வரை நீட்டிப்பு.
1: பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் இசை ஒஞ்சல் நிகழ்ச்சியோடு. இன்றைய இசை ஒஞ்சல் நிகழ்ச்சியில் ஒரு பட பாடல்கள்ல எஜமான் திரைப்படத்தில் தான் பாடல் கேட்டுக்கிட்டே இருக்கோம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்சன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
3: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாஷ. தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
5: காரைக்கால் டாக்டர் பாபு.

0: இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் புலன்கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கணித நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
8: நம்ம மயிலாடுதுறை வம்சாவில் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் இப்போது April 5 வரை நீட்டிப்பு.
0: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய நிகழ்ச்சியில யஜமான் திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம்.

0: நேயர்கள், இதுவரை இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் மீனா நடித்தில் வெளியான எஜமன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 9:55. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3.
1: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
2: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
3: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான 6 அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
4: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடைக்காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும்
2: சொல் ஆமோது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரீனேட் போஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லேப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
6: வணக்கம். நிறைய படித்தவர்களை அறிவாளிகள் என்றும் நிறைய படிக்காதவர்களை அறிவற்றவர்களாகவும் காட்சிப்படுத்தக்கூடிய காலத்தில் நாம் வாழ்கிறோம். கிராமங்களில் பட்டறிவு படிப்பறிவு என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். சிலர் ஏட்டுக்கல்வி கற்காமலேயே அனுபவ அறிவால் சிறந்து விளங்குவார்கள். சிலர் மெத்த படித்தும் அறிவாளிகளாக நடந்து கொள்வார்கள். உன்னுடைய இன்றைய நிலைக்கு நீயே காரணம் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். அது நல்ல நிலைமையாகவும் இருக்கலாம், மோசமான நிலைமையாகவும் இருக்கலாம். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. ஆக அத்தனைக்கும் அடிப்படையாக இருப்பது நாம் செய்யக்கூடிய செயல்களே. செயல்களின் விளைவுகளை நாம் அனுபவிக்கிறோம். நாம் விதைத்ததை நாமே அறுவடை செய்கிறோம். சென்ற இடத்தால் செலவிடா தீதொறியி நன்றின்பால் உயிப்பது அறிவு என்கிறார் வள்ளுவர். மனம் போகிற போக்கிலெல்லாம் மனதை போக விடாமல் நல்ல செயல்களை செய்வதற்கு நன்மையின் வழியில் நம்மை பயணப்பட செய்வது எதுவோ அதுவே அறிவு. இன்று நாம் சந்திக்கக்கூடிய பிள்ளைகள் சிலரிடம் இருக்கக்கூடிய ஒரு பரவலான கருத்து அவர்கள் மனதிற்கு பிடித்தது போல் வாழ்வது என்பது. அது சரியான சமூக விழுமியங்களோடு இருக்கும் முறை என்றால் சிறப்பு.

0: அப்படி இல்லாத போது அவர்கள் இந்த சமூகத்தில் அறிவிலிகளாக காட்சி தருகின்றனர். அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அக்தறி கல்லாதவர் என்று வள்ளுவர் சொல்லும் போது, பின்னர் வரப்போவதை முன்னரே அறிந்து காத்து கொள்ளக்கூடிய தன்மைதான் அறிவு என்று அறிகிறோம். கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்வார்கள், தும்பை விட்டு வாளை பிடித்த கதை என்று. தும்பு என்றால் மாட்டை கட்டி வைக்கும் கயிறு. கயிற்றை விட்டுவிட்டால் மாடு ஓட ஆரம்பித்து விடும். அதன் பிறகு அதை கட்டுப்படுத்தவே முடியாது. நம் மனதும் அப்படித்தான். அறிவு, ஒழுக்கம் இவை மனதை கட்டி வைக்கும் கயிறுகள். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு என்கிறார் பாவேந்தர். சமூக அக்கறையும் பரந்துபட்ட வாசிப்பும் நமக்கு நாளும் நாளும் நல்லறிவை தரலாம். எது உண்மை எது பொய் என்று புரியாது சமயங்களில் நாம் பொய்யையே மெய் என்று நம்பிவிடுகிறோம். சிலர் ஆராயாமல் அதனையே பரப்பவும் செய்கின்றனர். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறார் வள்ளுவர். காட்சிகள், கருத்துகள், உணர்வுகள் மட்டுமல்லாது பகுத்தறியும் திறனாலும் உலகம் உய்ய அனைவரும் நல்லறிவு பெற வேண்டும். ஏனென்றால் அறிவே ஆற்றலும் அறிவே ஆயுதமும் ஆகும். அதனால்தான் அறிவை அற்றம் காக்கும் கருவி என்றனர். பகைவராலும் அழிக்க முடியாத மிக பெரும் பாதுகாப்பு அரணான அறிவை பெறுவோம், அறிவால் உயர்வோம். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய
2: இன்சொல் அமுது. வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: திசைங்கு மிஸ் மொழியலை, இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை.

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: யாராச்சும் உங்கள்கிட்ட பார்த்து

0: வேணுமா?
1: ஆமாங்க, அப்படிப்பட்ட பாட்டு தான் கேட்க போறோம். நைட்டு 10 மணிக்கு மேல, அதுவும் காரைக்கால் பண்படியே எப்படிப்பட்ட பாட்டு கேட்போம். ஒரு சில பாட்டு தான் நம்ம மனசோடு பேசும், ஒரு சில பாட்டு தான் நம்ம நினைவுகளை தூண்டும், ஒரு சில பாட்டு தான் நம்ம அந்த வரிகள் தான் நம்ம கூட எப்போவுமே பயணிக்கும். அப்படி மறக்க முடியாத காலத்தை வென்ற காவிய கானங்கள் தான் கேட்டு ரசிக்க போகிறோம் இரவும் மலரும் நிகழ்ச்சியில். இது காலத்தை வென்ற காவிய கானங்கள், உங்களின் மனதை விட்டு நீங்க ராகங்கள் அலங்கரிக்கும் இரவும் மலரும்.
0: நான்

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நமது பண்பலையின் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ செங்கல் சுளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
1: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
4: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
4: பிபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பதா நிகழ்ச்சி.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமுநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்

0: அனைவரும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் புஷவர் அரங்கம்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இது காரைக்கால் பண்பலையின் 100.3 இரவும் மலரும்.

0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதான் நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்ல அமுது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலை.

0: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் பாஷ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சல் அமுது தார்பைகள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
3: நம்ம மயிலாடுதுறை வம்சாவில் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் இப்போது ஏப்ரல் 5 வரை நீட்டிப்பு.

நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு நலமை வழ நிகழ்ச்சியில் காரைக்கால் பொது மருத்துவமனை இரத்த வங்கி மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜமீன் பஷீர் அவர்களிடம் தகவல்களையும் கேட்கலாம்.

நேர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். இயற்கை வேளாண்மை கொள்கைகள் மற்றும் தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் பற்றிய விழிப்புணர்வு நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் மாலா அவர்கள். 10:18 நிமிடத்தில் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். காலத்து வென்ற காவிய கானங்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இரவும் மலரும்.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: எங்களை ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில மாலை 4 மணிக்கு உங்களை சந்திக்க உங்கள் ஊருக்கே வருவோம் இல்லையா, ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக நாளைக்கு எங்கே வரப்போகிறோம் அப்படின்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் காமேஸ்வரம் நீலக்கடற்கரை சுற்றுலா தலத்துக்கு தான் வரப்போகிறோம் நாளை மாலை 4 மணிக்கு. நாம் இணைந்திருக்கிறோம் இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு.

நேர்களை, நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 நலமாய் பாஷ நிகழ்ச்சியில் பற்கள், ஈர்கள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.

10:30 நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது காலத்து வென்ற காவிய கானங்கள் உங்களின் மனித வீட்டில் நீங்கள் ராகங்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இரவும் மலரும்.

Boom.

0: நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: நம்ம மயிலாடுதுறை வம்சாவில் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் இப்போது ஏப்ரல் 5 வரை நீட்டிப்பு.
0: நேர்களை நமது பண்பலையின் நாளை 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் அனுபவம் சொல்லும் விவசாயம், மயிலாடுதுறை மாவட்டம் காழியப்பநல்லூர் ஆர். ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம்.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் புலன்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் முழங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின்
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் முழங்கடிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: நம்ம மயிலாடுதுறை வம்சாவில் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் இப்போது April 5 வரை நீட்டிப்பு.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

பாட்டு சொல்லி நேயர்கள் இதுவரை கேட்டது இரவும் மலரும் ஆகாஷ்வாணி காரைக்கால் எஃப்எம் 100.3 நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்த நிகழ்ச்சி குறிப்புகள், 6:30 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:15 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மோ மீனாட்சி ஜவகர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி எம் சிவசக்தி. 7:00 திருவாரூர் திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதா நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. 8:00 திருள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதா நிகழ்ச்சி. 8:05 காந்தி அஞ்சலி. 8:15 துள்ளி வரும் பாட்டு. 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் பாஷ, காரைக்கால் பொது மருத்துவமனை ரத்த வங்கி மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜமீன் பஷீர் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 9:05 திருவாரூர் சீமாடி சில்க்ஸ் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 வன மகோத்சவ வாரம் குறித்த உரை வழங்குகிறார் காரைக்கால் வனங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு வேளாண்மை அலுவலர் கே அமீனா பிபி அவர்கள். 9:40 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:00 சிந்தனை அரங்கம், முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பதால் நிகழ்ச்சி. 10:05 சிந்தனை அரங்கம், தலைமுறை இடைவெளி பழமையும் புதுமையும் சந்திக்கும் தருணங்கள் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். முற்பகல் 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் மனிதன் நின்றவை, 12:50 ஜெயம் கொண்டம் ராமநாயகி மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி எம் சிவசக்தி, 12:55 பன்னிசை, 1:00 திருவார் சீமாடு சில்க்ஸ் வழங்கும் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதா நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம், இயற்கை வேளாண்மை கொள்கைகள் மற்றும் தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் பற்றிய விழிப்புணர்வு நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நீர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் மாலா அவர்கள். 3:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் எல்எஸ்சி, 3:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் எல்எஸ்சி, 4:00 ஊரும் உறவும். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் காமேஸ்வரம் நீலக்கடற்கரை சுற்றுலா தளத்திலிருந்து நேரலையாக உலாவரும். 4:30 பைக்கிங் பனியன்சன் பிரீம்ஸின் ஊரும் உறவும் தொடரும். 5:00 திரை இசை, 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிற்றுக்கூர் பாட்டு விளம்பரதா நிகழ்ச்சி. 5:30 விலைக்கேற்றம் இல்லை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தாஸ் சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சுல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மோ மீனாட்சி ஜவகர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவ வழங்கும் நலம் ஐபாஷ, பற்கள் ஈர்கள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 திருவாரூர் சீமாட் சில்க்ஸ் வழங்கும் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யாண் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம் அனுபவம் சொல்லும் விவசாயம், மயிலாடுதுறை மாவட்டம் காரியப்பநல்லூர் ஆர் ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் கானம். 8:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மோ மீனாட்சி ஜவகர் அவர்கள். 10:00 இரவும் மலரும், 11:00 காற்றலை நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றலையில் நாளை. நாளை நமது நிலை வழங்க உள்ள நிகழ்ச்சிகளை பற்றி ஒரு கண்ணோட்டம்.

நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நாங்க வாட்ஸ்அப் சேனலும் இருக்கும், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: The Ministry of Civil Aviation today launched the Air Suvidha 2.0 portal for Ebola health screening at entry points of international airports across the country. The upgraded digital platform aims to strengthen health surveillance of international travelers through real-time coordination among health, immigration and surveillance agencies for early detection of at-risk passengers. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி காரைக்கால். துயிலும் முன் நமக்கு தேவையான ஒரே ஆயுதம் விடாமுயற்சி மட்டும்தான். அதை நாம் சரியாக பயன்படுத்தினால் உலகில் எத்தகைய இமயமலை போன்ற தடையையும் தகர்த்து எரிந்துவிடலாம். இது ஜோசப் ஸ்டாலின் கூறிய பொன்மொழிகள். நேயர்களே, இத்துடன் 100.3 மெகா ஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. நமது நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:51 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைந்தது போல் நாளைய நாளும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நேயர்களே, ஜெய்ஹிந்த்.